நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 அஸ்வின மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 15ஆம் நாள் இன்று வியாழக்கிழமை. மதியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5:49. மங்கள இசை.

நாளொரு குரல் புகழினும் அதிகாரத்தில் இடம்பெற்ற 233வது குரல். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றியில். இதன் பொருள், உயர்ந்த புகழல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக

நாளொரு குரல் புகழினும் அதிகாரத்தில் இடம்பெற்ற 233வது குரல். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றியில். இதன் பொருள், உயர்ந்த புகழல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலை நிற்க வல்லது வேறொன்றுமில்லை. மீண்டும் குரல். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றியில்.

இனி கேட்கலாம் இன்று மதியலை 1215 கிலோஹெட்ஸின் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்புகள். காலை 6:10 இனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். காலநிலை மாற்றம் வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 கவிதை சோலை. எழுதி வழங்குபவர் தேன் தமிழன் என்கிற ஆர் சடையப்பிள்ளை அவர்கள். 7:25 நலமாய் வாழ லெப்டோஸ்பைரோசிஸ் என்னும் எலிக்காய்ச்சல் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:00 கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரிபாஸ்கர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் சென்னை அஞ்சல். 8:30 நக சக்தி உலா அபயமருளிடும் அம்பிகை ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத வால்மீகநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 8:45 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நவராத்திரி இசை விழா சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், JP சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங் சின்ன அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காலம் போற்றும் கலாம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். 12:00 வளமான பாரதம். பிரதான் மந்திரி சூரியகர் மஃப்த் பிஜிலி யோஜனா. பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் 2 பகுதி கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் RJ சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் AKC நடராஜன் அவர்களின் கிளாரினட் இசை கேட்கலாம். மாலை 4:00 பல்லாண்டு வாழ்க திரைப்பட ஒளிச்சித்திரம். கதை வி சாந்தாராவ், இசை KV மகாதேவன், இயக்கம் KS சங்கர். மாலை 5:00 பொன் மாலை பொழுது இதயம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சனம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்பு. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இயற்கை வழி வேளாண்மை திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை சண்முகம் அவர்களுடன் நேர்முகம். மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் PH ஹென்றி அவர்கள் சென்னை அஞ்சல். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலரில் நம்பிக்கை சிறகு நாடகம் எழுதியவர் மதுரை முரளி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 10:00

0: and 60 Chromebooks. The Department of Agriculture and Farmers Welfare will celebrate the national level celebration of Mahila Kisan Divas 2026 in New Delhi today to recognize the women's contribution to Indian agriculture. The Ministry of Agriculture and Farmers Welfare said that women, being an integral part of India's agricultural system, play several pivotal roles from sowing, transplanting and harvesting to livestock management, seed conservation and natural resource management. Indian Embassy in Riyadh has urged all Indian nationals to continue to follow local authorities' instructions, stay indoors in case of aerial attack, and refrain from circulating videos or news related to ongoing events in view of the current situation in Saudi Arabia. In a fresh advisory, the embassy informed that two Indian nationals who were injured in the Riyadh airport attack on 10th of October continue to remain in ICU. One Indian national has been shifted from ICU to high dependency unit. Four more Indian nationals continue to receive medical care in normal ward and one person was discharged from the hospital. Flight operations continue to remain suspended at King Khalid International Airport in Riyadh. Flight operations at Dammam, Jeddah and Medina continue with some disruptions. Indian carriers have suspended flights to and from Saudi Arabia until 17th of this month. In men's cricket, West Indies defeated India by 24 runs in the fourth T20 international in Hyderabad last night. Chasing a target of 248 runs set by West Indies, India scored 223 for 9 in 19.3 overs. Sanju Samson was the top scorer with 56 runs. For West Indies, Kemo Paul scalped 5 wickets. Earlier, put into bat, West Indies posted 247 runs for the loss of 3 wickets in stipulated 20 overs. West Indies captain Shea Hope scored unbeaten 102 runs off 50 balls. Shea Hope was adjudged the player of the match. The 5-match series is now levelled at 2-2. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள்.
3: பொறுமை வெற்றிக்கான அமைதி ஆயுதம். வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் சில பிரச்சனைகளுக்கு அவசரம் தீர்வாகாது, பொறுமைதான் தீர்வாக இருக்கும். ஒரு விதையை மண்ணில் விதைத்தவுடன் மறுநாளே மரமாகிவிடுமா? நாம் தண்ணீரை ஊற்றுகிறோம், மண்ணை பாதுகாக்கிறோம், அது முளைக்க காத்திருக்கிறோம். சிறிது காலத்திற்கு பிறகுதான் அது செடியாகிறது. மேலும் சிறிது காலம் சென்ற பிறகுதான் அது மரமாகிறது. மனித வாழ்க்கையும் அப்படித்தான். வெற்றிக்கும் ஒரு காலம் தேவை. அதனால்தான் பொறுமை என்பது காத்திருப்பது மட்டும் அல்ல, காத்திருக்கும் காலத்திலும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பது. திருவள்ளுவர் பொறுமையின் மகத்துவத்தை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று. தன்னை தோண்டுபவர்களையே தாங்கிக் கொள்ளும் பூமியைப் போல நம்மை இகழ்பவர்களையும் பொறுத்து கொள்வது உயர்ந்த பண்பு என்கிறார் வள்ளுவர். ஒரு மனிதன் கோபப்படுவது மிகவும் எளிது, ஆனால் கோபம் வந்த அந்த கணத்தில் தன்னை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். ஒருவர் நம்மிடம் கடுமையாக பேசுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். உடனே பதிலுக்கு நாமும் கடுமையாக பேசலாம். அந்த ஒரு நிமிட கோபம் ஒரு நல்ல உறவை பல ஆண்டுகளுக்கு முறித்து விடலாம். ஆனால் நாம் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தால் பிரச்சனை பெரிதாகாமல் போகலாம். அதனால்தான் பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது மன வலிமையின் அடையாளம். ஒரு விவசாயி ஒரு மரக்கன்றை நற்றார். தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றினார். சில நாட்கள் கழித்தும் மாற்றம் தெரியவில்லை. அவருடைய நண்பர் கேட்டார், இன்னும் முளைக்கவில்லையே, ஏன் இவ்வளவு முயற்சி செய்கிறாய் என்று. விவசாயி சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் மரத்தை வளர்க்கவில்லை, முதலில் அதன் வேர்கள் வளர்கின்றன. வேர்கள் வலுவான பிறகுதான் அது மேலே வளரத் தொடங்கும். நமது வாழ்க்கையும் இப்படித்தான். வெளியில் நமது முன்னேற்றம் தெரியாமல் இருக்கலாம், நாம் கற்றுக்கொண்டிருக்கலாம், அனுபவம் பெற்றுக்கொண்டிருக்கலாம், நம்மை நாமே உருவாக்கி கொண்டிருக்கலாம். வேர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் காலத்தை தோல்வி என்று கருதக்கூடாது. மாணவர்களே, ஒரு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காமல் போகலாம், ஒரு போட்டியில் தோல்வியடையலாம், நாம் விரும்பிய வேலை உடனடியாக கிடைக்காமல் போகலாம். அப்போது மனம் தளர வேண்டாம். வாழ்க்கையில் எல்லாமே உடனடியாக கிடைத்துவிட்டால் வாழ்க்கையின் மதிப்பையே நாம் புரிந்து கொள்ள முடியாது. சில வெற்றிகள் தாமதமாக வருவதால் தான் அவற்றின் மதிப்பு அதிகமாகிறது. பெற்றோர்களே, குழந்தைகள் தவறு செய்யும்போது உடனே கோபப்படாதீர்கள், அவர்களிடம் அன்புடன் பேசுங்கள், பிரச்சனையை புரிய

0: செய்யுங்கள். ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கும் பொறுமை தேவை, கல்வி கற்பதற்கும் பொறுமை தேவை, உறவுகளை பாதுகாப்பதற்கும் பொறுமை தேவை, வாழ்க்கையை வெல்வதற்கும் பொறுமை தேவை. அதேபோல் பொறுமை என்ற பெயரில் அநீதியை ஏற்றுக்கொள்வது சரியல்ல. தவறை தடுக்க வேண்டிய இடத்தில் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும். ஆனால் தேவையில்லாத கோபத்தையும் அவசரத்தையும் தவிர்ப்பதே நல்ல பொறுமை. நேயர்களே, ஒரு நிமிட கோபம் பல ஆண்டுகளின் உறவை அழிக்கலாம். ஆனால் ஒரு நிமிட பொறுமை அந்த உறவையே காப்பாற்றலாம். நாம் கோபப்படும்போது உடனே பதில் சொல்லாமல் சில நொடிகள் அமைதியாக இருப்போம். முடிவு எடுப்பதற்கு முன் சிந்திப்போம். தோல்வி வந்தால் சிறிது காலம் காத்திருந்து மீண்டும் முயற்சி செய்வோம். மற்றவர்களின் தவறுகளை மன்னிக்க முயல்வோம். பொறுமை என்பது நேரத்தை வீணாக்குவதல்ல, சரியான நேரத்தை உருவாக்குவது. நம் வாழ்க்கையில் சில கதவுகள் உடனே திறக்காது. அதற்காக கதவை உடைக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் காத்திருக்க வேண்டும். சரியான நேரம் வந்தால் அந்த கதவு தானாக திறக்கலாம். எனவே அன்பான நேயர்களே, அவசரத்தை விட பொறுமையை தேர்ந்தெடுப்போம். கோபத்தை விட அமைதியை தேர்ந்தெடுப்போம். நம்பிக்கை இழப்பதை விட காத்திருப்பதை தேர்ந்தெடுப்போம். ஏனென்றால் விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது அழிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். அது மரமாக மாற தயாராகி கொண்டிருக்கிறது. நமது வாழ்க்கையிலும் அப்படியே பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், தொடர்ந்து முன்னேறுங்கள். ஒரு நாள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் அழகான மரமாக நிழல் தரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:14:46. இறைவன் ஒருவனே, அவனை அடையும் வழிகள்தான் பல. மனதிற்கு அமைதியையும் உள்ளத்திற்கு நம்பிக்கையையும் தருவது இறை நம்பிக்கை. இறைவனை போற்றும் பக்தி பாடல்கள் நம் மனதை தூய்மைப்படுத்தி புத்துணர்ச்சியும் தருகின்றன. இதோ பக்தி பாடல்கள் வரிசையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது வருக வருக என தொடங்கும் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது.

உங்கள் இல்லங்களில் தெய்வீக அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. தெய்வீக ராகம் இறைவனின் அன்பையும் அருளையும் எடுத்துரைக்கும் அடுத்த இறையருள் பாடலை பாடியவர் ஜாலிஹா அப்ரஹாம் குரலில்.

நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aarpondi@gmail என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது எஸ் சரளா.

0: தெய்வீகராகம் நிகழ்ச்சி நிறைவுற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 28 நாள், வியாழக்கிழமை, நேரம் 6:35. பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் நிறைவு பகுதி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: ராகி மால்ட் ஒன்னு கொடுப்பானுங்க.
2: நேத்து கருத்தமுத்து கூட விவசாய ஆபீசரை போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு பிறகு அவர் ஆலையே காணுமே, காலையிலேயும் எங்கே போயிருக்காருன்னு தெரியல. சரி பார்ப்போம், எப்படியும் வருவார்.
3: கதமுத, கதமுத, எப்பா கதமுத?
2: கருத்தமுத்து குரல் மாதிரி இருக்கு, ஆளை காணும்.
3: கதமுத, உன் எதற்கு டிராக்டர் நிற்குது பாருப்பா.
2: ஆமா, ஒரு டிராக்டர் நிக்குது.
3: இங்க வருபா, வைக்கோல் கட்டு மேல உட்காந்து நிக்கிற மேல மேல மேல பாருப்பா, அண்ணன் பாருப்பா.
2: டிராக்டர்ல வைக்க கட்டு இருக்கு.
1: எப்பா கருத்தமுத்த, வைக்க கட்டு மேல உட்காந்துட்டு என்னவா பண்ற?
3: கருத்தமுத்த, ஆத்தங்கரையோரம் 5 காணி யானை கவுண்டு நெல் நட்டல.
1: ஆமா,
3: அதனுடைய வைக்கோல் தான் ஏத்திக்கிட்டு டவுனுக்கு போறமா விக்கிறதுக்கு.
1: எப்பா அவ்வளவு உயரத்துல போய் உட்காந்து இருக்கிய, கரண்ட் கம்பியில ஏதாவது மாட்டிடாதப்பா.
3: ஐயோ, கரண்ட் ஒயர் போதுப்பா.
1: ஏப்பா கரண்ட் ஒயர்ல உரசுனுச்சுன்னா நெருப்பு பிடிச்சிக்கும்பா.
3: இறங்க இறங்கி வரமா. கதமுத்த, ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி. பார்த்து பார்த்து அப்பாடி. இறங்கிட்டமா, இறங்கிட்டமா.
1: கருத்தமுத்த, ஏப்பா அம்மா உயரத்தில் போய் உட்காந்துருக்கிறியா? ஆபத்தான விஷயம்ப்பா.
3: நான் அதான் சொன்னேன் கதமுத்த, இந்த டிராக்டர் டிரைவருக்கிட்ட. டிராக்டர் டிரைவர் சொன்னார், நீ வைக்கோல் மேலே போய் உட்காந்துக்க, வைகுண்டமே தெரியுன்னாருப்பா.
1: ஏப்பா அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னாரோ தெரியல, இது மாதிரிலாம் செய்யாதப்பா.
3: நீ சொல்லதும் தெரியுது, அண்ணாந்து பார்க்குறேன், கரண்ட் வயர் போகுதுப்பா.
1: வண்டி அப்படி ஓரமாகவே நிற்கிட்டான்.
3: சரி சரி சரி,
1: வாப்பா. இப்போதான் எனக்கு ஒரு ராகி மால்ட் சொன்னேன், நீ கேழ்வர் கட்டி குடிக்கிறியா இல்லையா?
3: நான் குடிக்கிறேன்பா.
1: தம்பி இன்னொரு ராகி மால்ட்டுப்பா.
4: சரிங்க அண்ணா.
3: கதமுத்த, மறந்துட்டேன் பாரு, நேற்று நம்ம பாகற்காய் பற்றி சொல்லியிருந்தேன்னா?
1: ஆமாம் பாவம், மாமனாருக்காக தான் பாவக்காய் சாகுபடி செய்யறத பத்தி உனக்கு சொல்லிட்டு இருந்தேன்.
3: ஆமாமா, குழித்தட்டு நடுவு நீர்ப்பாசனம் இதை பத்தி கேட்டிருந்தேன்.
1: அது நேரம் இல்லைன்னு நேற்று நம்ம விவசாய ஆபீசரை பார்க்க போயிட்டோம், இப்ப சொல்லட்டுமா?
3: சரி சரி சொல்லுப்பா. நீ
1: ஒண்ணு இல்லப்பா, நம்ம நேரடி விதைப்பு உன்ட்ட சொன்னேன் இல்லையா? நல்லா முளைக்கிற விதையில 2 விதைய விட்டுட்டு பாக்கி கண்ணெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு.
3: ஆமா,
1: இது இல்லாட்டினா குழித்தட்டு நடவு முறையிலையும் நம்ம பாகக்காய் சாகுபடி செய்யலாம்ப்பா.
3: சரி சரி சரி.
1: ஒரு 15 நாள் வயதுடைய நாற்றுக்களை நம்ம வளர்த்து

0: அதில் நல்லா திடமா இருக்கக்கூடிய நாற்றுகளை கொண்டு வந்து நம்ம நடவு முறையில் வந்து செஞ்சும் நம்ம பாகற்காய் சாகுபடி செய்யலாம். தண்ணி என்ன கேட்டால் நீர்ப்பாசனமா?
1: ஆமாம், நீர்ப்பாசனம்.
0: விதையை முளைச்சி வர்ற வரைக்கும் தினமும் நீர் பாய்ச்சணும்ப்பா.
1: சரி.
0: முளைச்ச பிறகு நம்ம வாய்க்கால் மூலமா வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்சறது ரொம்ப நல்லது.
1: ஓஹோ,
0: இப்படி நீர் பாய்ச்சிக்கப்பா.
1: சரி சரி சரி.
0: இது போக வேற என்னன்னு உனக்கு
1: தெரியணும்? உரம் விடுறது, பந்தல் அமைக்கிறது, ஏதாவது சொட்டு நீர் பாசனம், அப்புறம் களை மேலாண்மை, அப்புறம் உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் செஞ்சா சொல்லுப்பா, விவரமா சொல்லு.
0: எப்பா உரம் போடுறத பத்தி நான் ஆரம்பத்துல உன்ட்ட என்ன சொன்னேன்? குழி எடுக்கும் போதே அதுல ஒரு 10 கிலோ தொழு உரம் போட்டுடணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா?
1: சரி.
0: இதோட அடியுரமா ஒவ்வொரு குழிக்கும் ஒரு 6 பங்குக்கு 12 பங்கு 12 பங்கு, அதாவது தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது ஒரு 100 கிராம் எல்லாம் சேர்ந்து அந்த அளவில் வந்து நம்ம அந்த குழியில் வந்து நம்ம போடணும்ப்பா. இது போக மேலுரமா பூக்கிற தருணத்தில் ஒவ்வொரு குழிக்கும் ஒரு 10 கிராம் யூரியா, அது ரொம்ப கிட்ட போய் போட்டக்கூடாது, செடியிலேருந்து கொஞ்சம் எட்ட எடுக்கிற மாதிரி போடணும்ப்பா.
1: சரி சரி சரி.
0: ஒரு ஹெக்டருக்கு அடியுரமா இது வந்து நம்ம உழவப்பே நம்ம போடணும்னு நான் சொல்ல வரேன். அசோஸ்பெரியலும் 1 கிலோ, பாஸ்போ பாக்டீரியா 1 கிலோ, சூடோமோனஸ் ஒரு 2.5 கிலோ, இதோட தொழு உரம் ஒரு 50 கிலோ, வேப்பம் முன்னாக்கு ஒரு 100 கிலோ, இதெல்லாம் இந்த கடைசி உழவு போடுறோம் இல்லையா, அப்ப வந்து மண்ணில் போட்டுணும்பா. அப்பதான் வந்து நல்ல முறையில் பின்னாடி நமக்கு மகசூல் கிடைக்கும்.
1: சரி.
0: இன்னொன்று என்ன கேட்டால் பந்தல் அமைக்கிறத பற்றி கேட்டீங்களா?
1: பந்தல் அமைக்கிறது,
0: 1 கொடியை தூக்க தூக்க 1000 பாவக்கா அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா?
1: ஆமாம், எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லியா இருப்பார்.
0: ஆமாம்ப்பா, கொத்து குத்தா காய்க்கக்கூடியதுப்பா இந்த பாவக்கா. அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த கொடி கிளம்பும் போது ஒரு கயிறை கட்டணும், அல்லது ஒரு சணல் கயிறு கிடைஞ்சாலும் கூட அதை வச்சு கட்டி பந்தலில் ஏற்றி விடணும். பந்தல் கிட்ட போகும்போது அது 4-5 பக்க கிளைகளா போற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கொடிகள் தோன்ற ஆரம்பித்த பிறகு 2 மீட்டர் உயரத்துக்கு பந்தல் அல்லது தட்டி அமைச்சு அதுல ஏத்தி விடணும். மர குச்சிகளை வச்சியும் நம்ம பந்தல் போடலாம், அதுக்கு 6 மீட்டருக்கு 6 மீட்டர் அந்த அளவில் வச்சுக்கணும். இல்ல கல் தூண் போட்டு நம்ம செய்ய போறோம் அப்படின்னா 10 மீட்டருக்கு 10 மீட்டர் இடைவெளி, அதுல கம்பிகளை கிடைமட்டமா கட்டி வச்சு அதுல கொடிகளை படர செய்யணும். இந்த கல் தூண் போடுறது கொஞ்சம் செலவு பிடிச்ச வேலை தான். ஒரு ஏக்கருக்கு 50,000-75,000 வரைக்கும் செலவாகும்.
1: சரி.
0: ஆனா பல வருடங்களுக்கு அந்த பந்தலை நம்ம அப்படியே வச்சுக்கலாம்.
1: ஓஹோ,
0: அது ஒரு லாபம் இருக்குது. முதல் வருஷம் கொஞ்சம் செலவாதான்ப்பா இருக்கும்.
1: சரி சரி.
0: முடிஞ்ச வரைக்கும் அந்த சொட்டு நீர் பாசனம் போட்டினா நீ மோட்டர்ல தண்ணியை திறந்து விட்ட உடனே நேரம் ஒவ்வொரு குழிக்கும் தண்ணி பாஞ்சிட போகுது. அதிகமா உனக்கு ஆள் செலவும் கிடையாது, தண்ணியும் விரயமாகாது, களைச்செடியும் அந்த அளவுக்கு முளைக்காது, உரத்தை கூட நீ அப்படியே தண்ணியில கலந்து விட்டீங்கன்னா அப்படியே செடிக்கு நேராக கூட போயிடும்பா. இந்த தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இத 200க்கு 100 100 இத்தனை கிலோகிராம் இதை எடுத்துக்கிட்டு இதை பிரிச்சு பிரிச்சு நாம தண்ணி மூலியமா கூட நம்ம பயிர்களுக்கு கொடுக்கலாம்ப்பா.
1: சரி சரி சரி.
0: சரியா?
1: சரி.
0: இதெல்லாம் பார்த்துக்க, விதைச்ச 15வது நாள்லையும் 30வது நாள்லையும் களை இருந்துச்சுன்னா எடுத்துடணும்ப்பா. பாகற்காயில இந்த பெண் பூக்களை அதிகரிச்சு நம்ம காய் பிடிப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு வளர்ச்சி ஊக்கி இருக்கு, அதுக்கு பேரு எத்திரல் அப்படின்னு உண்டு. 1 மில்லி எத்திரல் வளர்ச்சி ஊக்கிய 10 லிட்டர் தண்ணீர்ல கலந்து முதல் 2 இலை விதைச்சு அது வளர்ந்து வரும்போது அந்த 2 இலை வருதுல்ல, அப்ப ஒரு தடவையும், அப்புறம் வாரம் 1 முறை, இந்த இடைவெளியிலையும் நம்ம 2 முறை தெளிக்கணும்பா.
1: சரி சரி சரி.
0: இப்படி தெளிச்சோம்னா பூ நல்லா பூத்து காய் அதிகமாகும். நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது இரும்பு சத்து பற்றாக்குறை, போரான், மேங்கனீஸு, இந்த மாதிரி பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நுண்ணூட்ட சத்து கலவை அதை 0.1% அப்படிங்கிற அளவில் விதைச்ச 30வது 45வது 60வது நாளில் தெளிச்சோம்னா காய்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். நீ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரசாயன மருந்தை அவாய்ட் பண்ணிடு.
1: சரி. நீ என்ன சொல்றது காத்தமுத்த, நான் எப்பவுமே இயற்கை உரம் தான் போடுறது.
0: 2 மில்லி வேப்பெண்ணெய் அல்லது 5 மில்லி வேப்பம் கொட்டை பருப்பு சாறு இதை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து நல்லா மேலே போடுற மாதிரி நல்லா தெளிக்கணும்ப்பா.
1: சரி சரி சரி.
0: இதில் இந்த பூச்சி அப்புறம் நோய் தாக்குதல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். விதைச்ச 60

0: இதுலேருந்து 65ஆம் நாள் நம்ம காய்களை அறுவடையே செய்ய ஆரம்பிச்சிடலாம். விதை முத்துறதுக்கு முன்னாடியே நம்ம அறுவடை செஞ்சிடணும்ப்பா. 3-5 நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீ. அது 150 நாள் வரைக்கும் நமக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும்ப்பா.
1: ஓஹோ,
0: சாதாரண ரகமாக இருந்ததுன்னா 14 டன் கிடைக்குங்கிறாங்க ஒரு ஹெக்டருக்கு. அதுவும் வீரிய ஒட்டு ரகமாக இருந்தால் 40 டன் வரைக்கும் நம்ம அறுவடை செய்யலாம்ப்பா ஒரு ஹெக்டரில். அதனால் நீ தாராளமாக செய்ய. இப்போ நான் சொன்ன மாதிரி 150 நாள் வரைக்கும் அறுவடை பண்ண போகிற உன் மாமனாருக்கு வேண்டிய பாகுக்காயை
1: கொடுத்துக்கிட்டே இரு.
0: அவர் சுகர் கண்ட்ரோல் ஆகி அவர் ரொம்ப நாள் நல்லா இருந்தாருனா தான் நீ நல்லா இருக்க முடியும்.
1: ஆமாம் காத்துமுத்து, என் மாமனாருக்கு இந்த பாகுக்காயில் உடம்பும் குணமாவும் இதை பயிரிட்டு அதிக வருமானமும் கிடைக்கும் பாருங்க.
0: டிராக்டர் அப்படியே நிக்குது, நீ சீக்கிரம் போனீங்கன்னா தான் டவுன்ல வைக்கல வித்துட்டு வரலாம். நீ கிளம்பு, விஜய நேரமா இருக்குது, வீட்லயே இருக்கிறேன். நீ மதியானத்துக்கு மேல வீட்டுக்கு வாப்பா.
1: சரி காதமுத்த, நான் டிராக்டர் டிரைவர் கூட போய் உட்காந்துக்கிறேன்.
0: சரிப்பா, மேல உட்காராதப்பா, டிரைவர் கூட உட்காந்துக்கிட்டு
1: சரி சரி
0: போய் வைக்கல வித்துட்டு நேரங்காலத்தோட வீட்டுக்கு வாப்பா.
1: காதமுத்த, ஒரு முக்கியமான விஷயம், மதியம் வந்து பேசுறப்பா நானு.
0: சரிப்பா சரிப்பா,
1: வீட்டுக்கு வரமா நானு.
0: ஓகேப்பா ஓகேப்பா, போயிட்டு வாப்பா.
1: டிரைவர் அண்ணா, டிராக்டரை ஸ்டார்ட் பண்ண போலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்த் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தற்போதைய முயற்சிகள் குறித்தும் அவர் விவாதித்தார். வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி, மக்களுக்கு இடையேயான தொடர்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் விவாதித்தனர். விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவில் நிறைவு செய்வது குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். அத்துடன் இருதரப்பு நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்தும் பிரதமரும் கனடா வெளியுறவு அமைச்சரும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. நித்தி ஆயோக் முன்னாள் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த் தலைமையிலான இக்குழு கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உரிய வழிமுறைகளை பரிந்துரைக்க நியமிக்கப்பட்டுள்ளது. இக்குழு விவசாய பிரதிநிதிகள், சர்க்கரை ஆலை சங்கங்கள், மாநில அரசுகள் மற்றும் நிபுணர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசிக்கும் என்று மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்களுடன் கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகளின் பிரதிநிதிகள் நடத்திய கூட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை அடுத்து இக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று 150 பேருக்கு அவர் சீர்வரிசை பொருட்களை வழங்கி பேசினார். பெண்களுக்கு எந்த இடர்பாடும் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் முதல்

0: முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு காந்திராஜ் தெரிவித்தார். தேசிய அஞ்சல் வாரம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களிடையே கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் நிகழ்வு ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடிதம் எழுதியது தங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது என்று அதில் பங்கேற்ற மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சி கீதாஷி. இந்த மாதிரி லெட்டர் எழுதுறது வந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நம்ம லெட்டர் எழுதுறதுனால நம்ம வந்து ஒரு செய்தியை மட்டும் சொல்லல, நம்மளோட எண்ணத்தையும் வெளிப்படுத்துறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாம் நம்ம வந்து இமெயில், வாட்ஸ்அப் அது வழியா தான் நம்ம மெசேஜ் பண்ணிக்கிறோம். இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது.
2: பேர் வந்து யுவனகிலே. முதல்ல இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜெனரேஷனுக்கு லெட்டர் நானே என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த லெட்டரை எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமேல் என் நண்பனுக்கு, என் உறவினருக்கு நான் இந்த லெட்டர் எழுதுவேன்.
0: ஆயுத பூஜை மற்றும் தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. அதன்படி பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கு நாளை இரவு 9:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மற்றொரு ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு 7:30 இயக்கப்படுகிறது. போதனூரிலிருந்து நியூ டின்சூக்கியாவுக்கு நாளை 4:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று 8:00 தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடியில் மழை பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மேயர் ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மதியம் வரை இடைவிடாது மிதமான மழை பெய்தது. இந்த மழையினால் பள்ளமான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இது வடகிழக்கு பருவமழையின் தொடக்கமாக இருப்பதால் மழைநீர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் கடலுக்கு செல்லும் வகையில் 14 வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த மழைநீர் செல்லும் ஓடைகள் அனைத்தும் சீரான முறையில் உள்ளனவா என்பது குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புறநகர் பகுதிகளில் தேங்கக்கூடிய நீரானது நேரடியாக கடலுக்கு கொண்டு செல்லும் வகையில் 41 பம்ப் ரூம்கள் அமைக்கப்பட்டுள்ளது, 50 மின் மோட்டார்கள் தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: இருவரி செய்திகள். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000+ மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வழங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தாலுகாக்குகளைச் சேர்ந்த மாணவர்களிடம் தேர்வு கட்டணம் வாங்க வேண்டாம் என்று அனைத்து கல்லூரி நிர்வாகங்களுக்கும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் டிசம்பர் 15 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் பெரிய கல்வராயன்மலை கீழ்நாடு சூளாங்குறிச்சி

ஆட்சி கிராமங்களில் 211 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு இளம் பகவத் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வடகிழக்கு பருவமழையை ஒட்டி பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 247 ரன் எடுத்தது. இந்த அணியின் தொடக்க வீரர் ஷாய் ஹோப் 50 பந்துகளில் 102 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். பின்னர் 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 19.3 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 223 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. ஹர்ஷ்தீப் சிங் காயம் காரணமாக தொடர்ந்து பேட் செய்ய இயலவில்லை. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று

0: ஹர்ஷ்தீப் சிங் காயம் காரணமாக தொடர்ந்து பேட் செய்ய இயலவில்லை. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் காலோயானாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55. இனி தொடர்வது
2: நேர்கள் கேட்க இருப்பது.
3: காலநிலை மாற்றம்
2: வழங்குபவர் டி அரவிந்த ராஜா அவர்கள்.
4: வணக்கம். நாம் கடலோடு வாழ்பவர்கள். கடல்தான் நமக்கு எல்லாம். ஆனால் அந்த கடலுக்கும் நம்ம ஊருக்கும் இப்போ என்ன நடக்குது தெரியுமா? முதல் விஷயம், புதுச்சேரியில் மழைக்காலம் மாறிவிட்டது. நம்முடைய தாத்தா கால கணக்கிற்கு வருவோம். ஐப்பசி கார்த்திகை மாதம்தான் அடைமழை. தென்மேற்கு பருவமழை நமக்கு சாரல்தான். வடகிழக்கு பருவமழை தான் நமக்கு உயிர் என்று. முன்பு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மெதுவாக தொடர்ந்து 10 மழை பெய்யும். ஏரி, குளம் எல்லாம் நிரம்பும். ஊசுட்டேரி ஏரி நிரம்பி வழியும். இப்போ என்ன நடக்குது? உதாரணம், புதுச்சேரி 2024 2025 ஆண்டு மழையை எடுத்துக்கொள்ளலாம். கடந்த 2 வருடமாக புதுச்சேரியில் ஒரே நாளில் 20 மழை பெய்கிறது. பிறகு 20 மழையே இல்லை. இதற்கு பெயர் குறுகிய நேரத்தில் தீவிர மழை, அதாவது ஆங்கிலத்தில் இன்டென்ஸ் ஷார்ட் ஸ்பெல் என்று அழைப்பார்கள். இதனால் மழை நீர் கடலில் ஓடி வீணாகிறது, நிலத்தில் இறங்குவது இல்லை. அதனால்தான் மழை பெய்தும் புதுச்சேரியில் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து கொண்டே வருகிறது. அடுத்ததாக 2வது விஷயம், அது என்னவென்றால் கடல் நீர் உள்ளே வருகிறது. இதுதான் நம்முடைய புதுச்சேரிக்கு மிகப்பெரிய ஆபத்து. உதாரணம், கடல் சூடாகிறது. புவி வெப்பமயமாதலால் கடல் நீர் 1 டிகிரி சூடாகியுள்ளது. கடல் சூடானால் என்ன ஆகும்? கடல் விரிவடையும், கடல் மட்டம் உயரும். புதுச்சேரி மீனவர்களை கேட்டு பாருங்கள். முன்னாடி எங்கள் வீட்டிலிருந்து கடல் 500 தூரம் இருந்துச்சு, இப்போ 200 தான் இருக்குது. கடல் உள்ளே வந்துடுச்சு, கடல் அரிப்பு அதிகமாயிடுச்சு. இப்படி தான் மீனவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். இது உண்மை. புதுச்சேரி கடற்கரையில் ஆண்டுக்கு 1 வரை கடல் அரிப்பு நடக்கிறது. இன்னொரு பிரச்சனை, கடல் நீர் நிலத்தடி நீரில் கலப்பது. காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி பகுதியில் 200 நல்ல தண்ணீர் கிடைத்தது, இப்போ 400 போனாலும் உப்பு தண்ணீர் தான் வருகிறது. காரணம், கடல் நீர் உள்ளே புகுந்துவிட்டது. மற்றொரு உதாரணம், மீன் பிடிப்பு குறைகிறது. கடல் சூடானதால் மீன்கள் ஆழ்கடலுக்கு சென்று விட்டன. மத்தி, நெத்திலி போன்ற மீன்கள் கரைக்கு வருவது குறைந்துவிட்டது. மீனவர்கள் வெறும் கையோடு திரும்புகிறார்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
3: காலநிலை மாற்றம்
2: வழங்கியவர் டி அரவிந்த ராஜா அவர்கள்.
5: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும்

0: தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சியில் தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில். உண்மையா, பயனுள்ளதா,
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
0: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
1: தினமும் காலை 8:02-8:30
0: நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 7:02 கவிதை சோலை எழுதி வழங்குபவர் தேன் தமிழன் என்கிற ஆள் சடையப்பிள்ளை அவர்கள். 7:25 நலமாய் வாழ லெப்டோஸ்பைரோசிஸ் என்னும் எலி காய்ச்சல் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: நேரம் 7 மணி. சிந்தனை மலர். இளைஞர்களின் மனதில் அறிவொளியை ஏற்றி அவர்களை நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதுவானவர்களாக மாற்றுவதே நமது மிக முக்கியமான கடமையாகும். டாக்டர் APJ அப்துல்கலாம் அவர்களின் சிந்தனை. இன்று அவரின் பிறந்த தினம்.
1: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
2: புரட்சியின் அடையாளமாக,
1: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
2: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
1: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
2: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, AB எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதிய பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
1: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதினத்துடன் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மீனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை. வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரிபாஸ்கர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில், சென்னை அஞ்சல்.

0: நேரம் 7:02. இனி தொடர்வது
1: கவிதை சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்குகிறார் தேன் தமிழன் என்கிற ஆர் சடையப்பிள்ளை அவர்கள்.
2: மனித மணி அடுத்தவரின் உணர்வுக்கு மதிப்பளிப்பான், அறவழியில் தம்மாழ்வை கட்டமைப்பான், எடுத்த ஒரு காரியத்தை முடிக்கும் மட்டும் இமை நான்கு மூடுவதை விரும்ப மாட்டான். அடுத்தவரின் உணர்வுக்கு மதிப்பளிப்பான், அறவழியில் தம்மாழ்வை கட்டமைப்பான், எடுத்த ஒரு காரியத்தை முடிக்கும் மட்டும் இமை நான்கு மூடுவதை விரும்ப மாட்டான். ஒருத்தருக்கு ஒரு தீங்கு நடக்குது என்றால் ஓடி வந்து முதலாளாய் உதவி, ஒருத்தருக்கு ஒரு தீங்கு நடக்குது என்றால் ஓடி வந்து முதலாளாய் உதவி. கற்பக தருபோல நாடி வந்த மனிதர்க்கெல்லாம் தன்னுழைப்பு பொருளிந்து மகிழச் செய்வான். குறைவாக பேசிடுவான், செயலில் மட்டும் குறையொன்றும் இல்லாமல் சரியாய் செய்வான். குறைவாக பேசிடுவான், செயலில் மட்டும் குறையொன்றும் இல்லாமல் சரியாய் செய்வான். நிறையுடம்போல் தழும்பாமல் அமைதியாக நினைத்ததை முடித்திடும் ஆற்றல் வல்லான். நிறையுடம்போல் தழும்பாமல் அமைதியாக நினைத்ததை முடித்திடும் ஆற்றல் வல்லான். எந்நேரம் கண்டாலும் அவன் முகத்தில் இளஞ்சிரிப்பு இழையோடும், எந்நேரம் கண்டாலும் அவன் முகத்தில் இளஞ்சிரிப்பு இழையோடும். பேசும்போது பந்தாவோ சுடுசொல்லுவோ சிறிதுமின்றி பவ்யமாய் உரையாடி மனதை ஈர்ப்பான். பேசும்போது பந்தாவோ சுடுசொல்லோ சிறிதுமின்றி பவ்யமாய் உரையாடி மனதை ஈர்ப்பான்.

பான். எல்லோரும் இவனைப் போல் இருந்துவிட்டால் இவ்வுலகில் சண்டையில்லை சாடியில்லை. எல்லோரும் இவனைப் போல் இருந்துவிட்டால் இவ்வுலகில் சண்டையில்லை சாடியில்லை. வல்லவராய் வாழ்வதினும் நேயமிக்க நல்லவராய் வாழ்வதுதான் சிறப்பின் உச்சம். வல்லவராய் வாழ்வதினும் நேயமிக்க நல்லவராய் வாழ்வதுதான் சிறப்பின் உச்சம். தற்குறியாய் தாந்தோன்றி தனமாய் வாழ்ந்தால் தரைமட்டமாகிவிடும் உமது வாழ்வு. தற்குறியாய் தாந்தோன்றி தனமாய் வாழ்ந்தால் தரைமட்டமாகிவிடும் உமது வாழ்வு. நற்குணமும் நற்செயலும் பழகிக்கொண்டால் நம்மாழ்வில் ஒருபோதும் தோல்வியில்லை. நற்குணமும் நற்செயலும் பழகிக்கொண்டால் நம்மாழ்வில் ஒருபோதும் தோல்வியில்லை. தீதும் நன்றும். பள்ளிக்கூடம் போகையில் பாலன்குமரன் இருவரும் வேலி ஒன்றில் ஓணானும் வீற்றிருக்க கண்டனரே. பள்ளிக்கூடம் போகையில் பாலன்குமரன் இருவரும் வேலி ஒன்றில் ஓணானும் வீற்றிருக்க கண்டனரே. பாலா அந்த ஓணானும் பழிச்சு பழிச்சு காட்டுது, வாடா அதையும் அடிக்கலாம், விளையாடியே மகிழலாம். பாலா அந்த ஓணானும் பழிச்சு பழிச்சு காட்டுது, வாடா அதையும் அடிக்கலாம், விளையாடியே மகிழலாம் என்று குமரன் கல்லினால் எடுத்து அதையும் அடிக்கவே காலும் ஒடிந்து போனதால் கண்ணீர் வடித்தான் பாலனும். என்று குமரன் கல்லினால் எடுத்து அதையும் அடிக்கவே காலும் ஒடிந்து போனதால் கண்ணீர் வடித்தான் பாலனும். ஓணான் காலில் நூலினால் ஓடி குமரன் கட்டியே எடுத்து மகிழ்வாய் வருகையில் எதிரே வந்த வாகனம் தூக்கி இவனை போட்டது துடித்தான் கையில் அடிபட்டு. தூக்கி இவனை போட்டது துடித்தான் கையில் அடிபட்டு. நன்று செய்தால் நன்மை வரும், தீங்கு செய்தால் தீமை வரும். நன்று செய்தால் நன்மை வரும், தீங்கு செய்தால் தீமை வரும். சுவற்றில் அடித்த பந்தை போல் துரிதாய் நம்மை தாக்கிடுமே. யாருக்கும் துன்பம் செய்யாமல் இனிதாய் நாமும் வாழ்ந்திடுவோம். சுவற்றில் அடித்த பந்தை போல் துரிதாய் நம்மை தாக்கிடுமே. யாருக்கும் துன்பம் செய்யாமல் இனிதாய் நாமும் வாழ்ந்திடுவோம். பெரியோர் சொல் கேள். அணிலே அணிலே ஓடி வா, அழகு அணிலே அருகே வா, கனிவாய் நாமும் நண்பர்களாய் காலம் முழுதும் வாழ்ந்திடலாம். அணிலே அணிலே ஓடி வா, அழகு அணிலே அருகே வா, கனிவாய் நாமும் நண்பர்களாய் காலம் முழுதும் வாழ்ந்திடலாம். மணிலா கொட்டை உந்தனுக்கு மகிழ்ந்து நானும் தந்திடுவேன், கொய்யா பழங்கள் எந்தனுக்கு கொடுக்க வேண்டும் நீ எனக்கு. மணிலா கொட்டை உந்தனுக்கு மகிழ்ந்து நானும் தந்திடுவேன், கொய்யா பழங்கள் எந்தனுக்கு கொடுக்க வேண்டும் நீ எனக்கு. எங்கள் வீட்டு மாமரத்தில் இருக்கும் குரங்கு அண்ணாவை நட்பாய் நாமும் கொண்டிடலாம், நாளும் மாங்காய் தின்றிடலாம். எங்கள் வீட்டு மாமரத்தில் இருக்கும் குரங்கு அண்ணாவை நட்பாய் நாமும் கொண்டிடலாம், நாளும் மாங்காய் தின்றிடலாம். முத்து ஓடு அணில் குரங்கு மூன்று பேரும் நண்பர்களாய் எந்த குறையும் இல்லாமல் இன்பமாக வாழ்ந்தினவே. முத்து ஓடு அணில் குரங்கு மூன்று பேரும் நண்பர்களாய் எந்த குறையும் இல்லாமல் இன்பமாக வாழ்ந்தனவே. பொறாமை கொண்ட நரியொன்று போட்டது தந்திரம் பிரித்திடவே. பொறாமை கொண்ட நரியொன்று போட்டது தந்திரம் பிரித்திடவே. உறுதி கொண்ட மூவருமே உடைத்திருந்தன சூழ்ச்சியினை. உறுதி கொண்ட மூவருமே உடைத்தெறிந்தன சூழ்ச்சியினை. தீயோர் நட்பை நீக்கிடனும் தினமும் பிறருக்கு உதவிடனும். தீயோர் நட்பை நீக்கிடனும் தினமும் பிறருக்கு உதவிடனும். பெரியோர் சொன்ன வார்த்தைகளை பேணி நாமும் வாழ்ந்திடனும். பெரியோர் சொன்ன வார்த்தைகளை பேணி நாமும் வாழ்ந்திடனும். எங்கள் வீட்டு தோட்டம் பட்டாம்பூச்சி பறக்குது, பார்க்க நன்றாய் இருக்குது. வண்ணத்து பூச்சி பறக்குது, வண்ணம் கண்ணை பருகிது. பட்டாம்பூச்சி பறக்குது, பார்க்க நன்றாய் இருக்குது. வண்ணத்து பூச்சி பறக்குது, வண்ணம் கண்ணை பறிக்குது. கொய்யாப்பழம் திங்கவே குட்டி அணிலும் ஓடுது. கொய்யாப்பழம் திங்கவே குட்டி அணிலும் ஓடுது. பைய பைய தவளையும் பள்ளம் பார்த்து குதிக்குது. பைய பைய தவளையும் பள்ளம் பார்த்து குதிக்குது. மாமரத்தில் மந்தியும் மாங்காய் பறித்து போடுது. மாமரத்தில் மந்தியும் மாங்காய் பறித்து போடுது. குலை குலையாய் இளநியும் குடிக்க நம்மை அழைக்குது. குலை குலையாய் இளநியும் குடிக்க நம்மை அழைக்குது. ஆசையோடு கன்றினை அம்மா பசு நக்குது. ஆசையோடு கன்றினை அம்மா பசு நக்குது. பாச ஆடு குட்டிக்கு பறித்து தழையை கொடுக்குது. பாச ஆடு குட்டிக்கு பறித்து தழையை கொடுக்குது. எங்கள் வீட்டு தோட்டத்தில்
இத்தனையும் நடக்குது, எங்கள் வீட்டு தோட்டத்தில் இத்தனையும் நடக்குது, உங்கள் மனம் மகிழவே ஓடி வந்து பாருங்கள், உங்கள் மனம் மகிழவே ஓடி வந்து

0: பாருங்கள். ஆசிரியரை ஆராதிப்போம். பசுமரத்தாணி போல் மனதில் பதிந்த விஷயங்கள் மறக்க முடிகிறதா என்ன? பசுமரத்தாணி போல் மனதில் பதிந்த விஷயங்கள் மறக்க முடிகிறதா என்ன? அதுவும் பாலியகால பள்ளிப்பருவ நிகழ்வுகள் பனித்துளிகளாய் இதயத்தை நனைத்து இன்பமூட்டுகின்றன. அதுவும் பாலியகால பள்ளிப்பருவ நிகழ்வுகள் பனித்துளிகளாய் இதயத்தை நனைத்து இன்பமூட்டுகின்றன. அரைக்கை அரைக்கால் சட்டைகளில் ஆடித்திரிந்த நினைவுகள் மனப்பிரதேசங்களில் மகிழம்பூக்களாய் மனம் வீசுகின்றன. வாய்ப்பாடு ஒப்பிக்காததால் வெயிலில் தோப்புக்கரணம் போட்டதும் தமிழ்ப்பாடம் எழுதாததால் தலைகீழாய் நிற்க வைத்ததும் அன்று வலித்தாலும் இன்று நெஞ்சம் நெகிழ்கிறது விளையும் பயிர் முளையிலேயே தெரியுமென்று எனக்கு ஊக்கம் கொடுத்தவர் செண்பகம் என்னும் சிறந்த ஆசிரியர். அவர் மனிதரில் தெய்வம், வாழ்வில் மறக்க முடியாத செல்வம். கண்டிப்பில் கல்லாயிருந்தாலும் கருணையில் படிக்கட்டி. அவர் போட்ட அஸ்திவாரத்தில்தான் என் வாழ்க்கை கோபுரம் வானளவு உயர்ந்து நிற்கிறது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பார்கள். பெற்றவரை பேணி காப்போம். கற்பித்த ஆசிரியரை கடைசி வரை கடிவோடு நினைவுகூர்வோம். கல்விக்கண் அது ஒரு மலை கிராமம், ஓங்கி உயர்ந்த மரங்கள், ஸ்ரீஹரிகோட்டாவின் விண்ணூர்திகளை பின்னுக்கு தள்ளும். எங்கு பார்த்தாலும் இயற்கை எழிலரசி பச்சையாடை கட்டி பரவசமூட்டுவாள். வெள்ளிக்கட்டிகளை உருக்கி ஊற்றியதை போல் கொட்டும் அருவிகளின் கும்மாளம் காதுகளில் கழித்தேன் பாய்ச்சும் சுனைநீரோ பார்க்க பார்க்க விசும்பின் பிம்பங்கள் கண்களில் விரிந்து களிப்பூட்டும் இயற்கையை வர்ணிக்க யாரால் முடியும்? கம்பனும் இளங்கோவும் தங்கள் காவியங்களில் காட்சிப்படுத்தியது கால்வாசி இருக்குமோ? அப்படிப்பட்ட ஊரில் உண்டு உறைவிட பள்ளி ஒன்று உண்டு. கடைகோடி இளைந்தளரும் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பது அரசின் அருமையான திட்டம். அறிவுப்பசியை அறிந்திடாத 150 பிள்ளைகள் வயிற்று பசியை போக்க அங்கே வந்து போவதுண்டு. முதலில் பசியை போக்கத்தான் அந்த பருவ பிஞ்சுகள் பறந்தோடி வந்தன. போக போகத்தான் வயிற்றில் எரியும் நெருப்பை அறிவு தண்ணீர் அணைக்க தொடங்கியது. நாகரிகத்தின் அடிச்சுவோடு கூட அறிந்திடாத அந்த பிள்ளைகள் இன்று அரசு அலுவலகங்களில் அதிகார நாற்காலியில் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் கருணை உள்ளம் கொண்டு கல்விக்கண் திறந்த காலத்தால் அழியாத தலைவர்களின் அற்புத திட்டம்தான் என்பதை அறிவிக்க வேண்டுமோ?
1: இதுவரை கவிதைச்சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்கியவர் தேன் தமிழன் என்கிற ஆர். சடையப்பிள்ளை அவர்கள்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: பிரியாணி மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். நிறைவடைந்த 5 வளர்ச்சி திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். லேயில் உள்ள குஷோக் பகுல்லா ரிம்போச்சி விமான நிலையத்தில் 640 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பயணியர் முனைய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். எல்லை சாலைகள் அமைப்பால் அமைக்கப்பட்டுள்ள 298 கிலோமீட்டர் நீளமுடைய நிம்மு பதும் தார்ஷா சாலையை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஹிம் நீர்நிலை திட்டத்தின் கீழ் 40 கிராமங்களில் உருவாக்கப்பட்ட 40 நீர்நிலைகளை திறந்து வைத்து பிரதமர் உரையாற்றவுள்ளார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுத்தாளர் டாக்டர் ஆனந்தா சங்கர் ஜெயந்த் எழுதிய டான்சிங் வித் ஜாய் என்ற நூலை வெளியிட்டு அவர் பேசினார். புற்றுநோய்க்கு எதிரான டாக்டர் ஆனந்தா சங்கர் ஜெயந்தின் வாழ்வியல் குறித்து இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். புற்றுநோய் குறித்த தரவுகளுடன் அதனை எதிர்கொண்ட விதம் குறித்தும் அந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புற்றுநோய் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க விழிப்புணர்வு தேவை என்றும் அது குறித்து முன்கூட்டியே கண்டறிய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வான்வழி தாக்குதல் நடைபெற்றால் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறும் அங்கு நிலவும் சூழல் குறித்து வீடியோ காட்சிகள் அல்லது செய்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற தாக்குதலில் காயமடைந்த 4 இந்தியர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஒருவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான அராம்கோ தலைமையகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சவுதி அரேபியாவின் உட்கட்டமைப்பின் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உடனடியாக இதனை நிறுத்த வேண்டும் என்றும் கூறினார். இத்தருணத்தில் சவுதி அரேபிய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். விரைவில் அங்கு இயல்பு நிலை திரும்பி அமைதி நிலவும் என்று இந்தியா நம்புவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார்.

0: இந்தியா புருனே தாருசலாம் இடையேயான கூட்டு வர்த்தக குழுவின் மூன்றாவது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து புருனே தாருசலாமிற்கு வேளாண் மற்றும் கால்நடை சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. மருந்து உற்பத்தி, சுகாதாரம், எரிசக்தி ஆகிய துறைகளில் மேலும் ஒத்துழைப்பு மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பிலும் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் இந்திய தரப்பில் வர்த்தகத்துறை இணைச் செயலாளர் திரு அமித் வர்மா, புருனே தாருசலாம் சார்பில் வர்த்தகத்துறை செயலாளர் டாக்டர் மே ஃபயீஸ் அகமது அரிஃபின் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினார்கள். தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, இத்திட்டத்திற்காக 70 கோடி ரூபாய்க்கு மேல் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அப்போது 10 செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் உள்ளிட்ட பள்ளிகளுக்கான வசதிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. வேளாண் பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாய நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையொட்டி புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. இதில் ஒரு கப்பல் தீப்பிடித்து மூழ்கியதாகவும் அதிலிருந்து 21 மாலுமிகளும் காயமின்றி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் சிங்கப்பூர் கடல்சார் மற்றும் துறைமுக ஆணையம் கூறியுள்ளது. மற்றொரு கப்பலின் அடிப்பாகம் சேதமடைந்ததாகவும் அதிலிருந்து 22 மாலுமிகளும் காயமின்றி பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சர்வதேச விதிமுறைகளின்படி ஹோர்மோஸ் நீரிணை வழியாகச் செல்லும் கப்பல்கள் அனுமதி பெற வேண்டும் என்றும், விதிமுறைகளை மீறும் கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இஸ்லாமிய புரட்சி காவல்படை தளபதி திரு அலி அஸ்மை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தாலுகாக்களைச் சேர்ந்த மாணவர்களிடம் தேர்வு கட்டணம் வாங்க வேண்டாம் என்று அனைத்து கல்லூரி நிர்வாகங்களுக்கும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மும்பையில் மாநில பொது பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் அம்மாநில உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அமைச்சர் திரு சந்திரகாந்த் பாட்டீல் நடத்திய காணொலி காட்சி கூட்டத்தின் போது இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டது. தேர்வு கட்டணத்தை முன்கூட்டியே பெற்றிருந்தால் அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்றும், தவறும் கல்வி நிலையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். யுக்ரைனின் எரிசக்தி மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா நேற்று முன்தினம் பெரும் தாக்குதல் நடத்தியதாகவும், இதனால் 600,000 பேருக்கு மேல் மின் சேவை தடைபட்டதாகவும் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கீவ் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்ய படையினர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபடுவதாக யுக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கலயோனோவை வென்றார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜக்ஷேர் சிங், நிஷல் சந்த், தேவ் ரூபா ரேலியா, தன்வி ரெட்டி, ஷைனா மணிமுத்து ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 3வது சுற்றாட்டத்தில் ஜக்ஷீர் சிங் 15-11, 10-15, 17-15 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பொன்னட்

0: போராட்டத்தை வென்றார். நிச்சல்சன் மலேசியாவின் காங் வேயையும் தேவ் ரூபா ரேலியா இந்தோனேஷியாவின் யூதா ரெண்டாரவையும் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் மூன்றாவது சுற்றாட்டத்தில் தன்வி ரெட்டி 15-17, 15-13, 15-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் லியூ சியா யாவை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ஷெய்னா மணிமுத்து 15-7, 15-6 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹாங் ஜுவானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. இனி தொடர்வது
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் லெப்டோஸ்பைரோசிஸ் என்னும் எலி காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு லெப்டோஸ்பைரோசிஸ் காய்ச்சல் அப்படின்ற காய்ச்சலை பத்தி நம்ம பார்க்கலாம். மழைக்காலத்துல கொசுக்கள் மூலியமா பரவுற காய்ச்சல்கள் இல்லாம வேற விதமான காய்ச்சல்களும் இந்த மழைக்காலத்துல நம்ம பார்க்க முடியும். முக்கியமா இந்த மழைக்காலத்துல சாலையில தண்ணீர் எல்லாம் தேங்குது, அந்த தண்ணீர்ல நடக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படுது. அதற்கு பிறகு உடம்புல காய்ச்சல், சிவியரான உடம்பு வலி, தசை வலி அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் காய்ச்சலை பத்தி கொஞ்சம் நினைவுல கொள்ள வேண்டும். ஏன்னா கொசுக்கள் மூலியமா பரவுற நோய் கிடையாது. இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்றது விலங்குகளுடைய சிறுநீர்லேருந்து மழை நீர்ல கலந்து அது மூலியமா அந்த கிருமிகள் உடம்புல பெரியவர்களுடைய பாதங்கள் வழியா அந்த கிருமி வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மூலியமா தான் லெப்டோஸ்பைரோசிஸ் மனிதர்களை வந்து சென்றடையுது. ஸோ அதனால நம்ம மழைக்காலத்துல தண்ணியெல்லாம் தேங்கி இருந்ததுன்னா அங்க வந்து எலிகள் இல்ல சின்ன சின்ன விலங்குகள், அந்த விலங்குகள் மூலியமா அந்த கிருமி அவங்களுடைய சிறுநீர் மூலியமா அந்த மழை தண்ணீர்ல கலந்திருக்கும் போது அது மூலியமா மனிதருக்கு இந்த தொற்று ஏற்படுது. இந்த தொற்று ஏற்படும் போது முக்கியமான யார் யாரெல்லாம் அதிகமா எக்ஸ்போஸ் ஆறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபிளட் வாட்டர்ல வேலை செய்யற எக்ஸ்போஷர் ஆறவங்க, சீவேஜ் ஒர்க்கர்ஸ், ஃபார்மர்ஸ், சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், அனிமல் ஹேண்ட்லர்ஸ் இவங்களால தான் அதிகமான ரிஸ்க் இருக்கு. ஏன்னா இவங்களாம் மழைக்கால தண்ணீர்ல வேலை செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த விலங்குகளுடைய சிறுநீர்ல கலக்கிற இந்த கிருமிகள் மழை தண்ணீர்ல கலந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் அதிகப்படியான ரிஸ்கை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ இந்த நோய்க்கான அறிகுறிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா காய்ச்சல், ரொம்ப அதிகமான தசைவலி, தலைவலி, வாந்தி, குளிரோட காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில டைம்ல ரொம்ப காம்ப்ளிகேஷன் அதிகமாகும் பட்சத்தில் லெப்டோஸ்பைரோசிஸ் காய்ச்சல்னால நம்மளுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டு மஞ்சக்காமலை அதிகமாகலாம், கிட்னி பாதிக்கப்பட்டு கிட்னி ஃபெயிலியர் வரலாம், ரத்தத்தில் அதிகப்படியான காம்ப்ளிகேஷன் வரும்போது ரத்த கசிவு ஏற்படலாம், சில டைம் மூளைக்காய்ச்சல் கூட லெப்டோஸ்பைரோசிஸ்னால ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் அறிகுறிகளாக இருக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த நோயை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எக்ஸ்போஷர் ஹிஸ்டரி, முக்கியமாக யார் யார் இந்த வேலையில் இருக்கிறாங்க, தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் எந்த மாதிரி ஆக்குபேஷன் இருக்கிறாங்கன்ற எக்ஸ்போஷர் ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான மாலிகுலர் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது லெப்டோஸ்பைரோசிஸ் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் பிளட் டெஸ்ட்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கான தகுந்த சிகிச்சை முறை இருக்கான்னு கேட்டால் இருக்கு. அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக்ஸ், பெனிசிலின் குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து நம்ம லெப்டோஸ்பைரோசிஸ் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ சிவியர் கேஸாக இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட்டிவ் கேரும் அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கும்போது இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் நோயை முற்றிலும் நம்மளால் குணப்படுத்த முடியும். ஸோ இதை அறிகுறியை ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கான தகுந்த சிகிச்சையை ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். தடுக்க முடியுமா இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரொட்டீனா லெப்டோஸ்பைரோசிஸ் வேக்சினேஷன் இப்போதைக்கு நம்ம கிட்ட கிடையாது. பட் வேற தடுப்பு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் மழைக்காலங்கள் வருதோ, வெள்ளம் வருதோ, அப்பெல்லாம் தண்ணீர் தேங்க விடாம நம்ம பாத்துக்கணும், அதோடைய வடிகால நம்ம வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபிளட் வாட்டரோ இல்ல சீவேஜ் வாட்டர் எங்கேயாவது ஸ்டாக்னன்ட் ஆச்சுன்னா அங்க வேலை செய்யற

0: மக்கள் இல்லை பொதுமக்களோ அங்கே போகும்போது ப்ரொடெக்டிவ் ஃபுட்வேர்ஸ் யூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம நோய் தட்டுற தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சுக்கணும். ஸோ காலில் ஏதாவது காயெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட்வேர் இல்லாமல் வெறும் காலில் இந்த மழை தண்ணி தேங்கின தண்ணியில் நடக்கிறத அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக சுத்தமான குடிநீரை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ப்ரிவென்ஷனுக்கான முக்கியமான அறிகுறிகள். இதோடைய முக்கியமான சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காய்ச்சல், கண்ணில் மஞ்சள் ஆகுறதல் மஞ்சக்காமலையோட அறிகுறியாக இருக்கலாம், யூரின் போகிற அளவு குறையப்படலாம், மூச்சு திணறல் வரலாம். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்கிய இடத்துல வேலை செய்கிறாங்க இல்லை அதுக்கு எக்ஸ்போஷர் ஆயிருக்காங்கன்ற ஹிஸ்ட்ரி இருக்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் லெப்டோஸ்பைரோசிஸ்க்கான டெஸ்ட் பண்ணி அதுக்கான சிகிச்சையை பெற்றுக்கலாம். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் லெப்டோஸ்பைரோசிஸ் எனும் எலி காய்ச்சல் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
3: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காலம் போற்றும் கலாம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். நேரம் 7:30. இனி தொடர்வது
4: இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: அந்த ஆளை கண்டாவே எனக்குள்ள வெறுப்பா இருக்கு சார். இப்படி சொல்றவங்க பல பேர் நாம பாத்துருக்கிறோம். நமக்கே கூட அது மாதிரி அனுபவங்கள் ஏற்படுறது உண்டு. ஒரு குறிப்பிட்ட மனிதரை நெருங்கும் பொழுது திடீர்னு நமக்கு வெறுப்பா தோணும். உடனே விலகி வந்து விடலாம்னு நினைப்போம். ஏதோ ஒன்று நம்ம வெளியில தள்ளுற மாதிரி உணர்வோம். ஆனால் சில பேரை பார்த்தா ஓடி போய் அன்பா கட்டி பிடிக்கலாம்னு தோணும். அவரே நம்ம அன்பா கூப்பிடுற மாதிரி உணர்வோம். நமக்குள்ளே ஏற்படுகிற அலைகள் தான் இதுக்கு காரணம். வெறுப்பை உண்டு பண்ணுறது ரிப்பல்சிவ் அலைகள், விருப்பத்தை உண்டு பண்ணுறது அட்ராக்டிவ் அலைகள். இப்படிப்பட்ட அலைகள் உண்டுங்கிறத நிரூபிக்கிற மாதிரி ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார் பிரான்ஸில் உள்ள ஒரு விஞ்ஞானி. எடை பார்க்கிற கருவியில் ஏறி நின்னா அதில் உள்ள முள்ளு நம்ம எடையை காட்டுது இல்லையா, அது மாதிரி இந்த கருவியின் முன்னால் நின்னா எதிரில் நிற்கிறவரின் அலைகள் மற்றவரை விலகி ஓட செய்கிற அலைகளா அல்லது அருகில் ஈர்க்கிற அலைகளா அப்படிங்கிறத அந்த முள்ளு சுற்றி தெரிவிக்குதான். மனிதர்களிலிருந்து எழும்புகிற இந்த அலைகளுக்கும் இயற்கைக்கும் ஒரு இணைப்பு உண்டு. அந்த இணைப்பு சரியாக இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாம் சரியாக நடக்கும். அந்த இன்னர் ஹார்மோனி இன்னைக்கு சரியாக இல்லை, அதனால தான் மழை சரியாக பெய்ய மாட்டேங்குது. மழை தவறுவது, பயிர் விளைச்சல் சரியில்லைன்னா அதுக்கு சரியாக எருப்பு ஓடலைங்கிறது மட்டும் காரணம் இல்லை. எருப்பு ஓடலைங்கிறது விஞ்ஞான காரணம், அதை விட ஆழ்ந்த ஒரு காரணம் இருக்குது. அதாவது மனிதன் தன்னிடம் இருந்து எழுகிற அலைகளோட இயற்கைக்கு இருக்கிற இணைப்பை கலைச்சி விட்டாங்கிறது தான் அந்த காரணம். அவன் தனியாக நிற்கிறான் ஒரு விரோதி மாதிரி. அவனுக்கு மேகத்துக்கிட்டேயும் நட்பு இல்லை, நதிகள்கிட்டேயும் நட்பு கிடையாது. நம்ம முன்னோர்கள் நதிகளை வணங்கினாங்க, அது நமக்கு பைத்தியகார்த்தனமாக தெரியுது. அவர்கள் நதிகளை வணங்கினாங்க, மலைகளை வணங்கினாங்க, சூரியனை வணங்கினாங்க. இயற்கையோட ஒரு நட்பு, ஒரு ஹார்மோனி இருந்தது. அந்த அனுபவத்தை அவங்க உணர்ந்தாங்க. ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு சின்ன ஆராய்ச்சி நடந்தது. அங்கே டீலா பார் அப்படின்னு பேர் அந்த ஆராய்ச்சி சாலைக்கு. அங்கே தான் அது நடந்தது. அது என்ன ஆராய்ச்சின்னா ரெண்டு பாத்திகளில் விதை விதைச்சாங்க. ஒரே மாதிரி விதை, ஒரே மாதிரி உரம், ஒரே விதமான பாத்தி, இப்படி எல்லாம் ஒரே மாதிரி. ஒரு பாத்திக்கு பக்கத்தில் பாப் மியூசிக் போட்டாங்க, இன்னொரு பாத்தியில் கிளாசிக்கல் மியூசிக் சாஸ்திரிய சங்கீதம் போட்டாங்க. தினம் 2 மணி நேரம் பாப் மியூசிக் இன்றைக்கி உலகம் பூரா ஒரு புதிய தலைமுறையின் சங்கீதம். சங்கீதம் குறைவு, சத்தங்கள் அதிகம். சாஸ்திரிய சங்கீதத்தில் உண்மையான அர்த்தத்தில் ஸ்வரங்களின் சங்கமம், இணைப்பு, ஒழுங்காக அப்படி பிணைஞ்சிருக்கும். இந்த ஆராய்ச்சியின் முடிவு என்ன தெரியுமா? பாப் மியூசிக் போட்டாங்களே அந்த பாத்திகளில் விதைகள் வந்து சரியாக முளைக்கலை. 1-2 துளிர் விட்டாலும் அதெல்லாம் சரியாக இல்லை, பலமாக இல்லை, பாதி காஞ்சி போன நிலையில் இருந்தது. இந்த சாஸ்திரிய சங்கீதம் இசைக்கப்பட்ட பாத்தியில் சாதாரணமாக மலர்றதை விட 1.5 மடங்கு பெருசாகவும் அதிக எண்ணிக்கையிலையும் துளிர்கள் இருந்துதான். சங்கீதத்திலிருந்து எழுந்த ஒலி அலைகள் தான் இந்த வேறுபாட்டுக்கு காரணம். இசையிலிருந்து அலை எழும்ப முடியுமானால் மனிதர்களின் செயல்களிலிருந்து அலைகள் ஏன் எழும்பாது அப்படிங்கிறது தான் கேள்வி. அகங்காரமுள்ள மனிதன் கொடூரமான அலைகளை எழுப்புறான். அகங்காரம் இல்லாத மனிதன் தன்னை சுற்றி சாஸ்திரிய சங்கீதத்தை பரப்புகிறான் அப்படிங்கிறாங்க பெரியவங்க. ஆக நம்முடைய எண்ண அலைகள் தான் இந்த உலகத்தில் நல்ல நிகழ்வுகளுக்கு காரணம். இயற்கையை வணங்குங்கள், இயற்கையோட நட்பாயிருங்கள், அதுதான் இன்றைக்கி தேவை அப்படிங்கிறது தான் சான்றோர்கள் சொல்லுகிற அறிவுரை. ஒரு ஆள் மேடையில் உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தான். எதிரில் ஒரு சின்ன பையன், இவன் பாட ஆரம்பித்தான், அவன் அழ ஆரம்பித்தான். இவர் இன்னும் கொஞ்சம் வேகமாக பாடினார், அவன் அதுக்கப்புறம் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான்.

0: ஒரு பாட்டை நிறுத்திவிட்டு, தம்பி ஏன்பா அப்படி தேம்பி தேம்பி அடறேன்னு கேட்டார். அவன் சொன்னான், நேத்துக்கு எங்கள் ஆடு இதே மாதிரி தான் கத்தி கத்தி கடைசியில செத்து போச்சு அப்படின்னா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
3: புரட்சியின் அடையாளமாக,
2: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
3: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
2: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
3: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ வி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
2: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதினத்துடன் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.

நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தோடு இணைஞ்சாச்சு. இதன் நகரங்களுக்கான புதிய தேடல் நகருலா நிகழ்ச்சியோடு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். நான் உங்கள் செல்ல தோழி சௌமியா. நாம் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய இடத்திற்கு பயணம் செய்யும் போது அந்த இடத்தோட அழகு மட்டும் ரசிப்பது கிடையாது, அங்கு மறைஞ்சிருக்கும் வரலாற்றையும் மக்களின் வாழ்க்கையையும் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற அடையாளங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய நகருலா பயணம் தமிழ்நாட்டோட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பகுதிக்கு தான் நாம் உலா போக போகிறோம். மலை மீது கம்பீரமாக எழுந்து நிற்கும் கோட்டை, கல்லுக்குள் செதுக்கப்பட்ட குடைவரை கோவில்கள், பல நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் நம்முடன் பேசி கொண்டிருக்கும் கல்வெட்டுகள், இப்படி பல சிறப்புகளை கொண்ட ஓர் இடத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நகருலா நிகழ்ச்சிக்கு உலா போக போகிறோம். அந்த இடம் என்னன்னு ஒரு சிறிய பாடலுக்கு பின் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகரங்களுக்கான புதிய தேடல் நகருலா நிகழ்ச்சியோட. நேரம் 7:36. பாடல் கேட்கலாம், ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்றைக்கு நகருலா நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க திருமயம் மலைக்கோட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நகருலாவுக்கு நகருலா போகிறோம். காரைக்குடி புதுக்கோட்டை சாலையில் பயணம் செய்பவர்களுக்கு திருமயம் ஒரு முக்கியமான வரலாற்று சுற்றுலாத்தலமாக விளங்குது. திருமயம் தமிழ்நாட்டோட புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். புதுக்கோட்டையிலிருந்து காரைக்குடி செல்லும் சாலையில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. சிவகங்கை மாவட்டத்தின் முக்கியமான நகரங்களில் ஒன்றான காரைக்குடி, செட்டிநாடு பண்பாடு, பாரம்பரிய வீடுகள், உணவு வகைகள் எல்லாத்துக்குமே புகழ்பெற்றது. காரைக்குடியை நோக்கி பயணிக்கும் போது திருமயத்தில் நின்று ஒரு ஸ்டாப்பை போட்டு இந்த மலைக்கோட்டையையும் அதன் வரலாற்று சின்னங்களையும் பார்ப்பது ஒரு சிறந்த சுற்றுலா அனுபவமாக அமையுது. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் நகருலா நிகழ்ச்சி. இது நகரங்களுக்கான புதிய தேடல். நேரம் 7:42 பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

ஆரம்பிச்சு வச்சு பிரச்சனை. இது எல்லாமே என்னால. I got a solution. என் ஏரியால ஒரு சரியான விகிக்கடை. உங்க அப்பாவும் கூட்டு போவோம். எல்லா விகையும் போட்டு கட்டுறோம். எந்த விகி கரெக்டா இருக்கும்?

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

வேலைவாய்ப்பு செய்தி. மத்திய அரசில் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் 1, அசிஸ்டன்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 8, சட்ட அதிகாரி 3, ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் 1 என மொத்தம் 13 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியாக பிஇ, பிடெக், பிஎல் மற்றும் எம்எஸ்சி முடித்தவர்களாக இருக்க வேண்டும். வயது வரம்பு 16/10/2026 படி 18 முதல் 40 வரை இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக ₹25 வசூலிக்கப்படும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணமில்லை. கடைசி நாள் இன்று. மேலும் விவரங்களுக்கு psconline.nic.in என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். நேரம் 7:46 20 நொடி. நேர்களை இன்னைக்கு நகருலா நிகழ்ச்சியில திருமயம் மலைக்கோட்டத்தை பத்தி தான் நகருலா நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கோம். அடுத்து இந்த கோட்டையோட வரலாறு. புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தின் சுற்றுலா தகவலின்படி திருமயம் கோட்டை 1687 ராமநாதபுரத்தை சேர்ந்த சேதுபதி மன்னர் விஜய ரகுநாத தேவரால் கட்டப்பட்டது. கோட்டை என்பது வெறும் உயரமான சுவர் கிடையாது, அது ஒரு பாதுகாப்பு அமைப்பு. அதன் வாயில்கள், சுவர்கள், கண்காணிப்பு இடங்கள், மலைப்பாறைகள் என ஒவ்வொன்றும் பாதுகாப்பு தேவைகளை மனதில் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. இதன் பரப்பளவு சுமார் 40 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு சிறிய குன்றின் மீது வட்ட வடிவமாக அமைஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் கோட்டையை சுற்றி 7 சுற்று மதில்கள் இருந்ததாகவும் தற்போது அவற்றில் 4 மதில்கள் மட்டுமே எஞ்சியிருக்கு. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் திருமயம் மலைக்கோட்டையை பற்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் நகரங்களுக்கான புதிய தேடல் நகருலா நிகழ்ச்சியோடு. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். வித் லவ் திரைப்படத்திலிருந்து

0: ஐயா இந்த வருஷம் ஆர்சிபி தான்.
1: நீ போய் குடிச்சு
0: கப்பா. யாரோ பாரு
1: பாரம்பரிய கேக்க பார்த்தானே.
2: ஏய் மச்சான் கேக்காது. நீ தான் படிக்கணும்னு சொன்ன. எது கேண்டீன் வந்த கொஞ்சம் குறா.
1: எதுக்கு வர மாட்டேன்டா சொன்னேன்.
2: டேய் இல்ல சொன்னேன்
3: வரவே இல்ல. சாரி சாரி.

நேரம் 7:51:38. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நகரங்களுக்கான புதிய தேடல் நகருலா நிகழ்ச்சி. இன்னைக்கு நகருலா நிகழ்ச்சியில திருமயம் மலைக்கோட்டையை பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கோம். இங்க பழமையான கோவில்கள் இருக்கு. இந்த கோட்டைக்கு அருகில் பல்லவர் காலத்தை சேர்ந்த சத்தியகிரீஸ்வரர் சிவன் கோவில் மற்றும் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில்கள் உள்ளன. இதில் உள்ள அனந்த சயன விஷ்ணு சிலை இந்தியாவில் உள்ள மிக பெரிய புடைப்பு சிற்பங்களில் ஒன்றாகும். இங்கு நடந்த முக்கிய வரலாற்று நிகழ்வுகளை ஒரு சிறிய பாடலுக்கு பின் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகரங்களுக்கான புதிய தேடல் நகருலா நிகழ்ச்சியோடு. பாடல் கேட்கலாம். நிலவுக்கு இன்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து.

வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய ரயில்வேயில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், சரக்கு ரயில் மேனேஜர், அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், டிராஃபிக் அசிஸ்டன்ட் பிரிவுகளில் மொத்தம் 3477 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியாக பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 1/1/2027 18 முதல் 33 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500, பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹200. விண்ணப்பிக்க கடைசி நாள் November 6, 2026. மேலும் விவரங்களுக்கு rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். நேர்களை, இன்னைக்கு திருமணமயம் மலைக்கோட்டை பத்தின பத்தி தான் இன்னைக்கு நகருளா நிகழ்ச்சி அழைச்சிட்டு போறோம். இங்க நடந்த முக்கிய வரலாற்று நிகழ்வுகள் பாளையக்காரர் போர், அதாவது 1799 மற்றும் 1801 பாளையக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே நடந்த போரின் போது இக்கோட்டை ஒரு முக்கிய அரசியல் மற்றும் இராணுவ மையமாக திகழுது. வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் அவரது தம்பி ஊமைத்துறை ஆகியோர் திருமயம் பகுதியில் தஞ்சம் புகுந்ததாகவும் பின்னர் கைது செய்யப்பட்டு இக்கோட்டையில் அடைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வைக்கப்பட்டிருக்கு. இந்திய தொல்லியல் துறையின் நேரடி கட்டுப்பாட்டில் ஒரு தேசிய நினைவு சின்னமாக இது பாதுகாக்கப்பட்டு வருது. நேர்களே, இத்துடன் நம்ம நகருளா நிகழ்ச்சி இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. மேலும் பல சுவாரஸ்யமான இடங்களுக்கு எங்களோட அறிவிப்பாளர்கள் உங்களை அழைச்சிட்டு போக ரெடியாக இருக்காங்க. தினம் கேட்க மறவாதீர்கள், 7:35 நகருளா நிகழ்ச்சி. நகருளா இத்துடன் நிறைவு பெறுகிறது. டிராகன் திரைப்படத்திலிருந்து பாடலோடு நகருளா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இனி தொடர்வது சென்னையஞ்சல். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் லக்ஷ்மிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி ஹரிபாஸ்கர் அவர்கள்.
2: அன்பான ஆகாசவாணி நேயர்களே, வணக்கம். இன்றைய இனிய நேரத்தில் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நம்பிக்கையை வளர்த்தவர், இந்தியாவை உலகரங்கில் உயர்த்தியவர், எளிமையின் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் அன்பை பெற்றவர் நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், அவர் கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன். ஒரு மனிதர் எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு கனவு எவ்வாறு லட்சியமாக மாற வேண்டும், ஒரு லட்சியத்தை எவ்வாறு சாதனையாக மாற்ற வேண்டும், ஒரு சாதனையாளர் எவ்வாறு மக்களின் இதயங்களில் நிரந்தரமாக வாழ முடியும் போன்ற இக்கேள்விகளுக்கெல்லாம் தமது வாழ்க்கையின் மூலம் விடையளித்த மாமனிதர் தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் 1931 இதே நாளில் தமிழ்நாட்டின் புனித தலமான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். தந்தையார் திரு ஜைனுலாபுதீன், தாயார் திருமதி ஆஷியம்மா ஆவர். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் அவுல் பகீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் என்பதாகும். எளிமையான குடும்பத்தில் பிறந்த இவர் சிறுவயதிலேயே கடின உழைப்பையும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்டார். பொருளாதார வசதிகள் குறைவாக இருந்த போதும் கல்வியின் மீது அவருக்கு அளவற்ற ஆர்வம் இருந்தது. சிறுவயதில் செய்தித்தாள்களை விநியோகித்து தமது குடும்பத்திற்கு துணையாக இருந்தார். அதே நேரத்தில் படிப்பிலும் அறிவியல் ஆர்வத்திலும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். அன்பிற்குரிய நேயர்களே, அப்துல் கலாம் ஐயா அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் முதல் பாடம் என்ன தெரியுமா? பிறக்கும் சூழல் நமது எதிர்காலத்தை முழுமையாக தீர்மானிப்பதில்லை, நமது முயற்சியும் மன உறுதியும் நமது எதிர்காலத்தை உருவாக்குகின்றன என்பதேயாகும். மேலும் வசதிகள் இல்லாதது தோல்விக்கான காரணம் அல்ல, வாய்ப்புகள் குறைவாக இருப்பது வளர்ச்சிக்கு தடை அல்ல. முயற்சி செய்யும் மனமும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருந்தால் சாதனையின் கதவுகளை நம்மால் திறக்க முடியும் என்பதை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தமது வாழ்க்கையால் நிரூபித்தார். அப்துல் கலாம் அவர்கள் திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். பின்னர் சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் விமான பொறியியல் கல்வியை தொடர்ந்தார். இக்கல்வியை பயில்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பேராசிரியர் தோதாத்ரி ஐயங்கார், அருட்தந்தை லாடிஸ்லாஸ் சின்னதுரை மற்றும் தன் மூத்த சகோதரி சோக்ரா என்று மனம் நெகிழ தான் போகுமிடங்களெல்லாம் நெகிழ்ச்சியோடு குறிப்பிடுவார். வானில் பறக்கும் விமானங்களையும் விண்வெளியின் மர்மங்களையும் ஆராய வேண்டும் என்ற அவரது ஆர்வம் அவரை அறிவியல் துறையில் உயர்ந்த நிலைக்கு அழைத்து சென்றது. இளம் வயதிலிருந்தே விமானப்படை போர் விமானியாக வேண்டும் என்று பெரிதும் விரும்பினார். போட்டி தேர்வில் கலந்து கொண்டார், 9வது இடம் பெற்றார். ஒரு தரம் வித்தியாசத்தில் அவரது கனவு நனவாகவில்லை. இருப்பினும் டெல்லியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உற்பத்தி நிறுவனத்தில் முதுநிலை அறிவியல் உதவியாளர் பணியில் சேர்ந்தார். படிப்படியாக உயர்ந்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் தலைவராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDOவின் தலைவராகவும் முக்கிய பங்காற்றினார். இந்தியாவின் செயற்கைக்கோள் ஏவு வாகன திட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக SLV-3 திட்டத்தின் மூலம் ரோகிணி செயற்கைக்கோளை 1980 புவியின் சுற்றுப்பட்ட பாதையில் நிலைநிறுத்திய இந்தியாவின் சாதனை நமது விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தின் முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது. அவரால் உருவாக்கப்பட்ட இந்த சாதனை இன்று விண்வெளியில் உலக அரங்கில் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக நாம் கொடிகட்டி பறக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. மேலும் இந்தியாவின் பாதுகாப்பு

தொடர்பான விஷயங்களில் குறிப்பாக ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் அவர் முக்கிய பங்காற்றினார். அக்னி, பிருத்வி போன்ற ஏவுகணை திட்டங்களுடன் தொடர்புடைய அவரது பங்களிப்புகள் அவருக்கு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்ற சிறப்பு பெயரை பெற்று தந்தது. 1998 மே மாதம் 11 ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் அணுகுண்டை வெடிக்க வைத்து உலக அரங்கில் ஒரு வலிமை மிக்க அணு ஆயுத நாடாக இந்தியாவை மாற்றி காட்டினார் நம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். என்னே அவரது மதிநுட்பம், என்னே அவரது அர்ப்பணிப்பு. அறிவியல் என்பது ஆய்வகங்களுக்குள் மட்டுமே அடைக்கப்பட்டிருக்க வேண்டியதல்ல, அது சாதாரண மக்களின் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அவரது அணுகுமுறை. அதனை நிரூபிக்கும் விதமாக, போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டு சுமார் 3 கிலோ எடையுள்ள செயற்கைக்கால் அணிந்து மிகுந்த சிரமப்பட்டு நடந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வெறும் 300 கிராம் எடை கொண்ட பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு செயற்கை கால்களை உருவாக்கி அவர்களுக்கு அணிவித்து அவர்களை நடக்க செய்து, இதுதான் அவரது கண்டுபிடிப்புகளிலேயே மிகவும் உன்னதமானது என்றும் தனக்கு மன நிறைவானது என்றும் அவர் குறிப்பிடுவதை நாம் கேட்கின்றோம். அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அடுத்த பரிணாமம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றதாகும். இவர் 2002 முதல் 2007 வரை இப்பணியாற்றினார். தன் பதவிக்காலத்தில் வழக்கமான அரசியல் மரபுகளை உடைத்து நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுடன், குறிப்பாக மாணவருடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதால் அவர் மக்களின் ஜனாதிபதி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று மாணவர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் கனவு காணுங்கள், அந்த கனவே எண்ணங்களாகி செயல்களாக மாறும் என்ற சிந்தனையை விதைத்தார். ஜனாதிபதி மாளிகையை ஒரு சாமானியரும் எளிதில் அணுகக்கூடிய இடமாக மாற்றினார். ஒரு சமயம் தனது குடும்பத்தினர் ஜனாதிபதி மாளிகை வந்தபோது அவர்களுக்கான தங்குமிடம் மற்றும் உணவுக்கான அனைத்து செலவுகளையும் தனது சொந்த பணத்திலிருந்தே செலுத்தினார் என்பது வியக்கத்தகுந்த உண்மையாகும். அதை போலவே குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்து அத்தொகையினை ஆதரவற்ற இல்லங்களுக்கு நிதியுதவியாக வழங்கினார். குடியரசுத் தலைவராக அவர் பணியாற்றிய பொழுது பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவின் புகழை அங்கு நிலைநாட்டினார். குறிப்பாக 2007 April 25 பிரான்ஸ் நாட்டின் ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொன்விழா ஆண்டையொட்டி சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு சென்ற அவர் நாடுகளின் ஒற்றுமையின் சிறப்பியல் என்ற தலைப்பில் உரையாற்றினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் பாடலோடு தன் உரையை தொடங்கி, இதயத்தில் நேர்மை இருக்கும்போது நற்பண்பு நடத்தையில் அழகு மலர்கிறது, நடத்தையில் அழகு மலரும் போது இல்லத்தில் அமைதி நிலவுகிறது, இல்லத்தில் அமைதி நிலவும் போது நாட்டில் ஒழுங்குமுறை ஏற்படுகிறது, நாட்டில் ஒழுங்குமுறை ஏற்படும் போது உலகில் அமைதி பிறக்கின்றது என்ற கவிதையோடு முடித்தார். அவர் பேசி முடித்ததும் அவையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று இடைவிடாது தங்கள் கைகளை தட்டிய வண்ணம் இருந்தனர். இறுதியாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஹான்ஸ் கெட் பேட்ரிங் அவர் பேசும் பொழுது, இப்படி ஒரு உரையை இதுவரை நாங்கள் கேட்டதில்லை என்று நெகிழ்ச்சியாக குறிப்பிட்டார். இது இந்தியாவின் பெருமையையும் தமிழின் பண்பாட்டையும் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்ற வரலாற்று நிகழ்வாக போற்றப்படுகின்றது. அப்துல் கலாம் அவர்களின் குடியரசுத் தலைவர் பணி முடியும் தருவாயில் இந்தியாவின் அனைத்து தரப்பினரும் அப்பணியை தொடர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் அவ்வேண்டுகோளை நிராகரித்து தான் அதிகம் நேசிக்கும் ஆசிரியர் பணியை தொடர்ந்து செய்வதே தனது லட்சியமும் கடமையாகும் என்றார். குடியரசுத் தலைவராக பதவிக்காலம் முடிந்த மறுநாளே அவர் கற்பித்தல் பணியை தொடங்கினார். குறிப்பாக இந்திய மேலாண்மை நிறுவனம் அகமதாபாத், இந்தூர் மற்றும் ஷில்லாங் ஆகியவற்றின் அழைப்பு பேராசிரியராக பணியாற்றினார். சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம், பெங்களூரு இந்திய அறிவியல் கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதை செய்வதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வாக்கியத்திற்கு பொருத்தமானவராக தன் இறுதி நாள் வரை விளங்கினார். அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கையில் அவர் இளைஞர்களை நாட்டின் நிகழ்கால வளர்ச்சிக்கான ஆற்றலாகவும் கருதினார். எந்த துறையாக இருந்தாலும் அந்த கனவை நனவாக்குவதற்கு தேவையான இலக்கு, விடாமுயற்சி, ஒழுக்கம், நேர மேலாண்மை மற்றும் தொடர்ச்சியான கற்றல் என்பதை தான் செல்லும் இடங்களெல்லாம் வலியுறுத்தினார். வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்கும் பரிசு அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்ளும் சிறிய முயற்சிகளின் கூட்டுத்தொகையே என்றார். ஆகவே என் அன்பான மாணவ மாணவியர்களே, மற்றவருடன் உங்களை ஒப்பிட்டு பார்த்து மனம் தளர வேண்டாம். நேற்று நீங்கள் இருந்ததை விட இன்று சிறிதளவு முன்னேறி இருக்கிறீர்களா
என்று சிந்தியுங்கள். உங்கள் திறமைகளை

0: கண்டறியுங்கள், உங்கள் பலவீனங்களை புரிந்து கொள்ளுங்கள், அவற்றை சரி செய்ய முயலுங்கள். அதுவே உங்களை வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை. இதுவே அவரது பிறந்த நாளில் அவருக்கு நாம் செய்யும் புகழஞ்சலியாகும். அவர் பிறந்த தினம் உலக மாணவர்கள் தினமாக எழுச்சியுடன் கொண்டாடப்படுகின்றது. மக்கள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவுகளுக்கு என் இதயம் நிறைந்த வணக்கங்களை செலுத்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: கனவுகளை காட்சி
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 8:09:41.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான வணக்கம். வணக்கத்தோடு நீங்கள் கேட்கவிருப்பது தகவல் தளம். ஒவ்வொரு நாளும் நம்ம புது புது தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம், நம்மை சுற்றி இருக்கும் உலகத்தை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கும் உலகத்தை விடவும் நமக்குள் இருக்கும் ஒரு உலகம் எவ்வளவு ஆச்சரியமானது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறோமா? அந்த உலகம்தான் நம் மூளை. இன்னைக்கு நாம் பேச போகும் தலைப்பு நம் எல்லோருடைய வாழ்க்கையோடும் தொடர்புடைய ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நம் மூளை உருவாக்கும் நினைவுகளின் மாயம். ஆம் நேர்களே, மூளையில் நினைவுகள் எவ்வாறு ஸ்டோர் பண்ணப்படுது, அது எப்படியெல்லாம் மூளையில் ஸ்டோர் ஆகுது, இதை பற்றி தான் இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக தகவல் பகிரப்போகிறேன். மூளை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் ஒரு சிறிய பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். எந்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல், ஏ ஆர் ரஹ்மான் குரலில்.

0: நேரம் 8:30.
1: சக்தி உலா அபயம் அருளிடும் அம்பிகை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியா சமேத வல்மீகநாத சுவாமி திருக்கோவில் சித்திரம்.
2: வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தேன், விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருகுளமோ. ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்த சக்தியை நம் முன்னோர்கள் பெண் வடிவில் கண்டு வழிபடத் தொடங்கினர். அவளும் காளியாக மாரியாக வீற்றிருந்து நமக்கு அருளை தருகிறாள். அத்தகைய சக்தியானவளுக்கு பல இடங்களில் கோவில் உண்டு. அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க திருத்தலம்தான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ வாகம்பிரியாள் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோயில். அண்மையில் இத்திருக்கோயிலுக்கு நாம் சென்றிருந்தோம். இத்திருக்கோயிலின் அமைவிடம் பாடல் பெற்ற திருத்தலமான திருவாடனைக்கு கிழக்கும் தொண்டிக்கு மேற்குமாக ஊரின் நடுநாயகமாக திருக்குளத்துடன் அன்னையின் எழில்மிகு ஆலயம் அமைந்துள்ளது. திருக்குளம் வாசுகி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய திருக்கோவில் படித்துறை கடந்து பரந்த மண்டபம், அழகிய ராஜகோபுரம், கொடிமரம், ரிஷப கொடியேறும் ஜெயக்கொடி, பலிபீட தருகே அனைத்தையும் அன்னையிடம் சரண் செய்கிறோம். திருநந்தி தேவரை தரிசித்து அனுமதியுடன் உட்புகுந்தால் நேரெதிரே கருவறை, அர்த்த மண்டபம், மண்டபத்துடன் கூடிய மகாலிங்க திருமேனி தாயாக தந்தையாக விளங்குவதை காணலாம். மதுரையம்பதியிலே அன்னை மீனாட்சிக்கு முதலிடம் தருவதைப் போலவே திருவற்றியூரிலே அன்னை ஸ்ரீ பாகம்பிரியாளுக்கே முதலிடம். ஆம், தந்தைக்கு முன்னதாகவே தாய் தெற்கு நோக்கிய கருவறை அர்த்த மண்டபத்துடன் விளங்கி அருள் செய்கிறாள். நாமும் முதலில் அன்னையை வணங்க சென்ற போது அவளுக்கே உரிய சிவப்பு நிற பட்டுடுத்தி தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் நான்கு திருக்கரங்களோடு நமக்கு அருட்காட்சி தந்தாள் அன்னை ஸ்ரீ பாகம்பிரியாள். அடுத்து சுவாமியை நாம் வணங்கச் சென்றோம். சுவாமி வல்மீகநாதருக்கு பழம்புற்றுநாதர் என்பது திருநாமம். வன்மீகம் என்பது புற்று, புற்றிடம் கொண்டவர் என்பது பொருள். பழந்தமிழில் பழம்புற்றுநாதர் என்று அழைக்கப்படுகிறார். லிங்க திருமேனி அருவமாக, உருவமாக, ஆதிபரனாக, பராசக்தியின் வாகனாக ஆட்கொள்ள வந்த அத்தன் திருத்தோற்றம் ஆவுடையுடன் அருட்காட்சி தருகிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமானவரின் வாக்கு. பழமையும் சிறப்பும் மிக்க திருக்கோயில்கள் இவ்வகையை சார்ந்தது. இறைவன் பரமேஸ்வரன் இங்கு மூர்த்தியாகவும், புற்றிடங்கொண்ட ஸ்ரீமன் நாராயணனே திருத்தலமாகவும், வாசுகி என்ற நாகமே தீர்த்தமாகவும், பாகம் கொண்ட பார்வதியே நமக்கு பயனாகவும் முறைப்படுத்த பெற்றுள்ளது. இத்திருக்கோயிலின் சுற்று பிரகாரத்தை நாம் பார்வையிட்ட போது தெற்கு பிரகாரத்தின் அண்மையில் தல விருட்சமான வில்வமரம் உள்ளது. இவ்வில்வமரத்தின் விளங்கிய பழம்புற்றிலேயே சுவாமி வல்மீகநாதர் என்ற பழம்புற்றுநாதர் உறைந்திருந்தார். இப்புற்றிலேயே வாசுகி என்ற நாகமும் கரந்துரைந்தது. புற்றிடங்கொண்ட பெருமானை வழிபட்டது எத்தனை எத்தனை காலமோ

0: வெற்றி வழிபாடல்ல, வெற்றி தவம். வாசுகி என்ற பெண்ணாகும் சக்தி வடிவம் கொண்டது. இப்போது இந்த வில்வமரத்தின் அடியில் விநாயகரும் நாகரும் காட்சி தருகின்றனர். தட்சிணாமூர்த்தி, கன்னி மூலையில் விநாயக பெருமான், மேற்கே வாகன மண்டபம், வடமேற்கே வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணியர், சண்டேஸ்வரர், கீழ்ப்புறம் பைரவர், நவகிரக சன்னதிகள் அமைந்துள்ளன. பிரகாரத்தை அடுத்த வெளிச்சுற்றின் தெற்கில் பக்தர்கள் தங்குவதற்கு மிகப்பெரிய மண்டபமும், அதன் மேற்கே களஞ்சியமும், நிறுதி மூலையில் தேவஸ்தான அலுவலகமும் உள்ளது. திருக்கோயிலும் திருக்குளமும் உள்ளடக்கிய ரதவீதி பிரகாரம், திருக்குளத்தின் மதில் சுவரையொட்டி பக்தர்கள் தங்கும் அறைகளும் உள்ளன. திருவீதியின் கிழக்கே திருத்தேர்த்தலமும், தென்கிழக்கே உள்பகுதியில் தேவஸ்தான பயணியர் விடுதியும் அமைந்துள்ளது. இவற்றையெல்லாம் நாம் கண்டு சற்று இளைப்பாற திருக்கோயிலின் உள்ளே அமர்ந்த போது இத்திருக்கோயிலின் ஸ்தானிகர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரிடம் இத்திருக்கோயிலின் சிறப்புகளையும், நடைபெறும் பூசை மற்றும் விழாக்களையும், புராண வரலாறுகளையும் கேட்டறிந்த போது அவர் இவ்வாறாக நம்மிடையே எடுத்துரைத்தார்.
1: என் பேர் மணிகண்டன் குருக்கள். நான் வந்து திருவொற்றியூர் பாகம்பிரியால் கோவில்ல ஸ்தானிகராக வேலை பார்த்துட்டு வரேன். கோவில் குருக்கள். கலியுகத்துல யார் வந்து எந்த பிரார்த்தனைக்காக இந்த அம்பாளை வேண்டுகிறாளோ இந்த பிரார்த்தனைகள் இங்க பழிதமாகுது. எந்த ஒரு காரியத்துக்காக கல்யாண திருமண தடை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை வேண்டினா கல்யாணம் ஆன உடனே குத்து விளக்கு வாங்கி வைப்பா. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவா குழந்தை பிறக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு யாரு குழந்தை பிறக்கணுமோ அந்த பொம்மநாட்டி வந்து புடவத்தில பகிழ்ச்சி கட்டிக்கிட்டு போவா, தொட்டில் மாதிரி கட்டி விட்டு போவாங்க. அவங்களை குழந்தை பிறந்த உடனே கரும்புல தொட்டில் எடுக்கிறது, அது மாதிரி தென்னம்பிள்ளை வாங்கி வைக்கிறது, அது மாதிரி ஒரு பிரார்த்தனை. குடும்பத்துல வந்து கணவன் மனைவி அப்பா பிள்ளைகள் கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒன்னு சேரம் பிரார்த்தனை பண்ணிக்குவா. அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு காரியம் பலிதமான உடனே இந்த கோழி குஞ்சு உயிரோட வாங்கி விடுவா. அதே மாதிரி கோழி சேவல் உயிரோட வாங்கி விடுறது உண்டு. இங்க பலியிடுதல் கிடையாது, எல்லாமே உயிரோட கொண்டு வந்து விட்டுருவா. முதல்ல பெறக்கூடிய கண்ணுக்குட்டி, முதல்ல போடக்கூடிய ஆட்டுக்குட்டி, அதெல்லாம் கொண்டு வந்து கோவிலுக்கு கொண்டு வந்து பிரார்த்தனையை விட்டுருவா. அதே மாதிரி முதல்ல விளையக்கூடிய தானியங்கள், நெல்லாக இருக்கட்டும், மிளகாய் இருக்கட்டும், புளி, காய்க்கக்கூடிய காய்கள், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், புடலங்காய், எல்லாமே சுவாமி கொண்டு வந்து இங்கே சேர்த்துருவா. இது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள்ல ஒரு பெரிய வழக்கமா இருக்கிறது. மூர்த்தி தீர்த்தம் தலம் கீர்த்தி என்று சொல்லுவாங்க. அந்த வகையில் இங்க இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்றதுனால ஒரு கால் பங்கு பலன். அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துல, அதாவது வாசுகி தீர்த்தம்னு கோயில் குளத்துக்கு முன்னாடி இருக்கு, அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்றதுனாலயோ தீர்த்தத்தை தெளிச்சுக்கிறதுனால கால் பங்கு பலன். அந்த தலத்துல குறைஞ்சது ஒரு பகல் மினிமம் அப்படின்னு எடுத்துட்டா 1.5 மணி நேரம், 3.75 நாளிகை என்று சொல்லுவாங்க. அந்த 1.5 மணி நேரம் அந்த கோவில் தலத்துல இருக்கணும் மேக்சிமம் அப்படின்னு சொல்றேன். ஒரு பகல் பொழுதோ ஒரு இரவு பொழுதோ நம்ம அந்த இடத்துல இருக்கணும். அது இந்த கோவில்ல தங்கி தரிசனம் பண்ணி போறோம். ஒரு இரவு பொழுதோ ஒரு பகல் பொழுதோ தங்கி தரிசனம் பண்ற மூர்த்தி தீர்த்தம் தலம் நிறைவாயிடுது. இந்த சுவாமி பண்ண அனுகிரகத்தை நம்ம ஊர்ல போய் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ சொல்ற பொழுது அவ மீண்டும் மறுபடியும் இந்த கோவிலுக்கு வர்றா. அவளுடைய காரியம் பலிதமாகும் போது நமக்கு அந்த கால் பங்கு, எஞ்சிய கால் பங்கு பலன் நமக்கு கிடைச்சிருது. அதனால இந்த கோவில் வந்து ஒரு பெரிய பிரார்த்தனை ஸ்தலம். அதாவது மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அவர் வந்து கெட்ட வம்சத்துல நல்லவனா பிறக்கிறார். அதுதான் அவர் பஞ்ச அவருடைய தபோபலம். அப்படி அவர் கெட்ட வம்சத்துல நல்லவனா பிறந்து இந்திரனுடைய பதவி மேல ஆசைப்பட்டு அஸ்வமேத யாகம் பண்றார். அப்ப இந்திரனுடைய பதவியை சமரக்ஷணம் பண்றதுக்காக மகாவிஷ்ணு வாமனர் அவதாரம் குள்ளமான உருவம் எடுத்து வந்து அந்த மகாபலிட்ட எனக்கு 3 அடி மண் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப வாமனர் அவதாரத்துல வந்தவர் மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சுக்காம இன்னொருத்தருடைய பதவி மேல இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக மகாபலி 3 அடி மண்ணை கொடுத்துடுறார். அப்ப மகாவிஷ்ணு திருவிக்ரமன் என்று சொல்லக்கூடிய 3 விதமான அளக்கிறார். அதாவது பூலோகத்தை 1 அடி அளக்கிறார், 2வது அடி ஆகாயத்தை அளக்கிறார், 3வது அடி எங்கன்னு கேட்கிற பொழுதுதான் இந்த மகாபலி தலையை காமிக்கிறார். தலையில கால் வச்சதுனால மகாவிஷ்ணுக்கு பாதத்தில் வரக்கூடிய நோய் பெற்று பிளவை காலானின்னு சொல்லுவா. அந்த புத்துங்கிறது மகாவிஷ்ணு உண்டாயிடுத்து. அது எங்க சாபவிமோசனம் கேட்டா நிம்பவன க்ஷேத்திரத்துல வாசுகி தடாகத்துல தீர்த்தத்துல நீராடினா உனக்கு சாபவிமோசனம் சொல்றா. அப்ப இந்த இடத்துக்கு நிம்பவன க்ஷேத்திரம் வேம்பு அடர்ந்த காடுன்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல வேப்பில பிரசாதமாக கொடுக்கறாங்க. வேப்பில சாப்பிட்டு வந்தாலே எல்லாமே சௌக்கியமாறுது. அந்த கோயில் குளத்துக்கு பேரு வாசுகி தீர்த்தம். அதாவது மகாவிஷ்ணுவோட பாம்பு அனந்தன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், சங்கபாலன், குலிகன், பத்மன், மகாபத்மன் சொல்லக்கூடிய 8 விதமான பாம்பு. அதுல அந்த பாம்புல வாசுகிங்கிற பாம்புனால தோண்டப்பட்ட தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல ஸ்நானமான உடனே மகாவிஷ்ணுக்கு பாதத்துல உள்ள புற்று சௌரியமாயிடுத்து. தீராத புற்றை தீர்த்ததுனால சுவாமிக்கு பழம்புற்றுநாதர் அப்படின்னு ஒரு பேரு. அது வந்து வடமொழியில வன்மீகநாதர் அப்படிங்கிற பேரு. அம்பாள் ஈஸ்வரனுடைய பாகத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறதுனால அனுகிரக மூர்த்தியா இருந்து பாகம்பிரியாள் அப்படிங்கிற பெயரோட இருக்கா. அம்பாள் தெற்கு முகமாக இருந்து ஞான சக்தியா இருந்து எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குறா.

0: அம்பாளுக்கு நான்கு கரங்கள், அம்பாளுக்கு அக்ஷமாலை, அதே மாதிரி நீலோத்பலம்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்பம், அபய வரத ஹஸ்தத்தோடு அம்பாள் தெற்கு முகமாக இருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஞானத்தை வழங்கி ஞான சக்தியாக இங்கே அம்பாள் இருந்திருக்கிறார். எல்லா ஊர்லயும் ஒரு பிரசித்தம் உண்டு, அந்த சுவாமி சிவாலயத்துல தான் பிரசித்தமா இருக்கும். ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு சொல்றோம், அது ஒரு சிவாலயம் தான். ஆனா அந்த சிவாலயத்துல அந்த சுவாமியை தரிசனம் பண்ணாம சிவனை தரிசனம் பண்ணாம அந்த பிரதானமூர்த்தியை தரிசனம் பண்ணாலே பலன் கிடைக்கும். ஆனா நம்மளுடைய பாகம்பரியால் கோவில்ல சிவபெருமானா இருக்கக்கூடிய வன்மீகநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணா மட்டுமே நமக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா சுவாமியிட்ட தரிசனம் பண்ணவனே சுவாமி அம்பாள்கிட்ட சொல்றாரா, வர்றவா நம்ம பக்தர் வர்றார், அவருக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சுவாமி சொல்றதே அம்பாள் கேட்டு இடது பாகத்தை விட்டு பிரியாமல் இருந்து அனுகிரகம் பண்றதுனால அம்பாளுக்கு பாகம்பிரியாள்னு ஒரு பேர் உண்டு. இங்க அவிர்பக்த நாயகி அப்படிங்கறது வடமொழி சொல். அதனால இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய சிறப்பு, சுவாமியை விட்டு பிரியாமல் இருந்து அனுகிரகம் பண்றா அம்பாள், அதனால பாகம்பிரியாள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இங்க. அந்த பேருக்கு இதுதான் முழுமையான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கோவில் வந்து காரண ஆகம காமிக ஆகம முறைப்படி நம்முடைய சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானம் பரம்பரை அரங்காவலர் மதிப்புக்குரிய டிஎஸ்கே மதுராந்திகராச்சியார் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு ஐந்து கால பூஜைகள் இங்கே சிறப்பா நடந்து வருது. காலையில 6 மணிக்கு திருவனந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை நடத்துவோம், அதுக்கப்புறம் 8 மணிக்கு காலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை, மத்தியானம் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை பண்ணி நட சாத்திடுவாங்க, திருப்பி 4 மணிக்கு கோவில் ரீஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு சாயரட்சின்னு ஒரு பூஜை உண்டு, இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜை பண்ணி நட சாத்திடுவாங்க. இது இந்த கோவிலினுடைய வழக்க முறைகள்ல ஆகம முறைப்படி பூஜைகள்லாம் நடந்துட்டு வருது.
1: தொடர்ந்து இத்திருக்கோயிலின் கௌரவ கண்காணிப்பாளர் மற்றும் ஆலய கண்காணிப்பாளர், ஆலய எழுத்தர் ஆகியோரை நாம் சந்தித்த போது தமது அனுபவ கருத்துக்களை இவ்வாறாக பதிவு செய்தனர்.
2: என்னுடைய பெயர் வந்து முசுந்தரராஜன். இந்த கோயிலுடைய ஆலய கௌரவ கண்காணிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த கோயிலில் பெண்கள் அதிகமாக முட்டை போடுறது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கு. அடுத்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு உப்பு முட்டை காணிக்க செலுத்துறது 2வது காணிக்க. அடுத்து வாரம் சராசரி 5000 பேர் கூடக்கூடிய ஒரு சிறப்பு கோயிலாக பலம் வந்து கொண்டிருக்கிறது. சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை, மாவிளக்கு, வேப்பிலை அரைத்து கையில பூசுறது, இது மாதிரியான காணிக்கைகள் தொடர்ந்து நடக்குது. நெல்லு குத்தைகள் இந்த கோயிலுக்கு தானே வந்து செலுத்துறது ஒரு அதிசயமான கோயிலா பார்க்கலாம். அடுத்து இங்கு கோழிகளை வளர்த்து அது வளர்ச்சி அடைஞ்சோடனே அதுல ஒரு கோழியை சேவலை பிரார்த்தனை கோழி சேவலை கொண்டாந்து விடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது கால்களில் சிரமப்பட்டுட்டான்னா, விபத்துகள் ஏதாவது நடந்துடுச்சுன்னா அதை உடனடியாக கொண்டு வந்து வெள்ளி காணிக்கையில் உண்டியல் செலுத்துறது, வகுற்ற வழி சம்பந்தப்பட்டதுகளில் மாவளுக்கு போடுறது 3வது விசேஷம். அந்த வேண்டுதல் நடந்து அவங்களுக்கு சக்சஸ் அதாவது வெற்றிகரமாக நல்ல நிலையை வந்ததுக்கு அப்புறம்தான் இங்கே கொண்டாந்து செலுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கோயிலாக அந்த அம்பாள் வளம் வந்து கொண்டிருக்கிறார். சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்கிறது இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை. இதில் இந்த கலியுகத்தில் கல்வெட்டு இல்லாத ஒரு கோயில்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த கோயிலாக இருக்கும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வேற எந்த விதமான விளம்பரங்கள், யாகம் வளர்க்குறோம், அது வளர்க்குறோம், ஹோமம் வளர்க்குறோம், இங்கே பிரார்த்தனை இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இங்கே கோயிலில் யாழன் வெள்ளி தங்கி வழிபடுறதும் வாசுகி தீர்த்தத்தில் நீராடி அவங்க என்ன வேண்டியிருக்காலும் அந்த காணிக்கை செலுத்துறதே இந்த கோயிலுடைய தனி சிறப்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே கிராமத்தில் அதிக பாத யாத்திரை வர்ற கோயில் இந்த பாகம்பரியா கோயில். இதுவே இந்த அம்பாளுடைய தனி சிறப்பு.
3: நான் அந்த திருக்கோயிலில் வந்து கண்காணிப்பாளராக பணியாற்றேன். என்னோட பேர் ஆர் செந்தில்குமார். ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது.
4: என்னுடைய பேர் எஸ் கண்ணன். சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்தில் சரக ஆய்வராக பணிபுரிகிறேன். இத்திருக்கோயிலில் வந்து 5 கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. மிகப்பெரிய பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குது. இந்த பிரார்த்தனை ஸ்தலத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் 5000 பேருக்கு மேலே வந்து இரவு தங்கி காலையில் வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணுறாங்க.
1: இது மட்டுமா? திருவற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் சமேத வல்மீகநாதர் சுவாமியின் அருட்கருணையினை பெற்று பயனடைந்த ஆன்மீக அன்பர்கள் கண்ணீர் மல்க அன்னையின் திருவருட்கருணையின் மகத்துவத்தை நம்மிடையே எடுத்துரைத்தனர்.
5: என் பேர் பேச்சி. நான் வந்து 30 வருஷம் ஆச்சு. என் பிள்ளைல கை பிள்ளைல 3 பிள்ளையும் தூக்கிட்டு வந்து ஆத்தாவாசல்ல சாமி மட்டும் முத போட்டா இதுதான் எனக்கு சாமி. அப்புறம்தான் எனக்கு பின்னாடி குலசாமி. என் பிள்ளைல 3 பிள்ளையும் நல்லா காப்பாத்தி கொடுத்து.
6: என் பேர் முத்துக்காளி. நான் இந்த மாதிரி இதே திருவட்டியூருக்கு பக்கத்து ஊரு தான். எனக்கு வந்து இப்ப ஒரு 10 வருஷமா ஒரு பிரச்சனை. அத கூட எங்க அம்மா நான் ஆஸ்பத்திரிக்கு போகாம கூட எங்க அம்மா தீர்த்து வச்சுட்டா கேன்சர்.
1: அன்னையும் அத்தனுமான பாகம்பிரியாள் உடனுரை வல்மீகநாதன் நம் உடலிடம் கொண்டவனாய் உள்ள போது நமக்கு என்ன குறை? அத்தனை நேயர்களின் உள்ளங்களிலும் அவர் தம் இல்லங்களிலும் அருள்மிகு

0: ஸ்ரீ பாகம் பிரிகால் சமேத ஸ்ரீ வல்மீகநாதரின் பேரொருள் நிறைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு திருக்கோவிலிருந்து விடைபெற்றோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா, அபயம் அருளிடும் அம்பிகை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம் பிரியால் சமேத வல்மீகநாத சுவாமி திருக்கோவில் சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 8:44 நிமிடம் 47 நொடி.

மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கத்தோடு இணைஞ்சாச்சு. இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி தகவல் தளம். நேர்களே, ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்களோட எங்களோட அறிவிப்பாளர்கள் இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம் மூளை அது உருவாக்கும் நினைவுகளின் மாயம், இதை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கோம். உங்களுடைய பள்ளி பருவத்தில் நீங்கள் மிகவும் விரும்பி கேட்ட ஒரு பாடல் திடீர்னு வானொலியில் ஒலிக்குதா? அந்த பாடலை கேட்டதும் பள்ளி சீருடை அணிந்து நண்பர்களோட வகுப்பறையில் அமர்ந்திருந்த காட்சி உங்கள் மனசில் தோணலாம். பள்ளி மணி ஒழிச்சதும் நினைவுக்கு வரலாம். உங்களுடைய நண்பர்களின் முகங்கள் கூட கண் முன்னாடி தோன்றலாம். அந்த பாடலை கேட்கும் இந்த நொடி நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் மனசோ பல ஆண்டுகளுக்கு முன்னால் பயணம் செஞ்சு கொண்டிருக்கு. இது எப்படி சாத்தியம்? அதே மாதிரி ஒரு வீட்டில் சமைக்கும் சாம்பாரின் வாசனை, மழைக்கு பிறகு மண்ணிலிருந்து வரும் மனம், இவற்றில் ஏதாவது ஒன்று உங்களுடைய குழந்தை பருவத்தை நினைவுபடுத்துதா? நினைவு என்பது ஒரு வெறும் பழைய சம்பவங்களின் பட்டியல் கிடையாது. அவை நம்முடைய அனுபவங்கள், உணர்வுகள், உறவுகள், மகிழ்ச்சி, சோகம் என நம் வாழ்க்கையின் பல பகுதிகளை இணைச்சிருக்கும் ஒரு பாலம். நம் மூளை ஒரு வீடியோ கேமராவை போல எல்லாத்தையும் அப்படியே பதிவு செஞ்சு வைப்பது கிடையாது. நாம் கவனிப்பது, உணர்வது, புரிந்து கொள்வது, பின்னர் நினைவு கூர்வது என பல செயல்முறைகளின் வழியாக தான் நினைவுகள் உருவாகுது. சில விஷயங்களை நம்மால் பல ஆண்டுகளுக்கு பிறகும் நினைவில் வச்சிருக்க முடியுது. சில விஷயங்களை மறுநாளே மறந்துடுறோம். ஏன் இந்த வேறுபாடு? ஒரு சம்பவத்தை நாம் நினைவு கூறும்போது அந்த நினைவு அப்படியே மாறாமல் இருக்குதா? ஒவ்வொரு முறையும் நினைக்கும் போது அதில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதா? இந்த கேள்விகளுக்கான விடையை தேடி நம் மூளையோட சுவாரஸ்யமான உலகத்திற்கு இன்று நாம் ஒரு பயணம் செல்வோம். தகவல் தளம் நிகழ்ச்சியில் இந்த நினைவுகள்லாம் எப்படி பதிவாகுது, அதை பற்றின தகவல்கள்லாம் ஒரு பாடலுக்கு பின் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் தகவல் தளம். அன்னியின் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: காலம் போற்றும் கலாம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். உங்கள் கருத்துக்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு பகிரலாம்.

நேரம் 8:52. இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சியில் மூளை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் தான் நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். மூளை நினைவுகளோட தலைமை செயலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித மூளையில் சுமார் 86 பில்லியன் நரம்பு செல்கள், அதாவது நியூரான்கள் இருப்பதாக மதிப்பிடப்படுது. இந்த நரம்பு செல்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு தகவல்களை பரிமாறிக்குது. அவற்றுக்கிடையான இணைப்புகள் மற்றும் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் கற்றல், நினைவாற்றல் உள்ளிட்ட பல மூளை செயல்பாடுகளுக்கு அடிப்படையாக இருக்குது. இந்த நினைவுகளை உருவாக்குவதிலும் மீட்டெடுப்பதிலும் பல பகுதிகள் இணைஞ்சு செயல்படுது. அதில் முக்கியமான சில பகுதிகளை பார்ப்போமா? முதலாவதா ஹிப்போகேம்பஸ், அதாவது மூளையோட உட்பகுதியில் அமைஞ்சிருக்கும் இந்த பகுதி புதிய நிகழ்வுகள் மற்றும் அனுபவங்களை நினைவுகளாக உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குது. உதாரணமாக, இன்றைக்கி நீங்கள் சந்தித்த ஒரு புதிய நபரின் பெயரை நினைவில் வச்சுக்கலாம். ஒரு புதிய இடத்திற்கு சென்று வழியை நினைவில் வைத்துக்கொள்வது, இந்த செயல்களில் ஹிப்போகேம்பஸ் ரொம்பவே உதவுது. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

நேர்களே, தகவல் தளம் நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. அதாவது மூளையில் நினைவுகளை இணைக்கிறதுக்கு முக்கியமான சில பகுதிகளை பார்த்துட்ருக்கோம். அடுத்ததான் அமிக்டலா. இது உணர்ச்சிகளோடு தொடர்புடைய மூளை பகுதி. குறிப்பாக பயம் போன்ற உணர்வுகளை செயலாக்குவதிலும் உணர்ச்சியோடு தொடர்புடைய நினைவுகளையும் முக்கிய பங்கு வகிக்குது. உதாரணமாக குழந்தை பருவத்தில் நாய் ஒன்று உங்களை துரத்திய அனுபவம் இருந்தால் பின்னர் நாயை பார்க்கும்போது உங்களுக்கு பயம் ஏற்படலாம். அந்த அனுபவத்துடன் தொடர்புடைய உணர்வுகள் நினைவில் பதிந்திருப்பதில் அமிக்டலாவின் பங்களிப்பு இருக்குது. மூன்றாவதா பெருமூளை புரணி, அதாவது செரிப்ரல் கார்டெக்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க. நாம் பார்த்த காட்சிகள், கேட்ட ஒலிகள், கற்றுக்கொண்ட தகவல்கள், மொழி, பொருட்களை அடையாளம் காண்பது போன்ற பல செயல்பாடுகளில் பெருமூளை புரணியின் வெவ்வேறு பகுதிகள் பங்கேற்குது. நினைவுகள் தொடர்பான தகவல்களும் மூளையின் பல பகுதியில் பரவலாக சேமிக்கப்பட்டு பின்னர் மீட்டெடுக்கப்படுது. ஒரு நினைவு என்பது மூளையின் ஒரே ஓர் இடத்தில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கும் பெட்டி கிடையாது, பல பகுதிகளின் ஒன்றிணைந்த செயல்பாட்டால் உருவாகும் அனுபவம். என்ன நேயர்களே, இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோட இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் எங்களோட அறிவிப்பாளர்கள் உங்களுக்கு வழங்க ரெடியாக இருக்காங்க. தினம் கேட்க மறவாதீர்கள் 8 மணிக்கு தகவல் தளம் நிகழ்ச்சி, ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்று தகவல் தளம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் சென்னி அஞ்சல்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழா. இன்று சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே பி சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் பாஹிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, நாட்டை ராகம் ஆதிதாளம் திசிறநடை.

நேரம் 9:29. நவராத்திரி இசை விழா. இதில் சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே பி சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். தொடர்ந்து மாத்தங்கி, ராமப்ரியா ராகம், ரூபகத்தாளம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருத்தி.

நிறைவாக பதா என தொடங்கும் ஸ்லோகம், தொடர்ந்து ஜெய ஜெய துர்க்கே, துர்கா ராகம், ஆதித்தாளம், நாராயண தீர்த்த தரங்கம்.

0: திட்டங்களின் மொத்த மதிப்பு 3,350 கோடி ரூபாயாகும். பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களில் லே விமான நிலையத்தின் புதிய பயணியர் முனையம், தொலைதூர ஜன்ஸ்கார் பள்ளத்தாக்கு வழியாக லே பகுதியை இமாச்சல பிரதேசத்தின் தர்ச்சா பகுதியுடன் இணைக்கும் புதிய சாலை ஆகிய திட்டங்கள் அடங்கும். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 21 தங்கம் உட்பட 85 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீர வீராங்கனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் இன்று சந்தித்து கலந்துரையாடுகிறார். இம்முறை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4வது இடம் பெற்றுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படும் டாக்டர் கலாம் நாட்டின் சேவைக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க இளைய தலைமுறைக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் ஒரு வழிகாட்டியாக எப்போதும் திகழ்வார் என்று தமது சமூக ஊடக பதிவில் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று பாங்காக் சென்றுள்ளார். இப்பயணத்தின் போது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வருடாந்தர கூட்டங்களில் கலந்து கொள்கிறார். G20, G7 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். மேலும் பாங்காக்கில் பல நாடுகள் மற்றும் அமைச்சர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளை நடத்த உள்ளார். புதுச்சேரியில் உள்ள லிசே பிரான்சிஸ் பிரெஞ்சு பள்ளியின் 200வது ஆண்டு விழா இன்று நடைபெற உள்ளது. இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் திரு தியாரி மாத்து, வெளிநாட்டு பிரெஞ்சு கல்விக்கான பிரெஞ்சு ஏஜென்சியின் தலைமை இயக்குநர் திரு அலெக்சாண்டர் மோரிஸ் ஆகியோர் 6 நாள் கொண்டாட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளனர். 400க்கும் மேற்பட்ட பழைய மாணவர்கள் மற்றும் பிரான்சிலிருந்து வரும் 1,000க்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் இதில் பங்கேற்க இருப்பதாக புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்கள் பின்பற்றுமாறு மத்திய தூதரகம் அறிவுரை வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:02. நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும், முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டாலே இனிக்கும் முகநூல் பக்கத்தில் போயிட்டு அந்த போஸ்ட் கீழே உங்களுக்கு பிடித்தமான பாடல், அதன் படம், உங்களுக்கு பிடித்த நபர்களை நீங்கள் பதிவிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக வழங்க ரெடியாக இருக்கோம். இது உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கும் நேரம். கேட்கலாமா நேயர்களே? முதல் விருப்ப பாடலாக சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து ஹேமலதா அவர்களுக்காக கல்வியா செல்வமா வீரமா, TM சவுந்தரராஜன் குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்பதற்காக. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் இது.

0: நவராத்திரி இசை விழா நிகழ்ச்சியில் இதுவரை சவித்ரா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே பி சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர் சிங். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் லடாக் பகுதிக்கான 5 முக்கிய வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைக்கிறார்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம். இன்னைக்கு நேயர் நேரத்தோட தலைப்பு காலம் போற்றும் கலாம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். உங்களுடைய கருத்துக்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு பகிரலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கும் நேரம் இது. அடுத்த விருப்ப பாடலாக ஜடேரி வேல்முருகன் அவர்களுக்காக கருமேடு கருவாயின் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். மலேசியா வாசுதேவன் குரலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் விருப்ப பாடலுக்காக.

அடுத்த விருப்ப பாடலாக நாலு வேதபதி கே பி ராஜதுரை அவர்களுக்காக அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:21:41. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம். நிகழ்ச்சியின் தலைப்பு காலம் போற்றும் கலாம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். உங்களுடைய கருத்துக்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு பகிரலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த விருப்ப பாடலாக கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்களுக்காக முகமுடி திரைப்படத்திலிருந்து. இசையோடு என்றும் இணைந்திடுங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு.

டே மச்சான், என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு காலம் போற்றும் கலாம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். உங்களுடைய கருத்துக்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு பகிரலாம். நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலாக ரிதம் திரைப்படத்திலிருந்து மந்தவெளி விநாயகம் அவர்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள், இசையோடு இணைந்திருங்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த விருப்ப பாடலாக கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அவர்களுக்காக திருமலை திரைப்படத்திலிருந்து.

நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 11:02 நேயர் நேரம். நிகழ்ச்சியின் தலைப்பு காலம் போற்றும் கலாம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். உங்கள் கருத்துக்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு பகிரலாம். அடுத்த விருப்ப பாடல்.

0: பாடலாக அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து.
1: ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

கேட்டாலி இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலாக நாகப்பட்டினம் பாபு, சத்யா, சித்திரப்பிரியா, சஷ்டிகா இவர்களுக்காக இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து.

நினைவூட்டுகிறோம் நேர்களை. இன்று காலை 11:02 நேர் நேரம் நிகழ்ச்சியில் தலைப்பு காலம் போற்றும் கலாம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி அவர்கள். உங்கள் கருத்துக்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு பகிரலாம். அடுத்த விருப்ப பாடலாக திருக்கடையூரிலிருந்து ஜோதி மற்றும் சதீஷ் அவர்களுக்காக பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்று நேரம் இன்மை காரணமாக ராஜன் சுப்பிரமணியன், தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியம், வேட்டவலம் குமார், அரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், நன்னிலம் நாராயணன், மகாராஜன் கீர்த்தன் கோஸ்வாமி, கோவூர் சூரியமூர்த்தி இவர்களுக்கு பாடல் வழங்கப்பட முடியவில்லை. இவர்கள் அனைவருக்கும் ஒரு விருப்ப பாடலாக மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து

0: கொண்டாட்டங்களை இன்று புதுடெல்லியில் தொடங்குகிறது. இந்திய விவசாயத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்று இத்துறை தெரிவித்துள்ளது. கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகளை குறித்து ஆராய நிதி ஆயோக் முன்னாள் உறுப்பினர் பேராசிரியர் திரு ரமேஷ் சந்த் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உரிய வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த இரண்டு சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சிங்கப்பூர் கடல்சார் மற்றும் துறைமுக ஆணையம் கூறியுள்ளது. இது ஒரு கப்பல் தீப்பிடித்து மூழ்கியதாகவும் அதிலிருந்த 21 மாலுமிகளும் மற்றொரு கப்பலில் அடிப்பாகம் சேதமடைந்ததாகவும் அதிலிருந்த 22 மாலுமிகளும் காயமின்றி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் முதல் சுற்றில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கலோயானாவை வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:10. நேயர் நேரம் நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினம். இன்றைய தலைப்பும் ஒரு சிறப்பான தலைப்பில் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களின் எழுச்சி நாயகர், ஏவுகணை மனிதர், இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர், சரித்திர நாயகர், இத்தனை பெருமைகளுக்கெல்லாம் உரியவர் யார்னு நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களோட பிறந்த தினம் என்று. அந்த சிறப்புக்காக இன்றைய நிகழ்ச்சியும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு காலம் போற்றும் கலாம். இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். கலாமின் பணிகள் அளப்பரியது, அவரின் பங்கு நாட்டிற்காக மிகப்பெரியது அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம அதை பற்றின கருத்துக்கள் நம்ம பேச போகிறோம். நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க 0413-227-5240 என்ற நம்பருக்கு டயல் பண்ணி கலாமின் பணிகள், கலாமின் பங்கு, கலாமின் எளிமைகள், கலாமை பற்றி இன்றைக்கி நம்ம கருத்துக்கள் முழுமையாக பேச போகிறோம். இந்த 1 hour உங்களோட கருத்துக்களுக்காக கேட்க காத்துட்ருக்கேன் நான் மீனாட்சி. ஓகே, நிகழ்ச்சியில் முதல்வரும் நேயரான கருத்து சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்கள். இன்றைக்கி காலம் போற்றும் கலாம் இந்த தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். உங்கள் சிறப்பானது. ஓகே, சொல்லுங்கள்.
2: ஆமா, ரொம்ப பெருமையான ஒரு நாள் தான். அப்துல் கலாம் ஐயா அவர்களை யாராலையுமே மறக்க முடியாது. இளைஞர்களினுடைய எழுச்சி நாயகனாக கலாம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறாரு. அன்பு, கருணை, பாசம், நேசம், இதுதான் அவருடைய தாரக மந்திரம். எளிமையாக அவர் வந்து ராமேஸ்வரத்துல ஒரு கிராமத்துல பிறந்த அவரு இன்றளவும் கூட எல்லாருடைய மனசுலயும் இருக்கிறாரு இல்லையா? அது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். எனவே என்ன பொறுத்த வரைக்கும் கிராமங்கள் அப்படிங்கிறது கலாம் ஐயா அவர்களுடைய அந்த ஒரு கிராமம் அப்படிங்கறதும் கூட ரொம்பவே பெருமை பெற்ற ஒரு இடமாக இருக்கு.
1: கண்டிப்பா, இவரோட சரித்திரம் வந்து அந்த ஊருக்கே ஒரு பெருமை சேர்த்திருக்கு இல்லையா?
2: உண்மை உண்மை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிராமம் அப்படிங்கறது குட்டி குட்டி இடங்களாக ஒன்னாக சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவருடைய அந்த என்ன கருத்துக்கள் பாத்தீங்கன்னா எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியவை. அதாவது, மாணவர்களே, நீங்கள் கனவு காணுங்கள். கனவு வருவது, கனவு என்பது தூக்கத்தில் வருவது அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் லட்சிய கனவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தோட பாருங்களேன் மேம், மாணவர்கள் வந்து ஒரு தனி பாதையில போனோம் இளைஞர்கள் அப்படிங்கறத அவர் கருதிதான். உனக்கான பாதை இல்லை என கவலைப்படாதே, உனக்கான பாதையை நீயே வகுத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக எவ்வளவு அற்புதமான கருத்துக்கள், எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் செய்திருக்கிறார் இந்த சொசைட்டிக்கும் இளைஞர்களுக்கும். அது மட்டும் இல்ல மேம், நீங்க நம்ப மாட்டீங்க, உயரிய பதவியாக இருக்கக்கூடிய இந்த குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவி கூட இருக்கு பாத்தீங்களா. அந்த பதவியில கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கா போய் மாணவர்களுக்கு நிறைய நல்ல கருத்துக்கள் அப்படிங்கறத மனசுல விதைச்சிருக்கிறார். எனக்கு இது அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய புதிய கண்டுபிடிப்புகளை, அறிவியல் தொடர்பான விஷயங்களை, ஆராய்ச்சிகளை அவர் கண்டுபிடிச்சு அவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைவா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து வல்லரசு நாடாக மாறணும் அப்படிங்கறது அவருடைய கனவு. 2020 இந்தியா வல்லரசு நாடாகும் அப்படின்னு கனவு கண்டிருக்கிறாரு. இந்த 2000

0: பதினோரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படும் டாக்டர் கலாம் நாட்டின் சேவைக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க இளைய தலைமுறைக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் ஒரு வழிகாட்டியாக எப்போதும் திகழ்வார் என்று தமது சமூக ஊடக பதிவில் புகழாரம் சூட்டியுள்ளார். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் சம்பளத்தை உற்பத்தி திறனுடன் இணைந்த போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று புதுடெல்லியில் செய்தியாளர்கள் கூட்டம் ஒன்றில் இதை தெரிவித்தார். மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இந்திய விவசாயத்தில் பெண்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் மகிளா கிசான் திவாஸ் 2026க்கான

0: 20ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த டிஜிட்டல் இந்தியா டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கறது உருவாகி இருக்கு. இன்னும் பல முயற்சிகள் அப்படிங்கறது இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அந்த கனவுகள் மேம்படுறதுக்கு நம்ம உழைக்கணும். அதுதான் சொல்லுவாங்க இல்லையா மேம், ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறது தேசத்திற்கு வரணும்னா ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு மாணவனும் உழைக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் ஒரு அற்புதமான விஷயம். எனவே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த அவருடைய அந்த அளப்பரிய இந்த சேவைகள், அவருடைய அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கான தன்னை ஈடுபடுத்தி கொண்டது, இதெல்லாம் நம்ம மனசுல நினைச்சு அவரை போற்றி புகழ்ந்து அவருடைய சொற்களுக்கு ஏற்றார் போல நம்ம நடந்துக்கிட்டோம்னா வாழ்க்கை நிச்சயம்
1: சிறக்கும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அவரோட கருத்துக்கள், அவரை பற்றிய ஒரு விடயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நன்றி,
0: மிக்க மகிழ்ச்சி மேம். நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சி வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: சங்கம் வளர்த்த தமிழ் மண்ணிலிருந்து வந்திருக்கும் எங்கள் தங்க மங்கைக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நல்லா பாடையும்
1: சொல்லுங்க சார்.
2: ஒரு முகமதிய ஒரு ஏழ்மிகு சமுதாயத்துல பிறந்த அப்துல் கலாம் அவருடைய பெயர் மிக நீளமானது, அது கடைசியில் தான் அப்துல் கலாம் அவருக்கு முடியுது. குடும்பத்துல ஐந்தாவது மகனா பிறந்தாலும் கூட அவரு தொடக்கத்துல பல வேலைகளை செய்து உழைத்து அதுக்கு பிறகுதான் வாய்ப்பு உருவாக்க முடிஞ்சது. ஒரு ஏழ்மையான சமுதாயத்துல பிறந்த ஒருத்தர் ஒரு இந்திய குடியரசு தலைவர் ஆனது, ஒரு ஒரு விஞ்ஞானியா மாறினது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனை. அப்துல் கலாம் வந்து குடியரசு தலைவர போற பிற்பாடும் சரிதான், அதுக்கு முன்னாடி தன்னுடைய கிராமத்துல தன்னுடைய அகத்துல வாழ்ந்த போதும் சரிதான், மிகவும் எளிமையா இருப்பாராம். ஆடம்பரம் அப்படிங்கிற விஷயம் உள்ள நொடியாம பாத்துக்குவாராம். அது மாதிரி அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் நம்ம இன்னமும் பல ஆண்டுகள் கடந்து இன்னும் அவரை பத்தி நம்ம பெருமை பேசிட்டு இருக்கோம். அவர் வந்து மாணவி மாணவர்கள் மேலயும் இளைஞர்கள் மேலயும் நிறைய நம்பிக்கைகள் வச்சிருந்தார். இந்த சமுதாயம் நல்ல விழிப்புணர்வு தரணும், மேம்படணும், ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தின் மிகப்பெரிய விழிப்புணர்வை கொண்டு வரணுங்கிறதுல அவர் ஒரு தேடலோட பயணிச்சார்.
1: நிச்சயம் இந்த நாடு வந்து சொல்லுங்க சொல்லுங்க
2: கடைசி வரலையும் அவரு மாணவர்களோட பயணிச்ச தூரம், இளைஞர்களோட பயணிச்ச தூரம் ரொம்ப ரொம்ப அதிகம். அவரு பணி ஓய்வு பெற்ற பிறகு கூட பஸ்ல ஓய்வு கடந்து தூங்கிட்டு கடந்திருக்கலாம், ஓய்வூதியத்தை வாங்கிக்கிட்டு. அப்படி இல்லாம இந்த சமுதாயம் நல்ல ஒரு விடியலை நோக்கி பயணிக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட பயணிச்சாரு. அப்படி பயணிச்சதுனாலதான் இன்னமும் நம்ம அவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கோம். பல தலைவர்கள் பிறந்து இருக்கிறாங்க, வாழ்ந்து இருக்கிறாங்க, மறைந்து இருக்கிறாங்க. அப்துல் கலாம் மறைவின் போது தொலைக்காட்சியில அவ்வளவு இளைஞர்கள் அவ்வளவு மாணவி மாணவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சாங்க, அவரை பெருமைப்படுத்தினாங்க. இது போல ஒரு குடியரசுத் தலைவர் பிறந்ததும் இல்லை இனி பிறக்க போகுதுன்னு அப்படி சொல்ற மாதிரி அந்த ராமேஸ்வரத்துக்கும் அந்த ஜெய்மிதீன் அப்படிங்கிற ஒரு தந்தைக்கும் அவருடைய தாய்க்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் ஒரு பெருமையை தேடி கொடுத்த மிகப்பெரிய ஒரு வழிகாட்டிய அமைஞ்ச ஒரு
1: அப்துல் சூப்பர் அருமையா
2: சொன்னீங்க. அவர் கண்ட கனவு இன்னமும் நனவாக நம்ம எதிர்பார்க்கிறோம். அவர் சில கொள்கைகளை நமக்கு சில பொன்பொழிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், சில புத்தகங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், சில கவிதைகளை கொடுத்திருக்கிறார். இதுகளெல்லாம் நம்ம தேடி தேடி படிக்கிற போதும் வாழ்வில் அவருக்கு போல நம்ம வாழணுங்கிற ஒரு விஷயத்துல நம்ம தடம் படிக்கிற போதும் அவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு செய்தி நன்றியே அது அமையும்.
1: நிச்சயம் சார், நன்றி சார், நன்றி. உங்க கருத்துக்கு நன்றி.
2: நன்றி.
1: நிகழ்ச்சியின் மருத்து நேயர் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்மா, வாழ்க வளமுடன்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: திருவாரூர் மாவட்டம் விளமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறமா.
1: சொல்லுங்க மேடம்.
3: காலம் கடந்து நம் நெஞ்சங்களில் வாழும் மாமனிதர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் பிறந்து இந்தியாவின் 11வது குடியரசு தலைவராக உயர்ந்த உன்னதமானவர். வெறும் அறிவியல் அறிஞர் மட்டுமல்ல, இந்தியாவின் ஏவுகணை நாயகன். அக்னி பிருத்வி ஏவுகணைகளை உருவாக்கி இந்தியாவிற்கு உலக அரங்கில் பெரும் வலிமையை தேடித்தந்தவர். அதிகாரத்துல உச்சத்துல இருந்த போது கூட எளிமையின் சிகரமாக வாழ்ந்தவர். கனவு காணுங்கள், ஆனால் அந்த கனவு உங்கள் தூக்கத்தில் வருவதாக இருக்கக்கூடாது, உங்களை தூங்க விடாமல் வெல்வதாக இருக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தியவர். இந்தியாவின் உண்மையான பலம் அதன் இளைய தலைமுறைதான் என்று தீர்க்கமாக நம்பினார். அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும்

0: அவர் விதைத்த சிந்தனைகளும் அவர் காட்டிய எளிய வழிகளும் என்றும் அழியாது. நாமும் அவர்தம் வழியில் நடந்து வல்லரசு இந்தியாவை படைக்க உறுதி ஏற்போம். விண்ணை தொட்ட விஞ்ஞானியே, எங்கள் மண்ணை ஆண்ட மாமனிதரே, ராமேஸ்வரத்து உணலில் முளைத்து தேசத்தின் மகுடமாய் ஜொலித்தவரே, அக்னி சிறகுகள் தந்தாய் நீ, எங்கள் மனங்களில் அறிவை விதைத்தாய் நீ, இளைஞர் கூட்டம் உன்னை கண்டால் கனவு காண துடிக்குமே, எளிமையின் மறுபெயர் நீதான் என்றும் இனிமையின் இருப்பிடம் நீதானே, குடியரசு தலைவராய் பொறுப்பேற்றும் மாணவர் தோழனாய் வாழ்ந்தாயே, காலம் கடந்து போகலாம் ஆனால் ஞாலம் போற்றும் உன் நாமம், விண்ணில் நீ ஏவிய ஏவுகணை போல் மண்ணில் வாழும் உன் நினைவலைகள், மாணவர் நெஞ்சினில் கனவை விதைத்தாய் கலாம் நீ, விண்வெளி உலகில் சாதனை படைத்தாய் கலாம் நீ, இமயமும் வணங்கும் எளிமையின் உருவே கலாம் நீ, மறைந்தும் எங்கள் மனதில் வாழ்கிறாய் கலாம் நீ.
1: ரொம்ப நீண்டமா போயிட்டு இருக்கு, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். சொல்லுங்க.
0: நாட்டின் முன்னேற்றம் உந்தன் லட்சியம் கலாம் நீ, மறைந்தும் எங்கள் மனதில் வாழ்கிறாய் கலாம் நீ, வாழும் தலைமுறைக்கு என்றும் நீயே ஒளிவிளக்கு கலாம் நீ. வாய்ப்புக்கு நன்றி மா.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப அற்புதமா, அழகான ஒரு கவிதை வரிகளால நெஞ்சும் நிறையிற மாதிரி அழகா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி
0: நன்றி மா. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.
1: இன்றைக்கி நம்ம கலாமோட பிறந்த தினத்தை ஒட்டி இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். காலம் போற்றும் கலாம் சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட நீங்கள் பகிரலாம். 0413-227-5240-227-5250 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேரோட கருத்தை கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் புதுச்சேரியிலேருந்து பேசுகிறேன், செந்தில்.
1: ஆ, சொல்லுங்கள் சார்.
2: கலாம் ஐயாவை பற்றி சொல்லணும்னா, அவங்க வந்து இந்த மேகாலயாவில் வந்து அவங்க மேகங்களில் மறைந்தாலும் நம்மளோட இதயத்துலேருந்து அவங்க என்றைக்குமே மறக்க முடியாது. அவங்க மறையிறது கிடையாது. அவங்களோட அவங்க ஒரு சயின்டிஸ்ட், எல்லா பரிமாணத்துலேயும் குடியரசுத் தலைவர் எல்லா இதுலேயும் இருந்தாங்க, எல்லா பொறுப்புகளையும் வகித்தாங்க. அவங்க வந்து ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா புறா அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு இது, அதில் தான் அவங்க முதல்ல எல்லா இதுவும் பாரதத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற இதில் ப்ராஜெக்டில் இருந்தாங்க. அந்த அர்பன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இப்போ ரூரல் ஏரியாவில் வந்துட்டுருக்கு, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த கலாம் ஐயாவோட கனவு வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. அது
1: நிச்சயம் நிச்சயமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது வந்து அவங்க மறைந்தாலும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து உதயம் ஆயிட்டே தான் இருக்கு. அவரோட எண்ணங்கள் செயல் வடிவங்கள் எல்லாம் இன்னும் புதுமை புத்தாக்கம் பெற்றுட்டு தான் இருக்கு. நன்றி உங்க கருத்துக்கு. சிறப்பு நிகழ்ச்சியில் பேசி வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: இனிய முற்பகல் வணக்கங்கள். நலம் நலமறியாமல் மீனாட்சி மேடம் அவர்களே, உங்களுக்கு பண்டிகை கால நல்வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: ஹலோ, கேக்குறதா?
1: கேக்குது கேக்குது, சொல்லுங்க.
3: ஆமா, அப்புறம் சின்ன வேண்டுகோள் பாருங்க, கேட்டாலே இன்னைக்குல இருந்து அவங்க வந்து இப்ப வந்து அந்த பிசகுபடியான பாடல் தராங்க. எனக்கு பாடல் வந்து ஒரு வாரம் ஆச்சு, நான் டெய்லி பதிவு போடுறேன், மூணு நாளைக்கு வரைக்கும் தான் தரவேன்னு சொன்னாங்க. அது இப்ப தரதே இல்லை, உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்.
1: சரி, அதை நம்ம பார்ப்போம், அது என்னன்றது ஆர்டர்ல பார்த்து நம்ம சரி பண்ணலாம். ஓகே, சொல்லுங்க உங்க கருத்து சொல்லுங்க.
3: அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்தியா, அதாவது பாரத மண்ணுக்காகவே தன்னை ஈந்தவர். அப்புறமா வந்து அவர் வந்து மனிதனோட பிறப்பு வந்து ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு வந்து சரித்திரமாக இருக்கணும் என்று நிரூபித்தவர். தன்னுடைய அதாவது அதாவது ஆரம்ப கால வாழ்க்கையில வந்து எளிமையாக இருந்தாலும் அவர் வந்து முயன்று தன்னுடைய அந்த அந்த படிப்பால வந்து பெரிய பெரிய உத்தியோகங்கள் எல்லாம் பார்த்து நிறைய பண்ணியிருக்காரு நம்ம தேசத்துக்காக. தேசம்தான் தனது மூச்சு என்று அவர் பாடுபட்டவர். அப்புறம் வந்து கால் நடக்க, அதாவது கால் ஊன்றி நடக்க முடியாதவர்களுக்கு செயற்கை கால் பொருத்தும்படியான அந்த ஒரு யுக்தியை கண்டுபிடித்து தந்தவர் நமக்கு.
1: அவரோட பங்கு அதுல அளப்பரியது, ஏன்னா எடை குறைந்த மிக எளிமையான ஒரு செயற்கை கால பொருத்துறதுக்கு ஒரு பங்களிப்பு செய்திருக்காரு. அது நிச்சயமா இப்ப பாராட்டு தகுந்த ஒரு விடயம் தான்.
3: அப்புறம் வந்து அவர் திருவனந்தபுரம் வந்து இஸ்ரோல வேலை பாக்குறதே வந்து அதாவது கூடுதல் உத்தியோகத்துல இருந்தார். ஆனாலும் வந்து

0: அந்த அதாவது நம்ம காலையில ஒரு 11:30 ஒரு டீ குடிப்போம் இல்லைங்களா, அந்த டீ டைம்ல வந்து சக ஊழியர்களோடு அங்க பப்ளிக்ல மக்களோடு சேர்ந்து உரையாடி கொண்டுதான் அந்த தேநீரை அறிந்து கொண்டு உள்ளே செல்வாராம். அது எந்த பந்தாவும் இல்லாங்க. அப்புறம் வந்து அப்துல் கலாம் வந்து மாணாக்கர் மைத்திலே எப்படி அவர் வந்து நிறைஞ்சி நிக்கிறாரு, அவர் எப்படி அவங்களோட நண்பரா இருக்காரு. அவங்க எங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்தது, அதை நான் உரைக்கிறேன்
1: சொல்லுங்க.
0: அதாவது இதே மாதிரி 11 வருஷத்துக்கு முன்னாடி 2015 ஜூலை மாசம், ஜூலை மாசம் அன்னைக்கு வந்து அன்னைக்கு ராத்திரி நாங்க என்னோட மனைவி ரெண்டு பசங்களும் சேர்ந்து இரவு உணவு அருந்தி கொண்டிருக்கிறோம். அப்போ வந்து என்னுடைய இளைய பையன் வந்து இப்ப உணவு அருந்துதல ஆரம்பித்தவன் இடையில நிறுத்தி விட்டு ஓன்னு அலறிந்து கையை கழுவிந்து அப்துல் கலாம் ஐயா இறந்து போனாங்க, அப்துல் கலாம் ஐயா தவறி தங்கன்னு ஓன்னு ஓலம் போடுற அந்த அதாவது அந்த காம்பவுண்ட்லயே அலறம் பண்ண அலறம் பாருங்க, அலறிக்கிட்டு அப்புறம் அவர் அதாவது நாங்க வந்து எப்படி கேட்டோம்னா இந்த சின்ன இது தொலைக்காட்சி பார்த்துருந்தான், தொலைக்காட்சியில செய்தி சொல்றத கேட்டு நாங்க கவனிக்கல, அந்த பையன் கவனிச்சிருந்து அவ்வளவு தூரம் அவருக்கு மனசுல வேறு ஒன்றிருக்கார் பாருங்க. அப்புறம் வந்து அன்னைக்கே அவனோட நண்பர்களோடு புறப்பட்டு ராமேஸ்வரம் சென்று அவரோட இறுதி கடன்களாம் எல்லாம் கூடவே கலந்துக்கிட்டு 2 நாள் கழிஞ்சுதான் எங்க வீட்டுக்கு வந்தார். எங்களுக்கு பயமா இருந்தது, ஆனாலும் வந்து எங்களுக்கு ஒரு பெருமையா இருந்தது, இவ்வளவு தூரம் அப்துல் கலாம் ஐயா வந்து நம்முடைய பையனோட மனசுல நிலை நிறுத்தி ஒரு நட்பா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப மார்த்தட்டி கொண்டோம் பாருங்க.
1: ஏன்னா இளைஞர்களோட மனசுல இப்படி ஒரு எழுச்சியை ஊட்டினதாலதான் அவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர்னு சொல்றோம் இல்லையா. இன்னைக்கும் ஒவ்வொரு மாணவர்கள் மத்தியிலுமே அவர் வந்து பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்காரு. அவரோட செயல்பாடுகள் இன்னைக்கு பெரும் வேகத்தை எடுத்துட்டு கண்டிப்பா அதை வந்து பின்பற்றுறாங்க எல்லாருமே. அப்துல் கலாம்
0: மக்களின் ஜனாதிபதி ஆச்சே, அவர் மக்களின் ஜனாதிபதி ஆச்சே, அப்புறம் வந்து மாணவர்களின் நண்பர் ஆச்சே. அவருக்கு சொல்லலாம், ஏன்னா தனக்கென்ன எதுவுமே தனக்கென வாழாமல் நாட்டுக்காக வாழ்ந்தவர். கடைசி அவருடைய அந்த சூர்கேச பாக்கிறதே இருந்த பொருட்கள்லாம் நாம படிச்சிருப்போம், நீங்களும் கூட படிச்சிருந்தா.
1: ரொம்ப எளிமையா சில ஜோடி உடைமைகள் மட்டுமே அவர் கையில வச்சிருந்ததா, பதவி ஏற்கறதுக்கு முன்னாடி அதை தான் கொண்டு போனாரு, சில புத்தகங்களும் சில உடைமைகளும் மட்டும். பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அந்த ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெளியே வரும்போதும் அந்த உடைமைகளோடவே அவர் வெளிவந்தாருன்றது எவ்வளவு பெரிய ஒரு பாடம். சிறப்பு சிறப்பு சார். நம்ம இன்னும் அடுத்தவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்கலாம். உங்க நிகழ்ச்சிக்கு வந்து கருத்து கூறியதற்கு நன்றி. நிகழ்ச்சி வரும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க மேடம்.
2: அதாவது கலாம் எங்க மாவட்டத்துல, அதாவது எங்க மாவட்டத்துல பிறந்தவங்க கலாம் ஐயா, ராமநாதபுரம் மாவட்டம்.
1: எல்லாருக்குமே சொந்தமானவர் இல்ல எங்கள், அதாவது அந்த மாவட்டமா இருந்தாலும் யாருமே அவரை விட்டு கொடுத்துட முடியாது,
2: அது கொடுக்க முடியாது. ஆனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இல்லையா, அவர் வாழ்ந்த அந்த மண்ணில நானும் அவரு படிச்ச பள்ளிக்கூடம் இதெல்லாம் நாங்களும் அந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் விளையாண்டு இருக்கோம் அப்படிங்கறதுல எவ்வளவு பெரிய பெருமை.
1: அவர் கால் தடம் பதித்த இடங்கள் எல்லாம் உங்களோட கால் தடங்களும் அங்க இருக்கு, அவர் சுவாசித்த காற்று நீங்களும் அங்க சுவாசிச்சிருக்கீங்க போது ஒரு பெருமைக்குரிய விடயம் தான்.
2: அதாவது அவரு அவரோட இது கொள்கை என்னன்னா, புத்தகங்களை நேசிக்கலாம், நேர்மையை வாசிக்கலாம், இது வறுமையை போக்கலாம் அப்படின்னு ஒரு, அதாவது கலாம்னா இது பூராமே அவர் கொண்டுட்டு வந்தவர் இல்லையா. புத்தகங்களை வந்து அவரோட உயிரா மதிச்சவரு, நேர்மையா உண்மையா இப்படித்தான் இருக்கணும், ஒரு தலைவரா இருக்கும் போது ஆளுமை திறன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நிரூபிச்சவரு. அத போல அவங்க பிறந்த வீட்டுல வந்து கொஞ்சம் வறுமை இருந்தாலுமே யாரு வந்தாலும் உதவி செய்யற குணம் இருந்திருக்கு அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு. புறம் யாரு பசி பட்னின்னு வந்தா யாரையுமே உணவு கொடுக்காம இருக்க மாட்டாங்களாம், அவங்களுக்கு இல்லைட்டினாலும் அவங்க கொடுத்துட்டு சந்தோஷமா இனிமையா பேசுவாங்களாம். அதே மாதிரி அவங்க ஓதுவாரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க அத்தா, அதனால அவங்க வீட்டுக்கு வந்து ஏழைப்பாளைய குழந்தை குட்டிகளுக்கு முடியலைன்னா தூக்கிட்டு வந்து அதை ஓதி பார்த்த உடனே அது குணமாயிருவாங்களாம் குழந்தைகள்லாம். அது வந்து ஒரு தன்னம்பிக்கையா வாழ்ந்திருக்காங்க அந்த மக்கள் பூராமே. அவங்க வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைகளை தூக்கிட்டு வந்து அவங்க ஓதி ஓதன பிறகு அந்த குழந்தைங்க சரியானது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குமா. அதே மாதிரி அவர் திருவிழையிலேயே அம்மாவோட அப்பாவோட அரவணைப்புல தாய் மாமனோட அரவணைப்பையும் வாழ்ந்தவர். தாய் மாமன் அக்காவும் ரொம்ப பிரியமா இருப்பாங்களாம் அவங்க கூட பிறந்தவங்க. அவர் படிக்கிறதுக்காக ஒரு தடவை தடங்கள் ஏற்பட்டப்ப காசு பணம் இல்லை, அப்ப அவங்க அக்கா நகைகளை பூராமே கழட்டி கொடுத்து அவங்க அக்காவோட வீட்டுக்காரவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீ படிப்பா, நீ படிச்சு நல்லா தெரியாதாது, இல்லைன்னா நம்ம அந்த தங்கத்தை பாத்திருக்க முடியுமா, அந்த தர்மத்தை சேவனை நம்ம பாத்திருக்க முடியுமா. அப்ப அதுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தவங்க அவங்க அக்கா. ரயில்ல வந்து பேப்பரு அந்த ரயில் வந்து அந்த இடத்துல நிக்காதான் ரமேஷ்.

0: ஒருத்தர் கடைசியில கஞ்சி கொடுத்துதான் நிக்குமா. அப்ப அது ஓடிக்கிட்டு இருக்கிற ரயில்ல புத்தக பேப்பர்களை தூக்கி போடணுமா. அதே மாதிரி பேப்பர் கட்டு வந்து ஓடிக்கிட்டு ரயில்ல பேப்பர் கட்டுகளை தூக்கி போடும்போது அதை வாங்குற வேலையா பாத்துருந்திருக்காரு. சிறு சிறு
1: வேலைகள் அந்த
0: ரயில் கட்டுகளை தூக்கி போடும் போது உனக்கும் ஆபத்து ஏற்படும் அவங்களுக்கு ஏற்ற அதெல்லாம் இல்லம்மா. அதெல்லாம் நான் பாத்துருவேன் சுறுசுறுப்பா. அவ்வளவு விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு சைக்கிள்ல போய் அந்த கட்டுகளை எடுத்து அதை விநியோகம் பண்ணி ரொம்ப ஒரு வறுமையில இருந்தாலுமே செம்மையா அந்த கடமை உணர்வோட பொறுப்புணர்வோட இருந்ததுனால இன்னைக்கு எல்லாரோடும் பேசுற ஜாதி மனம் மதம் மொழி இனம் அத்தனை கடந்து அரசியெல்லாம் கடந்து எல்லா மக்கள் மனதிலும் நின்ற அந்த உத்தம தேவர் வந்து இன்னைக்கு எல்லார் மனசிலும் இருக்காரு. அவரை போல நம்மளும் பல சாதனைகள் நன்மைகளை செஞ்சு நேர்மையாக உண்மையாக வாழ்ந்து எல்லாருக்கும் எடுத்துக்காட்ட வாழணும்.
1: நன்றி நன்றி நன்றி மேடம் நன்றி. செய்தித்தாள்களை விற்பனை செய்து செய்தித்தாள்களிலேயே தலைப்புச் செய்தியாக மாறிய ஒரு மனிதர் மா மனிதர் அப்படின்னா நிச்சயம் நம்ம அப்துல் கலாம் ஐயாவை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு முறை வந்து அப்துல் கலாம் ஐயா குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். அவரோட எளிமைக்கு ஒரு விடயம் சொல்கிறோம், இல்லை அவர் ஒரு அறிவியல் நாயகராகவே வாழ்ந்தார் அப்படின்றதுக்கான ஒரு சூழலை நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அவர் பதவி ஏற்கிறதுக்கு விழாவை வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. ஒரு அமைச்சர் வந்து அதுக்கான ஒருத்தர் நியமிக்கப்படுறார். அப்போ அந்த அமைச்சர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா நீங்கள் வந்து பதவி ஏற்கும் போது ஒரு நல்ல நேரமாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நல்ல நேரமாக பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது, அப்படியே ஒரு வருஷத்துக்கு பார்க்குதுன்னா 365 நாள் பிடிக்குது இல்லையா. அப்போ நம்ம எப்படி இதில் நல்ல நேரம் நம்ம சொல்ல முடியும், இதே மாதிரி தான் விண்மீன்களும் சுற்றிட்டுருக்கு அப்படின்றது. நல்ல நேரம் அப்படின்றது இந்த நடைமுறையை குறிக்கும் ஒரு செயல் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ இதிலிருந்து அவரோட கருத்து என்ன சொல்ல வராரு உலகத்துக்கு அப்படின்னா, அவர் ஒரு அறிவியல் அறிஞராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்றது தான். அறிவியல் கண்ணோட்டத்தில் தான் அதை பார்த்துருக்காரு. அது ஒரு ஜோதிட நிகழ்வல்ல, இது ஒரு அறிவியல் நிகழ்வு அப்படின்றத அழகாக சுட்டி காட்டியிருக்காரு. இன்னும் பல விடயங்கள் அப்துல் கலாமை பற்றி நம்ம நிச்சயம் பேசிகிட்டே இருக்கலாம். எவ்வளோ விடயங்கள் இருக்குது. ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.
2: சிறகில்லை நான் கிளியில்லை அடவானம் ஒன்றும் தொலைவில்லை. பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

0: நேரம் 11:24 16 நேய நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம காலம் போற்றும் கலாம்ன்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது உனக்குள்ளே இருக்கும் தைரியத்தை வெளிப்படுத்து, அதுவே உனக்கான முதல் வெற்றியாக மாறும். இது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பொன்மொழி சொல்லியிருக்காரு. அவர் ஏகப்பட்ட பொன்மொழிகள் நமக்காக கொடுத்துருக்காரு. சிந்தனை செய்வதே மூலதனம், அதை தொடர்ந்து செயல்படுத்துவதே உங்களின் உழைப்பு அப்படின்றது. ஸோ இப்படி அப்துல் கலாம் ஐயாவோட பங்களிப்பு, நாட்டிற்காக அவர் செய்த பல அளப்பரிய பணிகள் நிச்சயம் இருக்குது நமக்கு. இந்தியா 2020 அப்படின்ற நூலில் இந்தியா ஒரு தொலைநோக்கு பார்வையில் எப்படி செயல்படணும், எப்படி இந்தியா மாற்றம் அடையணும் அப்படின்றது அவரோட கனவு எவ்வளோ பெரிய கனவாக இருந்திருக்கு. அதனால தான் இளைஞர்களை கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார். நம்ம தினந்தோறும் காண்ற கனவுகள் வேறு விதம், ஆனால் அவர் இலக்கை நோக்கி நம்ம நாடு எந்த இடத்தை அடையணும், எந்த இலக்கை அடையணுன்றதை அந்த நூல் மூலமாக நமக்கு அழக வெளிப்படுத்தியிருப்பார். அக்னி சிறகுகள், இந்த நூலில் சொல்லப்பட்ட விடயங்கள் நிறைய இருக்குது. இந்த நூல்களை வாங்கி நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்படிப்பட்ட மனிதர்களோட தேவைகள், நம்ம இவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்திலையும் நம்ம ஒரு பங்கு இருந்திருக்கு, நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது நம்ம பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்குது. நிகழ்ச்சியில் கருத்து கூறவரும் அடுத்த நேயரோட கருத்து கேட்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் கிராமத்திலிருந்து முகமது இக்பால். நலமா இருக்கலாம் சார்?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கமா. சொல்லுங்கம்மா.
0: சொல்லுங்க. காலம் போற்றும் கலாம் இந்த தலைப்புல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: காலம் போற்றும் கலாம், அதாவது ஏவுகை நாயகன் அப்துல் கலாமை பத்தி நம்ம இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். அவர் வந்து

0: பக்கராங்க வந்து அணு அணுசக்தி வந்து ஆராய்ச்சி, அதாவது அன்னைக்கு தான் சோதனை செஞ்சிருக்காரு அந்த பக்கரான்ல.
1: பக்கரான் ஒன்று,
0: ஆமாம், உலகத்துக்கே அது பெரிய நம்ம இந்தியா வல்லரசு ஆனதுக்கு ஆரம்பத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குங்க. அப்புறம் அந்த அப்துல் கலாம் வந்து பிறவிலேயே அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா வந்து படகு தான் வச்சு இது இருந்திருக்காரு. அப்படி 1964 வந்து ஒரு பெரிய புயல் ஏற்பட்டுச்சு, தனுஷ்கோடியை தாக்கிச்சு. அப்போ அந்த அவர் ரெண்டு படகு காணாமல் போயிட்டான். அப்போ ரொம்ப அவர் வருத்தப்பட்டிருக்காரு. அந்த வந்து அவர் எனது பயணங்கிற புஸ்தகத்தில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு அந்த சோதனையான காலத்தில். அதுதான் அவருக்கு வந்து அந்த இது ராக்கெட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அவர் அந்த
1: பெரிய தூண்டுதலாக அமைஞ்சது அந்த நிகழ்வு.
0: தூண்டுதலாக அமைஞ்சு அந்த நிகழ்வு தான். அதனால அதை நினைச்சு பார்த்து அவர் அக்னி சிறைகள் புத்தகத்தில் இதை பற்றி அவர் வாழ்க்கையை பற்றி முக்கியமான குறிப்பிட்டிருக்காரு. அவர் நம்ம திருச்சியில் இந்த சென்ட் ஜோசப் காலேஜில் தான் அவர் டிகிரி முடிச்சிருக்காரு. அது மாதிரி அதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம்,
1: நிறைய இருக்கு. சென்னையில் படிக்கும்போது ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே நிறைய அவர், அதான் இந்த ஒரு மணி நேரம்ன்றது அவரை பற்றி பேசுறதுக்கு முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவரோட பங்கு அப்படி அறிவியல் துறையிலையாக இருக்கட்டும், இல்லை ஜனாதிபதியாகிட்டு அவர் செய்த ஒரு செயல்களாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு பெருமைக்குரிய பாராட்டுதல்களுக்குரிய ஒரு விடயங்கள் தான் அவர் செய்து வச்சுட்டு போயிருக்காரு. ஓகே, நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்ததுக்கு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க.
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ராஜா நஜமுதீன்.
1: சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்கா மேடம்?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க.
2: பாண்டிச்சேரி எல்லாம் மழை பெய்யுதா?
1: ஆமாமா, மழை இருந்துச்சு நேத்து.
2: இன்னைக்கு மழை தான் இங்க.
1: ஓ அப்படியா, சிறப்பு சிறப்பு. சொல்லுங்க.
2: காலம் போற்றும் கலாந்து கொடுத்துருக்கீங்க ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தலைப்பு மிக பொருந்துமா. அதாவது எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அதாவது நன்மையான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு சமுதாயத்தையே ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காண்டி இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் இறைவன் வந்து அதிக நாள் வைக்க மாட்டாங்க ஆயுளோட. அதுதான் என்னன்னு தெரியல. அவங்க யாருமே சரி, அவங்க மறைவுக்கு பிறகுதான் அவங்களுடைய பெருமைகள்லாம் தெரியும் பாங்க. ஆனா இவங்க வாழ்ந்துட்டு இருக்கப்போ போலப்பட்டவங்க, அதாவது இறந்த பிறகு நம்ம அவங்களை பாராட்டுறோம், அவங்க பணிகளை சிறக்க நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுடைய அவங்க எல்லாம் நீண்ட நாள் வாழாம போயிடுறதுதான் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கு.
1: அது வருத்தத்துக்குரிய ஒரு விடயமா இருக்கு. ஏன்னா இன்னும் இவர்களோட செயல்பாடுகள் இன்னும் நம்ம நாட்டுக்கு தேவையா இருந்திருக்கு, ஆனா அதுக்குள்ளே போயிடும் போது நமக்கு அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாத மாதிரி
2: ஒரு திடீர் மரணம். கலாம் அவருடைய இறப்புங்கிறது அது வந்து ஒரு இது பண்ணிக்கவே முடியாது. அவருடைய ஒரு இதைத்தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு நம்ம நடிகர் விவேக் அவர்கள். ஏன்னா அவருடைய படங்கள்ல காமெடி தான், காமெடியா இருந்தா கூட சிரிக்கவும்
1: சிந்திக்கவும்
2: அவருடைய இது எல்லாமே அப்துல் கலாம் அவர்களுடைய இதை பத்தி தான் ஒவ்வொரு படத்திலயும் அவர் சொல்லுவாரு. அவர் விரும்பிய அந்த மரக்கன்றுகளை தான் நடுறதுக்கு மிக மரக்கன்றுகளை நட்டிருக்காரு.
1: விண்ணில் ஏவுகணைகளை, விண்ணில ஏவுகணைகளை எழுதினாலும் இவருக்கு வந்து மண்ணையும் பராமரிக்கணும், மண்ணில் இருக்கிற மரங்கள் தழைக்க வைக்கணும்ன்ற எண்ணங்கள் உதிச்சிருக்குல்ல.
2: ஆமா, வானலாவிய சிந்தனையோட, அதாவது நிலத்தை பத்தியும் அவங்க வந்து இது பண்ணாங்க. அதாவது அவங்க கனவு காணுங்கன்னு சொன்னது, அதாவது வந்து தூக்கத்துல வர்றது கனவு இல்ல, நம்மள தூங்க விடாம ஏதோ ஒரு இலக்கு நம்மள வந்து திரும்ப திரும்ப இது பண்ணதோ அதுதான் கனவுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப எளிமைமா அவங்களுடைய வாழ்க்கையில, ரொம்ப எளிமையை கடைபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி நம்ம இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எளிமையா தான் கடைபிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து சும்மா சாதாரண அரசு பள்ளியில தான் படிச்சிருக்காங்க, ஒன்னும் ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு இதெல்லாம் இல்லை. இருந்தாலும் அந்த அந்த இதை வந்து அதை கடைசி காலம் வரையும் அதை மெயின்டைன் பண்ணது வந்து நமக்கெல்லாம் ஒரு பாடமா.
1: நிச்சயமா, அவருக்கு பாடமாவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, வரலாறு படிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றது. நன்றி, நன்றி.
2: அது வந்து மாணவர்கள், அதாவது நல்ல நிலையில நம்ம மாணவர்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபட்டவங்க நம்ம அப்துல் கலாம் அவர்கள்.
1: கண்டிப்பா நிகழ்ச்சி பங்கேற்று பேசியதற்கு நன்றி.
2: பெருமைகளை இன்னைக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய அந்த வாழ்க்கையை பின்பற்றி நம்ம நடக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியமா.
1: நன்றி சார், நன்றி,
2: மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்த மாதிரி
1: காலம் போற்றும் கலாம் இந்த தலைப்பை கேட்கும்.

0: போதே நமக்கு அவ்வளோ ஒரு உத்வேகம் ஏற்படுது, உற்சாகம் ஏற்படுது இல்லையா? அப்துல் கலாம் வெறும் விஞ்ஞானி மட்டுமல்ல, அவர் ஒரு பெரிய மனிதர், மாமனிதர் அப்படின்னு நம்ம சொல்கிறத வந்து மிக இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அவரோட எளிமையாக இருக்கட்டும், உழைப்பாக இருக்கட்டும், அவர் நாட்டின் மீது கொண்ட பற்றாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு அறிவியல் சிந்தனைகள், கனவுகள் எல்லாமே இளைய தலைமுறைக்கு ஒரு ஒளியை வீசக்கூடியதாக, ஒளி விளக்காக தான் இருக்குது. ஆனால் தான் இன்றைக்கி வந்து அவரோட பிறந்த தினம் உலக அளவில் மாணவர்களின் தினமாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அவரோட பிறந்த தினம் இன்று ஒரு சிறப்பான ஒரு தினமாகவே இருக்குது. இந்த தினத்தில் இந்த தலைப்பில் பேசுறது எனக்கும் ஒரு பெருமையாவே இருக்கு. நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம் லால்குடில இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: கலாம் ஐயா பத்தி அவரோட பிறந்த தினத்துல பேசுறதே ஒரு பெரிய வரம் தான்.
0: கண்டிப்பா.
1: ஆமா, அவரோட புகழ் என்னைக்கும் போற்றப்பட வேண்டியது, பாதுகாக்கப்பட வேண்டியது, பேணப்பட வேண்டியது. இது வந்து ஒரு ஒரு வகையான நிலைதாமா. ஆனா இந்த விஷயத்துல அவர் எல்லாரும் போற்றி பாராட்டக்கூடிய நிலைய அவர் எங்க இருந்தம்மா கத்துக்கிட்டாரு? ஒருத்தர் நிலை அவருக்கு, அவர் இவ்வளவு தூரம் நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம்னு சொன்னா அதுக்கு அடிப்படை என்ன? அவரோட சிறப்பு, அவர் சிறப்புன்னு வச்சுக்கலாம்,
0: அவரோட இடைப்பட்ட காலங்கள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றது.
1: ஆமா ஆமா. அப்படிங்கும் போது இவரு பத்தி நம்ம பேசுறதுக்கு, பேசப்படக்கூடிய நிலைக்கு அவர் என்ன செஞ்சாருமா, அத ஆராயணும்ல. அதுக்குதான் அவர் சொல்றாரு, மகாத்மா காந்தி இந்த இடத்துல தொட்டு பார்க்கும் போது அவர் செஞ்ச ஆற்றல்கள் போக்குவரத்து எல்லாம் வேட, உயர் ரக ஆடைகளா அனுபவிச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு கடைசியில ஒரு துணியோட தன் வாழ்நாளே மாத்தி அமைச்சாரு. இவர் ஒரு துணியோட இருந்தவரு உயர் ரக ஆடைகள் அணியிற அளவுக்கு இவரோட பதவியை மாத்திட்டார்.
0: சூப்பர்.
1: அது சிந்திக்க வேண்டிய சொல் தானே.
0: கண்டிப்பா.
1: இவர் ஒரு துணி தான் இருந்துச்சு இவர் வாழ்க்கையில பிறப்புல, வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து உயர் பதவிக்கு வரும்போது உயர் ரக ஆடைகளை அணியக்கூடிய நிலை இவருக்கு மாறிச்சு. அவருக்கு உயர் ரக ஆடைகளாவே அணிஞ்சு அணிஞ்சு வாழக்கூடிய அவரோட பிறப்பு பிற்காலத்துல ஓராடையோட வாழக்கூடிய நிகழ்வா மாறிச்சு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இந்திய சமுதாய இந்திய நாட்டுக்கு குறியீடாக மாறிட்டான். குறியீடா ஒருத்தர் மாறுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுமா. குறியீடு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தெரியாதுல்ல, தூய்மை இந்தியா திட்டம் நம்ம காந்தி அடையாள படுத்தணும்னா நம்ம அந்த இடத்துல என்ன ஒரு குறியீடு போடுவோம், ரெண்டு ரவுண்டு ஒரு கம்பி போட்டாச்சுன்னா அங்க தூய்மை இந்தியா திட்டம் இது காந்தியோட முகம் நம்மளுக்கு அறிவும் ஆயிருதா? ஒட்டுமொத்த உருவமுமே எங்க
0: அவ்வளவுதான்
1: உருவம் என்னன்னு என்னன்னு நமக்கு காந்தி உருவமே நம்மளுக்கு தெரியாது அதுல இல்ல. ஆனா ரெண்டே ரெண்டு ரவுண்டு ஒரு கம்பி போட்டா இவர் தான் காந்திங்கிறத நம்ம ஒரு குறியீட்டா மாத்திக்கிட்டாரு அவரை. அந்த அளவுக்கு வாய்மையும் நேர்மையும் கடைபிடிச்சவரு காந்தி மகா. இவரும் அதே மாதிரி ஒரு குறியீடா மாறுறாரு. இவரை பத்தி நம்ம ஒரு பிம்பம் மட்டும் முழு அடையாளம் எல்லாம் காமிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அழகா நிறைச்சதுல ரெண்டு சுருட்ட முடி போட்டு ஒரு தலையை காமிச்சுட்டாரு. இவரு தான்
0: நேர் வகிட எடுத்து இரு பக்கமும் அந்த சுருள் முடிய போட்டாலே கலாம் ஐயா அப்படின்றது.
1: அப்துல் கலாம்
0: கண்டிப்பா.
1: அப்போ இவங்க வாழ்நாள்ல செஞ்ச உடல், அந்த உடலால செஞ்ச அத்தனை நற்செயல்களும் அறம் சார்ந்த விடயங்களும் வாழ்வியல செய்யக்கூடிய அதிசயங்களும் நேர்மைகளும் உண்மைகளும் வாய்மைகளும் ஒழுக்க மேன்மைகளும் அறமும் ஒரு குறியீடா மாறணும் அப்படின்னாக்க இவங்க எவ்வளவு வாழ்நாள்ல அவங்க வாழ்நாள்ல அந்த சாதனைகளை தாண்டி வந்திருக்கணும். இந்த நிலைக்கு நம்ம அவங்கள பிம்பங்களை போட்டணுங்கிற அவசியமே இல்லம்மா. அவங்க அவங்களோட பிம்பங்கள் அவ இருக்கட்டும், மாலை அணிவிக்கிறோம், உயர்ந்த சொல் பேசுறோம், கவிதைகள் எழுதுறோம், அவங்கள ஆற்றல் படுத்துறோங்கிறதுலாம் அவங்களோட கோர்னு அதுக்காக அவங்க வாழ்நாள்ல நடக்கல. அவங்க சொல்லிட்டு போனாங்க சொற்களும் செயலும் சொல்லிட்டு போனாங்க பாருங்க. அதுல யாராவது ஒருத்தர் கடைபிடிச்சு வாழ்ந்தா சிறப்பு. அவ்வளவு.
0: நிச்சயம் சார், நிச்சயம்.
1: அவங்க பொன்மகளை பொன்மொழிகளை சொல்லி வாழ்த்து கூறணுங்கிற அவசியமே அவங்களுக்கு அவசியம் இல்ல. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் நடந்தால ஒருத்தன் அப்துல் கலாம் மாதிரி எனக்கு முடி வேண்டாம்பா, அப்துல் கலாம் மாதிரி எனக்கு உடை வேண்டாம்பா, அவர் மாதிரி பதவி வேண்டாம்பா, ஆனா அவர் ஒழுக்கசீலனா வாழ்ந்திருக்காரு, நானும் ஒழுக்கசீலனா வாழ்றேன்னு ஒருத்தன் வந்துட்டா கலாம் அவர்களுக்கு வெற்றி.
0: அது அதுக்கு அதுதான் அந்த அதுக்கான பாதையை தான் நம்ம அடுத்தது வகுத்துக்கணும்.
1: 1330 குறளை எழுதி வச்சாரு, அவரோட முகம் யாருக்கும் தெரியாது. எத்தனையோ 2500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவரு இப்படி பாரு, நாமளா ஒரு கற்பனை படம் வரைகிறோம், படத்தை வரைஞ்சிட்டு நம்ம சிலையை செஞ்சு வச்சு மாலை போடுறதுல என்ன அர்த்தம்? அவர் போட சொன்னாரு,
0: சொன்ன கருத்துக்கள் என்ன ஆச்சு அப்படின்றதுதான்.
1: தன்னை முன்னிலைப்படுத்தி தான் தமிழ்ங்கிற வார்த்தையை அதுல கொண்டு வரல. அந்த அவருக்கு என்ன சொல்றாரு, நான் எழுதி வச்சதை படிச்சுங்க நல்லா இருங்கப்பா, அவ்வளவுதானே. அப்ப படிச்சு

0: பொருள் எழுதி குரல்படி பொருள்படி வாழ்ந்துட்டா வல்லவனுக்கு சிறப்பே தவிர அவருக்கு சிலை வச்சு போடுறதுனால சிறப்பு கிடையாது.
1: ரொம்ப அற்புதமா.
0: வேண்டாம் நம்ம சொல்லல, அதெல்லாம் நினைவாற்றலுக்கு இருந்தால் கூட அதோட வழி நடக்கிறதுக்கு வாய்ப்புல கொண்டு வரணுமா. அப்படி கொண்டு வந்தாதான் இந்த இந்த திட்டங்கள் வந்து அவர் செஞ்ச செயல் திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறும். சமுதாய நோக்கத்துக்காக தான் அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டாங்க. வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு 500 வருஷத்துக்கு யாராவது ஒருத்தர் பிறப்பாங்க. அந்த பிறந்தவங்களோட செயல் திட்டத்தை நம்ம அவங்கள தொட்டு உலகோட ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாதார அறிவில்லாதான் எதுக்கு சொல்றாங்கன்னா, இது மாதிரி சான்றோர்கள் கலாம் மாதிரி காந்தி மாதிரி அற ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவங்க வழியில நாமளும் செஞ்சு போனாதான் கட்டுறதுக்கு நல்ல அறிவுன்னு அர்த்தம்.
1: நானும்
0: போறேன்,
1: நீங்களும்
0: போறேன்னு சொல்லி எல்லாரும் வந்தாங்கன்னு அர்த்தம் இல்ல. அதனால கலாம் அவர்களுக்கு நாள்ல இன்னைக்கு அவரை பத்தி அவருடைய நினைவாற்றல் நிறைய பகிர்ந்துக்கிறோம்னா, இந்த நிமிஷத்துல நம்ம புதுச்சேரி வானொலி மூலியமா, அகில இந்திய வானொலியமா, மீனாட்சி அம்மா நடத்தின நிகழ்ச்சி மூலியமா நான் இன்னில இருந்து ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல அந்த ஒழுக்கம் தனியா வேண்டாம். இன்னில இருந்து நான் ஒரு தாவர செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு ஒரு ஒழுக்கம் எடுத்துட்டாலும் அவ்வளவு போதும்.
1: ஒரு சின்ன உறுதி, அவர் இவ்வளவு வாழ்ந்த காலத்துல எவ்வளவு விடயங்கள் செய்திருக்காரு அதை படிக்கிறோம், ஆனா அதுல இருந்து நான் இதை செயல்படுத்துறேன், இதை நான்
0: பின்பற்றுறேன். சொல்றேங்களுக்கு, நீ ஒரு புகை பிடிக்கிற மனிதனா இருக்க, நான் இனிமே புகை உடனே நீங்க ஒதுக்க வேண்டாம். அந்த புகை பிடிக்காதவர் இருப்போம் பாருங்க, அந்த புகை பிடிக்கிற பக்கத்துல நான் நிக்க மாட்டேன்னு நினைச்சா கூட அது ஒரு ஒழுக்கம் தான்.
1: ரொம்ப ஒரு வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு உங்களோட கருத்துக்கள் இருந்தது ரொம்ப சிறப்பு சார்.
0: முன்னோர்களோட செயல் அறநெறி வாழ்ந்தவங்கள நம்ம போற்றி வாழணும், அது வேண்டாம் சொல்ல அவர் செஞ்ச பாதையில நம்ம நடக்கும். அதுதான் சிறப்பு. வாய்ப்புக்கு நன்றி.
1: ரொம்ப சிறப்பான கண்ணோட்டமா இருந்தது உங்க கருத்து. நன்றி. நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம். எம் ராஜு, நோலம்பூர்.
1: சொல்லுங்க சார்.
2: அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் பத்தி இன்னைக்கு போட்டுக்கிறீங்க, நல்ல தலைப்பு, நல்ல மனசுல எனக்கு ஆழமா பயந்து போனவரு அவர் தான். இருக்கிறவங்களே எத்தனையோ பேர் வந்தாங்க நம்ம இந்தியாவுக்கு, எவ்வளோ ஆழமா பயஞ்சிட்டு இருக்கிறாரு அவர் மட்டும்.
1: குடியரசுத் தலைவர்கள்ல வந்து நமக்கு ஆழமா பதிஞ்ச ஒரு குடியரசுத் தலைவர்னா நம்ம அப்துல் கலாம் ஐயாவை தான் சொல்லுவோம் இல்லையா? நிச்சயம் நிச்சயமா, ஏன்னா அவரோட பங்களிப்பெல்லாம் நம்ம வார்த்தையாலலாம் வடிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கு.
2: என்ன சொல்றதுன்னே ஒண்ணும் புரியல, எல்லாமே
1: சொல்லிக்கணும். உங்க மனசுக்குள்ள அவரு சிம்மாசனம் போட்டு உக்காந்தாரு இல்ல, அதுதான் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி சார். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு.
2: ராமேஸ்வரத்துல போய் அவரு வீடு எல்லாம் பார்த்தா சுற்றுலாவா ஊட்டு இருக்கிறாங்க,
1: சுற்றுலா மையமா ஆக்கியிருக்காங்க. அவருக்கு அவங்களோட நினைவு மண்டபங்கள்ல பாத்துட்டு
2: இருந்தீங்க, அங்க போய் அந்த சாவி கொத்து அந்த எது எது தேவையான பொருள் அன்னாடம் கையாளுற பொருள் வாங்கிக்கணும் வந்த நாடு.
1: ஓ சிறப்பு.
2: அந்த பைக்கு சாவில வாங்கணும் கொத்து, அந்த படம் இருக்கும், அவரு படம் போட்டது இருக்கும், இருக்கிற நேயருக்கும் வழி விடுவோம். ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி.
1: நன்றி சார். நன்றி. காலம் போற்றும் கலாம்னும் போது அவரோட அறிவியல் துறையில் அவர் செய்த ஒரு, அதாவது விஞ்ஞானத்துறையில் அவர் செய்தது பெரிய பங்களிப்பு தான், இஸ்ரோவில் பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 தும்பா ராக்கெட் ஏவுதல் மூலமாக இந்திய விண்வெளித்துறையில் இணைஞ்சு இந்தியாவோட முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் ஏவு வாகனம் அப்படின்றத SLV-3 இந்த திட்டத்தில் இயக்குநராக பணியாற்றி அவர் செய்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ரோஹிணி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது தான். இன்னும் பல விடயங்கள் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு ஆராய்ச்சியில் இணைஞ்சு அக்னி, ஆகாஷ் போன்ற ஏவுகணை திட்டங்களையும் வெற்றிகரமாக இவர் வழிநடத்திருக்காரு இவரோட தலைமையில். அதனால தான் இவரை நம்ம இந்தியாவின் ஏவுகணை மா மனிதர்னு சொல்லணும், மனிதர்னு குறிக்கிட வேண்டாம், நம்ம மா மனிதர் அப்படின்னு நிச்சயம்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேரோட கருத்துக்கு இப்போ வணக்கம். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நீங்களும் இந்த தலைப்பை ஒட்டி உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க 04132275240 22752500 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். காலம் போற்றும் கலாம் என்ற தலைப்பில் பேச ரெடியாருங்க.

0: நேரம் 11:41 26 நேயநேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சிறப்பான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். காலம் போற்றும் கலாம் இந்த தலைப்பில் தான் நிகழ்ச்சியில் கருத்து கூற வரும் அடுத்த நேயரோட சிந்தனையை கேட்போம். வணக்கம்.
1: அம்மா வணக்கங்கம்மா.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டம் எமலேஸ்வரத்தில் இருந்த ராஜாராமன்.
0: ராஜாராமன் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில இருந்து பேசுறேன்.
0: ஓகே, நீங்க இப்பதான் முதல் முறையா நிகழ்ச்சியில பங்கேற்கிறீங்களா?
1: இரண்டாவது முறையாக பேசுறேங்க.
0: ஓ, சிறப்பு சார். உங்களை நிலையத்தின் சார்பா வரவேற்கிறோம். சொல்லுங்க உங்களோட கருத்து.
1: நன்றிங்கம்மா. புதுச்சேரி பண்பளிக்கு இங்கே முற்போர் வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: அதாவது காலம் போற்றும் மாமனிதர் பாத்தீங்கன்னா, சமகாலத்திலே வாழ்ந்த ஒரு உத்தம புனிதர் பாத்தீங்கன்னா ஐயா அப்துல் கலாம் தான். அவர் பார்த்தீங்கன்னா 1964 பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல 24 புயல் வந்துச்சு. அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தனுஷ்கோடி நகரம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா சிதைந்து போச்சுமா, புற உருக்குலைந்து போயிடுச்சு. அப்போ அவருடைய உறவுகளை பார்ப்போம், தாய் தந்தையர் அண்ணன் தம்பிகள் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வரணும் பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில இருந்தாராம், படிச்சுட்டே வேலை வச்சு இருந்தாராம். இப்போ வரணும் கையில காசு இல்லையா, அவரிடம் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக பரிசாக பெற்ற உயர்ந்த புத்தகம் இருந்துச்சாங்க. அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா போய் கடையில விற்க போறாங்க. அந்த கடைக்காரர்கள் பார்த்தீங்கன்னா விற்காது, என்கிட்ட கூட்டிட்டு போ, உனக்கு எவ்வளவு பணம் 50 ரூபா கொடுத்தாரா, 50 ரூபா கொண்டு போயிருந்தேன்னா குடும்ப உறவுல பார்த்துட்டு மீன் வந்து திருப்பி கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணும்னு
0: சொன்னாங்க.
1: அப்ப நூலின் மீது அவருக்கு இருக்க இந்த அலர்கறிய அந்த அன்பு பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாதுன்னு. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பொக்குரான அணு கொண்டு கண்டுபிடிச்சாரு, ஏவுக நிலை கண்டுபிடிச்சாரு. ஆனா ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்துல போய் ஒரு அரங்கில பேசுகின்ற பொழுது, நீங்க கண்டுபிடிச்சதுலயே மிக உயர்ந்த கண்டுபிடிப்பு, மனதிற்கு நிறைவான கண்டுபிடி எதுன்னு கேட்கின்ற போது அவர் சொன்னாராம், நான் என்னென்னமோ சாதனை பண்ணேன், அதெல்லாம் ஒன்னும் பெருசா தெரியல. ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தை கால் நடக்க முடியாமல் 3 கிலோ இடையுடைய அந்த அந்த கால் மாட்டியை மாட்டிக்கிட்டு நடக்குது துணையாக, அதனால நடக்க முடியாது. அந்த குழந்தைகிட்ட வந்து இயங்கிச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிந்திச்சு சிலிக்கான் அந்த இதுல போ உலகத்துல பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்தேன். அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா வந்து என்ன கட்டுப்பிடிச்சுன்னு சொன்னா நடந்து வந்து
0: செயற்கைக்கோள் பொருத்தின ஒரு நிகழ்வு, அவரோட நிகழ்வுச்ச ஒரு நிகழ்வு அது.
1: கண்டிப்பா உயர்ந்த அந்த கண்டுபிடிப்புலயே மிக உயர்ந்த கண்டுபிடிப்பு அதான் சொன்னாரு. ஏன்னா எது மக்களுக்கு எளிமையாக பயன்படுவது அதான் நம்ம கண்டுபிடிப்புல சிறந்த அறிவியல் கண்டு சொல்றாங்க. அவர் பாத்தீங்கன்னா திருக்குறள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேற்காட்டுவாரு. முக்கியமான குறள் பார்த்தீங்கன்னா இடும்புக்கு இடும்பை படுப்போர் இடும்புக்கு இடும்பை படாதவர்னு சொல்லுவாருமா. ஒரு துன்பம் வருகின்றது என்ன, துன்பம் ஏன் வந்தது என்று தன்னைத்தானே அறிந்து அந்த துன்பத்திற்கு துன்பம் கொடுத்து விட்டா அந்த துன்பமே கடிகலங்கி போயிருமா. ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து நீங்க தொடக்கத்திலேயே சொன்னீங்க, பத்திரிக்கை போட்டது எல்லாம் செஞ்சிருக்காரு. பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த ஒலி மணி ஓசை கிடைக்கின்ற பொழுது போய் பார்த்து வெளியில இருந்து பாத்தீங்கன்னா மனசுல வணங்கிட்டு போவான். எல்லாம் பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காரு. அந்த அப்பேற்பட்ட ஒரு அற்புத மனிதனுடைய பிறந்த நாள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நினைவு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு புகழப்படக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணம் எல்லாமே
0: கண்டிப்பா
1: இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர்கள் ஒரு குணத்தில் மிக உயர்ந்த குடியரசுத் தலைவர் இவர் தாங்க இவர் தாங்க. இவர் காலமான பிறகு பாத்தீங்கன்னா இவர் பார்ப்பதற்கு பாத்தீங்கன்னா ரயில்ல ஏறி லட்சக்கணக்கான பேர் அந்த பேக்கரம்ல வந்தாங்க நடக்கும் ஜேர்ணிகள்.
0: வீட்டுல இருந்து
1: உலகம். ஆமா ஆமா, எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்தாங்க. அப்பேற்பட்ட மனிதர்கள் சமகாலத்திலும் இருக்கிறாங்க. அந்த அறம் என்பது பாத்தீங்கன்னா இன்னும் போய்விடவில்லை. அந்த அறம் சார்ந்த நிகழ்வுகள்ல யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா இறைவனுடைய அற்புத தூதர்களாக வந்துகிட்டே இருக்கிறாங்க.
0: நிச்சயம் சார், கண்டிப்பா இப்படிப்பட்ட மாமனிதர்களை வந்து நம்ம பேசும் போதே அதுவே நமக்கு பெருமையான ஒரு விடயமா தான் இருக்கு. இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும்
1: போது அவர் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மதிச்சுட்டே இருப்பா, ரொம்ப நினைவு உருவாராம். அந்த திருச்சியில செயின்ட் ஜோசப் காலேஜ்ல படிக்கின்ற பொழுது அவருடைய ஆசிரியர் ஒருத்தர் பேர் நான் நினைவில்ல, அவர் மதுரைக்காரர்கள தங்கி இருந்தாங்க. இவர் குடியரசுத் தலைவர் ஆன பிறகு பாத்தீங்கன்னா ஆசிரியர் நினைப்பு வந்திருந்தா இந்த ஊருக்குள்ளதான் இருக்காருன்னு சொல்லி டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே போய் ஆசிரியர் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்கம்மா.
0: எவ்வளவு இது எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விடயம் தானே இது, எல்லாருமே இதை பின்பற்றணும்.
1: ஆமா ஆமா, அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த குணமுடைய பண்பாளர்.
0: சிறப்பு சார், நன்றி நன்றி, கருத்துக்கு நன்றி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட பிறந்த தினத்தில் இன்னைக்கு நேயர்கள் சிறப்பான கருத்துக்களை அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. பெருமைமிகு ஒரு விடயமாக தான் இருக்குது. அதாவது நம்ம நினச்சிருக்கோம் இவருக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும், அப்போ அவர் எப்போவுமே அவரோட சிந்தனைகள் அறிவியல் சார்ந்து இருக்கும், இல்லை நாட்டு தேசப்பற்று சார்ந்திருக்கும், இப்படி நம்ம நினைப்போம்ல. ஆனால் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கினதோடு மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு சுவாரஸ்யமான விடயம் இருக்குது. என்ன

0: சொன்னா இசையில ரொம்ப ஆர்வம் கொண்டிருந்தாரு அப்துல் கலாம். ஏன்னா அவர்கிட்ட எப்பயுமே வந்து ஒரு வீணை இருக்கும். ஒரு குடியரசுத் தலைவராக பதவி ஏற்றதுக்கு அந்த ஜனாதிபதி மாளிகைக்கு போகும் முன் அவரோட உடைமைகள் எடுத்துகிட்டு போனார். அந்த உடைமைகளோடு ஒரு வீணையையும் அவர் கொண்டு சென்றார். ஏன்னா இசையின் மீது அவருக்கு இருந்த அளப்பரிய காதல் தான், இசையை அவர் நேசித்தார் இந்த நிகழ்விலும் கூட. அப்போ எளிமை வந்து எவ்வளோ பெரிய வேலை நிமித்தத்திலையும் மனதை இலகுவாக வச்சுக்கக்கூடிய ஒரு பண்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்து பேச வரும் நேயர் வணக்கம். இன்னும் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி நிறைய நிகழ்வுகள் இருக்குது, பேசலாம். நிகழ்ச்சியில் பேச ஒரு மடத்து நேயரோட கருத்தை கேட்டுட்டு பேசுவோம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம், உடையார் பழைய மஜிம்.
0: சொல்லுங்க சார்.
1: ஏவுகணை நாயகன் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு. இது வந்து இளைஞர்களுடைய எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு, ஃபெயிலுங்கிற வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங், அதாவது கற்றுக்கொள்வதற்கான முதல் வாய்ப்பு.
0: சிறப்பா எப்படி மாற்றி அமைச்சு சொல்லிருக்காரு பாருங்க, மாற்று கருத்து.
1: சூப்பர். அதோட இல்ல, எண்டு எப்போது நெவர் டைஸ், முயற்சி ஒருபோதும் தோற்பதில்லை என்றார். நோங்கிற வார்த்தைக்கு நெக்ஸ்ட் அப்பார்ச்சுனிட்டி, அடுத்த வாய்ப்பு மேடம். அவர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கு ஏற்ப ஒரு பேராசிரியராக, அணு விஞ்ஞானியாக, குடியரசு தலைவராக ரொம்ப சிறப்பா பணியாற்றி இருக்கிறார் அவரு. அவரு வந்து சொன்ன கருத்துக்கள் வந்து உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள்ளினாரு. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னாடியும் எப்பொழுதுமே மண்டியிடுவதில்லைன்னாரு. உன் எதிர்காலத்தை உன் கைரேகையை வைத்து நிர்ணயிக்காதே, ஏன்னா கையே இல்லாதவன் கூட எதிர்காலம் உண்டுன்னாரு.
0: சிறப்பான, அதாவது ஒன்னொன்னு சொல்லிட்டே போலாம், அவ்வளவு இருக்கு அவர் சொன்னதெல்லாம்.
1: ஆமா மேடம், ஆமா மேடம். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும் மேடம். அதையேதான் இளைஞர்களும் கடைபிடிக்க வேண்டும் மேடம். நன்றி, நன்றி,
0: நன்றி சார். ரொம்ப, அதாவது சுருக்கமா சொன்னாலும் ரொம்ப பாயிண்டபிளா சொன்னீங்க, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: ஈஸ்வர் மடத்து நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: இளமாங்கலம் ஆர் முருகன்.
0: சொல்லுங்க சார்.
2: நம்ம அப்துல் கலாம் பத்தி சொல்றதுக்கு வயது இல்லை மேடம் எனக்கு, இருந்தாலும் நான் சில குறிப்புகள் சொல்லிடுறேன் அவரை பத்தி.
0: இதுக்கு வயசு தேவையே இல்லை, குழந்தைகள் முதற்கொண்டு நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. சொல்லுங்க.
2: என்னுடைய செல்ல மகள், சின்ன பொண்ணு மகாலட்சுமிக்கும் வர நவம்பர் 2nd பிறந்த நாள் மேடம். அப்துல் கலாமுக்கு அவருக்கும் பிறந்த நாள் இன்னைக்கு. ஏபிஜி அப்துல் கலாம் இந்தியாவின் 11th குடியரசு தலைவர் ஆவார். அவர் 15 அக்டோபர் 1931 ஒரு தமிழ்நாட்டு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தார். அவரது முழு பெயர் அவுல் அப்கிராம் ஜெய ஜய ஜெய் நூலுத்தீன் அப்துல் கலாம் ஆவார். அவர் ஒரு இந்திய விஞ்ஞானி. வயது 83. ஏபிஜே அப்துல் கலாம் அவர் மாரடைப்பு காரணமாக July 27th 15th அன்று இறந்தார்.
0: அப்துல் கலாம் ஐயாவை பத்தி பேசணும் அப்படின்னா அவரோட வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்கு. அவர் ஒரு முறை, அதாவது MIT படிச்சுட்டு இருக்கும் போது, அந்த ஒரு போர் விமானத்தை வடிவமைக்க அந்த ப்ராஜெக்ட் ஒன்று அவர் கையில் கிடைக்குது. அப்போ அந்த குழுவுக்கிட்ட அதை ஒப்படைக்கிறாரு. அந்த பேராசிரியர் வந்து அவர் வந்து இது ஒன்றும் அந்தளவுக்கு வர்த்தபலாக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சுமாராக தான் இருக்குது, திருப்தி இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இது அவருக்கு அப்புறம் ஒரு நெருக்கடியையும் கொடுக்குறாரு. அவர் இதை நீ வந்து இன்னும் 3 நாளுக்குள்ளே நீ இதை வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ இந்த 3 நாளுக்குள்ளேயே அவர் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு, அப்படி 3 நாளுக்குள்ளே நீ ஒப்படைக்கலை அப்படின்னா உனக்கான ஸ்காலர்ஷிப், அதாவது உதவித்தொகை, அந்த உதவித்தொகையை கொண்டு அவர் படிச்சுட்டு இருந்தார். அந்த உதவித்தொகையே நிறுத்திடுவேன்னும் போது இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. உதவித்தொகை நின்று போயிட்டு நம்மளோட படிப்பு என்ன ஆகும், தொடர்ந்து படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனால் அதை வந்து அவர் அப்படியே விட்டுடலை. அப்படியே கடுமையாக விடாமுயற்சின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டி இந்த மாதிரி மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். கடுமையான கெடு விடிச்ச நேரத்திலும் கூட இந்த தன்னோட குடும்பத்தோட ஏழ்மை நிலையை உணர்றாரு. அவருக்கு அந்த ஸ்காலர்ஷிப் போயிடுச்சுன்னா தன்னோட படிப்பு தொடர முடியாதுன்ற எண்ணம் அவருக்கு, அதாவது தூக்கம் இல்லாமல் சாப்பாடு தூக்கம் எதையுமே பார்க்காம கடுமையாக அந்த மூணு நாள் ஒழிச்சு

0: அந்த ஒரு புதிய வடிவமைப்பை அந்த ப்ராஜெக்டை உருவாக்குறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் அதை கொண்டு போய் அங்கே காட்டும்போது அந்த பேராசிரியர் அவரை கட்டிப்பிடிச்சு, உனக்குள் முடியாதது ஒன்றுமே இல்லை, இது நான் உனக்காக ஒரு இலக்குக்காக தான் இந்த ஒரு நெருக்கடியை தந்தேன், உன்னால் முடியும்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த நெருக்கடின்னு சொல்லிட்டாரு. நீ சாதிச்சு காட்டிட்ட, இன்னும் சாதனை நிறைய படிப்ப அப்படின்ற ஒரு பெரிய பாராட்டை அவர் தெரிவிச்சிருக்காரு. பாருங்கள், நம்மளால் முடியாது அப்படின்றத நம்ம நினச்சிக்கிறோம்ல. சில நேரங்கள் இது போன்ற மனிதர்களின் வாழ்க்கையில் நடந்த எடுத்துக்காட்டுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இன்னொரு ஒரு நிச்சயம் அவரோட எளிமைக்கு அவரோட கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு முறை அந்த பாதுகாப்பு சுவருக்கு வந்து பணியை நியமிக்கும் போது, இந்த பாதுகா அதாவது அறிவியல் அந்த வளாகத்தில் இந்த பாதுகாப்பு சுவரில் நம்ம சில கற்கள் அதாவது கண்ணாடி துண்டுகளையும் கம்பிகளையும் நம்ம வந்து வடிவமைக்கலாம், அப்போ தான் பாதுகாப்பாக இருக்கும், யாரும் இதில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கண்ணாடி துண்டுகளையும் இந்த கம்பிகளையும் பொருத்திட்டா பறவைகள் பறந்து வந்து அந்த சுவற்றின் மேலே உக்காரும் இல்லையா, அப்போ அதனோட கால்களுக்கு அது தீங்கு ஏற்படும், அதனால் அது பாதிக்கப்படும், கால்கள் கிழிக்கப்படும் அப்படின்றார். ஒரு சிறிய பறவையின் மீது கூட அவருக்கு எவ்வளோ பெரிய கருணை இருந்திருக்கு, எவ்வளோ பெரிய மனிதர் அப்படின்றத இந்த நிகழ்வின் மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வேண்டாம் அப்படின்ட்டு அதை மறுக்கிறாரு. ஸோ எவ்வளோ ஒரு எளிமை, எவ்வளோ ஒரு கருணை, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், நமக்கு நேரமின்மையும் ஆயிடுச்சு. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து கருத்து கூற வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: குடியரசுத் தலைவர்களுடைய நினைவுகளை கோட்டுவதற்கு எனக்கு கிடைக்குமோ
0: கிடைச்சிருச்சு பாருங்க. உங்க எண்ணமே அதாவது அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்மளோட எண்ணங்களே நமக்கு சிறப்பு அப்படின்னாருல, எண்ணங்களே இங்க கிடைச்சிருச்சு சொல்லுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா தேங்கோட்டத்துல இருந்து 8 கிலோமீட்டர் பறந்து வந்துட்டே லைன் கிடைக்கலாங்க. வீட்டு வந்தது எவ்வளவு கிடைச்சிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பிறந்த நாளா இருந்தாலும் இறந்த நாளா இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதம், ஒரு பொக்கிஷம். இன்னைக்கு நினைச்சா கூட நம்ம அப்துல் கலாம் ஐயா கிட்ட தொட்டு கும்பிட முடியுமா? அது ஒரு வாய்ப்பு எனக்கு. அரியலூர்ல அந்த இறுதி நிகழ்ச்சி நடக்கிறது மாதிரி எங்க மாவட்டத்துல முடிச்சுட்டு வந்திருந்தாரு. அப்ப வந்து புத்தகத்துக்கு வந்துட்டு இந்த நம்ம மாணவர்களை ஜெயங்கொண்டம் உடையப்படம் சொல்லக்கூடிய பகுதியில சந்திச்சு பேசினாரு. அப்ப அரியலூர்ல ஒரு புத்தக திருவிழாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு ஐயா வந்து, நான் ஒரு சாதாரண நம்ம வானொலி நேயர், ஒரு நெசவாளி, சரியா ஒரு சாதாரண ஒரு அத்தியாரகரனால போய் பார்க்க முடியுங்களா? இன்னைக்கு டெல்லியில போய் நம்ம ஒரு விருது வாங்கினாதான் அவர் கிட்ட போய் பார்க்க முடியும்
0: கண்டிப்பா
1: இல்லைங்களா? அப்படியேப்பட்ட ஒரு பெரிய தேச விதான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழ்மையில இருந்து ஒரு அதாவது முன்னேற்ற பாதையில வந்து அவரை பார்த்து நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ஒரு மன கஷ்டம், இவரெல்லாம் நம்ம சந்திக்க போறோமா, இவர் நம்மள்ட கிட்ட வந்து இந்த புத்தகத்தை வாங்கிக்குவாரா, கை கொடுப்பாரா, நம்மளால தோலை கை போடுவாருன்னு ஒரு தலைப்புல இருந்தாமா. அன்னைக்கு அரியலூர் நிகழ்ச்சி வரும்போது என்னால தோல் ஒரு கை தட்டி அந்த புத்தகத்தை வாங்கி ஆன்மீக பணி சிறக்க வேண்டும் சொல்லி என்ன வந்து ஒரு தட்டி கொடுத்துருக்கலாம் பாரு. அது ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சிமா. இன்னைக்கு எத்தனை தெய்வங்களை வந்து நேர்ல பாக்குன்னு சொல்ல சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு அனுபவிக்கும் போதுதான் தெய்வங்கள் கண்டிப்பா நம்ம கூட வரணும்னு சொல்லலாம் இல்லைங்களா? அது வந்து எங்களை வாங்கி தந்தவர் எங்களுடைய மாமா புலவர் சொல்லக்கூடிய அரியலூர்ல இருக்கக்கூடிய ஆசிரியர் இளங்கோவன். அவர் தான் அந்த ஸ்கூல்ல இருந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்து அப்துல் கலாமை சந்திக்கிறதுக்கு கிட்ட பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இதுக்கு காரணம் என்ன, நேற்று ஒரு வானொலியில் சொன்னா நம்ம வந்து சொன்னா சொல்லலே தெரியல. இதற்கெல்லாம் காரணம் நம்ம அது வானொலி மட்டும். நம்ம வானொலியில பேசலன்னா வாரியங்க குழந்தைனாலும் யாருக்குமே தெரியாது. இந்த புகழும் பெயரும் கொடுத்தது நமது வானொலி. வானொலி சிறக்கட்டும். அப்துல் கலாம் சொன்னது போலவே கனவு காணுங்கள், மெய்ப்படுங்கள். வாய்ப்பு நன்றி மா.
0: நன்றி சார், நன்றி உங்க கருத்துக்கு, நன்றி. இன்றைக்கி நம்ம கலாம் ஐயாவோட அதாவது அவரோட பல பங்களிப்பை நம்ம இன்றைக்கி பேசிட்டோம். நேயர்கள் எல்லாமே சிறப்பாகவே அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. காலம் போற்றும் கலாம்ன்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் பங்கேற்று அனைத்து கருத்துக்களையும் சிறப்பாக பேசிய அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.

இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பான கருத்துக்களை பேசிய நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நமது இன்றைய நாளை நாம் தியாகம் செய்வோம், அப்போதுதான் நம்முடைய குழந்தைகளின் நாளை மிகச்சிறந்ததாக மாற்ற முடியும் என்ற அப்துல் கலாம் ஐயாவோட பொன்மொழியோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். பங்கேற்று பேசிய மற்றும் கேட்டிருஸ்த அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்ட் பிஜிலி யோஜனா PMSG பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் 2 பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: என்னப்பா பைக்கும் ஓட்டிக்கிட்டு பாட்டும் பாடிக்கிட்டு என்ன அவ்வளவு சந்தோஷம் உனக்கு?
1: ஓ நம்ம சூர்யாவா?
0: என்னப்பா என்ன விஷயம் இவ்வளவு மகிழ்ச்சி?
1: ஒண்ணு இல்ல சூர்யா, நம்ம வீட்டுல இந்த சூரிய மின்சக்தி அதை பொறுத்தணும்.
0: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: ஆமா,
0: அத வந்து அமுல்படுத்த போற. ஓஹோ, அந்த சோலார் பேனல்னு சொல்றாங்களே, அதெல்லாம் மாடியில நிறுவி மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு அரசாங்கத்துக்கு மின்சாரத்தை வித்து லாபம் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி போயிட்டே நீ.
1: ஆமா சூர்யா, இந்த பிஎம் சூரியகர் முப்து பிஜிலி யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குல்ல?
0: ஆமாப்பா, அதான் நான் தமிழ்ல சொன்னேன்.
1: ஆமா, அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் என் வீட்லயும் சூரிய மின்சக்தி போடலாம்னு ஐடியா பண்ணிட்டான்.
0: ஆமாப்பா, அதுவும் புதுச்சேரியில இருக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்புப்பா.
1: ஆமா,
0: ஏன்னா மற்ற

0: மாநிலத்தை விட புதுச்சேரியில அதிகமா இவங்க வேற மானியம் தராங்கப்பா. ஆமா,
1: சரி, அப்படி என்னதான் தராங்க?
0: ஒரு கிலோ வாட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யறோம்னா மத்திய அரசு 30,000 கொடுக்குதுப்பா, புதுச்சேரி அரசு ஒரு 10,000 கொடுக்குது. ஆக 40,000 கிடைச்சிருதா?
1: ஆமா.
0: அதுவே 2 கிலோவாட் மின்சாரத்தை நம்ம வீட்டுல உற்பத்தி செஞ்சோம்னா மத்திய அரசு 60,000 மானியம் கொடுக்குது.
1: மாநில அரசா?
0: மாநில அரசு 20,000 கொடுக்குதுப்பா.
1: ஓஹோ, அப்ப மொத்தம் 80,000.
0: ஆமாப்பா. அதை விட 3 கிலோவாட் உற்பத்தி செஞ்சோம்னா மத்திய அரசு 78,000 மானியம் கொடுக்குது.
1: சரி,
0: மாநில அரசு ஒரு 30,000 மானியம். இதுவே 1,08,000 ஆயிடுதுப்பா.
1: ஓஹோ,
0: இந்த மாதிரி இவ்வளவு மானியம் கொடுக்கறது நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம்ப்பா.
1: ஆமா சூர்யா,
0: நம்ம வந்து செலவு பண்ணது போக கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னா பேங்க்ல போய் குறைஞ்ச வட்டி, ஒரு 6%, 7% இந்த அளவு வட்டிக்கு கடன் கொடுக்கறாங்கப்பா. அதனால நம்ம இந்த நம்ம பேங்க்ல வாங்குற லோன் இருக்குல்ல, அதுக்கு இந்த மின்சாரத்தை நம்ம அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுக்கறோம்ல, அதுல வர லாபம் இருக்குல்ல, அதை வச்சே கட்டி கொஞ்ச நாள்ல நம்ம அந்த சூரிய மின் வீடு நம்ம செய்யறோம் இல்லையா, அது எல்லாமே இலவசங்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம்ப்பா.
1: பரவாயில்ல, இந்த சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்துல ரொம்ப பயனுள்ளதா இருக்குது.
0: ஆமாப்பா, இது சம்பந்தமா இன்னும் நீ நிறைய செய்தி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்க. நான் வந்து ஏற்கனவே 8ஆம் தேதி அன்னைக்கு தவளகுப்பத்தில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இது சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வு முகாம் நடந்ததுப்பா.
1: ஓ, கேம்பா?
0: ஆமாப்பா, அங்க நான் போயிருந்தேன். அங்க ஒரு தனியார் மஹால்ல நடந்தது. அங்க போய் நான் என்னென்ன பார்த்தேன், போனேன், வந்தேன், எல்லாத்தையும் அப்படியே என் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டப்பா.
1: ஏன் சூர்யா, நம்ம எவ்வளவு இதா இருக்கிறோம், ஆனா என்கிட்ட சொல்லாம நீ மட்டும் போயிட்டேனே.
0: அப்பா, அன்னைக்கு உன நான் தேடி பார்த்தப்பா, நீ கிடைக்கல.
1: ஓஹோ,
0: சரி, நம்ம இதை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு தவளகுப்பம் வரைக்கும் போய் நீ உனக்காதான்ப்பா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன்.
1: சரி சரி, நீ போனா நான் போனேண்ணா.
0: ஆமாப்பா.
1: சரி சூர்யா, அங்க என்னதான் நடந்தது, யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க, எதை பத்தி எல்லாம் பேசினாங்க, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லு எனக்கு.
0: புதுச்சேரி அரசு மின்சார துறையின் சார்பிலப்பா மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம், அதாவது PM சூரியகார் முஃப்ட் பிஜிலி யோஜனா, இது குறித்த விழிப்புணர்வு முகாம் அன்னைக்கு நடந்ததுப்பா, 8ஆம் தேதி அன்னைக்கு. இதுல முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமக்களிடையே வீட்டு மேற்கூரை சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவுவதன் பயன்கள், அரசின் மானிய உதவிகள் மற்றும் திட்டத்தில் பயன்பெறுவதற்கான நடைமுறைகள் இதெல்லாம் குறித்து நல்ல விவரமா சொன்னாங்கப்பா.
1: நிறைய பேர் கலந்துட்டு இருப்பாங்கல்ல?
0: ஆமாப்பா, இந்த முகாம்ல மணவெளி சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராமு அவர் கலந்துகிட்டாரு.
1: ஓ, MLA வந்துடுறாரு.
0: ஆமாப்பா. அப்புறம் மின்துறையின் கண்காணிப்பு பொறியாளரு, இது போக செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், அப்புறம் இளநிலை பொறியாளர்கள், இதெல்லாம் போக வங்கி அதிகாரிகளும் வந்திருந்தாங்க.
1: லோன் அவங்க தானே தராங்க?
0: ஆமாப்பா, மானியம் எல்லாம் போக கொஞ்சம் பணத்தை நம்ம கட்டணும் இல்லையா?
1: ஆமாமா.
0: அந்த கட்டுற பணம் நம்ம கையில காசு இல்லைன்னா வங்கி அதிகாரிகளே அந்த பணத்தை லோனா கொடுத்துறாங்க. அதான் நம்ம மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் ரீபே பண்ணி அதை அடைச்சிடணும்.
1: ஓ,
0: அதுக்காக அவங்களும் வந்திருந்தாங்கப்பா.
1: இந்த பயனாளிகள் வந்திருப்பாங்களா?
0: அப்பா, என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்கப்பா. நிறைய பேர் வந்து நிறைய கேள்வி எல்லாம் கேட்டாங்க.
1: மிஸ் பண்ணிட்டுமா நானு?
0: இருந்தாலும் பரவாயில்லப்பா, எல்லா விவரத்தையும் நான் தான் தெரிஞ்சிட்டு வந்துட்டேனே.
1: ஆமா ஆமா.
0: சக்தி
1: சொல்லு சூர்யா,
0: இந்த நிகழ்ச்சியில இவங்க எல்லாம் போக இன்னும் யார் தர்மம் வந்தா?
1: யாரெல்லாம் வந்தாங்க?
0: இந்த சூரிய பேனல் போடுறாங்க இல்லையா?
1: ஆமா.
0: அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம வீட்டுல வந்து மாடியில் எல்லாத்தையும் செட் பண்ணணும், அப்புறம் அந்த லைன் எல்லாம் கொடுக்கணும், கரண்ட் உற்பத்திக்கான அந்த உபகரணங்கள் எல்லாம் பொருத்தணும்ல, அந்த மாதிரி நிறுவனங்களும் வந்திருந்தாங்க.
1: பரவாயில்ல,
0: ஏன்னா அவங்க கூட டைப் வச்சுட்டா அவங்களே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க போல இருக்கு.
1: ஓஹோ,
0: அது மாதிரி அவங்களும் வந்திருந்தாங்கப்பா.
1: சரி சரி.
0: அப்புறம் என்ன மாதிரி பயனாளிகள் நிறைய பேர் வந்து கேள்வி எல்லாம் கேட்டாங்கல்ல.
1: ஆமா.
0: அப்ப அந்த சூப்பரண்ட் இன்ஜினியரு, அப்புறம் அங்க இருந்த பொறியாளர்கள், இவங்க எல்லாரும் நிறைய பதில் சொன்னாங்க.
1: ஓஹோ,
0: அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்.
1: ஓ, ரெக்கார்ட் பண்ணியா?
0: ஆமாப்பா, அதையும் போடுறேன்.
1: சரி சரி,
0: கேளு. அதுக்கு பிறகு பயனாளிகள்ட்டையும் நான் என்ன சார் உங்களுடைய அனுபவத்தெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டேன். அவங்களும் பேசுனாங்க, அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்.
1: ஓ, பரவாயில்ல பரவாயில்ல.
0: இதெல்லாம் கேக்குறியா?
1: சரி, நீ ரெக்கார்ட் பண்ணதை போட. ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொன்னாங்கன்னு நானும் கேட்டுக்கிறேன்.
0: சரிப்பா, ஆன் பண்ணிட்டுமா?
1: சரி சரி, ஆன் பண்ணுறேன்.
2: என்னுடைய பெயர் தணிகாசலம் தாமரைவாசன். நான் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரா

0: கேபிள்ஸ் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், மற்றும் ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சியோடைய நோடல் ஆஃபீஸராக மின்துறையில் இருக்கேன். புதுச்சேரி மாநில பிராந்தியத்திற்குட்பட்ட பொதுமக்களுக்கும் மின் நுகர்வோர் அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். புதுச்சேரி மாநில மின்துறை மூலமாக ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சி அதோடைய மின்துறை தலைவர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் நோடல் ஆஃபீஸராகிய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். மாத வரவு செலவுகளில் மின் உபயோகத்திற்கு ஒரு தொகை செலவிடப்படுகிறது. இவற்றினை கணிசமாக குறைப்பதற்கு மத்திய அரசின் திட்டமான PM சூரியகார் முஃப்த் பிஜிலி யோஜனா ஒரு தீர்வாக அமைகிறது. இந்த திட்டம் மத்திய அரசின் மூலமாக கடந்த 29 பிப்ரவரி 2024 பாரத பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டம் 1 கோடி வீட்டிற்கு சூரிய மின்சக்தியின் மூலம் மின்சாரத்தை பெற நீங்களாகவே உங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனலை அங்கீகரிக்கப்பட்ட வெண்டார் மூலமாக பொருத்தி உங்கள் சொந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ளலாம். உங்கள் மின்சார உபயோகத்திற்கு போக அதிகப்படியான சூரிய மின்சாரத்திற்கு புதுவை அரசின் மின்துறை பணமாகவோ உங்கள் வங்கி கணக்கில் செலுத்திவிடும், அல்லது அடுத்த மாத மின்சார உபயோக ரசீதியில் வரவு வைத்துக் கொள்ளும். இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு இந்தியா முழுவதும் 1 கோடி பேருக்கு ₹75,21 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது. ஒவ்வொரு இந்திய குடியிருப்பு வீட்டிற்கு மாதத்திற்கு 300 யூனிட்ஸ் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதிகபட்சமாக 3 கிலோவாட் சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு 78,000 மத்திய அரசு வழங்குகிறது. மானியமாக ₹30,000 மாநில அரசு வழங்குகிறது. இதற்கான ஹெல்ப்லைன் 1555. இந்த திட்டத்தின் பயனாளியாகிய குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். உங்கள் சொந்த வீட்டில் நிழல்படாத மாடியாக இருக்க வேண்டும். மின்துறை மூலமாக மின்னிணைப்பு பெற்றிருக்க வேண்டும். இதற்கு முன்பு மத்திய அரசின் சூரிய தகடு மானியம் பெற்றிருக்க கூடாது. ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் அல்லது மின் உபயோக கணக்குடன் இணைத்திருக்க வேண்டும். வாடகைதாரர்களோ அல்லது வணிக கட்டடங்களோ இந்த வகை திட்டத்திற்கு பொருந்தாது. ஆனால் கூட்டு குடியிருப்பு சங்கம் அல்லது RWAS 500 கிலோவாட் வரை பொதுப்பகுதியில் சூரிய மின் சக்தி உற்பத்தி நிலையத்தை அமைத்து பயன்பெறலாம். மேலும் மத்திய மற்றும் மாநில அரசு கொடுக்கும் மானியங்கள் நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் DPT மூலம் செலுத்தப்படும், அதாவது டைரக்ட் பேஸ்டு டிரான்ஸ்ஃபர். மேலும் சூரிய மின் உற்பத்தி செய்வதற்கு தேவையான இடம் 1 கிலோவாட்டுக்கு 108 ஸ்கொயர் ஃபீட், 2 கிலோவாட்டுக்கு 216 ஸ்கொயர் ஃபீட், 3 கிலோவாட்டுக்கு 324 ஸ்கொயர் ஃபீட். மாதத்திற்கு 300 யூனிட்ஸ் பயன்படுத்துகிற வீட்டிற்கு ₹15,000 15,000 சேமிக்கப்படுகிறது. மாதத்திற்கு ₹1,800-1,875 வரை உபரி மின் சக்தியை மின்துறைக்கு வழங்க இதன் மூலம் வருவாய் கிடைக்கிறது. இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு பிரத்யேகமாக தொடங்கியுள்ள நேஷனல் சூரியாகர் .bmy போர்ட்டல் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கு தேவையான ஆதாரங்கள் ஆதார் கார்டு, சமீபத்திய மின்சார நுகர்வு ரசீது, சொத்தின் உரிமையாளருக்கான ஆதாரம், வங்கி கணக்கு மற்றும் கேன்சல்டு செக்கு லீஃப், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராப், பான் கார்டு. வீட்டில் எப்படி விண்ணப்பிக்கப்படுகிறது? PM சூரியகார் .gov.in என்று கிளிக் செய்து அப்ளை நவ் பட்டனை நீங்கள் பொருத்தவும். OTP வந்தவுடன் மாநிலத்தின் பெயரை கிளிக் செய்து, டிஸ்காம் பெயரை கிளிக் செய்து, கன்சூமர் நம்பரை நீங்கள் பதிவு செய்யவும். 15 அல்லது 30 நாட்களில் டிஸ்காம் உங்களுக்கு ஃபீசிபிலிட்டி கொடுத்துவிடும். பதிவு பெற்ற சோலார் வணிகரை போர்ட்டல் லிஸ்டிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு இந்திய குடியிருப்பு வீட்டிற்கு சூரிய மின்சக்தி அமைப்பை நிறுவியவுடன் நெட்பிட்டரையும் அமைத்து கொடுத்து விடுவார்கள். சூரிய மின்சக்தியின் பயன்பாடு தொடங்கியவுடன் வங்கி கணக்கின் டீட்டெயிலை அப்லோட் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். மத்திய அரசின் மானியம் 30 நாட்களில் உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்திய அளவில் 26 லட்சம் சூரிய அமைப்பிற்கு 17,967 கோடி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அளவில் 6,200 சூரிய அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. இதற்கான மானிய தொகையை மத்திய அரசு 40.5 கோடி சப்சிடி கொடுத்துள்ளது. மாநில அரசு இந்த மாதத்திற்குள் அனைத்து சூரிய சக்தி பெற்ற அமைப்பிற்கு மானியத்தை வழங்கிவிடும். வணக்கம், நன்றி.
1: நான் சூப்பரன் இன்ஜினியர், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட். நமது பாரத பிரதமரால் பிப்ரவரி 2024 தொடங்கி வைக்கப்பட்டுள்ள PM சூரியகர் முஃப் பிஜிலி யோஜனா பாரத பிரதமரின் சூரிய

0: வீடு இலவச மின்சார திட்டம். இது 75,021 கோடி செலவில் மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனுடைய முக்கிய சாராம்சம், அனைத்து வீடுகளிலும் அவர்களிடம் இருக்கும் மேற்கூரையில், அதாவது மொட்டை மாடியில் மின்சார தகடு அமைத்து மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக மானிய திட்டமாகும். இதன் மூலம் 3 கிலோவாட் வரைக்கும் சூரிய தகடு அமைப்பவர்களுக்கு ரூபாய் 78,000 மானியம் வழங்கப்படுகிறது. இந்த மானிய திட்டம் முழுவதுமாக ஆன்லைன் மூலமாகவே செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக புதுச்சேரியில் மட்டும் 80-க்கு மேற்பட்ட கான்ட்ராக்டர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அவர்கள் மூலமாக செய்யும் போது அவர்கள் அனைத்து விதமான வேலைகளையும் கன்சியூமருக்காக செய்து கொடுத்து மேலும் 5 வருடங்களுக்கு பராமரிப்பு வேலைகளும் செய்வார்கள். இதன் மூலமாக 3 கிலோவாட் அமைப்பவர்களுக்கு 450 யூனிட் ஒரு மாதம் உற்பத்தி ஆகும். இது நெட் மீட்டரிங் மூலமாக கணக்கிடப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நுகர்வோர்களுக்கு மின்சார பில் வழங்கப்படும். அவர்கள் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை கணக்கில் கொண்டு மீதம் கன்சியூம் பண்ணும் மின்சாரத்திற்கு மட்டுமே பில்லிங் செய்யப்படும். அதனால் மாதம் மாதம் ஏறக்குறைய 1,500 ரூபாய்க்கு மேல் அவர்களுக்கு மின்சார செலவு குறையும். அதாவது 450 யூனிட் அளவிற்கு அவருடைய மின்சாரம் பில்லில் வரவு வைக்கப்படும். அவர்கள் அதிகப்படியான உற்பத்தி செய்து செலவு செய்யப்படாத மின்சாரத்திற்கு வருட கடைசியில் எலக்ட்ரிசிட்டி மூலமாக ஒரு வருடமும் 5 ரூபாய் 77 காசு அளவிற்கு கணக்கிடப்பட்டு அவர்களுடைய சேமிப்பு கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த திட்டத்தை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்க, அவர்களுக்கு அவேர்னஸ் செய்ய திட்டமிட்டு மக்களுக்கான விழிப்புணர்வு இந்த கூட்டத்திற்கு இந்த ஊர் மக்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த திட்டத்தை பற்றி விளக்குவதற்காக புதுவை மின்துறையிலிருந்து அதிகாரிகளும் இந்த சோலார் டீம் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் தாமரைவாசன் தலைமையில் மக்களுக்கு எடுத்துரைத்து அவருடைய பயன்களை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமைப்பும் கான்ட்ராக்டர்களும் வந்திருந்து அவர்களுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் அனைவரும் பயனடைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: இந்த முகாம்ல மணவெளி சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராமு அவங்களும் பேசுனாங்க, அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க.
2: சரி, நீ ரெக்கார்ட் பண்ணதை போடு.
3: நமக்கு தேவையான கரண்ட்டை நம்ம யாருகிட்ட வாங்குறோம்? பக்கத்துல இருக்கிற தமிழ்நாட்டுல வாங்குறோம், கூடாங்குளத்துல வாங்குறோம், நெய்வேலியில வாங்குறோம். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்க வந்து கரண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப குறிப்பிட்ட அளவு கரண்ட் நம்ம கொடுக்க பார்த்து நம்ம என்ன பண்றோம்? இப்ப நம்ம தேவைகள் அதிகமாயி போச்சு. நிறைய பாத்தீங்கன்னாக்கா வீடுகள் அதிகமாயிடுது. முன்ன மாதிரி நம்ம வந்து ஏதோ கூரை வீட்டுல இருந்தோம், அன்னைக்கு ஏசி ஈசி இல்லை, ஒரு 2-3 லைட் வரைக்கும் வச்சிருந்தோம். அன்னைக்கு அந்த லைட்ல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கரண்ட்னுடைய அளவு வந்து கம்மியா எடுத்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எந்த வீட்லயுமே ஏசி இல்லாத வீட்டுல, ஏன்னா அது வந்து உங்க பேர்ல தப்பு கிடையாது. ஏசி இல்லைன்னா இன்னைக்கு இருக்க முடியாது. அந்த சூழலுக்கு இன்னைக்கு அனலா ஆயிப்போச்சு. ஏன்னா வெப்பத்தினுடைய தாக்கம் வந்து அதிகமாயிடுது. அதனால வந்து கரண்ட் எந்த நேரமும் ஃபேன் ஓடினு இருக்கணும், லைட் எரிஞ்சிட்டு இருக்கணும். ரெண்டாவது வந்து நமக்கு இன்றைக்கு கரண்ட் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு அத்தியாவசியமான ஒரு இதுவா ஆயிப்போச்சு கரண்ட். அந்த கரண்டை வந்து நம்ம இன்னொரு மாநிலத்தில இருந்து கேட்டு எவ்வளவு நாளைக்கு தான் வாங்க முடியும்? அப்போ இந்த பாரத பிரதமர் என்ன பண்றாரு, எவ்வளவு கரண்ட் நம்ம உற்பத்தி பண்ண முடியும், ஆனா இவ்வளவு ஜனத்தொகைக்கும் அந்த கரண்டை கொடுக்க முடியாது. அதனால வந்து நம்ம வந்து கரண்டை அவங்கவுங்க தயார் பண்ணிக்கணும்ன்றதுக்காக இந்த சிஸ்டத்தை இந்த கொண்டு வந்துக்கிறாங்க. நம்ம வீடுல வந்து அந்த சோலார் பவரை நம்ம தயார் பண்ணலாம். அதுக்கான திட்டத்துக்கு நம்ம மத்திய சர்க்காரும் மானியம் கொடுக்குது, மாநில சர்க்காரும் மானியம் கொடுக்குது. இப்ப பாத்தீங்கன்னா மத்திய சர்க்காரனுடைய மானியம் இருக்குது, அதே மாதிரி மாநில சர்க்காரனுடைய மானியம் இருக்குது. இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா முழு செலவும் நம்ம போட்டு நம்மளே அந்த சோலார் சிஸ்டத்தை கொண்டு வந்துருவோம். ஏன் இதை கொண்டு வரோம்னா, இப்ப வந்து நம்ம சேவிங்ஸ் பண்றதுக்கான சிஸ்டத்தை என்ன அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை கொண்டு வரல. பேட்டரி சிஸ்டத்துல நம்ம கரண்டை சேவ் பண்ணி கரண்ட்னால நம்ம கரண்ட் வர்ற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா எல்லாரும் வீட்லயும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளே அந்த போர்டை வச்சு நம்ம வந்து நமக்கு தேவையான கரண்டை நம்ம உற்பத்தி பண்ணிக்குவோம். இன்னைக்கு நம்ம தேவையான கரண்டை உற்பத்தி பண்ணி மின்துறை கொடுத்து மின்துறை மூலியமா நம்ம கரண்ட் வாங்கிட்டு அது எவ்வளவு நம்ம உற்பத்தி பண்ணமோ அந்த கரண்ட் காசு அவங்க கழிச்சுக்கிறாங்க, இல்லைன்னா நம்ம அக்கௌண்ட்ல போட்டுறாங்க. இந்த சிஸ்டத்துக்காக தான் இதை கொண்டு வராங்க. இது வந்து ஒரு நல்ல சிஸ்டம். இதுல கூட வந்து இப்ப மல்லாடி சார் வந்து மத்திய சர்க்கார்கிட்ட கேட்டிருக்காரு, ஏழை மக்களுக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க, ரெட் கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு இந்த சிஸ்டத்தை நம்ம ஏன் ஃப்ரீயா பண்ணி கொடுக்க கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் இன்னைக்கு வந்து நம்ம அதை செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, செய்யலாம். ஆனா அதை வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. இன்னைக்கு எல்லாருமே இங்க வந்துக்கிறவங்க நிறைய பயனாளிகள் வந்துருக்கிறீங்க. நீங்க முதல்ல ஆரம்பிச்சீங்கன்னாக்கா எல்லாருமே ஒரு வீட்டுல இப்ப பக்கத்து வீட்டுல போட்டோம்னா அடுத்த வீடு போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனுடைய பயன்பாடு அவங்களுக்கு தெரியும்.

0: ஆரம்பிச்சிடும், போட்டுக்குவாங்க. இப்போ என்ன பண்றாங்க, விவரம் தெரிஞ்சவங்க படித்தவங்க போய் அந்த சோலார் சிஸ்டத்துக்கு மாற்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்றோம், இது ஏதோ சொல்றாங்க, ஏதோ இதை போட முடியுமா போட முடியாதுன்ற சந்தேகம் நமக்கு இருக்குது. அதனால தான் இப்போ நாலு வெண்டர்ஸ் வந்திருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குதுன்னு பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மெத்தையெல்லாம் அமைக்க பார்த்து மழை நேரத்தில் தண்ணியெல்லாம் லீக் ஆகுது, அந்த லீக்கை கூட இதை அரெஸ்ட் பண்ணிடும், நம்ம மேலே ஷீட்டு போட்ட மாதிரி ஆகிடும். இது ரெண்டு மூணு பர்பஸுக்கு வரும் இது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் மாறணும். மாறினீங்கன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணுற கரண்ட் தான், இன்றைக்கி நீங்கள் உற்பத்தி பண்ணி எவ்வளோ தான் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நம்ம வந்து வெளியில் இருந்து வாங்குற கரண்ட்டை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ நாளைக்கு அவங்க வெளிலேருந்து கொடுப்பாங்க? நெய்வேலில் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு கரண்ட் இல்லை, கூடாங்குளத்தில் பிரச்சனை இருந்தாலும் கரண்ட் இல்லை. ஆனால் நமக்கு என்ன, பொதுமக்களுடைய எண்ணம் கரண்ட் வரல. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைன்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே அடித்த லைனு, நமக்கு பராமரிப்பு இப்போ வந்து அந்த லைன்லாம் அங்கங்கே கட்டாகி விழுந்துட்டு இருக்கு. ராவிக்கெல்லாம் அவங்க வந்து கரண்ட்டுக்காரங்களை நம்ம வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறோம். 12 மணி 1 மணிக்கெல்லாம் கூட சாருக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு, ஏன்னா கரண்ட் இல்லை இல்லை என்ன பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் கரண்ட்டு நின்னா கரண்ட்டுக்காருக்கு அடிக்கிறாங்களா இல்லையா, எம்எல்ஏக்கும் அடிச்சிடுறாங்க. ஒரு வீட்டில் லைன் போயிட்டா கூட எனக்கு அடிக்கிறாங்க, அந்த ஹோட்டலுக்கு கரண்ட் வரலன்னு என்கிட்ட வந்து நின்றுன்னு கரண்ட் வரலங்கன்றாங்க, ஜெயிட்ட போக மாட்டாங்க. இப்போ அந்த சூழலுக்கு வந்துடுது. அதனால நம்ம கரண்ட்டை நம்ம உற்பத்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேனல் போட பண்ணணும். இது வந்து சோலார் போர்டு நம்ம முடுக்கணும்னாக்கா அதுக்கு ஆவர செலவில் அரசாங்கம் காசு கொடுக்குது, மீதி காசை நம்ம பேங்க் மூலியமாக அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் காசு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சொந்த காசை கூட போட்டுங்க, இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் வாங்க. நீங்கள் வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக இதனுடைய பலனை அடுத்த வீட்டுக்கார தெரிஞ்சுட்டு அவங்களும் வந்துடுவாங்க. இது வந்து நம்ம ஒரு முன்மாதிரியாக நம்ம தொகுதியில் இதை நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்ம தொகுதியில் இப்போ எவ்வளோ வீடு இருக்குன்றதை கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறோம். மீதி வீட்டுகளையும் நம்ம பண்ணுறது மணவழி தொகுதியில் அதிகமான பேர் பண்ணியிருக்காங்க, நல்ல நிறையா பலன் அடைஞ்சிருக்காங்கன்ற ஒரு பேர் வரணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல நம்ம வீட்டில் முதல்ல போடுவோம், அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து வீட்டில் சொல்லுவோம், அவங்களையும் போட வைப்போம். இதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நம்ம கரண்ட்டுடைய உற்பத்தியை நம்மளே உற்பத்தி பண்ணி வெளியில இருந்து வாங்குறதை நம்ம குறைச்சிக்கணும். அதுக்கான திட்டத்தை நீங்க செய்யணும்ன்றதை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: இப்ப எங்களுக்கு அத்தியாவசிய சேவையான கரண்ட்டுக்கு நீங்க இப்ப கேக்குறத வந்து உங்க அக்கம் பக்கத்தாருக்கிட்ட வந்து நீங்க சொல்லணும். உங்க குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப நண்பர்கள், உங்க உறவினர்கள் எல்லாருக்கும் இத வந்து தகவல் போய் சேரணும். இப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி மாசம் 1-2 போட்டிருக்க தவளக்குப்பத்துல 10 சோலாருக்கு மேல மாசம் போட்டுன்னு இருக்கிறாங்க. தவளக்குப்பம் செக்ஷன்ல மட்டுமே அரியாம்பத்திலயும் நிறைய போட்டிருக்காங்க, மணவெளி ஏரியாவிலயும் நிறைய பேர் போட்டுன்னு இருக்காங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி 1-2 தான் இந்த மாசத்துக்குள்ள கிடைக்கும். நானே அவ ஜெய்கிட்ட ஏ கிட்ட உள்ள கேட்பேன், ஏங்க இங்க உங்க ஓயண்டம்ல சுத்தமா வரமாட்டேங்குது, கிருமாம்பாக்கத்துல நிறைய வருது, இங்க ஏங்க வரமாட்டேங்குதுன்ட்டு கேட்பேன். அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க இப்ப முன்முயற்சி நிறைய எடுத்து வீடு வீடா வேற போய் நிறைய பேருக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இது ரொம்ப நல்ல திட்டம், எல்லாரும் பயனடைற திட்டம். அதனால நீங்க அந்த திட்டத்தை ஏத்துக்கின்னு உடனடியாக இது அமைப்பதற்கான வேலையை செய்யுங்க. இப்ப வந்து வெண்டார்ஸ் எல்லாம் கான்ட்ராக்டர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களை எல்லாரும் நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சந்திச்சுட்டு அவங்களுடைய ஆஃபர் எவ்வளோத்தோம் என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் நீங்க உங்க சந்தேகத்தை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி EB டீமும் உங்க சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். பேங்க் அவங்களும் வந்திருக்காங்க, அவங்ககிட்டயும் உங்களுக்கு லோன் அவசியம் என்ன, எதுக்கு, எப்படி கட்டுறது, இதெல்லாம் அவங்ககிட்டயும் கேட்டுக்கலாம். நன்றி. வேற ஏதாவது டவுட் இருந்துன்னா நீங்க கேட்கலாம், இந்த ஓப்பனாக கூட கேட்கலாம், இல்லை இப்ப வந்து டீம் இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம், நான் ரவிச்சந்திரன், மேனேஜர், சோலார் எனர்ஜி சிஸ்டம்ஸ். நாங்கள் கடந்த 4 வருடங்களாக வந்து ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். நாங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து எம்பானல் வெண்டாரா ரிஜிஸ்டர் பண்ணி முறையாக நாங்கள் செய்கிறோம். வீடுகளுக்கு தேவையான மற்றும் வணிக நிறுவனம் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின் உற்பத்திக்கான மின்தகடுகள் சிறப்பாக அமைத்து கொடுக்குறோம். 35 வருட தொழிற்சாலை அனுபவத்தோடு நாங்கள் இதை செஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் லோன் 6%ல் நாங்கள் வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்றோம். 78,000 மத்திய அரசின் மானியமும் மாநில அரசினுடைய 30,000 மானியத்துக்கும் இதில் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, நிச்சயம் கிடைக்கும். மிகையீட்டு மின்சாரத்திற்கு அரசின் ரொக்கப்பணம் கிடைக்குது. 30 ஆண்டுகளுக்கு பேனலுக்கு உத்தரவாதம் இருக்குது. மின்துறை வந்து பாண்டிச்சேரியில் வந்து இந்தியாவிலே ஸ்மார்ட் மீட்டர் வந்து அவங்க இலவசமாக ஃபிக்ஸ் பண்ணுறதால மக்கள்கிட்ட ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. அதை அவங்க சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஷோரூம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே சப்ளை பண்ணி நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஆன் கிரேட், ஆஃப் கிரேட் அண்ட் ஹைப்ரிட் சிஸ்டமும் நாங்கள் செய்கிறோம். இபி பில்ல வந்து ஃபிக்ஸட் சார்ஜ் போக மற்றபடி ஜீரோ என்கேஷ் பண்ணுறதுக்கும் மிகையீட்டு மின்சாரத்துக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கும் அரசாங்கம் உதவுறதால இந்த ஸ்கீமை வந்து மக்கள் அனைவரும் நல்லா பயன்படுத்திக்கணும். பசுமை மின்சாரம் இந்தியாவினுடைய முன்னோடி. இதுக்கு பிஎம் சூர்யா கர் மத்திய அரசு சிஸ்டம் வந்து மிக முன்னோடியாக இருக்குது. பிரதம மந்திரிக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் இதுவரைக்கும் ஒரு 400 பயனாளிகளுக்கு நாங்கள் வந்து உதவியிருக்கோம். இந்த மின்தகவல் நாங்கள் பொருத்தி கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஒரு 100 பேருக்கு மேலே வந்து நாங்கள் பேங்க் லோனு ஸ்டேட் பேங்க் மற்றும் இந்தியன்

0: ஓவர்சீஸ் பேங்க் மற்ற தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்லேருந்து முறைப்படுத்தப்பட்ட வங்கிகளிலிருந்து நாங்கள் வந்து லோன் வாங்கி கொடுத்துருக்கோம். மக்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து நம்ம பதிஞ்சவுடனே ஃபீஸிபிலிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து நாங்கள் ஒரு வாரத்தில் இந்த வேலையை ஆரம்பித்து மூணு நாளுக்குள்ளே செட் பண்ணிடுறோம். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அவங்க இன்ஸ்பெக்ஷன் முடிச்சு கொடுத்து இலவச மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. மாநில அரசினுடைய புதுவை மின்துறை வந்து மிகவும் இதுக்கு சப்போர்ட்டிவாகவும் முன்னோடியாகவும் திகழ்கிறாங்க. அதனால் மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக்கணும் கேட்டுக்கொள்ளும். பேனல் 30 வருஷம் வாரண்டியும், இன்வெர்டருக்கு 7-10 வருஷம் வாரண்டி இருக்குது. நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேடு தான் வீட்டுக்கு நாங்கள் பண்ணுறோம், மிக தெளிவாக பண்ணுறோம். இன்ஸ்டாலேஷன் ரொம்ப முக்கியம், செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ரொம்ப முக்கியம், எர்த்திங் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் அது முக்கியம், செலக்ட் பண்ணுற பொருள் வந்து மிக முக்கியம். இதில் நாங்கள் எல்லாம் கண்ணு கருத்துமாக இதை செய்கிறோம். ஏன்னா 35 வருட தொழில்துறை அனுபவம் இருக்கிறதால நாங்கள் வந்து அதை மக்களுக்கு மனப்பூர்வமாக சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம். எதுவுமே ஷாக் இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து நாங்கள் 3 எர்த் பண்ணுறோம், லைட்டிங் அரசுறையாக பண்ணுறோம், ஏசிடிசிக்கு தனியாக எர்த்திங் பண்ணுறோம், மதர் எர்த் வீட்டில் இறக்க இருக்கிறது போக ஒரு 3 எர்த்திங் நாங்கள் மினிமம் அதிகம் நாங்கள் பண்ணுறோம். அதனால் லைட்டிங் அரசு ப்ரொவைட் பண்ணுறோம். அதை வந்து 2 MM திக்கு உள்ள சிபிசி இன்ஜினியர்ஸ் சர்டிஃபைடு, சிஇ சர்டிஃபைடு இன்ஜினியர்ஸ் கார்பரேஷன் சர்டிஃபைடு பைப் தான் பண்ணுறோம், யூவி ப்ரொடெக்ட் பைப்பில். அதனால் வந்து எங்கேயும் எக்ஸ்போஷர் இருக்காது. ப்ராப்பர் எர்த்திங் பண்ணுறோம். எர்த்திங்க்கு வந்து அதுக்கான ஸ்பெஷல் கெமிக்கல் நாங்கள் யூஸ் பண்ணுறதால எங்கேருந்தும் ஷாக்கிங்க்கெலாம் வேலையே கிடையாது. நீங்கள் சாதாரணமாக ஸ்ட்ரக்சர்லாம் போய் தொடலாம், ரன் பண்ணும்போது தொடலாம். இது வந்து எந்த விதமான அங்கே வந்து டிசி வோல்ட் வரும், அதையும் நாங்கள் முறைப்படுத்தி அதை கொண்டு வந்து இன்வெர்ட்டரை சேர்த்து இன்வெர்ட்டர்லேருந்து ஏசி வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நாங்கள் அதை வந்து பயன்பாடு கொண்டு போகிறோம். எர்த்திங் ப்ராப்பராக நாங்கள் செய்கிறோம், அதனால் எந்த பயமும் இல்லை. இதில் இது ஒரு பாதுகாப்பான வழிமுறை. எம்என்ஆர்இ என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோ அதை ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஏபியோடைய எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுடைய அதிகாரிகளுடைய இன்ஸ்பெக்ஷனும் இது இருக்குது. அதுக்கப்புறம் தான் இதை நம்ம ஜென்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் பல படிநிலையை தாண்டுது, பல வழிமுறைகளின் படி நம்ம புறப்படுத்தி செய்கிறதால இதில் எந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலும் கிடையாது. எல்லாமே பாதுகாப்பாக இருக்கிறது, நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம், என் பேர் கார்த்திகேயன். புதுவை மாநிலத்தில் காவல்துறையில் ஆய்வாளராக பணிபுரிந்து வரேன். இந்த PM சூர்யாகர் என்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமினுடைய கேள்விப்பட்டு எங்கள் வீட்டில் அதை செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு 1 or 2 இயர்ஸாகவே எனக்கு இந்த மைண்டில் ஓடிட்டு இருந்தது. சோலார் மூலமா எனர்ஜி எடுக்கலாம், பவர் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் அது சரியான எனக்கு அவேர்னஸ் இல்லை, அதனால கடந்த 2 வருடமாக நான் அதை செய்யலை. ஆனால் 6 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு நண்பர் மூலமா இதுக்கு லோன் கிடைக்குது, SBI லோன் கொடுக்குறாங்க, லெஸ் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறான்னு சொன்னாரு. ஸோ அப்போ வெண்டாரை அணுகுனேன். வெண்டாரை அணுகி செய்யும் போது அதை ப்ராப்பராக பண்ணாங்க. அரௌண்ட் 2 lakhs வந்து SBI ஈவன் எனக்கு நான் ஹவுசிங் லோன் கூட வச்சிருக்கேன், அதை விட பெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு 2 lakhs லோன் கொடுத்தாங்க. அதை வச்சு செய்யும்போது அரௌண்ட் 2 lakhs மேலே இன்வெஸ்ட் பண்றேமேனு ஒரு சின்ன ஒரு வருத்தம் கவலை இருந்துச்சு மைண்ட்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை போட்டுட்டு 1st month எனக்கு பில்லு வந்து அதை பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4000-4500 எனக்கு மந்த்லி பில்லு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் 600 தான். இட்ஸ் அ மினிமம் சார்ஜ், அது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாதிரி போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் 3000-3500 எனக்கு வந்து சேவ் ஆகுது. அதுதான் நான் இப்போ வந்து அந்த லோனுக்கு கட்டுறதுக்கு பயன்படுறேன். அப்போ வெண்டா சொல்லும்போது எனக்கு இன்னும் சர்ப்ரைஸிங்காக இருந்துச்சு. இன்னும் நீங்கள் 5 இயர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதுவும் போயிடும், நீங்கள் எல்லாமே நீங்கள் ஓன் ஆகிடுவீங்கன்னு. இதோட சர்ப்ரைஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 100 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ராவே ப்ரொடக்ஷன் ஆகுது. நான் கொடுக்குறேன், இப்போ நான் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட பவர் வாங்கிட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா நான் பவர் கொடுக்குறேன் கவர்மெண்ட்டுக்கு, ரொம்ப ப்ரெஸ்டீஜாக ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன் நான். இப்போ நான் கவர்மெண்ட்டுக்கு 100 யூனிட் கரண்ட் கொடுக்குறேன்றது நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையிலே இது நல்ல திட்டம். மீண்டும் இதில் வந்து எங்கள் வெண்டார் சொன்னார், ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வந்து அரௌண்ட் 30,000 வந்து ரிபேட் மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு, இன்னும் வரல. பட் அந்த 78,000 வாங்கிட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் 78,000 கொடுத்துட்டாங்க. எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். ஒரு அதிகாரியாக இருக்கேன், எனக்கு இந்த திட்டத்தை பற்றி பெருசாக தெரியல. இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்தளவு பெனிஃபிட் ஆகியிருக்கேன். எல்லாருமே நம்ம அந்த இயற்கையிலேருந்து கிடைக்கிற இந்த அபண்டன்ஸான பவரை, அந்த சூரிய சக்தியை வந்து மின்சாரம் கன்வெர்ட் பண்ணி நாட்டுடைய வளத்துக்கு நாட்டுடைய முன்னேற்றத்துக்கும் நம்ம வந்து நிச்சயமாக வந்து பங்களிக்கலாம். இது ஒரு நல்ல திட்டம், எல்லாருமே பயன்பெறுங்க நான் சொல்லிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 kW போட்டதுனால மாசத்துல அரௌண்ட் 400-500 யூனிட்ஸ் கிடைக்குது. இப்போ என்னுடைய கன்சியூமுக்கு போக பார்த்தீங்கன்னா மீதி எனக்கு அரௌண்ட் 100 யூனிட்ஸ் வந்து மிச்சப்படுத்தி நான் கவர்மெண்ட் கொடுக்குறேன். இது வந்து பில்லிங்ல வந்து மழை காலத்துல என்னோட ப்ரொடக்ஷன் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ இது டேலி ஆகும் அந்த மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே நல்ல திட்டம் PM சூர்யாகர் திட்டத்தை, எல்லாருமே பயன்பெறுங்க நான் சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்து ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நன்றி.
2: வணக்கம், என்னோட பேர் பூங்குன்றன். நான் வந்து அரியாம்பம் கொம்யூனில் இருக்க பூர்ணாம்பன்ற கிராமத்தில் வசிக்கிறேன். 9 மாதத்துக்கு முன்னே நான் சோலார் பேனல் போட்டேன், 3 kW. அது நல்லா ஜென்ரேட் ஆகுது. எனக்கு வந்து நான் பயன்படுத்துறதோட நான் உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தோட யூனிட் அளவு அதிகமாக தான் இருக்குது. அதனால் எனக்கு பில்லு வந்து ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ் போடுறாங்களே அந்த 200 ரூபா மட்டும்தான் வருது. மற்றபடி எனக்கு நான் முதல்லாம் வந்து 1800 ரூபா 1900 ரூபா சமயத்துல 2000 ரூபா அளவு கட்டுவேன். இப்போ எனக்கு வெறும் 200 ரூபா தான் பில்லுல வருது. இபிலையும் ரொம்ப சீக்கிரமா எல்லா ப்ராசஸையும் முடிச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு.

0: போட்டு இன்ஸ்டால் பண்ணி கமிஷன் ஆனோடனே மானியம் எனக்கு சீக்கிரமாகவே கிடச்சிருச்சு. நான் பேங்க் லோன் மூலமா அப்ளை பண்ணி தான் நான் இந்த ப்ராசஸ் முடிச்சேன். எனக்கு இது லாபகரமா இருக்குது. கண்டிப்பா இன்னைக்கு வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி, நம்ம எடுக்கக்கூடிய நிலக்கரியோ அணு உலையிலிருந்து பயன்படுத்துற பொருட்களோ திருப்பி நம்மளால மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ண முடியாது. இப்ப இந்த சூரிய ஒளி மூலமா போடுறது மூலமா நம்ம வீட்டு மாடியிலேயே நம்ம தயார் பண்ற மின்சாரத்தை நம்ம பயன்பாடு போக மீதி கவர்மெண்ட் கிட்டையும் கொடுக்க முடியும். இப்ப சொல்றாங்க வருஷ கடைசியில நம்ம பயன்படுத்தி உபரியா நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கற மின்சாரத்துக்கு காசு நம்ம பணமும் திருப்பி நம்ம அக்கௌண்ட்லயே கொடுக்கறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் மண்லேருந்து தோன்ற நிலக்கரி ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது சுற்றுச்சூழலுக்கும் சரி, உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து நம்ம பயன்படுத்துகிற நுகர்வோர்கிட்ட வரும்போது கரண்ட்டு 10 to 1 times தான் வந்து சேருது. அப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் நிறைய லாஸ் ஆகிறோம், அந்த கரண்ட் மின் இழப்பு ஏற்படுகிறது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சோலார்லேருந்து இப்போ எவ்வளோ சோலாரை பயன்படுத்தினாலும் அதனால் எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படுது, சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம பயன்படுத்துகிற மின்சாரம் நம்மளே உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மானியத்தோடு கிடைக்குது. இதுக்கு பேங்க் லோனும் தராங்க, இது ரொம்ப வசதியாக இருக்குது. நான் 3 kW போட்டிருக்கேன், அந்த மாதிரி பொருள்லாம் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் எனக்கு தேவையான அளவுக்கு மின்சாரம் என்னோட தேவைக்கு கிடைச்சிருது. நான் பயன்படுத்துறதோட உற்பத்தி பண்ணி கொடுக்குற அளவு எனக்கு அதிகம். நன்றி.
1: சூர்யா, சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தை பத்திய நிறைய தகவல் நான் தெரிஞ்சுக்கிட்டமா.
2: நீங்கப்பா இது போ, இன்னமும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனா நான் இன்னொரு நாள் வந்து உனக்கு சொல்றேன்.
1: ஓஹோ, சரி சரி சரி.
2: இப்ப நீ வேற பாட்டு பாட்டு ஸ்டாலியா வந்தியா?
1: ஆமா,
2: நானும் வந்து அந்த இலவச மின்சாரத்தை பயன்படுத்தணும் இல்லையா?
1: ஆமா ஆமா.
2: அதனால இந்த பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தை பத்தி இன்னும் பல செய்திகளை பல ஆபீசர்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன்.
1: சரி சரி சரி,
2: கேட்டுட்டு வந்து உனக்கு சொல்றேன்ப்பா.
1: சரி,
2: இப்ப கிளம்பட்டுமா?
1: நானும் கிளம்புறேன்.
2: போயிட்டாப்பா, பாட்டை வேணா திருப்பி பாடிட்டே போ.

0: நேயர்கள், இதுவரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்ட் பிஜிலி யோஜனா PMSG பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் இரண்டாம் பகுதியினை கேட்டீர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி கலைச்செல்வி.
1: நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் இளவல் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் இடம்பெறுகிறது. தொடக்கமாக கலகல என சில எனத் தொடங்கும் திருப்புகழ்.

கதியே நான் சுழலு மோடனை நின் நாடியது கதியே நான் சுழலு மோடனை நின் ஞான சிவமானபத மருள்வாயே ஞான

0: புரி பெருமாளே.
1: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை மதுரையில் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள இதற்கான நிகழ்ச்சியில் ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் இதர அலுவலர்கள் பங்கேற்கின்றனர். இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 2014 ஆண்டு 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு

0: தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 38,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். தளவாட உற்பத்தியில் 90% சுயசார்பினை எட்டியிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு துறையில் கடந்த 12 ஆண்டுகளாக இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக நமது பாதுகாப்பு படையினர் தயாராக உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் 3 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கான ஊதியம் பெறுவதற்கு நெறிமுறைகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் போனஸ் வழங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஊழியர்களின் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். வேளாண் துறை வளர்ச்சியின் முதுகெலும்பாக பெண் விவசாயிகள் திகழ்வதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பெண் விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பெண் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக ட்ரோன் சகோதரிகள் திட்டம் போன்றவற்றை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அரசுமுறை பயணமாக பாங்காக் சென்றடைந்தார். சுவர்ணபூமி விமான நிலையத்தில் தாய்லாந்திற்கான இந்திய தூதர் திரு புனித் அகர்வால் நிதியமைச்சரை வரவேற்றார். உலக வங்கி மற்றும் சர்வதேச செலாவணி நிதியத்தின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் G20 மற்றும் G7 நிதியமைச்சர்கள் மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் உடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அபுதாபி சென்றுள்ள அவர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலக அளவில் மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு நாடும் தங்களது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. கட்டுமானத்துறையில் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்யும் ரேரா.
2: கட்டுமானத்துறையின் வளர்ச்சிக்கும் அதனை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் வகையில் இந்த ரேரா சட்டம் கடந்த 2016 ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வீடுகள் வாங்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் கட்டுமான நிறுவனங்கள் தங்களது திட்டங்களை இதற்கான ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்த பின்னரே அதற்கான விளம்பரத்தை வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. கட்டுமான நிறுவனங்களுக்கும் வீடுகளை வாங்கும் நுகர்வோர்களுக்கும் இடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அம்சங்கள் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த துறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் இந்த சட்டம் உதவி பெறுகிறது. வீடுகளை வாங்குவோருக்கும் கட்டுமான நிறுவனங்களுக்கும் இடையேயான நம்பிக்கையை வலுப்படுத்தும் அம்சங்கள் இந்த சட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த சட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று கூறுகிறார் டெல்லியைச் சேர்ந்த அனில் திவாரி. கட்டுமான நிறுவனங்கள் தங்களது வீடு கட்டும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை

0: இந்த சட்டம் உறுதி செய்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சட்டம் கட்டுமான நிறுவனங்களுக்கும் வீடுகளை வாங்குபவர்களுக்கும் சட்டப்பூர்வ பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது. கட்டுமானத்துறையில் நீண்டகாலமாக நிலவி வந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டத்தின் மூலம் கட்டுமான நிறுவனங்களும் நுகர்வோர்களும் பயனடைந்து வருகின்றனர்.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்யப்படும் என்று கனடா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள கனடா வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணிந்தர் சித்து மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அதிகரிக்க இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்றும் திரு மணிந்தர் சித்து கூறினார். வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் நரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பாகிஸ்தானில் தனியார் பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 17 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர், 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பெஷாவர் நகரில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்காவின் லாஸ் வேகஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் தேஷ்வால், நிகில் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கசகஸ்தானின் அஸ்தானாவில் வரும் 24 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 1 தேதி வரை நடைபெறவுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-23, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் டிடாப்ரான் கிளிபைன்சன்னை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வெற்றி பெற்று ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்யா பிஷ், ஆஞ்சல் புனீரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஐஷா காந்தி, அன்ஷ் நெகி, கரிமா குண்டு, கின்பால் சோனா, ஆதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: இவான் தனிலவிச் தனது சட்டை கைகளை திரைத்து சுருட்டியவாறே அந்த அறைக்குள் வந்தார். வந்த விஷயத்தை கேட்பதற்காகவே வாய்ப்பேசாமல் ஏறிட்டு நோக்கிய நிக்கலாயை பார்த்து உரத்த குரலில் பேசினார் அவர். முகத்தில் உள்ள காயம் ஒன்றும் மோசமாக இல்லை, ஆனால் அவனது மண்டை எலும்பு நொறுங்கி இருக்கிறது. படு மோசமாக இல்லை. இவன் ஒரு பலசாலியான பையன், இருந்தாலும் நிறைய இரத்தத்தை இழந்து விட்டான். நாம் இவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிடுவோமா? ஏன், அவன் இங்கே இருக்கட்டுமே என்றான் நிக்கலாய். இன்று இல்லாவிட்டால் நாளையாவது அவனை அனுப்பி வைத்தால்தான் நல்லது. ஆஸ்பத்திரியில் இருந்தானால் என்னால் இன்னும் மிகுந்த சௌகரியத்தோடு அவனை கவனித்து பார்க்க முடியும். அடிக்கடி வந்து கொண்டிருக்க எனக்கு நேரம் கிடையாது. நீ இந்த இடுகாட்டு சம்பவத்தை பற்றி ஒரு பிரசுரம் எழுதி வெளியிடுவாய் அல்லவா? நிச்சயமாய் என்றான் நிக்கலாய். தாய் அமைதியுடன் எழுந்து சமையலறையை நோக்கி சென்றாள்.

எங்கே போகிறீர்கள் நிலவ்னா என்று ஒரு விசித்திர சிரிப்புடன் கூறினாள் அவள். அவள் தன் அறைக்குள் சென்று உடை மாற்றிக்கொள்ளும் போது இந்த மனிதர்களின் அமைதியை பற்றியும் இந்த மாதிரியான பயங்கர விஷயங்களை கூட அநாயசமாக ஏற்றுத்தாங்கும் அவர்களது சக்தியை பற்றியும் எண்ணி எண்ணி பார்த்து தனக்குத்தானே வியந்து கொண்டாள். இந்த சிந்தனைகள் அவளுக்கு தெளிவை உண்டாக்கி அவளது உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்த பயத்தை விரட்டி அடித்தன. அந்த பையன் படுத்திருந்த அறைக்குள் அவள் நுழைந்தபோது சோஃபியா பையனுடைய படுக்கைக்கு மேலாக குனிந்து ஏதோ பேசுவதை கண்டாள். அபத்தம் தொழா என்றாள் சோஃபியா. நான் போகிறேன், உங்களுக்குத்தான் தொந்தரவு என்று பலவீனமான குரலில் அவன் எதிர்த்து பேசினான். பேச்சை நிறுத்து, அதுவே உனக்கு ரொம்ப நல்லது. தாய் சோஃபியாவுக்கு பின்னால் வந்து அவளது தோளில் கையை போட்டுக்கொண்டு நின்றாள். அந்த பையனின் வெளுத்த முகத்தை பார்த்து புன்னகை புரிந்தாள். வண்டியில் வரும்போது அவன் முனகிய பயங்கரமான விஷயங்களை கேட்டு அவள் எப்படி பயந்து போனாள் என்பதையும் அவளிடம் சொன்னாள். இவானின் கண்கள் ஜுர வேகத்தோடு பிரகாசித்தன. அவன் தன் நாக்கை சப்பு கொட்டி கொண்டு விட்டு வெட்கம் கவிந்த முகத்தோடு பேசினான். நான் எவ்வளோ பெரிய முட்டாள், சரி நாங்கள் போகிறோம் என்று கூறிக்கொண்டே அவனது போர்வையை சரி செய்தாள் சோஃபியா. நீ தூங்கு. அவர்கள் சாப்பாட்டு அறைக்குள் வந்தார்கள். அங்கு உட்கார்ந்து அன்று நடந்த சம்பவங்களை பற்றி வெகு நேரம் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அன்றைய நிகழ்ச்சியை என்றோ வெகு காலத்துக்கு முன் நடந்த சம்பவத்தை போல கருதி அவர்கள் தங்களது எதிர்காலத்தை வரப்போகும் நாட்களுக்குரிய வேலை திட்டத்தை வகுப்பது பற்றி மிகுந்த ஈடுபாட்டுடன் விவாதித்துக் கொண்டார்கள். அவர்களது முகங்கள் களைத்து தோன்றின. எனினும் அவர்களது எண்ணங்கள் மற்றும் துணிவாற்றலோடு விளங்கின. தங்களது வேலை திட்டத்தை பற்றி அவர்கள் பேசும்போது தங்களுக்குள் எழுந்த அதிருப்தி உணர்ச்சிகளை அவர்கள் மூடி மறைக்கவில்லை. அந்த டாக்டர் நாற்காலியில் நிலை கொள்ளாமல் உட்கார்ந்து நெளிந்து கொடுத்து கொண்டிருந்தார். பிரச்சாரம் பிரச்சாரம்தான் ஒரே வழி, அது இப்பொழுது குறைச்சல் என்று அவன் தனது கூர்மையான மெல்லிய குரலை தணிக்க முயன்றவாறே கூறினான். வாலிப தொழிலாளிகள் சரியாக இருக்கிறார்கள், நாம் தான் பிரச்சாரத்தை விரிவாக்க வேண்டும். தொழிலாளர்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள், அது மட்டும் எனக்கு தெரியும். நிக்கோலாய் முகத்தை சுழித்தவாறே அந்த டாக்டர் பேசிய மாதிரியே பேசத் தொடங்கினான். ஒவ்வொரு இடத்திலிருந்தும் போதுமான புத்தகங்கள் கிடைக்கவில்லை என்று நமக்கு புகார்கள் வருகின்றன. நமக்கோ ஒரு நல்ல அச்சகம் வைப்பதற்கு கூட வழியை காணும். லுத்மிலாவோ நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு வருகிறாள். நாம் அவளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவாவிட்டால் அவள் பாடு மோசமாக்கிவிடும். நிக்கோலாய் வெசோஷிகோ என்ன ஆனான் என்று கேட்டாள் சோஃபியா. அவனால் நகருக்குள் வாழ முடியாது. புதிய அச்சகம் வைத்தால்தான் அவன் அதில் வேலை செய்ய தொடங்கலாம். ஆனால் அதற்கு முன்னால் நமக்கு தற்சமயத்திற்கு இன்னொரு ஆள் தேவை. நான் செய்ய மாட்டேனா என்று அமைதியாக கேட்டாள் தாய். அவர்கள் மூவரும் ஒன்றும் பேசாமல் தாயையே சில கண நேரம் பார்த்தார்கள். அதுவும் ஒரு நல்ல யோசனைதான் என்றாள் சோஃபியா. அது உங்களுக்கு மிகுந்த சிரமமான காரியம் நிலவ்னா என்றான் நிக்கோலாய். நீங்கள் நகருக்கு வெளியே வசிக்க நேரிடும், அதனால் பாவலை பார்க்க முடியாது போகும். பொதுவாக சொன்னால் பாவலை இந்த பிரிவு ஒன்றுமே பாதிக்காது என்று பெருமூச்சுடன் சொன்னாள் அவள். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு கூட அவனை சந்தித்துவிட்டு வருவது என் இதயத்தையே பிழிந்தெடுப்பது மாதிரி இருக்கிறது. அவர்கள் ஒன்றுமே பேச விடுவதில்லை. சும்மா வெறுமனே போய் முட்டாள் மாதிரி மகனையே பார்த்து கொண்டிருப்பதும் நாம் அவனிடம் ஏதாவது பேசிவிடப் போகிறோமோ என்ற பயத்தில் அவர்கள் நம் வாயையே பார்த்து கொண்டிருப்பதும். கடந்த சில நாட்களில் நடந்து போன சம்பவங்களால் அவள் மிகவும் சலித்து விட்டாள். எனவே நகரத்தின் நாடகம் போன்ற வாழ்வை விட்டு வெகு தூரம் ஒதுங்கி சென்று வாழ்வதற்கு இதுதான் சந்தர்ப்பம் என அவளுக்கு தோன்றியது. எனவே அதை கேட்டவுடன் அவள் ஆசையோடு துள்ளி எழுந்தாள். ஆனால் நிக்கோலாயோ பேச்சின் விஷயத்தையே மாற்றிவிட்டான். இவான், நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அந்த டாக்டரின் பக்கம் திரும்பி கேட்டான் அவன். அந்த டாக்டர் தனது குனிந்த தலையை நிமிர்த்தியவாறே சோகத்தோடு பதில் சொன்னார். நம்மோடு இருப்பவர்கள் எவ்வளவு குறைந்த தொகையினர் என்பதை நினைத்து பார்த்தேன். நாம் இன்னும் மிகுந்த உற்சாகத்தோடு உழைக்க வேண்டும். பாவலும் அந்திரேயும் உள்ளிருந்து தப்பியோடி வரத்தான் வேண்டும். அதற்கு அவர்களை சம்மதிக்க செய்ய வேண்டும். அவர்களைப் போன்ற உழைப்பாளிகள் உள்ளே சும்மா முடங்கி உட்கார்ந்து கொண்டிருக்க கூடாது. நிக்கோலாய் முகத்தை சுழித்தான். தாயை பார்த்தவாறே தலையை ஆட்டினான். தன் முன்னிலையிலேயே
தன் மகனை பற்றி பேசிக் கொண்டிருப்பது அவர்களுக்கு சிரமமாய் இருக்கிறது.

என்பதை தாய் கண்டு கொண்டாள். எனவே அவள் எழுந்து அந்த அறையை விட்டு தன் அறைக்கு சென்றாள். அவளது மனத்தில் அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை நிராகரித்துத்தான் விட்டார்கள் என்ற வேதனை உணர்ச்சி ஏற்பட்டு அவளை வருத்தியது. அவள் படுக்கையில் படுத்தவாறே அந்த குரல்களில் உள்ளடக்கிய முணுமுணுப்பை கேட்டாள். தன்னை மறந்து ஒரு பயபீதி உணர்ச்சிக்கு அவள் அடிமையானாள். அன்றைய தினம் முழுவதுமே அவளுக்கு ஒரே புரியாத இருள் மண்டலமாகவும் தீய சொரூபமாகவும் தோன்றியது. ஆனால் அதை பற்றி அவள் சிந்திக்க விரும்பவில்லை. தனது மனத்தை அலக்கழிக்கும் எண்ணங்களை உதறி தள்ளிக்கொண்டே அவள் தன் சிந்தனையை எல்லாம் பாவலை நோக்கி திருப்பினாள். அவன் விடுதலை பெற்று வருவதை பார்க்க அவள் ஆவல் கொண்டாள். ஆனால் அதே சமயத்தில் அவள் பயப்படவும் செய்தாள். தன்னை சுற்றி நிகழும் சம்பவங்கள் எல்லாம் ஓர் உச்ச நிலைக்கு ஆரோகணித்து சென்று கொண்டிருப்பதாக அவள் உணர்ந்தாள். அந்த உச்ச நிலையில் ஏதோ ஒரு பெரும் மோதல் ஏற்படும் என்ற பயமும் அவளுக்கு எழுந்தது. ஜனங்களின் மௌனம் நிறைந்த சகிப்புத்தன்மை எதற்காகவோ விழிப்போடு காத்து நிற்கும் பரப

0: ஆனால் அதே சமயத்தில் அவள் பயப்படவும் செய்தாள். தன்னை சுற்றி நிகழும் சம்பவங்கள் எல்லாம் ஓர் உச்ச நிலைக்கு ஆரோகணித்து சென்று கொண்டிருப்பதாக அவள் உணர்ந்தாள். அந்த உச்ச நிலையில் ஏதோ ஒரு பெரும் மோதல் ஏற்படும் என்ற பயமும் அவளுக்கு எழுந்தது. ஜனங்களின் மௌனம் நிறைந்த சகிப்புத்தன்மை எதற்காகவோ விழிப்போடு காத்து நிற்கும் பரபரப்புக்கு இடம் கொடுத்தது. அவர்களது உத்வேகம் நன்கு மேலோங்கி இருக்கிறது. ஒவ்வொருவரும் கூறிய வார்த்தைகளை பேசுவதை கேட்டாள். எல்லாமே பொறுமை இழந்து புழங்குவதாக உணர்ந்தாள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனியவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 1 மணி.
1: 1315 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய திரைப்படங்களை பார்த்திருப்போம். சில நம்மளுடைய கண்ணை கவரும், சில நம்மளுடைய கருத்தை கவரும். எத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலும் சில கதாபாத்திரங்கள் மட்டும் நம்மளுடைய மனசுல ஏற்படுத்திய தாக்கம் என்னைக்குமே நீங்காம இருக்கும். அந்த வகையில இன்றைய மகளிர் நேரம் நிகழ்ச்சியில திரையில் பெண்கள் வரிசையில நம்மளுடைய நினைவில் நீங்காத இடம் பெற்ற சில பெண் கதாபாத்திரங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம்.

முதலாவதாக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்துல வரும் ஹீரோயினான கவிதா கதாபாத்திரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய உணர்வுகளை தொலைத்து தன்னை புரிந்து கொள்ள முற்படாத குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் பெண்ணான கவிதா என்னைக்காவது இதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு சூழலுமே மீண்டும் மீண்டும் அவர் பழைய நிலைக்கு தள்ளப்படுற நிலை ஏற்படுது. இந்த கதாபாத்திரம் உடைந்து போகும் சூழல் பல இடங்கள்ல ஏற்படும். உதாரணத்துக்கு, தந்தை குடும்ப பொறுப்பை ஏற்காமல் வரும் பொழுது, அண்ணன் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கான பொறுப்பை தட்டி கழிக்கும் பொழுது, காதலன் தன்னுடைய தங்கையை மணந்து கொள்ளும் பொழுதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கவிதா பல காயங்களை சுமந்திருந்தாலும் தன்னுடைய தோழியுடைய நல்வாழ்விற்கும் வழிகாட்டும் பொழுது கவிதா கதாபாத்திரம் ரசிகர்களுடைய மனதுல உணர்வு பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படத்துடைய முடிவுல அனைத்தும் நல்லதா போகுதுன்னு நம்ம நினைக்கும் பொழுதுதான் கவிதாவுடைய அண்ணனுடைய மறைவு ஏற்படுது. கவிதா மீண்டும் பழைய நிலைக்கே போறாங்க. வாழ்க்கை எனும் போராட்டத்துல மூழ்கி செல்லும் சூழல் ஏற்பட்டாலும் துணிந்து முன்வரும் மனநிலைய கவிதா கதாபாத்திரம் நமக்கு உணர்த்தும். அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்துல கவிதா கதாபாத்திரத்துல நடிகை சுஜாதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்திருப்பாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு சீன்லயுமே அவருடைய நடிப்பு மிகவும் தத்ரூபமா இருக்கும். இப்போ உங்களுக்காக கவிதா தன்னுடைய தாயிடம் உரையாடும் ஒரு உணர்வு பூர்வமான உரையாடல் காட்சி தான் வருது. இந்த கேரக்டர் எத்தனை வழிகளை சுமந்திருக்கு அப்படின்றத இந்த சீனை

0: கேட்டாலே புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்காக வருது.
1: பெத்த அப்பனுக்கு ஒரு வாய் சோறு கூட போடாம விரட்டி அடிச்சிட்டியே, புருஷனோட மதிப்பு உனக்கு என்னடி தெரியும்? உனக்கு தான் கல்யாணம் வேணா, காட்சி வேணா, குடும்பம் வேணா, உறவு வேணா, உணர்ச்சி இல்லாத ஜென்மம்.
2: நல்லா சொன்னேம்மா, எனக்கு உணர்ச்சிகள் இல்லதா. கழுத்துல தாலியும் வயிற்றுல பிள்ளையும் தான் நான் சுமக்கலையே தவிர, 30 வயசுக்குள்ள 60 வயசு சுமையை நான் சுமந்துட்டேன். என்னும் சுமக்கணும். இதோ 2வது தடவையா என் ராஜினாமா கடிதத்தை கிழிச்சு போடுறேன்.
3: கவிதா, உன் கண்கள்ல கண்ணீரா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு.
2: உள்ளத்துல அவல தோண்டின அத்தியாயம் எவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் எதிர்பார்க்கல.
0: யாரையுமே சிந்திக்க வைக்கிற வல்லமை நம்மளுடைய வாழ்க்கைக்கு உண்டு. வெளியில் பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும், உள்ளே சுமந்து நிற்கும் எவளுடைய வலிகளை பற்றி மங்கையின் மனதை இங்கே அறிபவர்தான் யாரோ. தன்னை பற்றி இவள் என்ன சொல்ல வருகின்றாள் என்பதை பாடல் மூலம் கேட்போமா? பாடல் வருகின்றது நம் அனைவருக்காக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து.

0: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளிர் நேரம் நிகழ்ச்சி இதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்துல வரும் மற்றொரு மறக்க முடியாத கதாபாத்திரம் தான் சந்திரா. இந்த கேரக்டர்ல நடிகை ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. தன்னுடைய தாயுடன் வாழும் சந்திரா தன்னுடைய வாழ்க்கைய தன்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ப மாதிரி வாழறாங்க. நிஜம்னு நம்பி நிழல்ல சிக்கி தவிக்கிறாங்க. ஒரு சூழல்ல மிகவும் மோசமான நிலைக்கு போக தான் இதுவரை நினைத்தது தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. தன்னுடைய தாயை இழந்து உண்மை நிலையை உணர்ந்து முடிவுல தன்னுடைய தோழியுடைய துணையுடன் தனக்கானவனை சந்திக்கிறாங்க சந்திரா. ஏதார்த்த வாழ்வியல பல கட்டத்துக்கு பிறகு புரிந்து கொள்ளும் சந்திரா கேரக்டர்ல நடிகை ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமி அவர்களுடைய நடிப்பு மிகவும் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இவர் சொல்லும் ஃபட்டாஃபட் என்ற வார்த்தையும் நம்மளால மறக்கவே முடியாது. இந்த படத்துக்கு பிறகுதான் இவங்கள ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமின்னு கூறவும் ஆரம்பிச்சாங்க. இப்பொழுது உங்களுக்காக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து தன்னுடைய தோழியான கவிதாவிடம் சந்திரா பேசும் ஒரு சீன் வருது.
1: வரம்புக்கு மீறின வாழ்க்கை, மை ஃபாஸ்ட் லைஃப், இதுல எல்லாம் அர்த்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்க என் அம்மாவையே பலி கொடுத்துருக்கேன். பட்டு போய் கருகி போய் தனி மரமா நிக்கிற கவிதா,
0: என்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, நான் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் நிற்க மாட்டேன் என்று சொல்கின்றாள் எங்கொருத்தி. உலகத்தை பற்றிய இவளுடைய பார்வைதான் என்ன? பாடல் வருகின்றது உங்களுக்காக.
2: என்ன

0: நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்துல பல இடங்கள்ல அமைதியாகவும் சில இடங்கள்ல தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் கதாபாத்திரம் தான் பாரதி. இந்த கதாபாத்திரத்துல நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கணவனை இழந்து வாழும் ஹீரோயினுடைய தங்கையான பாரதி தன்னுடைய நிலையை எண்ணி தவிக்கிறாங்க. தையல் மூலமாக வருமானமும் ஈட்டுறாங்க. அக்காவுடைய காதலன் என்கின்ற உண்மையை அறியாமலேயே அவன் மீது நேசம் வைத்து தடுமாறவும் செய்றாங்க. முடிவில் தன்னுடைய அக்கா மூலமாகவே திருமணமும் செஞ்சுக்கிறாங்க பாரதி. இந்த படத்துல தன் அம்மாவிடம் பாரதி பேசும் காட்சிகள் அந்த கதாபாத்திரத்துடைய மனநிலைய நமக்கு சொல்லும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு சீன் வரும், இவங்க தன்னுடைய அக்காவிடம் பணம் வாங்கும் அந்த காட்சியில பாரதி கேரக்டருடைய உணர்வை அழகா வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள். அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்துல ஸ்ரீபிரியா அவர்களுடைய நடிப்பு மிகவும் யதார்த்தமாக இருக்கும் அந்த கதாபாத்திரத்தை போலவே. இப்போ உங்களுக்காக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து பாரதி தன் அம்மாவிடம் உரையாடும் காட்சி வருது.
2: என்னடி பாட்டுது, நீயும் பாடுற அவனும் பாடுறான், அர்த்தம் புரியாம என்ன பாட்டு வேண்டி கிடக்கு?
3: அதுல நிறைய அர்த்தம் இருக்குமா?
2: என்னவா?
3: என் மனசுல சலனமும் இல்ல, ஆசைகளும் இல்ல, என் வாழ்க்கையில வேற என்னதான் இருக்கு? அது ஒரு அருந்த பட்டம்.
1: திருமணம் என்றாலே அங்கு கொண்டாட்டம் தானே. தம்பதியரை வாழ்த்த பல பேர் வருவார்கள், எங்கும் வருகிறார்கள் தான். ஆனால் இவர்கள் நம் சிந்தைக்கும் அப்பாற்பட்டவர்கள். அப்படி யார் இங்கே வாழ்த்த வந்தார்கள் என்பதை பாடல் மூலம் தெரிந்து கொள்வோமா?

பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்கள் செவிக்கு உணவாக மகளிர் நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 1976 வெளியான படம் 3 முடிச்சு. இந்த படத்துல செல்வி என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. தன் அக்காவுடன் வாழும் செல்வி தன் வீட்டில் அருகில் இருப்பவன் மேல் காதல் கொண்டு

0: நினைக்கிறாங்க. அவனுடைய நண்பனுடைய தீய எண்ணத்தை எவ்வளவு சொல்லியும் தன்னவன் புரிந்து கொள்ளாததால மிகவும் தவிக்கவும் செய்யறாங்க செல்வி. அக்காவுடைய சம்மதத்துடன் காதலில் வலம் வரும் செல்வி ஒரு எதிர்பாராத சூழல்ல தான் நேசித்தவனை இழக்கிறாங்க. அதே நேரத்துல தன் அக்காவிற்கும் தீயினால் பாதிப்பு ஏற்பட குடும்ப சூழ்நிலைய முன்னிறுத்தி அவங்க வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுது. புது வாழ்வை தேடி வேறொரு ஊருக்கு போக அக்காவுடன் தஞ்சம் அடையறாங்க அந்த வீட்டை பராமரிப்பவராக. ஆனா அங்கேயுமே தன்னவனுடைய நண்பனை சந்திக்க அவனை திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த சூழலிலிருந்து தப்பிப்பதற்காக அவனுடைய தந்தைய திருமணம் செய்யறாங்க செல்வி. அவனுடைய தவறுகளை ஒரு தாயாக சுட்டி காட்டி திருத்தவும் செய்யும் செல்வி கதாபாத்திரத்தை ரசிகர்களால என்னைக்குமே மறக்க முடியாது. ஏன்னா இந்த படத்துல நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் செல்வியாக அவ்வளவு யதார்த்தமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்துல செல்வியாக நடிக்கும் போது நடிகை ஸ்ரீதேவி அவர்களுடைய வயது 13. வயது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் நடிப்புல இந்த படத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளவு முதிர்ச்சியான நடிப்பை நம்மளால பார்க்க முடியும். இப்போ உங்களுக்காக 3 முடிச்சு திரைப்படத்துல இருந்து செல்வி உரையாடும் ஒரு காட்சி வருது.
1: கதாநாயகி நாயகனை தேடி வந்திருக்க.
2: ஓ, அவளுக்கு நீதா வக்காலத்தா?
1: ஆமா, வக்காலத்து, பக்கி, வழிகாட்டி, புரோகிதர் எல்லாமே நான் தான்.
2: புரோகிதரா?
1: ஆமா, 3 முடிச்சு போட வைக்கணுமே. என் கழுத்துல 3 முடிச்சு போடுறேன்னு சவால் விட்ட, என் கழுத்து தப்பிச்சுக்கிட்டது. 3 முடிச்சு பாக்கி நிக்கல, அத அவ கழுத்துல போட வைக்கிறேன்.
2: தாய் ஸ்தானத்துக்கு வந்துட்டேங்கிற திமிர்ல இப்படி எல்லாம் பண்றீங்க?
1: அந்த ஸ்தானத்தை பயன்படுத்தி காரியத்தை நான் சாதிக்கணும்னு நினைச்சா எனக்கு ஒரே நிமிஷம்தான். நீ யா மனசு தெரிஞ்சு அவளை ஏத்துக்கணும். அது வரைக்கும் அவ கழுத்தும் வெயிட் பண்ணும், இந்த புரோகிதரும் வெயிட் பண்ணுவார். ஓகே, போட கண்ணா, போ.
0: உற்சாகத்திற்கு அளவேது உள்ளத்தில் குடியிருக்கும் மங்கை அருகில் இருக்கும் பொழுது கனவுகளும் நினைவுகளும் நிறைந்ததுதானே காதல் வாழ்க்கை. அதில் தத்தளிக்கும் இரு உள்ளங்களின் உணர்வுகள் பாடலாக வருகின்றது 3 முடிச்சு திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: அதுக்கு பின் ஏற்படும் இறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மாதிரி நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மூன்று முடிச்சு திரைப்படத்துல வரும் இன்னசென்டான கதாபாத்திரம் தான் மேனகா. நம்மளுடைய மனசுல சில நொடியாவது இந்த கதாபாத்திரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மேனகா குழந்தைய வச்சுக்கிட்டு செல்வியுடன் ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசும் அந்த சீன் கண்டிப்பா நம்மளால மறக்கவே முடியாது. அவ்வளவு இன்னசென்டா இருக்கும் அவங்க பேசுற அந்த காட்சி. தன்னுடைய திருமணத்திற்காக பணம் சேர்க்கும் மேனகா மற்றவர் கூறும் பல வேலைகளை செய்யறாங்க. ஒருவனால் ஏமாற்றப்படும் மேனகா அது கூட உணராமல் வளம் வர சில காலகட்டத்திற்கு பிறகு செல்விய சந்திக்கிறாங்க. அங்கு செல்வியின் மகனாக வருபவன் தன்னை ஏமாற்றியவன் என்பதை தெரிஞ்சுக்கிறாங்க. பல நிகழ்வுகளுக்கு பிறகு மேனகாவுடைய குழந்தையால அனைத்தும் சுபமா முடியுது. இப்போ உங்களுக்காக மேனகா செல்வியுடன் பேசும் ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: செல்வியக்கா, அப்புறமா சாப்பிடுறேன்.
2: உன் கஷ்டம் என்ன எப்பதான் திரும்ப பாவம்?
1: என் கல்யாணத்துக்கு அப்புறம் தீர்ந்துருங்கா.
2: ஆமா, உங்க சித்தியே உன கல்யாணம் பண்ணி வைப்பான்.
1: நானே பண்ணிக்கிறேன். நான் தான் பணம் சேர்க்கிறேனே வீட்டுக்கு தெரியாம.
2: எப்படி?
1: இப்படிதான் எல்லாரும் வீட்லயும் எடுபடி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன்.
2: கல்யாணத்துக்கா?
1: அக்கா, கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்?
2: 2000 ரூபாய் வேண்டியிருக்குமா?
1: ஓஹோ, மாசம் 13000 ரூபாய். அப்படின்னா எவ்வளவு மாசம் ஆகும் சேர்க்க?
2: நான் வரேம்மா.
0: தவறு செய்த நபர் எதிரில் இருக்கும் பொழுது கேள்வி கேட்காம இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட சூழல் தான் எங்கும். மங்கை இவள் கேட்கும் கேள்விக்கு விடை கிடைத்ததா பாடல் மூலம் அறிவோம். பாடல் வருகின்றது உங்களுக்காக.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இலைப்பாரம் விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியை தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மூன்று முடிச்சு திரைப்படத்துல நம்மளால மறக்கவே முடியாத ஒரு பெண் கதாபாத்திரம் தான் சுபத்ரா. இந்த கேரக்டர்ல நடிகை ஒய் விஜயா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. தங்கைக்கு தாயாக மாறிய சுபத்ரா பல வகையில கஷ்டப்பட்டு தன்னுடைய தங்கைய பேணி வளர்க்கறாங்க. தன்னுடைய தங்கையை படிக்க வைப்பதோட மட்டும் இல்லாம எப்பொழுதும் தைரியமாக இருக்கணும்ன்றதையும் சொல்லி வளர்க்கறாங்க. தன்னுடைய தங்கையான செல்வியின் காதல அறிந்த பிறகும் அவளுடைய ஆசைக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க சுபத்ரா. எதிர்பாராத தீ விபத்தால முகத்தில் சேதம் ஏற்பட துணை நடிகையான சுபத்ரா தன்னுடைய வேலைக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்படுது. பிறகு தங்கையுடன் வேறொரு ஊருக்கு பயணிக்கிறாங்க சுபத்ரா. தன்னுடைய தங்கைக்கு வரும் நல்வாழ்விற்காக தன்னால் அவளுக்கு எந்த வகையான பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுன்னு நினைத்து தன்னுடைய மறைவை தானே தேடிக்கிறாங்க சுபத்ரா. இந்த படத்துல சுபத்ராவாக ஒய் விஜயா அவர்களுடைய நடிப்பு ரசிகர்களுடைய மனதுல உணர்வுதரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில இருக்கும். இப்பொழுது உங்களுக்காக மூன்று முடிச்சு திரைப்படத்துல இருந்து சுபத்ரா தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய தங்கையான செல்வியிடம் பகிரும் காட்சி வருது.
2: என்ன பெருமை பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க? இன்னும் அந்த சினிமா பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். சினிமாவை பார்த்துட்டு இப்ப மனசு கிடையா, வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்கள் எப்படித்தான் தாங்கி புரியும். செல்வி செல்வி, கல் இல்லாத பாதையும் கிடையாது, கஷ்டப்படாத பொம்பளையும் கிடையாது. கஷ்டங்களை எதிர்த்து நிக்க பெண்கள் கத்துக்கணுமா, இல்லைன்னா விளைஞ்சு கொடுத்து சமாளிக்க தெரிஞ்சுக்கணும்.
3: செல்வி, கதவு தாழ் போட்டுக்கோ.
2: ஏன் எப்படி பாக்குற?
1: காரிகையின் கருவிழி ஓரத்தில் காதலன் இவன் என்ன கண்டான்? மயக்கும் விழிகள் இவனிடம் சொன்னதுதான் என்ன? அனைத்திற்கும் விடை இப்பாடலில் உள்ளது.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: சாப்பாடு காதல ஹெட்செட்னு இந்த மதி நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 1977 இயக்குனர் SP முத்துராமன் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் புவனா ஒரு கேள்விக்குறி. இந்த படத்துல புவனாவாக நடிகை சுமித்ரா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. தன்னுடைய அண்ணனுடைய மறைவுக்கு பிறகு அவனுடைய உடைமைகளை தேடி வரும் புவனா நாயகனுடைய நண்பனால ஏமாற்றப்படுறாங்க. அவன் கூறிய தொடர் பொய்கள் அனைத்தும் பொய் என்பது ஒரு சூழல்ல புவனாவுக்கு தெரிய வருது. புவனா தன்னுடைய பிள்ளைக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் நாயகனை தன்னவனாக ஏற்கும் நிலை ஏற்படுது. காலப்போக்குல நாயகன் அவள் மீது நேசம் வைக்க புவனாவால் அதை ஏற்க முடியாமல் துன்பப்படுறாங்க. நாயகனுடைய நிலை புரிந்தாலும் தன்னை மிகவும் தாழ்வுபடுத்தி அவனிடம் தன்னுடைய மனநிலைய விவரிக்கிறாங்க. உரிமை போராட்டத்துல முடிவில் நாயகன் மடிய அவனின் இல்லாளாக குழந்தையுடன் தனித்து நிற்கும் புவனா கேரக்டர்ல பல விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை சுமித்ரா. இப்பொழுது உங்களுக்காக நாயகனிடம் புவனா உரையாடும் ஒரு காட்சி வருது. புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்தில் இருந்து.
2: சம்பத், இந்த மெல்லிய திரையை உங்களால தாண்டி வர முடியாதுன்னோ, கீழ் தெரிய முடியாதுன்னோ நான் போட்டு வைக்கல. நீங்க நினைச்சா இத ஒரு நொடியில கீழ் தெரிஞ்சிட்டு வரலாம். உங்களை யார் தடுக்க முடியும்? இந்த மெல்லிய திரை உங்களுடைய உயர்ந்த இதயத்துக்கு சாட்சி. உங்களால இதை தாண்டி வர முடியாதுன்னு

0: எனக்கு நல்லா தெரியும்.
1: இல்ல போனா என்னால எப்போ இப்படி இருக்க முடியாது. எனக்கு பலகீனங்கள் ஆசாபாசங்கள் உண்டு.
2: சம்பத், உங்க வேதனை எனக்கு புரியுது. நீங்க தான் என் புருஷன் ஊர் உலகத்துக்கு சொல்லிட்டதுனால நீங்க வேற கல்யாணமும் பண்ணிக்க முடியாது.
0: நான் இந்த தெரிய விளக்க மாட்டேன். உங்களுக்கு இந்த காவலே வேதனையாவும் சோதனையாவும் இருக்குதுன்னா
3: வாழ்க்கையுடைய ஓட்டத்துல நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில கேள்விகள் எழும். நாம் சந்திக்கும் சூழல் நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களை தோற்றுவிக்கும். அந்த நிலையில இங்கொருவர் தன்னுடைய மனக்குமுறல பாடல் மூலம் வெளிப்படுத்துறாங்க.

0: ஒரு கேள்விக்குறி திரைப்படத்துடைய முற்பாதையில வரும் ஒரு கதாபாத்திரம் தான் ராஜி. இந்த கேரக்டர்ல நடிகை மீரா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நாயகனுடைய காதலியான ராஜி அவன் மீது அளவில்லாத நேசம் வைக்கிறாங்க. எதிர்பாரா ஒரு விபத்தால அவள் மரணிக்கும் தருணம் ஏற்பட தன்னுடைய எண்ணங்களை நாயகனிடம் கூறியபடியே மரணிக்கிறாங்க ராஜி. கொஞ்ச நேரம் மட்டுமே வந்தாலும் ராஜி கதாபாத்திரம் நம்மளுடைய மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ உங்களுக்காக ராஜி தன்னவனிடம் உரையாடும் காட்சி தான் வருது. புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.
1: அம்மாடி, ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. உண்மைய சொல்ல போனா தேங்காலும் எப்ப வரும், என் ராஜாவை எப்ப சந்திப்போன்னு காலையில முழிச்சிருந்து நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என் உயிர் போன வரைக்கும் இப்படியே இருக்கும்.
2: ஆம்பளைங்க மனுஷா அடிக்கடி மாறும்.
3: அப்படியா? என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற?
1: அதெல்லாம் ஒரு வரையில சொல்ல முடியுமா? உட்காந்து பேசினா பொழுது விடிஞ்சிடும்.
3: அப்போ நான் அவ்வளவு மோசமானவனா?
1: மோசமான விஷயங்களை பத்தி தான் நாள் கணக்குல பேசுங்கிறது இல்ல, நல்ல விஷயங்களை கூட நாள் கணக்குல பேசலாம்.
3: சரி பேசு.
1: உட்காந்து பேசுவோமா இல்ல நடந்துகிட்டே பேசுவோமா?
3: வயசான காலத்துல உட்காந்தே பேசுவோம், இப்போ நடந்துகிட்டே பேசலாமா?
0: என்ன வேண்டும் என்று வாய் திறந்து

சொல்ல வேண்டும் என்கின்ற நிலை எப்பொழுதும் காதலில் இல்லை. விழிகள் மட்டுமே போதும் இங்கு விருப்பங்களை சொல்ல. இதை நான் சொல்லவில்லை, இங்கொரு மங்கை சொல்கின்றால் தன்னவனிடம். பாடல் வருகின்றது நம் அனைவருக்காக, புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்திலிருந்து.

0: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
1: புரட்சியின் அடையாளமாக,
0: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
1: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
0: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
1: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்து, ஏ பி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
0: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதின தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
2: நிகழ்ச்சியுடைய நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. அவள் ஒரு தொடர் கதை 3 முடிச்சு, புவனா ஒரு கேள்விக்குறி படங்கள்ல வரும் சில பெண் கதாபாத்திரங்களை பத்தி இன்றைய திரையில் பெண்கள் வரிசையில தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிறருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்தாலும் சிந்தித்து செயலாற்றுவது நீங்களாக இருந்தால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக தினமும் பிற்பகல் 12:50 க்கு

0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: கதையல்லவா.
1: பணி இல்லாத மார்கழியா, படையில்லாத
2: நேரம் 2:18:53. இன்றைய மணிவேல் அடுத்து கேட்கலாம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வரிகளில் கல்யாண பரிசு படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஏ எம் ராஜா, பி சுசீலா.

இன்று மணிவில் தொடர்ந்து கேட்கலாம் வாலி வரிகளில் எஸ் எம் சுப்பையா இசையில். ஆசைமுகம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல்.

0: நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிலைப்பலைகள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

நேரம் 2:28. மனதை மயக்கும் பாடல்களோடு இணைந்திருங்கள். இது இன்று இனியவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். டி ஜி லிங்கப்பா இசையில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வரிகளில் எல்லோரும் இந்தாட்டு மன்னர்கள் படத்திற்காக ஒலிக்கும் குரல் டி எம் சௌந்தரராஜன்.

புதுச்சேரி தட்டாஞ்சாவடி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ₹10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ₹10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ₹5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர்

மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலகத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் இம்மாதம் 23 தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். நேரம் 2:33:25. என்றும் இனிவையில் தொடர்ந்து கேட்கலாம் வாலி வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் அரச கட்டளை படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல்.

இனிமையான கணங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இது இனியவை என்றும் மருதகாசி வரிகளில் நீங்காத நினைவு படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல்.

நேரம் 2:43. இன்றைய மணி வேலை அடுத்து கேட்கலாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக பே.பி. ஸ்ரீனிவாஸ் பி.சுசீலா குரலில்.

என்று மினிவில் நிறைவாக ராஜமலை சிம்மன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் பேபி ஸ்ரீனிவாஸ் சுசீலா.

வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திர பிரதேசம், ரயலசீமா, கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதி, கேரளா, மாகே ஆகிய பகுதிகளில் தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு ராயலசீமா ஆகிய பகுதிகளில் பல இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பலத்த மழையும், தமிழ்நாடு, புதுச்சேரி, தென்கடலோர ஆந்திர பிரதேசத்தில் பல இடங்களில் மிதமான மழையும் பதிவாகியுள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கரூர் மாவட்டம் தோகைமலை, மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு ஆகிய இடங்களில் 11 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, மருதம்பள்ளம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஏழுப்பட்டி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், தங்கச்சிமடம், காரைக்கால், தம்மம்பட்டி, நெடும்புலி ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், வாழப்பாடி, மண்டபம், கொல்லிமலை, தலைஞாயிறு, அச்சிரப்பாக்கம், தரங்கம்பாடி, தோப்புத்துறை, சூரியகாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், சீர்காழி, வேதாரண்யம், வேளாங்கண்ணி, செம்பனார் கோவில், காவேரிப்பாக்கம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், அரியலூர், கீழ்ப்படி, கேசிஎஸ், அரியலூர், திருப்பூண்டி, ரிஷிவந்தியம், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சங்கராபுரம், பொன்னையார் அணை, மணப்பாறை, கோடியக்கரை, காயல்பட்டினம், வல்லம், கீழ்பெண்ணாத்தூர், கடவனூர், சேத்துப்பட்டு, ஆரணி, எறையூர், மணம்பூண்டி, ஸ்ரீபெரும்புதூர், ஏத்தாப்பூர், கிருஷ்ணராயபுரம், மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மாயனூர், ஆனைமடுவானை, திருச்செந்தூர், செம்மேடு, மூங்கில் துறைப்பட்டு, குளித்துளை, மடம்பூண்டி, மேலூர், காரியக்கோவில், அம்பத்தூர், தியாகதுர்கம், திண்டிவனம், திருக்குவளை, குலசேகரப்பட்டினம், முகையூர், வளத்தி, ராசிபுரம், அயப்பாக்கம், புழல், திருபாலபந்தல், விருகாவூர், அவலூர்பேட்டை, மணிமுத்தாறு அணை, நத்தம், சிவகங்கை, சந்தியூர், கத்திவாக்கம், திருக்கோயிலூர், சூலாங்குறிச்சி, எருமப்பட்டி, மணலி, மங்களாபுரம், மயிலம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது.

மிக அதிகளவு வெப்பநிலையான 37.8 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், தென்காசி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு உண்டு. ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், கன்னியாகுமரி, ராமநாதபுரம்

நேரம் 3:16 நிமிடம். பன்மொழி பாடல்களை ஒரு சூப்பரான ஹிந்தி சாங் கேட்டோம். அடுத்தது ஒரு ஹிந்தி சாங் தான் கேட்க போகிறோம். ஷோலே படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 3:21. பன்மொழி பாடல்களை ஹிந்தி சாங் கேட்டாச்சு. அடுத்தது ஒரு மலையாள பாட்டு கேட்கலாம். தேவராகம் படத்திற்காக சுஜாதா சிந்து பாடிய பாடல்.

நேரம் 3:25 ஐந்தினுடைய பன்மொழி பாடல்களாக ஹிந்தி சாங் கேட்டாச்சு, அடுத்தது மலையாளமும் கேட்டாச்சு, அடுத்தது தெலுங்கு சாங் கேட்கலாம். மைக்கேல் மதன காமராஜு படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரங்கள்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஏகேசி நடராஜன் அவர்களின் கிளாரினெட் இசை இடம்பெறுகிறது. தொடக்கமாக வாத்தாபி கணபதியும் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஹம்சத்வனி ராகம் ஆதித்தாலம்.

நிறைவாக சாரசாட்சி என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருத்தி பந்துவராளி ராகம் ஆதித்தாலம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்கவிருப்பது
1: நேரம் 4:16
0: பல்லாண்டு வாழ்க திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன், லதா, எம் என் நம்பியார், வி கே ராமசாமி, தேங்காய் சீனிவாசன், ஆர் எஸ் மனோகர், பி எஸ் வீரப்பா மற்றும் பலர். கதை வி சாந்தாராவ், இசை கே வி மகாதேவன், இயக்கம் கே சங்கர்.

0: எதுக்காக கொலை செய்ய வச்சேன்?
1: என் குழந்தை பார்க்கணும்.
0: என்னை கொண்டுட்டா உன் குழந்தைகளை பார்க்க முடியுமா?
2: இந்த கடிதத்தை படி.
3: மிஸ்டர் ராஜன் கேட்டுக்கொண்டபடி கைதி நம்பர் 302 சங்கிலி அவருடைய குழந்தைகளை பார்க்க அனுமதி அளிக்கப்படுகிறது.

0: துடைக்க முடியாத கண்ணீரே கிடையாது.
1: உங்களை சூப்பரண்டையா வர சொன்னாங்க.
0: இதை வந்துட்டேன். சங்கிலி வேலை கழிச்சு போங்க. இங்க நடந்தது வேற யாருக்குமே தெரியக்கூடாது.
2: மார்னிங் மிஸ்டர் ராஜன், நீங்க உங்க புரட்சிகரமான திட்டத்தை தொடங்கலாம்னு ஐஜிகிட்டன் உத்தரவு வந்திருக்கு.
0: தேங்க்யூ சார்.
2: கொலைகாரங்களை ஜெயிலுக்கு வெளியில அழைச்சுக்கிட்டு போய் அன்பு காட்டி திருத்த போறேங்கிறீங்க. மிருகங்களை மனிதர்களை மாத்த போறேங்கிறீங்க. இந்த வினோதமான திட்டத்துக்கு ஐஜி எப்படிதான் உத்தரவு கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மிஸ்டர் ராஜன், மண்ணில விதைச்சா விளையும், கல்லுல விதைச்சா?
0: சார், விலைமதிக்க முடியாத தங்கமும் வைரமும் கூட கல்லுக்கடையே தான் இருக்கு. இப்படிப்பட்டவங்களை திருத்த முடியுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு.

0: ஒன்றே மனிதர்கள் தானே.
1: நானோ இந்த கொடுமையான காட்டு மிருகங்கள் மனிதர்கள்னா அப்புறம் மனிதர்கள் என்னன்னு
0: சொல்றது? மனிதங்க சொல்லுக்கு இலக்கணமா பாசங்களே, இந்த உலகம் தெய்வம்னு சொல்லும்.
1: ராஜன், கொலைகாரங்க கொலைகாரங்களாவே பிறக்கிறாங்க, கொலைகாரங்களாவே சாகுறாங்க, அவங்களை யாராலையும் திருத்த முடியாது. உங்க சோதனை வேதனையில முடிஞ்சிடக்கூடாதுங்கிற கவலையில தான் இவ்வளவு சொல்றேன்.
0: சோதனையும் வேதனையும் இல்லைன்னா இந்த உலகத்துல சாதனையே இல்லை சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த முயற்சியில நான் தோல்வி அடைஞ்சா என் உடமையெல்லாம் அரசாங்கம் பறிமுதல் செய்யலாம், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்.
1: உங்களை தடுத்து நிறுத்துற அதிகாரம் எனக்கு கிடையாது, ஆனாலும் அனுபவப்பட்டோங்கிற முறையில உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, வயசான தாய் இருக்கிறாங்க, வாழ வேண்டிய காலம் ஏராளமா இருக்கு, மறுபரிசீலனை பண்ணுங்க.
0: என்ன மன்னிச்சுங்க சார், நான் திருத்த விரும்புற கைதிகளை இன்னைக்கே தேர்ந்தெடுக்கலாம் நினைக்கிறேன்.
1: ஓகே, ஐ டிட் மை பெஸ்ட், வாங்க கம்மா.
2: கைதி நம்பர் 1320 காதர், ரத்த வெளிவடித்த காட்டேரி, மனம் குணம் இரண்டும். கைதி நம்பர் 144 மூக்கன், தொழிலால் அவன் ஒரு விறகு வெட்டி, நடத்தையிலோ பயங்கரமான விஷப்பூச்சி. ஒரு நாள் ஊருக்கு வெளியே ஒரு தனி இடத்தில் அவன் விறகு வெட்டி கொண்டிருந்தான். அப்போது ஒரு இளம் பெண்ணும் அவளது தந்தையும் இந்த பாவியிடம் வந்து வழிகட்டனர். அவர்கள் அணிந்திருந்த நகைகள் இந்த நாசகாரனின் ஆசை வரிய தூண்டின. அவர்களை திசை மாற்றி அழைத்து போனார். அங்கே ஒரு மறைவிடத்தில் போராடியால் அவர்களை பதைக்க பதைக்க வெட்டி கொண்டான் இந்த கூறியவன். கைதி நம்பர் 111 மாயாண்டி, அலங்கார தொழிலாளிகளுக்கே அவப்பெயரை உண்டாக்கியவன். ஒரு நாள் வழக்கப்படி வட்டிக்கடை அண்ணாமலை செட்டியார் பங்களாவுக்கு சென்றான். திறந்து கடந்த பணப்பெட்டி மாயாண்டியின் திருட்டுக்குட்டியை கிளறியது. கவரக்கத்தியால் செட்டியாரின் கழுத்தை துண்டமாக்கினான் இந்த கயவன். கைதி நம்பர் 302 தங்கிலி, கட்டிய மனதில் பெற்றெடுத்த பிள்ளைகளும் பட்டினியார் தவிக்க ஆண்டினாகி மாய கவர்ச்சியிலே விழுந்து கிடந்தார். அதை கொண்ட மனைவியை கண்டு குமரினார்.
3: சாலை கட்டவருக்கே துரோகம் பண்றீங்க, இது நியாயமா? கணக்கு விழுந்து சாகுறேன்.
4: கேட்ட மேடம், கண்ணு நீதான் எனக்கு வரும், முதல்ல இந்த சனியை சாகட்டும், தொலைஞ்சுவோம்.
0: சார், I requested for Carnage. 999 also.
5: What? Mr. Rajan, do you want him? I'm over very nigh. Do you really want that wretched man?
0: Yes, sir.
5: Oh, God! Kundu Varanavan!
2: Kaidi number. Why are you going to die? Why are you தன்னை நம்பி வந்த ஒரு வியாபாரியை பணத்திற்காக அறிவாளால் வெட்டி கொன்றவன்.
0: நண்பர்களே, நீங்க எல்லாரும் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் உங்களை எல்லாம் குற்றவாளிகளா மாத்திருக்கு. இன்னிலிருந்து நீங்க எல்லாரும் என்னோட சுதந்திரமா இருக்க போறீங்க. உங்களை வெளியுலகத்துக்கு அழைச்சிட்டு போறேன். உங்க தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் நாம் தனிமையான ஒரு இடத்துல இருந்து நம் லட்சியத்தை நிறைவேற்றணும். இரும்பு போன்ற பலம் பொருந்திய உங்க 12 கைகளில ஒரு பெரிய படையினுடைய சக்தியே இருக்கு. அப்படிப்பட்ட உங்க கைகளாலே உண்மையா நீங்களே உழைச்சி உங்க உணவை நீங்களே தேடிக்க போறீங்க. அங்க உங்களை குடும்பப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா ஒண்ணு, உங்களை யாராவது ஒருத்தர் என்னை ஏமாத்தி ஓடி போயிட்டீங்கன்னா அரசாங்கம் என்ன கைது செய்யும்? கடுமையான தண்டனை விதிச்சு சிறைச்சாலையில் தள்ளும். அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படல, என் லட்சியம் தோற்றுப்போ. அரசாங்கம் உங்களை எங்கிட்டு ஒப்படைச்சிருக்கதா நினைக்க வேண்டாம். என் எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் என்னையும் நான் தான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வாங்க போறேன்.

0: எங்கிட்ட மறு பேச்சே கிடையாது. 3 ரூபாய் வாங்கிட்டு கூட கவுத்துட்டு போ.
1: 1 கூட கத்திரிக்காய்க்கு 3 ரூபாயா? ஏய்யா, இது உனக்கே நியாயமா இருக்கா? 1 படி அரிசி 7 ரூபா விக்குது. எது பாத்து குடியா, இத நம்பித்தான்யா வீட்டுல 4 ஓவரே இருக்குது.
0: இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குடுக்கறதுக்கு இங்க ஒண்ணும் கொட்டி வச்சுல. 3 ரூபாய்க்கு மேல 3 பைசா கூட கொடுக்க மாட்டேன்.
1: 3 ரூபாய்க்கு வாங்குத, 30 ரூபாய்க்கு விற்ப.
0: அதுக்கு பேர் தான் வியாபாரம்.
1: இரியா இரு, உன் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் தட்டி கேட்க முடி. சீக்கிரம் ஒரு புண்ணியமா பரத்தான் போறாரு. ஆமா, ரொம்ப நாளைக்கு எங்களை ஏமாத்த முடியாது.
0: என்னமா சொல்ற?
1: என்ன பண்றதையா? உன்ன விட்டா எங்களுக்கு வேற கேதி கிடையாது. ஏதோ குடுத்து தொலை.
0: இந்த கடைய காலி பண்ணி நீ நின்னாலே ஈ மொய்க்குது.
1: இல்லையா, இது 4 ரூபாய் தரேன்னா 3 ரூபாய் பண்ணிருக்கேயா? மிச்ச 1 ரூபாய் குடியா.
2: யாருக்கு பசிக்குது?
3: நாம் தங்கப்போற இடத்துல நமக்கு எல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கு. போலாம், பக்கத்துல தான் வாங்க.
4: எனக்கு இட்லி
0: இட்லி கொடு. பொங்கல்
4: ஐயோ, பாம்பு பாம்பு! அரே மண்டே, அது பாம்பு இல்ல கருவாடு, எனக்கு கிடைக்காம போச்சு.
3: இது எங்க கிடைச்சது?
4: அந்த காய்கறி கணக்கான அசந்த நேரத்துல ஏமாத்துறேன். திருடி தின்னாலே போட்டு ருசிங்க.
3: போடுங்க, கீழே போடுங்க.
4: முடியாது, எங்க நான் பாத்திக்கடி
3: திருந்த போற. நீங்க திருடி சாப்பிடக்கூடாது, வெக்கமா இல்ல. போடுங்க. போடு.

0: ஏய், அது சோறு இல்ல, பாவத்தின் சேறு.
1: கீழப்படுக்காரத்தை சாப்பிடுறது கூட எங்களுக்கு உரிமை கிடையாதா?
0: புதுமையும் சுதந்திரமும் திருடுறதுக்கு இல்ல, உழைக்கிறதுக்கு. உழைக்காத எந்த மனிதனுக்கும் சாப்பிடுறதுக்கு உரிமை கிடையாது. புரியுதா? கீழே போட்டுட்டு இறங்கி வா.
1: காக்கா கழுவாத திருட்டு போட்டோம். என்ன கூட்டிட்டு போங்க, பட்டினி போட்டு சாகடிங்க, கொஞ்சங்க சித்தரை பண்ணுங்க. பாருங்க போலாம்.
0: அவங்க எல்லாம் பசுவ வந்திருக்காங்க, சீக்கிரம் சாப்பாடு போடு. ஓ, எனக்கும் தான். ம், ஓ
2: இங்க வாடா. பேரலடா
3: வீரப்பா.
2: வீரப்பாவா? நீயா?
3: சாம்பார் சாம்பார் சாம்பார் சாம்பார்.
2: ரசம்
3: அப்பளம் அப்பளம் அப்பளம் அப்பளம் அப்பளம் பழம்.
4: புதுசா ஏதாவது இருந்தா எடுத்துனோடா போட.
3: புதுசா புதுசா புதுசா.
0: எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்க, காலே வேலை ஆரம்பிப்போம்.
1: நாங்க படுத்து தூங்குறோம், நீங்க மறக்காம கதவை பூட்டிட்டு போங்க.
0: இங்க கதவுக்கு பூட்டு போட போறதில்ல, மனசுதான் பூட்டு, மனசாட்சி தான் வேலி. உங்க மேல

0: நண்பர்களே, நீங்களும் நாளையிலேருந்து தினமும் காலையில இதே மாதிரி புனித பெரியவர்களை வணங்கணும். கொஞ்சம் இருங்க, இப்ப வந்துடுறேன்.
1: பைரவா, நமக்கெல்லாம் விடுதலை நீங்க கூட்டு வந்து வேலை செய்வோம் உழைப்போன்னாரு, இப்ப என்ன அவரை கும்பிடு இவரை கும்பிடு?
2: நமக்கெல்லாம் இவர் என்ன பெரிய வாத்தியாரா?
3: இதுக்கு ஜெயிலே தேவலப்பா, பேசாம போயிடுவோமா?
1: அங்க இவர் தான் இருப்பாரு.
0: உங்க பேரெல்லாம் எனக்கு சரியா நினைவில்லை, சொல்லுங்க.

0: என்ன இதெல்லாம்?
1: தப்பி ஓடுங்க, எங்களை பிடிக்கிறதுக்கு தானே பேரை கேக்குறீங்க.
2: பேரை விட ட்ரைவர் ரொம்ப உதவும். பத்திரமா கண்ணாடி போட்டு மாட்டி வச்சுக்கோங்க.
0: உங்க கூப்பிடுறதுக்காக நான் பேரை கேட்கிறேன்.
2: கூப்பிடுறதுக்கா?
3: 1944 செக்ஷன் இல்ல, நம்பரும் 302.
2: 1320
3: 111.
0: நீங்க வெறும் நம்பர்கள் இல்ல, என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். பேர சொல்லுங்க.
3: சங்கிலி காலர் மூணா இக்கண்ணா கானா இன்னா மூக்கன்
2: மாயாண்டி. இப்ப புரியுதா?
0: வாங்க, நேரமாச்சு, வேலைக்கு போலாம்.

0: ಇದು ಇದು ನಮ್ಮ ರೆಕ್ಕೆ ಭೂಮಿ. இந்த நிலமும் உங்க வாழ்க்கை போல பார்வைக்கு கழகம் உள்ளதாத்தான் இருக்கும். ஆனா நாம் எல்லோரும் பொறுமையோட பாடுபட்டா பலன் தராதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இங்கே உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு, அதே போல உழைக்கிறதுக்கு முழு வாய்ப்பும் உண்டு. நாம் எல்லாரும் சக்திக்கேற்ப உழைப்போம், தேவைக்கேற்ப எடுத்துக்குவோம். இதுதான் இந்த பூமியின் தத்துவம். இங்க யாரும் அடிமையும் இல்லை, யஜமானனும் கிடையாது. சமதர்மமே இந்த சமுதாயத்தின் தர்மம். அது உங்க எல்லாருக்கும் கிடைக்கும்.
1: தேவேஷ், அந்த பள்ளத்தை கனரா மாத்தணும். வேலை ஆரம்பி.
0: முகன், இந்த கத்தாவை எல்லாம் வெட்டி சுத்தப்படுத்து. இந்தா தங்கிலி, இங்க கல்லுக்கு பஞ்சமே இல்லை. அந்த பள்ளத்தை கல்ல போட்டு நினப்பு.
1: சாகர், இந்த பாறைகள்லாம் உடைச்சு சமப்படுத்து. இந்தா
0: மாயாண்டி, இந்த புதர்களை வெட்டி அப்புறப்படுத்து.
1: பயவா, சாஞ்சி அடைக்க மாத்திரம் நிமித்தி தேவி ஒழுங்குபடுத்து.
2: அங்க கல்லால வேலை, இங்க புள்ளால வேலை. இதுக்கு பேர் தான் சுதந்திரம். வேண்டாம்,
1: குடியப்பே.

0: உலகாலங்கிற பயிர் சுமந்திருக்க உங்களை பெரிய லட்சத்தை நிறைவேற்ற கடமை வேறலாம் மாற்ற நினைக்கிறேன். போயும் போயும் பழுத்தறிவையே மறைஞ்ச செய்யறந்த மதுவை குடிக்கலாமா?
1: ஆமா, என்னைக்கே ஒரு நாளை குடிச்சா உங்க லட்சியமே போயிடுமா?
0: நான் உருவானதுலேருந்து நம்மோட இருக்க உயிர், அது ஒரு நாள் போனா திரும்ப வருதான். அதுபோலத்தான் ஒழுங்கும் ஒழுக்கமும், ஒரு நாள் போயிடுச்சுன்னா வாழ்க்கையே அவ்வளவுதான். ஆனா சராசரி மனிதங்கிட்ட அதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. உங்களை திருத்தறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் சரி, உங்களை திருத்தியே தீருவேன்.
1: நான் உன்னை திருத்துறேன்.
0: சொன்னா கேட்க மாட்டேன். தீய பழக்கங்கள் சிறந்து வலையா இருக்கும் போதே நாம் அதை அரிசி எரிஞ்சிடணும். இல்லைன்னா அதுவே பலமான இரும்பு செங்கிலியா மாறி நம்ம அதுக்கு அடிமையாக்கணும். நாம் நல்ல ஒழுக்கத்தை நோக்கி ஒரு அடி முன்னே வளர்ந்தா அது 9 அடி நம்ம நோக்கி ஓடி வரும். வாங்க.
1: சோத்தல உப்பும் இல்ல உரப்பும் இல்ல, சுத்த கத்துக்குடி சமையலா இருக்க.
0: நான் தான் பாருங்க, நாம நாக்கு அடிமையா இருக்க கூடாது, நாக்கு தான் நமக்கு அடிமையா இருக்கணும்.
2: என்னையா ஒரு சின்ன விஷயம்?
0: என்னது?
3: நாளையில இருந்து நீங்க சமைக்காதீங்க, நான் சமைச்சு எல்லாருக்கும் போடுறேன்.
1: ஐயோ, இவன் சமைச்சான்னா நிறைய தேங்காய் செலவாகுங்க, நான் சமைக்கிறேன். ஐயோ, இவன் சமைச்சான்னா குழம்பு ரசத்துல எல்லாம் முடிய போட்டுருவாங்க, யாரும் வாயில வைக்க முடியாது.
3: சின்னையா, இவன் தேங்காய், நான் முடி, தேங்காய் முடி ரெண்டு இருக்கட்டுமே.
1: நீ தள்ளிவிட்டியா?
4: அய்யோ, நான் தெளிவா வேலை.

0: யோ, முதல்ல கூட படா ஜோரா சண்டை போட்டையா?
1: உனக்கும் நல்லா நீண்டு தெரியுதே.
0: யோ, நீ நல்லா இருப்பையா, என்ன காப்பாத்திட்டே. நான் வரட்டுமா?
2: போதும், பாத்துப்போமா.
0: பாத்துட்டேதான போறேன்.

0: தாயில் சிறந்தொரு கோயிலும் இல்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க.
1: இருங்க இருங்க இருங்களா,
2: இருங்கப்பா.
1: அப்படின்னா என்ன அங்க அர்த்தம்?
0: தாயை தவிர நாம் வணங்கக்கூடிய முதற் கடவுள் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம்.
3: ஐயோ, இது அப்பவே எனக்கு தெரியாம போச்சு. நான் செஞ்ச கொடுமையினாலதான எங்க அம்மாவே செத்தாங்க. இப்ப என்னங்க பண்றது சின்னையா?
0: வருத்தப்படாத, நீ செய்த தவிர பிறர் செய்யாம நீ தடுக்கணும், அதுதான் உன் கடமை. அதுக்காகத்தான் மாத தம்மை இழிவு செய்யும் மடமையில் கொளுத்துவோம் அப்படின்னு பாரதியார் சொன்னார்.
1: ஓஹோ, அவர் என்ன சொன்னார்னு சொன்னீங்க?
0: அதாவது பெண்களை இழிவுபடுத்துகின்ற மூலத்தலத்தை அடியோடு அழித்தொழிப்போம் அப்படின்னு சொன்னார்.
4: அம்மா, அம்மா,
5: அம்மா,
4: அப்பனே உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான் உங்க அப்ப. அம்மா, என் குழந்தைகள் நல்லா பேசுறாங்களா?
5: பேசுறாங்கப்பா. எப்ப பார்த்தாலும் அம்மா எங்க, அம்மா எங்கன்னு கேக்குது.
4: இந்த பிஞ்சு குழந்தைகிட்ட இருந்து அவளை பிரிச்ச பாவி தான் தானேம்மா. இனிமே அவங்க திரும்பி வரப்போறான். ஏம்மா, இது நல்லா வச்சுட்டு நீ எப்படிமா
5: சமாளிக்கிற? கண்ணின்னு ஒரு பேருக்கு தாய் இருக்கு. நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சி அதுல கிடைக்கிற மிச்ச சோத்துலதான் இந்த மூடு வைத்தியம் கழுவுறோம். பண்ணாதேப்பா, பண்ணாதேப்பா. உன்னை என் கண்ணு நிறைய பார்த்ததில்ல, என் நெஞ்சு நிறைஞ்சு போச்சு. இனிமே இந்த கட்டை நிம்மதியா வேணும். சங்கிலி, நீ ஆசையா கேப்பிய, நட்டுருண்ட கொண்டாந்துருக்க.
4: பொன்னி, இந்தாங்க இதை சாப்பிடுங்க. வாங்க, மாமா, வா, வா.
5: சங்கிலி, என் பிள்ளைய நான் பார்த்துட்டேன், நீ ஓ பிள்ளைகளை பார்த்துட்ட. எப்படா திரும்பி வருவ வீட்டுக்கு?
4: அது எப்படிமா நான் சொல்ல முடியும்? ரொம்ப நாளாகுமா.
5: அது வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேப்பா. என்ன ஆசை, நான் சாகரத்துக்கு முன்னால என் மகனை பார்க்க வச்சியே. நீ பல்லாண்டு வாழணும் நாயனா, பல்லாண்டு வாழணும். நாங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதி, இத பலகாரம் நினைச்சுக்காத, கிழங்க மனசுன்னு நினைச்சுக்கப்பா. சாப்பிடப்பா.
0: அம்மா, எவ்வளவோ தூரத்துல இருக்கிற என் தாயே, இப்ப உங்க அன்புள்ளத்த நான் பாக்குறேம்மா.
5: வரட்டும்மா. வரட்டுமா?
4: அம்மா,

0: இதுவரைக்கும் என் குழந்தைய நான் பார்க்காம இருந்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களை விட்டு பிரிய முடியலையே அம்மா. இவங்க என் கூட இங்கே இருந்துட்டா எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்.
1: இதுக செஞ்ச பாவம் ஊரெல்லாம் கொலகாரம் பெற்ற பிள்ளை, கொலகாரம் பெற்ற பிள்ளைன்னு சொல்றப்போ என் வயிறு பத்திட்டு எரியுதுடா. ஆறு கண்ட போடிட்டா இந்த பச்சை மண்ணோட கதியெல்லாம்
0: பொண்ணு.

0: அம்மா அம்மா, இந்த குழந்தைங்க இங்கே இருக்கட்டும், நானே உங்களை வளர்க்கிறேன்.
1: தம்பி, உன்னை போல ஏழைங்க கஷ்டத்தை புரிஞ்சவங்க இந்த உலகத்துல வேற யாருமே இல்லப்பா. எனக்கு மிச்ச மீதி ஆயிடுச்சுன்னு இருந்தா அது உன்னையே சேரட்டும். வர்றேப்பா.
0: அம்மா, வீட்டு போகுது, ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நான் துணைக்கு வரேன். கொஞ்சம் இருங்கம்மா, இதை வந்துட்டேன். செங்கிலி, இந்தா இவங்க அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடு.
2: சின்னையா, சின்னையா,
0: எழுந்து எழுந்து செங்கிலி. இந்தா
2: ரொம்ப நன்றிங்க.
0: அம்மாவை ரயிலில் அனுப்பிட்டு வரேன், போங்க, போய் சாப்பிடுங்க.
3: இடைவெளிக்கு பிறகு பல்லாண்டு வாழ்க திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். தொடர்வது பல்லாண்டு வாழ்க திரைப்பட ஒளிச்சித்திரம்.
4: அந்த சங்கிலி போய் ரொம்ப குடுத்து வச்சவன், அவன் புள்ள குட்டிய மாத்திரம் கூட வச்சுட்டான். நமக்கு மட்டும் புள்ள குட்டிங்க இல்லையா? அதுக்கெல்லாம் எங்கேயோ அனாதியா கிடக்குது, நம்ம இங்க அனாதியா கிடக்கிறோம். சங்கிலிக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? அதான் சரி. சங்கிலி புள்ள மாதிரி நம்ம புள்ளி நம்ம கூட இருக்க வேணாமா? ஏன் இவ்வளவு தகராறு? பிள்ளைங்களோட தான் நம்ம இருப்போம்னு கேட்போம், முடியலன்னா பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நம்ம இருப்போம்.
5: வாங்க
4: சரி.
5: அதாவது இவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஆறு பேத்துக்குள்ள நீங்க பாரபட்சம் காட்டது நல்லா இல்ல.
6: என்ன ஏன் கேக்குற?
5: உன்னைய கேக்குற, அவரை தான் கேட்க,
6: உங்களை தான் கேக்குறானா?
5: எங்களுக்கும் குழந்தை குட்டி இருக்கு, தங்கிலி குழந்தை போல எங்க குழந்தைகளும் எங்களுக்கே இருக்கும்.
0: அது எப்படி முடியும்? சங்கிலி குழந்தைகளுக்கு தாய் இல்ல, அவங்களை கவனிக்கிறது கூட சரியான ஆள்களும் இல்ல.
6: ஆமா,
5: என்ன இந்நேரம் நம்ம குடும்பம் எங்கெங்க ஆளா பறக்குதோ, யாராவது உயிராட்டாங்களோ, யாராவது செத்து போயிட்டாங்களோ.
0: இதை நீங்க குத்தம் செய்யறதுக்கு முன்னாலே யோசனை பண்ணியிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டீங்க.
6: அதுவும் வாசம் தான்.
0: வேலையை பார்க்க
5: போங்க. நாங்களே போய் எங்க குழந்தை குட்டிகளை கூட்டிட்டு தான் வருவோம்.
0: என்ன சொன்னீங்க?

0: என் பையன் போக விட மாட்டாரு, நம்ம குடும்பத்தையும் வரவிட மாட்டாரு. இப்படி நாம எவ்வளவு காலத்துக்கு தவிக்கிறது?
1: ஏன் தவிக்கல், நாளைக்கே தப்பிச்சு போயிடுவோம்.
2: சொல்லவா சொல்லிட்டேன், அவர் கண்ணில் ஒரு காந்தம் இருக்கு, அவர் நம்ம பார்த்தாலே பாதி பலம் போயிடுவோம்.
1: ஜெயில் கம்பியை வளர்ச்சி தப்பிச்சு ஓடிடலாம், ஆனா அவர் கண்ணில் இருக்கிற சக்தியை மீறி நம்மளால ஓடவே முடியாது. அதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு.
0: என்ன வழி? செத்தவன் கண்ணு திறந்திருந்தாலும் மூடி இருந்தாலும் ஒண்ணுதான். செத்தவன் கண்ணு, அதை செய்யறது யாரு?
3: கொண்டானதான் அதை கச்சிதமா செய்து முடிக்க முடியும்.
1: ஆமா
0: மாயாடி, கல்யாணம் பண்ணின உடனே உன் பொண்டாட்டியை விட்டுட்டு வந்தியே, அவளை நீ பார்க்கணுமா வேண்டாமா? என் பொண்டாட்டி பார்க்கணும். மாயாண்டி, நாளை காலையில சேவ் பண்ணும்போது

0: சின்னையா.
1: என்ன மயாண்டி, என் மேல நீங்க தான் கோபமா இருக்கீங்களே, வரமாட்டேன்னு நினைச்சேன்.
0: இல்ல ஷேவிங்.
1: ஷேவிங்யா? அப்படி ஒன்றும் அதிகமா இல்லையே. இன்னைக்கு வேண்டாம், நீ போ. மாயாண்டி, உனக்கு தான் இருக்க மாட்டோம், உன் ஆசை நிறைவேறட்டும். என்ன மாயாண்டி?
0: வந்துட்டு வந்துட்டு சின்னையா.

0: என்ன அவங்க கையை தாக்க முடியாது. எனக்கு மன்னிப்பே கிடையாது, எனக்கு மன்னிப்பே கிடையாது.
1: மாயாண்டி, என் கழுத்து அறுக்கிறதா?
0: கிளியா கிளியா, அந்த அஞ்சு பேர் இங்க தப்பிச்சு ஓடுறாங்க.
1: தப்பிச்சு ஓடுறாங்க?
0: ஆமாங்க.
1: கூடாது, அப்படி ஒன்றால் நடக்கவே கூடாது.
2: ஓகே
1: சார். சார், நான் அழைச்சிட்டு போன கைதிகள் அஞ்சு பேர் தப்பிச்சு போயிட்டாங்க சார்.
2: என்ன
1: என்ன முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தேன், பிடிக்க முடியல. தயவு செய்து போலீஸ்க்கு தகவல் கொடுங்க.
2: இங்க ஒரு போலீஸ் யூனிட் வந்திருக்கிறேன், அந்த இன்ஸ்பெக்டர் உடனே வர சொல்லு. ராஜன், கடினமான பாறைக்கடையில தான் தங்கமும் வைரமும் கிடைக்கும் சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு? உங்க லட்சியம் தோல்வி அடைஞ்சு போச்சா இல்லையா?
1: இல்ல சார், என் லட்சியத்தை தவறு இல்லை, நான் அதை செயல்படுத்துற முறையில் ஏதாவது தவறு இருக்கலாம். ஆனா கொஞ்சம் தாமதப்பட்டாலும் என் லட்சியம் நிச்சயமா வெற்றி பெற்றே தீரும்.
2: இன்ஸ்பெக்டர், விருதுநகர் நகர் கைதிகள் அஞ்சு பேர் தப்பிச்சு போயிட்டாங்க, உடனே அவங்களை தேடி பிடிச்சாகணும். அவங்கள உயிரோட பிடிக்க முடியலன்னா சுட்டு தள்ளுங்க.
1: ஓ எஸ் சார், அவளை சொல்லலாம் சார. தயவு செய்து உங்க உத்தரவு ரத்து பண்ணுங்க, அவளை கைது பண்ணி உயிரோட கொண்டு வர சொல்லுங்க சார். சார் பிளீஸ் பிளீஸ்.
2: அப்ப நான் சொல்ற மாதிரி எழுதி கொடுங்க. மை எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் அ கிராண்ட் ஃபெயிலியர், என்னுடைய முயற்சியில் நான் முழு தோல்வி அடைஞ்சிட்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க.
1: நோ நோ, ஐ காண்ட் ஐ காண்ட், என்னால முடியாது.
2: அட்டென்ஷன்,
1: சார் பிளீஸ் அவளை சொல்லுங்க சார், அவளை சொல்லுங்க சார் பிளீஸ் பிளீஸ்.
2: அப்படின்னா

0: எஸ் சார்.
1: அவங்களை சுட வேண்டாம், கைது பண்ண போதும் சொல்லு.
0: எஸ் சார்.
2: சார் நானும் போலீஸ் போறேன் சார்.
1: நில்லுங்க, அந்த கைதிகள் தப்பிச்சு போறதுக்கு நீங்களும் அவங்களோட சேர்ந்து சதி செஞ்சிருக்கிறதா நான் சந்தேகப்படுறேன்
2: சார்.
1: அவங்க பிடிபட்டு விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க சட்டத்தின் பிடியில் இருந்து விடுபட முடியாது. உடனே லோக்கப் பிளவை.
2: அவங்க இன்னும் கிடைக்கலையா?
3: கிடைச்சிட்டாங்க.
2: எங்க இருக்காங்க?
3: விருதுநகர் நகர்லயே.
2: விருதுநகர் நகர்லயே?
3: ஆமாங்க.
2: அங்க இருந்தா ஒளிப்பாங்க.
3: இல்லைங்க, அவங்க எப்பவும் போல ஒழுங்கா விருதுநகர் நகர்லயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
2: Ah.

0: அதை கேட்காதீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது தேவைப்படும்.
1: தேவைப்படாது. என் கொள்கை எப்பவுமே தோல்வியடையாது.
0: What an interesting man.

0: சின்னையா பேச மாட்டேதா சின்னையா?
1: குழந்தைங்க தப்பு பண்ணின தாய அத மனசுல வச்சுக்குவாங்க. பேசுங்க சின்னையா.
2: என்னதான் சர்க்கரையை எருவா போட்டாலும் எட்டிக்கா கசந்தே தீரும். அதே மாதிரிதான் நாங்க எவ்வளவு பட்டாலும் எங்க புத்தி எங்க விட்டு போறதே இல்லை சின்னையா. உங்க கையாலேயே எங்க அடிச்சு கொண்டுடுங்க சின்னையா, அடிச்சு கொண்டுடுங்க.
3: நீங்க உண்மையிலே கெட்டவங்களா இருந்திருந்தா அப்படியே ஓடி போயிருப்பீங்க, திரும்பி வந்திருக்க மாட்டீங்க. ஆமா, உங்களை திருப்பி அனுப்பிச்சது யார்?
1: நீங்க
3: நானா?
1: ஆமா, நாங்க இங்க இருந்து தப்பிச்சு கலகா தெரியாம எதெல்லாமோ ஓடிட்டு இருந்தோம். எங்களால உங்க பார்வையிலிருந்து தப்ப முடிஞ்சது, ஆனா உங்க பாசத்திலிருந்து எங்களால தப்பவே முடியல. திரும்பி வந்துட்டோம்
2: சின்னையா. எங்களை மன்னிக்க வேண்டும்னு நாங்க கேட்கல, உங்க இஷ்டம் போல உங்க கையாலேயே எங்களை தண்டிச்சிருங்க. அப்பத்தாலே எங்க மனசு ஆறுதல் அடையும் சின்னையா, ஆறுதல் அடையும்
1: சின்னையா. உங்க புனிதமான கைகளால் இந்த பாலிகளை தொட்டு அறிக்கையா
4: எங்களை மன்னிச்சிருங்க சின்னையா, மன்னிச்சிருங்க.
3: என் மேல இவ்வளவு அன்பும் பாசம் வச்சிருக்கிற உங்களை சந்தேகப்பட்டேனே. நீங்கள் என்ன தண்டிக்கணும்?
5: நீங்க எதுக்கு சாசா மத்தவங்களுக்கு? அவங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால அஞ்சாவே குல பாசங்க. பங்க சுடுகாட்டுக்கு போங்க, எங்கேயாவது விழுந்து சாருங்க.
6: தர்மத்திற்கு வெற்றி, உண்மைக்கு வெற்றி, எங்க சின்னையாவுக்கு வெற்றி, எங்க தலைவருக்கு வெற்றி.
7: வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் போறடு.
3: மனுஷன் மனுஷன் ஏமாத்தலாம், மண்மாதம் ஏமாத்தவே மாட்டான். நெற்றி வேர்வ நிலத்தில் விட பாடுபட்டா இந்த பூமி தாய் பொண்ணா கொட்டி கொடுப்பான். பாத்தியல்ல? சரி, நீங்க எல்லாம் போய் மத்த வேலையை பாருங்க, நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வித்துட்டு வந்துடுறேன்.
7: நீங்களா?
8: என்ன மார்க்கெட்ல நீங்க போய் காய்கறி விற்கிறதாவது?
7: நாங்களா எழுதி இருக்கிறோம்.
3: வேண்டாம், நானே போயிட்டு வந்துடுறேன்.
5: சின்னையாவுக்கு இன்னும் நம்ம பேர்ல நம்பிக்கை வரல.
3: இது எங்க உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, உங்களுக்கு அனுபவம் இருக்காங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இந்தாங்க நீங்களே போயிட்டு. ஆமா, என்ன விலைக்கு வித்துட்டு வருவீங்க?
7: அதிக லாபத்துக்கு வித்துட்டு வரேன்
3: சின்னையா. அதிக லாபம் வேண்டாம், நியாய விலைக்கு வித்தா போதும். என்ன விலைக்கு விற்கிறதுங்கிறத எழுதி கொண்டாடுங்க.
7: படிச்சு பார்த்து விற்போம்.
3: இந்தாங்க லிஸ்ட்.

0: நீங்க எல்லாம் விவசாயிகள், பொதுமக்களுக்கும் உங்களுக்கும் இனிமே வித்தியாசமே தெரியக்கூடாது.
1: என்ன அநியாய விலை, அநியாய விலை கூச்சல் போடுறீங்க? இஷ்டம் இருந்தா வாங்குங்க, கஷ்டம் இருந்தா போங்க.
2: ஒரு கிலோ தக்காளி 50 பைசா, முட்டைக்கோசு 30 பைசா. எல்லா வீரப்பா எங்கேயாவது திருடிட்டு வந்திருப்பாங்களா?
3: அவருக்கு கொள்ளாத பசங்க திருடிட்டு தான் வந்திருப்பாருவா?
4: இங்க என்ன தவிர வேற எவனும் கடை போட கூடாது அப்படி அவர் சொன்னாருங்க.
3: அவரு
4: எங்க முதலாளி.
5: இங்க வியாபாரத்தை நிறுத்தல, காய்கறி எல்லாம் பறக்கும்.
3: எவன்டா வர சொல்றான் முதலாளிய? தொட்ட
1: என்ன விலைக்கு விக்கிறீங்களோ அதை விட அதிகமாவே தர்றேன். எல்லா கறிகாயும் என் கடையில இறக்கிட்டு போயிடுங்க, உங்களுக்கு சிரமமும் மிச்சம்.
2: நமக்குள்ள எதுக்கு வீணா சண்டை? சக வியாபாரிங்கிற முறையில நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து ஒரு கப் டீயாவது குடிச்சிட்டு போனோம், அப்பதான் நான் உங்களை விடுவேன்.
0: ஆமா, நீங்க எல்லாம் குடிச்சிருக்கீங்கல்ல?
3: நாங்களா குடிக்கல, அந்த காய்கறி கடை டீ குடிக்க வாங்கும்னு கெஞ்சினா அங்க போனோம். போன உடனே டீ ஜாடிய கொடுத்தா குடிச்சோம். குடிக்கும் போது சுறுசுறுப்பா இருந்தது, அப்புறம்தான் அசிங்கமா போச்சு. அப்பதான் டீ ஜாடியில சாராயத்தை ஊத்தி வச்சிருந்தான்னு எதுவும் தெரிஞ்சது. ஏண்டா அப்படி செஞ்சேன்னு கேட்டோம். நான் வழக்கமா தினம் குடிக்கிற டீ அதுதான் அப்படின்னு சொன்னான். எங்களை ஏமாத்தி கவுத்துட்டானுங்க.

0: வணக்கம் ஜெயிலர் ஐயா.
1: வணக்கம். யார் நீங்க?
0: நான் தான் இந்த ஊர்ல மொத்த காய்கறி வியாபாரி.
1: ஓஹோ, நீங்க தான் என் நண்பர்களுக்கு விருந்து வச்சவரா? என்ன விஷயம்?
0: வியாபார விஷயமா உங்களை கொஞ்சம் தனியா கண்டுக்கலாம்னு.
1: நான் வியாபாரி இல்லையே.
0: மன்னிக்கணும், இங்க விளையிற காய்கறிங்க எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். நீங்க வீதியில விக்கிற விலைய உங்க வீட்லயே
1: தந்துடுறேன். குறைஞ்ச விலைக்கு வாங்கி உங்களுக்கு பத்த அதிக லாபம் வச்சு மக்களை ஏமாத்திட்டு உங்க பணப்பெட்டியை நிரப்பணும். இதுதான் உங்க திட்டம்.
0: அதுதான் வியாபாரம்.
1: வியாபாரம் இல்ல, பகிரங்க கொள்ள, பக திருட்டு.
0: கொஞ்சம் கூட லாபம் இல்லாத காரியத்துல நீங்க ஈடுபடுறீங்களே, அதனால உங்களுக்கு என்ன லாபம்?
1: எனக்கு என்ன லாபம்? மரம் பழுக்குதே அதுக்கு என்ன லாபம்? மழை பொழியுதே அதுக்கு என்ன லாபம்? நதி ஓடுதே அதுக்கு என்ன லாபம்? பிறருக்காக வாழ்வதே மாண்ட கடமை என்று விவேகானந்தே சொல்லியிருக்கார். சமுதாயமே கெட்டு போன பிறகு உங்களை போன்ற தனிப்பட்டவர்கள் மட்டும் சுகமா வாழ முடியும்னு நம்புறீங்களா? இந்த உண்மை மக்களுக்கு புரிஞ்சா உங்களை போன்றவர்களுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாம்.
0: என்ன சொல்றேன், மூணே வாரத்துக்குள்ள இதே ஜனங்க உன்னை ஊரை விட்டே பொறுத்தும்படியா நான் செய்யல? என் பேரு தர்மராஜ் இல்ல.
1: காய்கறி கடை வியாபாரி உங்க தாக திட்டம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதால் நானே போறேன்.
2: நீங்க சொன்னபடி நடந்துக்கிறோம். தயவு பண்ணி நாங்க போறதுக்கு உத்தரவு கொடுக்கல.

0: அவங்க இருந்தா எவ்வளவு பேசினாலும் உங்களை அடிக்க வந்தாலும் கொலை செய்ய முயற்சித்தாலும் அவங்களுக்கு எதிராக சுண்டுகிறத கூட நீ அசைக்க கூடாது.
1: சரிங்க சின்னையா, அவன் எங்களை கொன்னாலும் சரிதான், நாங்க கைய வாங்க மாட்டோம்.
2: ஆமாங்க
1: சின்னையா, இந்த சிங்கம் எல்லாம் உங்களுக்காக கேவல ஆட்டுக்குட்டியா மாறதுக்கும் தயாராயிருக்கு.
0: நீங்க சொல்றீங்க
1: சத்தியமா?
0: இந்த சத்தியத்தை மறக்க மாட்டீங்களே? தனக்கு பலம் இருந்தும் எதிரி உள்ள வன்முறைகளை எவனால் தாங்கிக் கொள்ள முடியுமோ அவனால் தான் அவனுடைய லட்சியத்தை வெற்றி பெற முடியும். இந்த சோதனை நீ வெற்றி பெற்றுட்டா முடிவான வெற்றி நமக்குத்தான். போங்க போய்வாங்க.
3: பல்லாண்டு வாழ்க.
4: மரியாதையா சொல்ற, ஒழுங்கா அங்க இருந்து போறீங்களா இல்லையாரா? என்ன நிக்கிறீங்க? புரிஞ்சு மாத்துங்களா?

இவங்களா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு சிறப்பி

0: எங்க அவங்க எல்லாம்?
1: கொலைகாரங்க பேரெடுத்த நீங்க அன்பின் வடிவங்களாகவே மாறிட்டீங்க. நீங்க பட்டதெல்லாம் காயம் இல்லை, தியாக தழும்புகள்.
2: இது போதும் செங்கையா, இது போதும்.
1: தேவி மாயாண்டி, நீங்க செய்த பாவங்களை எல்லாம் உங்க ரத்தத்தாலேயே கைவிட்டீங்க. நீங்கள் தான் புண்ணமாயிட்டீங்க. ரொம்ப பெருமைப்படுறேன், மானத்தை காப்பாத்திட்டீங்க, என் லட்சியத்தை நிறைவேற்றிட்டீங்க.
3: ராஜன், ஒரு அரசாங்கம் சாதிக்க முடியாதது தனி மனிதரான நீங்க சாதிச்சிட்டீங்க. உங்க தேசபக்தி எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் பாடுபட்டா கொலகாரங்கிற வார்த்தையே இந்த நாட்டில் இருக்காது. உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம், அரசாங்கம் உங்க ஆறு பேரையும் விடுதலை செஞ்சிருக்கு. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம்.
1: திரும்பி போய் உங்க குடும்பங்களோட சந்தோஷமா இருக்கணும், பொதுமக்களோட ஐக்கியமாய் இந்த நாட்டுக்கு சிறந்த சேவை செய்யணும். அதுதான் என் ஆசை, அதைத்தான் நீங்க நிறைவேற்றணும். நீங்க எனக்கு செய்ய பெரிய உதவி அதுதான். சம்மதம் சொல்லுங்க, சம்மதம் சொல்லுங்க. சங்கிலி, குழந்தை அழைச்சிட்டு போய் கவனமா இரு, போயிட்டு வா.
4: சரிங்கய்யா.
1: டேவிட்ஸ்,

0: குடும்பத்தை ஜாக்கிரதையா பாத்துக்க.
1: போயிட்டு வா.
0: பைரவா, அடக்கமா நல்ல விளையாடு.
1: போயிட்டு வா.
0: முக்கையா, அதாவது நான் அடிக்கடி வருவேன். மகாண்டி, நீ தான் தைரியமா இருக்கணும்.
1: போயிட்டு வா.
0: காதர், சேச்சா, அழாதே. போயிட்டு வா, குடும்பத்தை ஜாக்கிரதை பார்த்துக்க.
2: மனித ரத்தனங்களா மாத்திட்டாரு நம்ம ஜெயிலர் ஐயா. அன்பால ஒரு புது உலகத்தையே படைச்சிட்டாரு. அவரை வாழ்த்தணும்னு வந்திருக்காங்க.
3: ராஜன்!

நேர்கள் இதுவரை கேட்டது உதயம் புரொடக்ஷன்ஸ் வழங்கிய பல்லாண்டு வாழ்க திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன், லதா, எம் என் நம்பியார், வி கே ராமசாமி, தேங்காய் சீனிவாசன், ஆர் எஸ் மனோகர், பி எஸ் வீரப்பா மற்றும் பலர். கதை வி சாந்தாராவ், இசை கே வி மகாதேவன், இயக்கம் கே சங்கர்.

0: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
1: புரட்சியின் அடையாளமாக,
0: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
1: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
0: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
1: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ பி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதிய பக்கங்களாக உல வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
0: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதினத்துடன் தினந்தோறும் பிற்பகல்கள் 12:50 கேட்க தவறாதீர்கள்.

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக தினமும் பிற்பகல் 12:50 நாதத்தில்.

ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 க்கு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை. நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை நேரம் என்பது மனதுக்கு இதமான நினைவுகளையும் இனிய உணர்வுகளையும் அள்ளித்தரும் அற்புதமான நேரம். இந்த மாலை நேரத்தில் இசையோடு இணைந்து இதயத்தின் மொழியை

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை. நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை நேரம் என்பது மனதுக்கு இதமான நினைவுகளையும் இனிய உணர்வுகளையும் அள்ளித்தரும் அற்புதமான நேரம். இந்த மாலை நேரத்தில் இசையோடு இணைந்து இதயத்தின் மொழியை கேட்கலாம், வாருங்கள். இன்றைய நமது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இதயம் என்ற சொல்லை மையமாக கொண்டு இந்த இதயத்தை தொடும் இனிய தமிழ் பாடல்களை வரிசையாக கேட்டு மகிழப் போகிறோம். இதயம் என்பது வெறும் உடல் உறுப்பு மட்டுமல்ல, அது அன்பின் இருப்பிடம், காதலின் பிறப்பிடம், நினைவுகளின் கருவூலம். அப்படிப்பட்ட இதயத்தின் பல்வேறு உணர்வுகளை இசையால் வெளிப்படுத்தும் இனிய பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், இனிய இசைமழையில் நாம் இதயங்களை இசையாய் நனைப்போம். நேர்களே, இதயத்தின் உணர்வுகளை பேசும் நமது இசை பயணத்தை அன்று கண்ட முகம் என்ற திரைப்படத்திலிருந்து தொடங்குகிறோம். சில முகங்கள் நம் கண்களை கடந்து சென்றாலும் நெஞ்சத்தை விட்டு அகலாமல் நிலைத்து விடுகின்றன. சில நினைவுகள் காலம் கடந்தும் இதயத்தில் எதிரொலித்து கொண்டே இருக்கின்றன. அத்தகைய உணர்வுகளை நினைவூட்டும் வகையில் இதோ இதயம் பொல்லாதது என்ற பாடல் கேட்டு மகிழுங்கள்.

காதலும் இறைவனாக வீற்றிருக்கின்றன என்று சொல்லலாம். மனதின் ஆழத்தில் ஒலிக்கும் காதல் உணர்வுகளையும் இசையின் இனிமையையும் ஒரு சேர நினைவூட்டும் அற்புதமான தலைப்பை கொண்ட திரைப்படம் இதயக்கோயில். அந்த படத்திலிருந்து நம் மனங்களை இசையால் நிறைக்கும் இதயம் ஒரு கோவில் என்ற இனிய பாடலை இப்போது கேட்போமா?

இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேர்களே, இதயம் ஒரு கோயில் என்றால் அந்த கோவிலில் ஒலிக்கும் ஒவ்வொரு துடிப்பும் ஓர் அழகான இசைதான். இதயம் பேசும் மொழியை வார்த்தைகளால் முழுமையாக சொல்லிவிட முடியாது. ஆனால் இசை அந்த உணர்வுகளை மிக அழகாக நம் உள்ளங்களுக்கு கொண்டு சேர்த்து விடும். இப்போது இதயம் திரைப்படத்திலிருந்து இதயத்தின் ஆழமான உணர்வுகளை தாங்கி வரும் இதயமே என்ற பாடலை கேட்டு ரசிப்போம்.

நேர்களே, இதயம் துடிப்பது உயிரின் அடையாளம் என்றால், அன்புக்காகவும் காதலுக்காகவும் துடிக்கும் இதயம் உணர்வுகளின் அடையாளம். மனதுக்கு பிடித்த ஒருவரின் நினைவு வந்தாலே இதயத்தின் துடிப்பிலும் ஒரு புதுமையான இசை பிறக்கிறது. அந்த துடிப்பின் இனிமையை நினைவூட்டும் வகையில் குட்லக் திரைப்படத்திலிருந்து இதயம் துடிக்கிறது என்ற பாடல் வருகிறது. இதயத்தின் தாளத்தோடு இசையின் தாளமும் இணைந்து ஒலிக்கட்டும்.

இதயத்தின் ஒவ்வொரு துடிப்புக்கும் ஒரு கதை இருக்கிறது. சில துடிப்புகள் மகிழ்ச்சியை சொல்கின்றன, சில துடிப்புகள் காதலை சொல்கின்றன, இன்னும் சில துடிப்புகள் மனதுக்குள் மறைத்து வைத்திருக்கும் இனிய நினைவுகளை வெளிப்படுத்துகின்றன. அப்படிப்பட்ட இதயத்தின் உணர்வுகளை தொடர்ந்து ரசிக்கும் வகையில் சிங்கம் திரைப்படத்திலிருந்து என் இதயம் என்ற பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நேர்களே, நமது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை இனிய இசையோடு நிறைவு பகுதியை நோக்கி நகர்கிறது. இதுவரை இதயத்தின் பல்வேறு உணர்வுகளை பேசும் 5 பாடல்களை கேட்டோம். இப்போது இதயம் என்ற சொல்லையே இருமுறை அழகாக சுமந்து வரும் பாடலுடன் இந்த இசைப்பயணத்தை நிறைவு செய்யப் போகிறோம். கத்தி சண்டை என்ற திரைப்படத்திலிருந்து இதயம் இதயம் என்ற பாடல் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக வருகிறது.

இதயம் என்ற ஓர் அழகான சொல்லை மையமாக கொண்டு இனிய திரைப்பட பாடல்களுடன் நாம் பயணித்த இந்த பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30. இனி நேயர்கள் கேட்க இருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை. நேரம் 6 மணி. நேர்கள் இனி கேட்க இருப்பது திரை இசை. பூவே உனக்காக என்ற படத்திற்காக சுஜாதா பி ஜெயச்சந்திரன் ஆகியோர் பாடியது. திரை இசையின் முதல் பாடலாக ஒலிக்க கேட்கலாம்.

திரையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் காதல் கோட்டை என்ற படத்திற்காக தேவா கிருஷ்ணராஜ் ஆகியோர் பாடியது.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் லடாக் பகுதிக்கான 5 முக்கிய வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 85 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பிரதமர் இன்று மாலை புதுடில்லியில் சந்தித்து கலந்துரையாடினார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை வியாபாரிகளின் கையிருப்பு வரம்பை 1000 குவிண்டாலாகவும் கையிருப்பு காலத்தை 15 நாட்களாகவும் குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உட்பட தென்னிந்தியாவின் தென் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் லடாக் பகுதிக்கான 5 முக்கிய வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்தார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 3,350 கோடி ரூபாயாகும். லடாக் பகுதியின் வளர்ச்சி புதிய அத்தியாயமாக திகழும் இத்திட்டங்களால் பிராந்தியத்தில் குடிநீர், மின்சாரம் மற்றும் போக்குவரத்து வசதிகள் மேம்படும் என்று அவர் கூறினார். இன்று பிரதமர் தொடக்கி வைத்த திட்டங்களில் லே விமான நிலையத்தின் புதிய பயணியர் முனையம், தொலைதூர ஜன்ஸ்கார் பள்ளத்தாக்கு வழியாக லே பகுதியை இமாச்சல் பிரதேசத்தின் தார்ச்சா பகுதியுடன் இணைக்கும் புதிய சாலை ஆகிய திட்டங்கள் அடங்கும். ஹிம் சரோவர் திட்டத்தின் கீழ் 40 கிராமங்களில் நிறுவப்பட்டுள்ள நீர்நிலைகளையும், சிந்துகாட் பகுதியில் தொன்மையான பாறை செதுக்கல்களை பாதுகாக்க நாட்டிலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ள தொல்லியல் பூங்காவையும் பிரதமர் திறந்து வைத்தார். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 21 தங்கம் உட்பட 85 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை புதுடில்லியில் சந்தித்து கலந்துரையாடினார். இம்முறை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 4 இடம் பெற்றுள்ளதும் பதக்கப்பட்டியலில் முதல் 5 இடங்களுக்கு உள்ளாக இந்தியா உயர்வது தொடர்ச்சியாக இது 2வது முறையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராது உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டுக்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. நாட்டில் புதுமை படைப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் அட்டல் இன்னோவேஷன் இயக்கம் தொடக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள பலன்கள் குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
2: ஆராய்ச்சிகள் மற்றும் ஸ்டார்ட் அப் செயல்பாடுகள் பெருநகரங்களிலும் ஒரு சில உயர்கல்வி நிறுவனங்களிலும் மட்டுமே காணப்பட்ட நிலையை மாற்றி புதுமையாக்க முயற்சிகளின் பூகோள பரப்பை விஸ்தரிக்கும் வகையில் நிதி ஆயோக் அமைப்பின் கீழ் அட்டல் இனோவேஷன் இயக்கம் 2016 ஆண்டில் தொடக்கப்பட்டது. குறிப்பாக நகரங்களுக்கு வெளியே உள்ள பள்ளி மாணவர்களுக்கும் அறிவியல் செயல்முறை வாய்ப்புகளை வழங்க இந்த இயக்கத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதற்கு ஏதுவாக 3D பிரிண்டர்கள், சென்சார் உணர்கருவிகள், ரோபாட்டிக் தொகுப்புகள் மற்றும் மின்னணு சாதனங்கள் அடங்கிய அட்டல் டிங்கரிங் ஆய்வகங்கள் 10,000 மேற்பட்ட பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 60% அரசு பள்ளிகளாகவும் 50% கிராமப்புற பள்ளிகளாகவும் அமைந்துள்ளன. இயக்கத்தின் 2 அடுக்காக 72 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அட்டல் இன்குபேஷன் மையங்கள் மூலம் இதுவரை 1,000 ஸ்டார்ட் அப் முயற்சிகளுக்கு தேவையான எல்லா உதவிகளும் வழங்கப்பட்டு 1,000 வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. அட்டல் புதுமையாக்க இயக்கத்தை 2028 ஆண்டு வரை நீட்டிக்கவும் மத்திய அரசு ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது. புதுமையாக்க செயல்பாடுகள் மற்றும் தொழில் முயற்சிகள் பள்ளி அளவிலேயே தொடங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள அட்டல் இனோவேஷன் இயக்கத்தினால் சமுதாயத்தின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் மனோபாவம் பெரும் எண்ணிக்கையிலான மாணவர்களிடையே தூண்டப்பட்டுள்ளதில் ஐயமில்லை.
1: தனி நபர்களுக்கும் வணிகர்களுக்கும் இடையே 2,000 ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பில் மேற்கொள்ளப்படும் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எம்டிஆர் கட்டணம் விதிக்கும் நடைமுறைகள் இன்று முதல் தொடங்குவதாக இருந்த நிலையில் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு தீபாவளிக்கு பின்னர் அமலாகும் என தேசிய பண பட்டுவாடா கழகம் தெரிவித்துள்ளது. கட்டண நடைமுறைகள் தொடங்கிய பின்னரும் தனிநபர்களுக்கும் வணிகர்களுக்கும் இடையிலான 96% பரிவர்த்தனைகள் பாதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. சர்க்கரை வியாபாரிகள் கையிருப்பில் வைத்துக் கொள்ள தகுந்த சர்க்கரை வரம்பை 1,000 குவிண்டாலாகவும் கையிருப்பு காலத்தை 15 நாட்களாகவும் குறைத்து

0: மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் பதுக்களை தடுத்து சர்க்கரையின் சந்தை வரத்தை பராமரிக்கும் வகையிலான இந்த உத்தரவு இன்று முதல் வரும் நவம்பர் மாதம் வரை அமலாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: கொல்கத்தா நகரம் மற்றும் அசாம் மாநிலத்தில் மட்டும் வியாபாரிகளுக்கான சர்க்கரை கையிருப்பு உச்சவரம்பு 2000 குவிண்டாலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா வியாபாரிகள் உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து சர்க்கரை வாங்கி வடகிழக்கு மாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பதையும், வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாமில் பூகோள ரீதியிலான போக்குவரத்து சிக்கல்கள் இருப்பதையும் கருத்தில் கொண்டு சர்க்கரை கையிருப்பு வரம்பு உயர்த்தி நிர்ணயிக்கப்படுவதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சில்லறை விற்பனை சந்தையில் சர்க்கரையின் விலை கடந்த ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 15% குறைந்திருப்பதாகவும், சர்க்கரை ஆலைகளின் உற்பத்தி செலவு சுமார் 25% குறைந்திருப்பதால் சில்லறை விற்பனை விலை மேலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. விலை குறைவின் பலன்களை மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகள் உடனடியாக நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என்று அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.
0: புதுச்சேரியில் லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் உள் விளையாட்டு அரங்கம் என பெயர் சூட்டும் வகையிலான பெயர் பலகையை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று திறந்து வைத்தார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜசேகரன், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் ஆனந்த் மற்றும் அதிகாரிகளும், விளையாட்டு வீரர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்தநாள் இன்று அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. லாஸ்பேட்டை அறிவியல் கோளரங்க வளாகத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இவர்களைத் தொடர்ந்து அமைச்சர் திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் ஆனந்த் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் அப்துல் கலாம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தென்னிந்தியாவின் தென்பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திரா, தெற்கு உட்புற கர்நாடகா மற்றும் கேரளா, மாஹே பகுதிகள் இதில் அடங்கும். இன்று கோவை, நீலகிரி, தேனி, நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளின் அநேக இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டம், தோகைமலை, மயிலாடுதுறை மாவட்டம், திருவெண்காடு ஆகிய இடங்களில் தலா 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 8 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. பருவமழை காலத்தில் தேவையற்ற பயணத்தை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டுமென்றும், வெள்ள அபாயம் அதிகமுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்றும் புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீர்நிலைகளில் குளித்தல் மற்றும் செல்ஃபி எடுத்தல் கூடாது என்றும், மரங்கள் மற்றும் மின்கம்பங்களின் கீழ் நிற்கக்கூடாது என்றும் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வீடுகளில் உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும், வடிகால் வாய்க்கால்களில் கழிவுகளை கொட்டாமல் தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் லடாக் பகுதிக்கான 5 முக்கிய வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 85 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பிரதமர் இன்று மாலை புதுடில்லியில் சந்தித்து கலந்துரையாடினார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை வியாபாரிகளின் கையிருப்பு வரம்பை 1000 குவிண்டாலாகவும், கையிருப்பு காலத்தை 15 நாட்களாகவும் குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உட்பட தென்னிந்தியாவின் தென்பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை நேரம் 6:20. இனி நேயர்களில் இல்லங்களில் பக்தி மனம் வீசி வருவது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பிரியா சகோதரிகள் குரலில்

மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ஸ்ரீ அஷ்டலட்சுமி எனத் தொடங்கும் பாடல். பாடியவர்கள் வீரமணி, ராதா.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வாணிஜெயராம் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 6:50. இனி இன்றும் நாளையும் நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் நேயர்கள் கவனத்திற்கு. இன்று இரவு முதன்மை அலைவரிசையில் 7:00 முதல் 7:15 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து இயற்கை வழி வேளாண்மை திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம். மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி

ஹென்றி அவர்களுடன் நேர்முகம். சென்னை அஞ்சல் 8 மணிக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் சாகர்மாலா. துறைமுகங்கள் வழியாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்து சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி துறைமுகத்துறை இயக்குனர் திரு டி மோகன்குமார் அவர்கள். நேர்முகம் காண்பவர் செங்கேணி பழனி. 8:20 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலரில் நம்பிக்கை சிறகு நாடகம். எழுதியவர் மதுரை முரளி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 10 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 முதல் 11 வரை தேன்மழை. 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 - 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளை நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பனை விதைகளை எத்தனை மாதங்களுக்கு முளைப்பு திறன் குறையாமல் சேமிக்கலாம் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் இடம்பெறுகின்றனர். 6:55 சூழல் அறிவோம். காலநிலை மாற்றம் தொடர்ச்சி. வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ டைஃபாய்டு காய்ச்சல் குறித்த விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.

7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 முதல் 8 வரை நகருலா. 8 உலக உணவு நாள் குறித்த சிறப்புரை. வழங்குகிறார் தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை இயக்குனர் முனைவர் க. வி. முரளிதரன் அவர்கள். சென்னை அஞ்சல். 8:30 சக்தி உலா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருள்மிகு மூங்கில் அம்மன் திருக்கோயில் சித்திரம். எழுதியவர் பி. மோகன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 8:45 முதல் 9 வரை தகவல் தளம். 9 அரங்கிசை. நவராத்திரி இசை விழா. விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி. சஞ்சீவ் அவர்களின் வயலின். ஆர். கிஷோர் அவர்கள் மிருதங்கம். கே. ரங்கநாதன் அவர்கள் கடம். சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 இலக்கியம் பேசுவோம். சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் நிறைவு பகுதி. பங்கு பெறுகிறார் முனைவர் ஜா. திரிபுர சூடாமணி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். சென்னை அஞ்சல். 12 நாடகம். 12:30 பன்னிசை மாலை. சாமி தண்டபாணி அவர்கள் பாடிய அப்பர் திருத்தாண்டகம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ. மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம். கிராமப்புற பெண்கள் தினம் குறித்து புதுவை மகளிர் பேரவை உறுப்பினர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பாளர்கள் சு. ரிஹானா பேகம்.

ஏ ஸ்வர்ணலதா, பங்காரம்மாள், திலகவதி, வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா ஆகியோர், நெறியாளர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனிவை, 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் பிற்பகல் 3:10 முதல் 5 வரை நிறுத்தப்பட்டு மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5 தொடங்கும். மாலை 5 பொன்மாலை பொழுது, இதில் தென்றல் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி 6 முதல் 6:10 வரையிலும், 7 முதல் 7:15 வரையிலும், 8 முதல் 8:58 வரையிலும். திரை இசை 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 நிறைவு செய்வதை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு, 10:35 முதல் 11 வரை தென்மழை, 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலர், அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 3:05, இரவு 9 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 8:10, 10:58 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 8:55 சைவாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த நிகழ்ச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, கிராமப்புற பெண்கள் தினம் குறித்து புதுவை மகளிர் பேரவை உறுப்பினர்கள் பங்கு பெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி, பங்கேற்பாளர்கள் சு ரிஹானா பேகம், ஏ ஸ்வர்ணலதா, பங்காரம்மாள் கருணாகரன், திலகவதி, வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா ஆகியோர், நெறியாளர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற காணங்கள், 3 ஹலோ டாக்டர், உலக முதுகெலும்பு தினம் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் எலும்பியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி பசுபதி அவர்கள். மாலை 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 முதல் 5:10 வரை நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர்ஜே பாரதி தேவி மற்றும் ஆர்ஜே ரேவதி. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். நேர்களே, இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. நேர்கள் கேட்க இருப்பது திரையிசை. திரையிசையில் முதல் பாடலாக யூத் என்ற படத்திற்காக கென் கருணாஸ் பாடியது.

திரை இசையிலடுத்து ஒழிக்க வரும் பாடல் ஜனநாயகன் என்ற படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன், விஜய், அறிவு ஆகியோர் பாடியது.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
4: புரட்சியின் அடையாளமாக,
3: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
4: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
3: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
4: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ.பி. எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதிய பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
3: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதினத்துடன் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வித் லவ் என்ற படத்திற்காக விஜய் நரேன் பாடியது.

0: ஏன் இந்த வருஷம் ஆர்சிபி தான்,
1: நீ போய் குடிச்சு கப் பாரு. வரான் பாரு, கேக்க பார்த்தானே.
2: ஏய் மச்சான் கேக்காது, நீதான் படிக்கணும்னு சொன்ன. எது கேண்டீன் வந்த கொஞ்சம் குறா,
1: எது வர மாட்டேன்டா சொன்னேன்.
2: டேய் இல்லடா சொன்னே,
3: வரவே இல்ல.
4: இதுவரை திரை இசை கேட்டீர்கள்.
5: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
6: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
5: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
7: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
6: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
4: தொடர்வது தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல்.
8: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. ரோவரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே பெல்ஜியத்தின் ராரா செல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் ஆயுர்வேத கல்விக் கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாடு

0: உரையாற்றிய அவர், ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகள் நவீன ஆராய்ச்சிகள் மூலம் மேம்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நோயாளிகளின் பாதுகாப்பிற்கு மருத்துவத்துறையினர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் யோகா, ஆயுர்வேதா போன்ற இந்திய மருத்துவ முறைகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். லடாக்கில் 3,350 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர், அப்பகுதியின் மின்சார கட்டமைப்பு, குடிநீர், சாலை இணைப்பை மேம்படுத்த இத்திட்டங்கள் வழிவகை செய்யும் என கூறினார். லேயில் உள்ள ரிம்போச்சே விமான நிலைய கட்டிட விரிவாக்கம், நிம்மு தார்ச்சா இடையிலான சாலை, ஹானு நீர்மின் திட்டம், பெட்ரோகில் பசுமை பூங்கா, 40 நீர்த்தேக்கங்கள் இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் கூறினார். லடாக்கின் வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். லடாக்கின் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நவீன கட்டமைப்பு வசதிகளை அமைக்க முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்பகுதியில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் மேம்பாட்டுக்கு தேவையான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். உற்பத்தி, தொழில்நுட்பம், திறன் மேம்பாட்டுக்கு கூடுதல் முதலீடுகள் தேவை என கூறிய அவர், இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்கள் பயிற்சி பெற்று இளைஞர்கள் வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். மருத்துவ முதுநிலை நீட் தேர்வு விடைத்தாள் வெளியிடுவதில் கூடுதல் வெளிப்படைத்தன்மை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மத்திய அரசும் தேசிய மருத்துவ ஆணையமும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்ஹா, அலோக் ஆர்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. ஒவ்வொரு மாணவருக்கும் வழங்கப்பட்ட கேள்விகள், கொள்கூறி விடைகள், மாணவர்கள் அளித்த விடை மற்றும் சரியான விடைகள் குறித்த தகவல்களை அளிக்க வேண்டும் என இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மருத்துவ முதுநிலை நீட் தேர்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்றது. கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெறவுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் ஊடக அங்கீகாரம் பெறுவதற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை இந்த திரைப்பட விழா நடைபெறுவதாக கூறியுள்ளது. தகுதியுள்ள ஊடகவியலாளர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம்.
2: பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பையும் முக்கியத்துவத்தையும் அதிகரிக்கும் நோக்கில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ஹரியானா மாநிலம் பானிபட்டில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஹரியானாவில் ஆண் பெண் பிறப்பு விகிதத்தில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் நாடு முழுவதும் விரிவாக்க

0: அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு அளித்து வருவதாக ஜிந்த் மாவட்ட முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு சுனில் ஜெக்லன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கான சேவையிலிருந்து நாட்டுக்கான சேவை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அவர் கூறினார். திரு சுனில் ஜெக்லன் தொடங்கிய பெண் குழந்தையுடன் கூடிய செல்ஃபி இயக்கம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் இந்த திட்டம் நாடு முழுவதும் மேலும் நல்ல வரவேற்பை பெற்றது. தொலைதூர கிராமத்தில் தொடங்கப்பட்ட பெண் குழந்தையுடன் கூடிய இந்த செல்ஃபி இயக்கம் உலக அளவில் பெண்களின் பாதுகாப்பிற்கான விழிப்புணர்வு இயக்கமாக மாறியுள்ளது. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் நாடு முழுவதும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதுடன் அவர்களின் பாதுகாப்பிற்கும் வழிவகை செய்துள்ளது.
1: தசரா பண்டிகையொட்டி பெங்களூரு சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்மேற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து நாளை காலை மணி 7:30 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் 3 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும். மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலிலிருந்து நாளை மாலை மணி 4:10 புறப்படும் சிறப்பு ரயில் 10:30 பெங்களூரு கண்டோன்மெண்ட் சென்றடையும். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து நாளை 11:55 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை 6:10 கோவா மாநிலம் மேட்கான் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மேட்கானிலிருந்து காலை 8:40 புறப்படும் சிறப்பு ரயில் அன்றைய தினம் 11:55 பெங்களூர் கண்டோன்மெண்ட் சென்றடையும். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. உம்ரா புனித பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்களின் வசதிக்காக இந்த கூடுதல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இந்த உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெட்டாவில் உள்ள 24 மணி நேர கட்டுப்பாட்டு மையம் தொடர்ந்து செயல்படும் என்றும் அங்குள்ள இந்திய துணை தூதரகம் கூறியுள்ளது. வளைகுடா பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் பயணிகள் விமான நிறுவனங்களுடனும் பயண ஏற்பாட்டாளர்களுடனும் தொடர்பு கொண்டு விமான சேவை குறித்து தகவல் பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வான்வழி தாக்குதல் ஏற்பட்டால் அரசு நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் கூறியிருக்கிறது. ரியாத் சர்வதேச விமான நிலையத்திற்கான அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தாமம், ஜெத்தா, மதீனா விமான நிலையங்களுக்கான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் சில விமான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விளையாட்டுச் செய்திகள். ரவுரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பெல்ஜியத்தின் ராரா சல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மரியானா டிராஸ்டிக், பிரான்சின் மரியே மட்டேல் இணையை வென்றது. மோராஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதில் கல்யாண்பூர், ஜப்பானின் ருக்கி மத்சுதா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. ரவுரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பெல்ஜியத்தின் லாரா சல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒரு முறை நிதியுதவியாக தலா ₹10,00,000 வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35%

நாணயம் அல்லது ரூபாய் 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல், பிராண்டிங் ஆகியவற்றிற்கு ஒரு முறை நிதியுதவியாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூடுதல் வேளாண் இயக்குனர், நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் இம்மாதம் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குனர் தெரிவித்துள்ளார்.

இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் சத்து மிகுந்த குறுதானிய சாகுபடியில் குதிரைவாளி. இதன் ரகங்கள் எம்டியு 1, அத்தியந்தல் 1, கோ 2. குதிரைவாளி வெப்பம் சார்ந்த பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. இது மாறுபட்ட தட்ப வெப்பநிலைகளையும் தாங்கி வளரக்கூடியது. மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கு வளரக்கூடியது. இதற்கான நிலம் 2 முறை உழுது சமன்படுத்த வேண்டும். தேவையான விதை அளவு 3 முதல் 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு. வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர் இடைவெளி வேண்டும். இதற்குண்டான எரு மற்றும் உர மேலாண்மை. நிலம் தயார் செய்யும் போதே ஒரு ஏக்கருக்கு 2 முதல் 4 டன் தொழு உரம் இட்டு உழ வேண்டும். இதற்கான நீர் மேலாண்மை. பொதுவாக குதிரைவாளி பயிருக்கு நீர்ப்பாசனம் தேவையில்லை. வறண்ட சூழ்நிலை நிலவும் போது மட்டும் கதிர் வரும் தருணத்தில் பாசனம் செய்யலாம். மழை பொழியும் காலங்களில் நீர் தேங்காமல் வடித்து விட வேண்டும். விதைத்த 25 முதல் 30 நாட்கள் வரை களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து சாமை சாகுபடியில் ரகங்கள் அத்தியந்தல் 1. தேவையான விதையளவு வரிசை நடவுக்கு ஏக்கருக்கு 4 கிலோ. விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு ஏக்கருக்கு 5 கிலோ. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திரம் அல்லது கார்பன்டேசியம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு 2 அல்லது 3 முறை நன்றாக உழ வேண்டும். வரிசை நடவு 25 க்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளி வேண்டும். நேரடி விதைப்புக்கு செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் வேண்டும். விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைத்தல் வேண்டும். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க.

0: பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
0: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: முத்தழகு, முத்தழகு, என்ன இந்த புள்ள கூப்பிட கூப்பிட காதலே வாங்காம போகுது? ஏன் புள்ள நில்லு.
4: மருதாணியக்கா, அக்கா கூப்பிட்டீங்களா?
3: சரியா போச்சு போ. கூப்பிடுறது கூட காதல வாங்காம அப்படி என்ன சிந்தனையில போற?
4: அதுவாக்கா, மாணிக்க அண்ணங்கிட்ட இப்பதான் பேசிட்டு வந்தனா, அதான் அவர் சொன்னதை யோசிச்சுட்டே வந்ததுல நீங்க கூப்பிட்டத நான் கவனிக்கல.
3: சரிதான், உன்னை இப்படி யோசிக்கிற அளவுக்கு மாணிக்க தம்பி அப்படி என்ன பேசிட்ட போல தெரியலையே.
4: அக்கா, அவர் தோட்டத்து காய்கறிகளை நீங்க பாத்திருக்கீங்களா?
3: ஏன் பார்க்காம? நான் தான் தினமும் உங்க தோட்டத்து வழியா தானே போறேன். காய்கறி எல்லாம் நல்ல திரட்சியா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கோம்.
4: அதைத்தான் நானும் கேட்டேன், எப்படி என்ன உங்க தோட்டத்து காய்கறிங்க மட்டும் இப்படி இருக்குன்னு.
3: சரி, மாணிக்க தம்பி அதுக்கு என்ன சொல்லுச்சு?
4: அவரு இயற்கையான முறையில சாகுபடி செய்யறாரா, அதனால தான் அவர் காய்கறிங்க எல்லாம் அப்படி இருக்குதா.
3: அப்படியா? அப்படி என்ன புள்ள இயற்கையான முறை அது?
4: இப்போ இது சம்பந்தமான விவரத்தை தான் ரேடியோவில் சொல்ல போறதா, நீ போய் கேளுன்னு என்னை அனுப்பிவிட்டாரு. அந்த யோசனையில தான் நான் வந்துட்டு இருந்தேன். நீங்க கூப்பிட்டீங்க, நேரம் வேற ஆகுது. வாங்க, நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே கேட்போம்.
3: சரி சரி. ஆமா, என்ன விவரம்?
4: இயற்கை வழி வேளாண்மை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. கேப்போம்.
5: நான் விவசாய குடும்பம், எங்கள் பாரம்பரியமே விவசாயம் தான். வேறு அரசு ஊழியரோ வேறு யாரோ எங்கள் வீட்டில் இது வரைக்கும் இருந்ததில்லை. என் குடும்பம் விவசாய குடும்பம் தான்.
6: இன்னும் தொடர்ந்து விவசாயம் நடைபெற்றுருக்கா?
5: ஆ, இப்போ இருக்கும். விவசாயம் தான், தொழிலே விவசாயம் தாங்க. பிழைப்பே அது தான். அது நஷ்டப்பட்டாலும் எப்படி இருந்தாலும் விவசாயம் தான் அதுதான். ஆனால் 2019 வந்து இயற்கைக்கு கொஞ்சமாக மாறி, அதுக்கப்புறம் இப்போது 100% இயற்கை விவசாயியாக இப்போ இருக்கிறேன். காய்கறி கிட்டத்தட்ட ஒரு 15-20 ரகத்துக்கு பண்ணுறேன், சீசனுக்கு ஏற்ற மாதிரி. நெல்லையும் வந்து பாரம்பரிய ரகமாக ஒரு 5-6 வருஷமாக பாரம்பரிய ரகமே பயிர் வச்சு அரிசியாக குத்தி அதை முடிஞ்ச வரைக்கும் பதிவு விட்டு கிட்ட விளம்பரப்படுத்தி ஓரளவுக்கு சேல்ஸ் அரிசியாக தான் பண்ணுறேன். அதனால தான் ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது. ஏன்னா வந்து இயற்கை விவசாயத்தில் நெல் வந்து கெமிக்கல் போட்டு பண்ணுற மாதிரி 40 மூட்டை வரைக்கும் அறுவடை பண்ணுறாங்க. இது 12-15 மூட்டை, அதிகபட்சம் 20 மூட்டைக்கு மேலே அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஏக்கரில். அதனால் வந்து அரிசி ஆக்கி விற்றா தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு 10 ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நஷ்டம் தான் படணும்.
6: அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் இயற்கை விவசாயம் செய்கிறீங்க?
5: அது சில உடல் பாதிப்பு தான் சார். நான் வந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக பந்தல் காய்கறி தொடர்ந்து போடுறேன். அவரை, பாகல், புடலை, சுரக்காய் எல்லாமே பந்தல் போட்டிருக்கிறேன். அந்த டைமில் வந்து கெமிக்கல் விவசாயம் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணுவேன், தலையெல்லாம் கூட நஞ்சிடும், என்ன பண்ணாலும் அந்த இது ஏறிடும். அப்புறம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் வாந்தி மயக்கம் இந்த மாதிரி உடல் பாதிப்பு அதிகமாக கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற அந்த காய்கறியிலே இருக்குதுன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கினேன். அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய அந்த இயற்கையை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க, நானும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு 10 வருஷம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். எதுவாக இருந்தாலும் முன்னறிவிப்பாக என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சில மீட்டிங்கு, விவசாய மீட்டிங் இதெல்லாம் வந்து முன்னெடுப்பாக எடுத்து என்கிட்ட சொல்லும்போது நான் ஒன்று எல்லா மீட்டிங்களும் கலந்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதை இயற்கை விவசாயத்தை ஆரம்பித்தேன்.
6: இருந்தாலும் நாம் விவசாயம் பண்ணி நாம் எதிர்பார்க்குற விளைச்சல், அது ரசாயனம் போட்டோ அல்லது இயற்கை உரங்களை போட்டோ எடுக்க முடியாத சூழல் இருக்கிற பட்சத்தில், ஒரு பரிச்சாத்தமாக இயற்கை விவசாயம் பண்ணுவோம், நமக்கு சில சிரமங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லவில்லை, அதில் வந்து நமக்கு நட்டம் ஏற்படுதே, விளைச்சலில் வந்து வித்தியாசம் ஏற்படுதே, அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து பண்ணித்தான் ஆகணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி.
5: நம்ம உடல்நிலை பாதிப்பை வச்சு தான் இயற்கை விவசாயமே பண்ண ஆரம்பிச்சிடணுமா? அதனால் வந்து அதை வந்து 1-2 வருஷம் பண்ணிட்டு விட்டுட்டா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நஷ்டத்துக்கு தான் வழிவகுக்கும். இதை வந்து நம்ம பண்ண என்ன ஆகும்னா, அந்த வீரியம் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த வீரியத்தையே நம்ம எதிர்பார்க்க முடியுது. கெமிக்கல் விவசாயம் பண்ணுறாங்களா, அந்த ரேஞ்சுக்கு காய்கறி இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. அதனால்

0: வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நஷ்டப்பட்டாலும் இதை வந்து இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். சில ஊடகங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனால கண்டினியூ பண்ணி தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு. இன்றைக்கி நிலவரத்துக்கு 100% நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதனால் இயற்கை தொடர்ந்து பண்ணுறோம். அதுவும் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி அத்தனையுமே வந்து நான் வெளியில் வாங்குறதே இல்லை. இந்த தக்காளி வெங்காயம் சிலதெல்லாம் முக்கியமான தேவையை தவிர மீதி எல்லாமே வந்து என் தோட்டத்தில் விளையிறதுனால ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி ஒரு கீரை அது மாதிரி போடுறதுனால எல்லாருக்குமே உடல் எல்லாம் நல்லா தான் இருக்கும்.
1: இப்போது உங்கள் தோட்டத்தில் என்ன பயிர்கள்லாம் இருக்குது?
0: இப்போ வந்து ஒரே பந்தல் ஒரு 50 சென்டில் போட்டிருக்கிறேன். அந்த பந்தல் காய்கறியில் வந்து ஏற்கனவே வந்து ஊருக்கு பாகல் மட்டும் போடுவேன். அந்த மாதிரி வரும்போது என்னன்னா வைரஸ் இந்த மாதிரி நோயெல்லாம் பாகலில் அதிகம், இந்த லென்த்து நீளமான பாவகாலாம் அதிகமாக இருக்கும். போன வருஷத்துலேருந்து கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி அந்த பந்தல்லையே ஒரு 6 அடிக்கு ஒரு லைன் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு லைனில் பாகல், ஒரு லைனில் போடலை, ஒரு லைனில் பீர்க்கேன். அந்த மாதிரி எல்லா கொடியும் வந்து கலந்தே இருக்கும். கொடி வந்து பந்தலில் கலந்தே இருக்கும். எல்லா காயுமே கலந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு லைனில் நம்ம சேர்ந்து அறுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சில்லற வியாபாரத்துக்கு வந்து அவங்க ஒரு 4-5 ரகமாக இருந்தால் தான் அங்கே வந்து வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. எங்ககிட்ட ஒரு 7-8 பேர் ரெகுலராக வராங்க. சாயந்தரம் ஒரு 4 மணியாச்சுனா வந்துடுவாங்க. பறிக்கிறது கூட அவங்களே பறிச்சுக்குவாங்க கூலி இல்லாமல். அதனால் வந்து அந்த விவசாயத்துக்கு இந்த மாதிரி கலந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லா காய்கறி ஒரு 4-5 ரக அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. பந்தல் காய்கறியில் 3 பேர்கன் புடலை பாகல் சொன்னோன்னா அதுக்கப்புறம் அது முடிகிற கட்டத்தில் அதில் அவரை உருவாகிடும். ஆடி மாதத்தில் இந்த விதெல்லாம் போடும்போது பாரம்பரிய விதை வெள்ளை அவரை ஒன்று, அது வந்து 4-5 மாதம் ஆகும் காய் வரத்துக்கு. மார்கழி 15 தேதியில் தையில் தான் வரும். அதுக்குள்ளே இந்த போட்டிருக்கிற காய்கறியெல்லாம் முடிகிற கட்டம் காயிற நேரம் காயெல்லாம் நின்று போச்சுன்னா வேறு பிடிங்கி விட்டோம்னா அந்த அவரை வந்து ஒரு 15 அடிக்கு 2 செடி தான் போடுவோம். அதுவே அந்த 50 சென்ட் பந்தலை மூடிடும். ஒரு 20-25 செடியே மொத்தமே மூடிக்கும். அந்தளவுக்கு வேகம் வீரியமான கொடி ஓடும் அதிகமாக. அது வந்து பூச்சி கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டம். அது அப்படியும் வந்து இயற்கை விவசாயம் பண்ணினே இருக்கு சொல்ல இடையில கெமிக்கல் கூட கொடுக்க வேண்டியது வரும். அவரை மட்டும் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வரும். அந்த மாதிரி அந்த அவரை வந்து சித்திரப்பட்ட வரைக்கும் இந்த பந்தலே கண்டினியூ ஆகும்.
1: 4-5 மாதத்துக்கு மேலே போவோம்.
0: அதுதான் அந்த ஒரே பந்தல் அந்த அளவுக்கு 1 வருஷத்து வரைக்கும் வச்சுருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. கொத்தவரை நேரடி விதைப்பு பண்ணிவிட்டு பாத்தி கட்டிட்டு பண்ணுவோம். இப்போ கொத்தவரை இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 40-45 சென்டில் வந்து ஒரு 15-15 சென்ட்டாக 3 பிரித்து அதில் வந்து வெண்பூசணி, பரங்கி பூசணி, சொரக்காய், இந்த கொடி பயிர் வந்து ஒரு 5 அடிக்கு 5 அடிக்கு ஒரு பார் போட்டு அந்த தரையிலேயே படுற மாதிரி விட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து கட்டாக்கின்னு சொல்லிட்டு ஒரு காராமணி, அது வந்து அதிகமான காய்ப்பு, இப்போ புது ரகமாக அது ஒரு இதில்
1: வெரைட்டியில்
0: நிறைய காய்க்கும். அது ஒரு 15 சென்ட் தான் போட்டிருக்கிறேன். அதுலேயே ஒரு 50 கிலோ வரைக்கும் காய்க்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அது வந்து இப்போ தான் பூ பிஞ்சி வர ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து வெண்டை போட்டிருக்கிறேன், வெற்றின்னு ஒரு வெண்டை, அதுவும் நல்ல காய்ப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு 3-4 வருஷம் ஆயிடுச்சு வெண்டையை விட்டுட்டு. ஏன்னா அது வைரஸு காய்ப்பு சரியில்லை. இப்போ இந்த ரகம் நல்லா காய்க்குதுன்னும் போது அது ஒரு 15 சென்ட் போட்டிருக்குறேன். மணத்தக்காளி ஒரு 15 சென்ட் நட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் அரைக்கீரை இருக்குது. இதுதான் இப்போ இருக்கிறது. இப்போது ஏற்கனவே பழைய செடி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது செடி முருங்கை கீரையாக அறுவடை பண்ணியிருக்கிறேன். ஒரு 30 சென்டில் அகத்தி. அகத்தி வந்து மாதத்துக்கு 1 தடவை அறுப்பாங்க. 1 தடவை அறுத்தாலும் 2000-3000 வந்துடுவாங்க. ஏன்னா அது அமாவாசைக்கு 3 நாள் வந்து கட் பண்ணிவிடுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் அது போகுது. இப்போ ரெகுலராக கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லியும் ஒரு 200-300 அப்படி போயிட்டு இருக்குது.
1: மாட்டுக்கா மனுஷனுக்கா?
0: அது இப்போது மனுஷனுக்கு தான் சார் அது
1: ஜாஸ்தி.
0: முதல்ல வயிறு சுத்தம் பண்ணக்கூடிய பொருள் அது. வாரத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிட்டாவே வந்து நோயே இல்லை, வயிறு பூரா சுத்தம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன தெரியல, கோயில் குளம் அப்படின்ற மாதிரி ஜனங்களுக்கு பக்தி அதிகமாகிட்டு பசுமாட்டுக்கு கீரை கொடுக்கணும். அந்த மாட்டுக்கே உருவாக்கிட்டாங்க அதை நல்ல. அதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னா நமக்கு ஒரு டைம் போட்டோம்னா அகத்தி அது தொடர்ந்து ஒரு 6-7 வருஷம் கூட இருக்குது. அதே மாதிரி உரம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நீ இயற்கை உரம் கூட கொடுக்க தேவையில்லை. அந்த வேர் முடிச்சிலேருந்து அதுக்கு சத்து கிடச்சி தானாகவே துளுத்துக்குது. இப்போ நான் போட்டதே 1 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை, களை கூட எடுக்கலை. புல் பார்த்திங்கன்னா இவ்வளோ வேறு இருக்கும். மாட்டுக்காக இருக்கிறவங்க இருப்பாங்க, கீரை பாட்டு வந்ததுன்னா இருக்கும். அது வந்து அந்த மாதிரி பெனிஃபிட்டில் இப்போது அதுவும் இருக்குது. அகத்தி, முருங்கை இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருக்குது 5-6 வருஷமாக போட்டு.
1: இதெல்லாம் எவ்வளோ பரப்பு இருக்குங்கய்யா?
0: இப்போது நான் சொல்கிறது ஒரு 3 ஏக்கர் கிட்ட இருக்கும்.
1: அப்போ வெளியில் விற்பனை பண்ணுறீங்களா?
0: விற்பனை தான் டெய்லியும் ஒரு 7-8 பேர் தொடர்ந்து வந்துடுறாங்களே இங்கே தோட்ட தண்ணி வந்துடுறாங்க. 4 மணிக்கு வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு 6:30 வரைக்கும் கூட கண்ணுக்கு இருட்டாக வரவர்களும் கூட அங்கே தான் வேலை.

0: க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். சேல்ஸ் மூவ்மெண்ட்டு அந்த 4லேருந்து 7 வரைக்கும் தான். காலையில் டைம்லாம் எதுவும் வேலை செய்கிறது, இந்த ஸ்ப்ரே பண்ணுறது அது மாதிரிலாம் இருக்கும். மழை திடீர்னு வந்துச்சுன்னா நீங்கள் கெட்டு போடுங்க, வரணும், எதுவும் பறிக்க முடியாது. இதுதான் எங்கள் தொழில் அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது.
1: முக்கியமான கருத்து அகத்தியை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு எதுவும் உரமே போடுறதில்ல. நீங்கள் ஏன்னா அதில் வந்து இந்த நாடுவில்ஸ்னு சொல்கிற அந்த முடிச்சுகள் இருக்கும், அதுலேருந்து இதை
0: தடை உருவாக்கிறது.
1: ரைட்டு. மற்ற காய்கறி பயிர்களுக்கு என்ன விதமான உரங்கள் கொடுக்குறீங்க? நீங்கள் தான் ரசாயன உரமே கொடுக்குறதில்ல.
0: கொடுக்கல.
1: அப்போ ஏதாவது சத்துக்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுத்து தான்
0: கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அது ஒரு ஒரு டன் எரு, அதாவது ஒரு டிராக்டர் ட்ரக்கு ஒரு டன் எரு வந்து குப்பை பக்கத்துலேயே இடம் மர நிழலாக இருக்கும், ஒரு டன் எரு வாரி கொட்டிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு 25 கிலோ வந்து 30 கிலோ கடலை புண்ணாக்கு என்பிகே உரம் நிறைய அதில் சத்து இருக்கிறதுனால அது 5-6 அதை உரம் போட போகிறோன்றனா ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி ட்ரம்மில் ஊற வச்சுடும். அதை தண்ணி அதிகமாக ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த எருவில் அதை தூக்கி ஒட்டுவேன். அதுக்கப்புறம் மீனமில் 2 லிட்ரு உயிர் உரங்கள், அசோஸ் பயிர்லாம், சூடோமோனஸு, காஸ்போ பாக்டீரியா,
1: ட்ரைகோடர்மா
0: வெடி, இதெல்லாம் வந்து 2 லிட்ரு ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு 15-20 லிட்ரு ட்ரம்மில் வந்து ஒரு 2 கிலோ வெள்ளம் போட்டு எல்லாத்தையுமே உடச்சி ஊற்றி 2 நாளைக்கு இது பண்ணி வச்சுருவோம். அதுவும் ஏன்னா எரு போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் அன்றைக்கே புதுசாக போட்டுது பாருங்கள் சாணம், அந்த சாணத்தை ஒரு 5 கிலோ 6 கிலோ எடுத்து வச்சுடுவேன். கோமியம் ஒரு 5 லிட்ரு, மோர் ஒரு 10 லிட்ரு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடியில் வச்சுருக்கேன். எரு கொட்டிட்டு ஒவ்வொரு அதான் ஒவ்வொரு அடுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தெளித்து ஒரு 3-4 அடுக்கு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கலந்து அதை மூடி ஓரம் கட்டிடுவேன். ஒரு 15 நாள் வரைக்கும் மூடி வச்சுருப்போம். 15 நாள் வரைக்கும் மூடி வச்சுட்டு 15வது நாள் அந்த சூடு ஆத்துறதுக்காக மறுபடியும் கழிச்சிடுவோம். அதை கழித்து மறுபடியும் சேர்த்துருவோம். அது ஒரு 3-4 மாதம் வரைக்கும் முதல் உழவு எப்போ ஓட்டுறோமோ அப்போ அந்த உழவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது, ஈரப்பதம் இருந்தால் எருவு போட்டே ஓட்டுவோம், ஈரப்பதம் இல்லைன்னா போதெல்லாம் ஓட்டிட்டு தண்ணி பாயும்போது முன்கூட்டி போட்டுருவோம். அது காயக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஊட்டம் பெரிய ஒவ்வொரு இதுக்கு ஒரு 5-6 பை அதான் அந்த ரசாயன உரம் போடுறாங்க பாரு, அந்த ரேஞ்சுக்கே நம்ம பளிச்சுன்னு போட்டாலே அது அதனுடைய வீரியம் நல்லா இருக்கும். வரும்போதே வீரியம் நல்லா வரும். ஒவ்வொரு தண்ணிக்கும் ஜீவாமிர்தம் உயிர் உரம்னு சொல்லிட்டு ஒன்று ரொம்ப சுலபமாக ஒருத்தர் சொல்லியிருந்தார், அதை ட்ரை பண்ணேன், அது அருமையாகவே வேலை செய்யுது.
1: அது என்ன
0: அது உயிர் உரன்றது? ஒன்றும் ரொம்ப சிம்பிள், 10 கிலோ சாணம், 10 லிட்ரு கோமியம். 10 லிட்ரு கோமியத்தில் 2 முட்டை, எந்த முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை முட்டையோ நாட்டுக்கோழி முட்டையோ, அதை வந்து உடச்சி கலக்கிடணும் கோமியத்தில். அதுக்கப்புறம் இந்த 10 கிலோ சாணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரைச்சிட்டு திக்காக தான் இருக்கும், நம்ம ஒரு 50 சுற்றி கலக்கி வச்சிடணும். மறுநாளைக்கு அதை சுற்றுனீங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கும், அப்படியே அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். அது தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து 6 நாளைக்கு தொடர்ந்து முடிச்சுட்டு 7வது நாள்லேருந்து அதை பயன்படுத்தலாம். ஒரு 100 லிட்ரு தண்ணிக்கு ஒரு 300 மில்லி அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு நீர் வழியாக கூட விட்டுடலாம். ஸ்ப்ரே பண்ணுறதும் ஒரு இதே மாதிரி ஒரு 100 மில்லி அளவுக்கு ஒரு 10 லிட்ரு தண்ணிக்கு ஸ்ப்ரேவும் பண்ணலாம். பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணும், வீரியத்தையும் கொடுக்கும் ஓரளவுக்கு. அந்த இந்த உயிர் உரம் நல்லா கை கொடுத்துது அந்த நெல்லுக்கு.
1: இப்போ இதனாலெல்லாம் வந்து உங்களுடைய அந்த சாதாரணமான விளைச்சல் வந்து குறையாமல் கிடைக்குதுங்களா?
0: கிடைக்கும் சார், குறையாமல் கிடைக்குது. ஆனால் நெல் வந்து இது வரைக்கும் பண்ண முடியல. இந்த வருஷம் ஓரளவுக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஓரளவுக்கு நம்ம கெமிக்கல் போட்டு பண்ணுற ரேஞ்சுக்கே விளைச்சல் இருக்குது, அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. அதனால் இந்த வருஷம் எதிர்பார்க்குறேன்.
1: அறுப்பறுத்தா?
0: ஆமாம், தெரியும். ஏன்னா வீரியமே தெரியுது, நெல்லுடைய வீரியமே தெரியுது நமக்கு. இயற்கை விவசாயம் அதில் பார்த்தா அதுக்கு இதுக்கு வித்தியாசத்தை பார்த்தா நமக்கு இதுவே நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்குது. சண்முகம் ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்க.
0: 7397-7397
1: 6143-77 6161-43-77 இதில் உங்களை தொடர்பு கொள்ளலாமா?
0: பண்ணலாம் சார்.
1: இயற்கை விவசாயம், இயற்கை இடுபொருட்கள் எப்படி பயன்படுத்துறது என்னங்கிறது சொல்லித்தரீங்களா?
0: சொல்லித்தரேன் சார்.
2: என்ன மருதாணியக்கா, இயற்கை வழி வேளாண்மை பற்றி திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை ஈ சண்முகம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
3: கேட்ட முத்தழகு, இயற்கையான முறையில் சாகுபடி எப்படி செய்யணும்னு ரொம்ப தெளிவாக சொன்னார்.
2: அக்கா, காய்கறி பயிர்களை இயற்கை வழியில் நம்ம வெள்ளாமல் பார்த்தோன்னா நமக்கும் நல்லது, நம்ம எதிர்கால சந்ததிக்கும் நல்லது.
3: ஆமாம் முத்தழகு, இதை நாமளும் கடைப்பிடிக்கணும், நம்ம அடுத்த தலைமுறையையும் கடைப்பிடிக்க வைக்கணும். அப்படி செஞ்சாதான் நாம ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ முடியும்.
2: கண்டிப்பாக்கா. அக்கா, அடுத்ததாகவும் விஷயம் இருக்கு, அதையும் கேளுங்க.
3: அது என்ன விவரம்?
2: மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் பற்றி கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவங்க தான் தகவல்களை பகிர்ந்துக்க போறாரு, அதையும் கேட்போம்.

0: உங்களுடைய மரச்சீனி சாகுபடி அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டு காலம் இருக்கும்?
1: தாப்பனார் காலத்தில இருந்து மரவள்ளி கிழங்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் விவசாயங்கள் அன்னைக்கு சேனை காய்ச்சல் இப்படிப்பட்ட விவசாயங்கள் எல்லாம் செய்துட்டே இருந்தாவே அந்த அதை தொடர்ந்து நம்ம அதை தொடர்ந்து செய்துட்டு கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு நட்டிருக்கேன். நான் குத்தகை எடுத்துதான் நட்டிருக்கேன். இப்போ
0: மரச்சீனியை பொறுத்தளவில் அது சாகுபடி அப்படிங்கறது ஒரு கடினமான பணியா லெகுவான பணியா?
1: இல்ல அது என்ன பெரிய கடினம் இல்ல. முதல்ல சாதாரண எல்லா மண்ணும் களிமண் போக மீது எல்லா மண்ணுக்கும் மரவள்ளி வராது. கொஞ்சம் உரங்கள் பூமியில கொஞ்சம் உரம் இருந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: மரச்சீனி கன்று தேர்வு அப்படிங்கறதுல என்ன மாதிரியான கன்று தேர்வு செய்யணும்? ரொம்ப பருமனா எடுக்கணுமா அல்லது மெலிதா இருந்தாலும் கூட காட்டம் இருக்குங்கிறீங்களா?
1: இல்ல என்ன ஊர்ல சொல்லுவோம் ரெண்டு பேர்ல உள்பட்ட கம்புகளை வெட்டி நடிதான் நல்லது. அதுதான் ஒரு அரை அடி முக்கால் அடிக்குள்ள ஒரு கம்பை வெட்டி அப்படியே ஒரு குண்டுக்கு ஒண்ணு வச்சு ஊனி நட்டுட்டா போதும்.
0: சரி, அறுவடை முடிஞ்ச உடனே அந்த கம்பை உடனடியா வச்சிடலாமா அல்ல அதுக்குன்னு சில முறைகள் இருக்குங்கிறீங்களா?
1: இப்ப முன்னாலே என்னச்சுன்னா பஞ்சு மாசம் மரவள்ளி கிழங்கு நடுவாங்க. அன்னைக்கு வயலில் எல்லாம் அதிகம் வரமாட்டான். அன்னைக்கு வயலில் எல்லாம் நெல்லாம் நட்டுட்டு இருக்கு.
0: அது ஒரு முறையா இருக்கு.
1: அது ஒரு முறையா இருந்துட்டு இருந்து அன்னைக்கு என்ன அது மார்கழி தை மாசம் எல்லாம் மரவள்ளியை பிடுங்குவாங்க. அதை கம்பை வெட்டி நிலையில வச்சிருவாங்க. அது மூணு மாசம் நாலு மாசம் அப்படியே இருக்கு.
0: நல்ல நடைமுறையா?
1: அது நல்ல நடைமுறை. ஆமா, உடனே நட்டு ஒரு மூணு நாலு நாள்களையும் வேறு வந்திருக்கும். இன்னைக்கு அப்படி இல்ல. அந்த மாதிரி நட்டாச்சுன்னா இன்னைக்கு வராது.
0: கம்பு வெட்டி நடுதல்லையும் கூட தலைகளா நட்டுட்டோம் அப்படின்னா கிழங்கு கூட கிடைக்காதுங்கிறாங்களா இல்ல கிடைக்குமா உங்க அனுபவத்துல?
1: அது என்ன தலைகளா நட்டாலும் ஒரு கிழங்கு இருக்கும்.
0: இருக்கும்
1: ஒரு கிழங்கு இருக்கும்.
0: அதை நடக்கூடியது எப்படி எது மேல்பாகும் கண்டுபிடிக்க அடையாளப்படுத்தணுமா?
1: அடையாளம் என்ன ஒரு கம்பை நம்ம வெட்டி வெட்டி எடுத்தாச்சுன்னா அதுக்கு இலைக்கு மேல ஒரு சிறிய கண்ணு இருக்கும்.
0: தெரியும் பார்த்தா.
1: ஆமா, எல்லா இலைகள் கண்ணுகளையும் இருக்கும். இலைக்கண்ணுக்கு மேல இருக்கணும். அப்படி அந்த அதே மாதிரி நட்டாச்சுன்னா சரியா வந்துடும்.
0: களை எடுத்தலுக்கு பிறகு மேல் உரம் கொடுத்தல் உண்டா?
1: இல்ல அப்படி
0: ஒண்ணுமே தேவையில்லை.
1: ஒண்ணு குடிக்கிறது ஒண்ணும் இல்ல. முதல்ல அடிவரங்களா கொடுத்துட்டா சிலவங்க என்ன யூரியா என்ன சில இதெல்லாம் போடி ஆகும்.
0: மர்ச்சீரியை பொறுத்த அளவுல கம்பு வச்சு எவ்வளவு நாட்கள்ல அறுவடைக்கு?
1: ஏதேசம் எட்டு மாசம். எட்டு மாசத்துக்கு பிறகு என்னைக்கு அறுவடை பண்ணிக்க.
0: ஒரே மாதிரி கிழங்கு வைத்தல் அப்படிங்கிற தன்மை தான் அந்த விளைநிலம் முழுவதுமே இருக்குமா அலே வித்தியாசப்படுமா? மூட்டுக்கு மூடு
1: வித்தியாசம் வராது. என்ன நம்ம ஒரே இடத்துல நடிய மாதிரி அது சில இடங்கள் என்னன்னா மண்ணுக்கு தன்மை கொஞ்சம் மோசமா இருக்கும். உரத்தன்மை குறவா இருக்கும். மரத்துக்கு சோலை இருக்கும். அந்த பக்கத்துல எல்லாம் வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மற்றபடி நேச்சராட்டு நமக்கு சூரிய ஒளி சரியானபடி உரவும் சரியானபடி இருந்தா சொன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். இப்ப என்ன பூச்சினால தாக்கினாலையும் சில பிரச்சனைகள் உண்டு.
0: என்ன பூச்சி வந்துடும் அப்படி?
1: இப்ப என்னன்னா இந்த இது வெள்ளையினால பெரிய பாதகங்கள் வரும். இலையில எல்லாம் அப்படியே வந்து இதாகிடும். அப்படியே வந்து ஒட்டி பிடிச்சிடும். அதுல சாரை உறிஞ்சு
0: பச்சையும் போயிடும்.
1: பச்சையும் போயிடும்.
0: அப்புறப்படுத்த முடியாதா?
1: அது எல்லாம் பெரிய கொஞ்சம் கஷ்டம் தான்.
0: நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க?
1: இதுக்கு முக்கியமாட்டேன் டெய்லி கொஞ்சம் அதை கவனிச்சிட்டு இருந்தா இல்ல. இப்ப தண்ணி இருந்தா சொன்னா கொஞ்சம் தண்ணி வாரி அடிச்சுட்டா போறோம். பிரஷர் அடிக்கணும். அடிச்சா சொன்னா கொஞ்சம் அது பறந்துடுது எங்கேயாவது போகும். மற்றபடி அது பெரிய அளவுல ஒண்ணும் செத்துக்கிடாது. இன்னைக்கு இங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணுவாங்க, நாளைக்கு கொஞ்சம் அந்த பக்கம் பண்ணுவாங்க. இப்ப அந்த மரச்சினி ஒரு பக்கத்துல மரச்சினி அப்படிங்காச்சு இதென்ன நேரையா அங்க போயிடும். இப்படி அது ரோல் ஆட்டாது.
0: அப்ப அந்த கம்ப கூட பார்த்துதான் வாங்கணும்.
1: ஆமா, அது பார்த்துதான். அது நடிய மேத்துல மாவு பூச்சி இருக்கா அது எல்லாம் பார்த்துதான் கம்பணும்.
0: அப்புறம் நோய் தாக்குதல் உண்டுமா மரச்சினில?
1: சில மேத்துல கிழங்கல் அப்படி இப்படி எல்லாம் வர வாய்ப்புகள் உண்டு.
0: சரி, ஒரு இயற்கை பேரிடர் மாதிரியான ஒரு நிலை மரச்சீனி போட்டிருக்கீங்க. கிழங்கு வைக்கக்கூடிய பருவம் அல்ல கிழங்கு வச்சிடுச்சு. அறுவடைக்கு இன்னொரு இருபது நாட்கள் இருக்கு. பெருவெள்ளம், தொடர் மழை, வெள்ளம் கட்டிடுச்சு, அந்த மாதிரி நிலையில என்ன முன்னெச்சரிக்கையா செயல்படணும் அல்லது பாதிப்பு தான்ங்கறீங்களா?
1: இல்ல அது என்னன்னா நம்ம பிடிஞ்சு எடுத்தாச்சுன்னா ஒண்ணும் இல்ல. அல்லா தண்ணி நிறைய கட்டிதுன்னா அப்படியே அழுகிரும். அப்படியே
0: விலை இல்லன்ட்டு விட்டோம்னா
1: அழுகிரும். வடிகால் வேணும். தண்ணி கெட்டாம இருக்கணும். தண்ணி கட்டியாச்சுன்னா அது சோலி முடிஞ்சு.
0: ஆச்சரியப்பட்ட நிலைகள் இருக்கா அறுவடை அப்படிங்கிற ரீதியில? நான் கூட நினைக்கல சார், இந்த மூட்டில வந்து பார்த்தா ஆஞ்சால இருந்தது. இந்த மூட்டில வந்து 10 கிலோ 8 கிலோன்னு எடுத்தேன். எனக்கே ஆச்சரியம். அந்த மாதிரி நிலைகள்
1: இல்ல. அந்த மாதிரி நிலையில இருக்கும். அது மண்ணுக்குள்ள இருக்க நம்ம அதை வெளியே இருந்து பார்த்து ஒண்ணும் கணிக்க முடியாது. அதனால எப்படி இருக்குன்னு அதை பிடிங்கி பார்த்தா அதுக்குள்ள தெரியும். மரவள்ளி கிழங்க பொறுத்த அளவுல கொஞ்சம் இடவழி இருக்கணும். மரவள்ளி கிழங்கு நிறைய
0: நெருக்கமா
1: நெருங்கியாச்சுன்னா எல்லாம் செடி மேல வளர்ந்து அப்படியே சரிஞ்சிடும். கிழங்கு தன்மைகள் ரொம்ப குறைவா இருக்கும். முன்னால என்ன செய்வான்னு இந்த மரவள்ளி கிழங்க இந்த பதநீர்ல போட்டு பதநீர் காஞ்சிட்டு இருக்கும்போ இந்த மரவள்ளி கிழங்க அந்த பதநீர்ல போட்டு
0: பச்சை கிழங்கியா?
1: ஆமா, பச்சை கிழங்கு பதநீர்ல போட்டு வேக வச்சு குழந்தைகளுக்கு நசுக்கி கொடுப்பாவ.
0: அவ்வளவு சத்து.
1: ஆமா, அவ்வளவு சத்து. அது ஒரு சுவையா இருக்கும். சாப்பிட்டாச்சுன்னா அப்படி இருக்கும்.
0: நீங்க அறுவடைக்கு தயாராயிடுச்சு மரச்சீனி அப்படிங்கறது அறிகுறிகள் அந்த தரைத்தளத்துல தெரியுமா? இப்படி
1: தெரியும். அது என்னன்னா மரவள்ளி அடுத்து மேல வரைய அதேசம் கொஞ்சம் லெவலுக்கு மேல பெய்யாச்சுன்னா போய் 7 மாசம் 8 மாசம் ஆகிவரும். அந்த அறுவடைக்குள்ள காலம் நெருங்கி வந்து நம்ம கணக்கு போட்டுருக்கோம்.
2: என்ன மருதானியக்கா, மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் பத்தி கன்னியாகுமரி மாவட்டம்

0: கொட்டூர் பி ஹென்றி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
1: முத்தழகு, பரவாயில்ல, மரவள்ளிக்கிழங்கு சாகுபடியில் இம்புட்டு வழிமுறைகள் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: ஆமாக்கா, எனக்கு கூட கிழங்கு ருசியாக இருக்குன்னு வாங்கி தின்ன மட்டும்தான் தெரியும், அதுலேயும் இம்புட்டு வழிமுறைகள் இருக்குன்னு இப்போ தான் புரியுது.
1: முத்தழகு, நேற்று கூட எங்கள் அண்ணன் மரவள்ளிக்கிழங்கு தான் வாங்கி கொடுத்தது, வேக வச்சு வச்சுருக்கேன், வந்து சாப்பிடு புள்ள.
0: அட, சரியான நேரத்துக்கு தான் தகவல்களையும் கேட்டிருக்கோம். கிழங்கை சாப்பிட்றதோட மட்டும் நிறுத்திக்காம அதை வெளியே வச்சு நாலு வருமானம் பார்க்கறதுக்கு வழியையும் பார்ப்போம்.
1: அட, சரியா சொன்ன.
2: இன்று தேசிய பெண் விவசாயிகள் தினம். வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு துறையில் பெண் விவசாயிகளின் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் அக்டோபர் மாதம் 15 தேதியன்று ராஷ்டிரிய மகிழா கிசான் திவாஸ், அதாவது தேசிய பெண் விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. 2026 ஆண்டான இந்த ஆண்டை ஐக்கிய நாடுகள் சபை பெண் விவசாயிகளுக்கான சர்வதேச ஆண்டு என அறிவித்துள்ளது. வேளாண்மையில் விவசாயம் சார்ந்த எண்ணற்ற உப தொழில்கள் உள்ளன. பெண்கள் தங்கள் வாழ்வாதாரம் உயரவும் விவசாயத்திற்கு உதவும் வகையிலும் இது போன்ற விவசாய உப தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நமது பெண் விவசாயிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கவும் அவர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் அரசாங்கம் பல்வேறு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் செயல்படுத்தி வருகின்றது. தேசிய பெண் விவசாயிகள் தினமான இன்று விவசாயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வெற்றி பாதையில் செல்லும் காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூரைச் சேர்ந்த எஸ் ரேவதி அவர்களின் அனுபவங்களை கேட்டறியலாமா?
3: 12 மாடு வச்சுருக்கோம் சார், கன்னிக்குட்டியும் ஒரு 12 இருக்குது. இப்போ கடை கன்னிக்குட்டி போட்டுச்சிங்கன்னா அது ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா வச்சுப்போம். நாங்கள் இந்த கெடா விடுவாங்கள்ல அதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம், இல்லை மற்றதுக்கும் விட்டுருக்கோம். எல்லாம் நாங்களே உற்பத்தி செஞ்சு வந்தது தான், வெளியிலலாம் எங்கேயும் வாங்க மாட்டோம், எங்கள் மாடே தான் அது. கன்னிக்குட்டிக்கு தனியாக ஒரு கொட்டைக்கு மாதிரியும் மாட்டுக்கு தனியாக கட்டுற மாதிரியும் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கே 30 லிட்டர் இல்லை 35 லிட்டர், இப்போ 10-12 மாடு இருக்குங்கன்னா அதில் ஒரு 6 மாடு பால் கறக்கும். அப்படியே சுழற்சி முறையில் தான் வந்துட்டுருக்கோம். ஒரே இதுவாக்க வந்தாக்கா நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும், அதனால் சுழற்சி முறையில் சனை பிடிச்சி கன்று போட்டுச்சிங்கன்னா அதே நம்மளுக்கு நல்ல வருமானம் தான். 10 ஒரு முறை அந்த பணப்பட்டுவோட பண்ணுவாங்க பால். இதில் ஆடுக்கு மாடு கோழி தீவன புல் இந்த பால் மதிப்பு கூட்டு பொருள் என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் வாத்து எல்லா பயிற்சியும் இருக்குது சார். எல்லாமே அனுபவம் தான், போய் பார்த்ததால தான் தெரிஞ்சுது. நம்மளுக்கு தெரியாமல் வீட்லேயே நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறப்போ எனக்கு வந்து உயிரினத்தை வந்து காப்பாற்ற முடியல. இப்போ அந்த கிளாஸுக்கு போய் ஏன்னா தொழில் பயிற்சி மூலயமா எனக்கு நிறைய கற்றுட்ருக்கேன். இப்போது நிறைய என்னுடைய படிப்பு விட்டுட்டு கூட நான் இதில் இறங்கியிருக்கேன். சரி, இதில் செஞ்சாக்கா நம்மளுக்கு அதை விட நம்ம வருமானம் அதிகமாக ஈட்டலாம் அப்படின்றதுக்காக பால் தயிர் மோர் வெண்ணெய் அப்படி எடுக்கலாம். அடுத்து அது சாணம் பார்த்திங்கன்னா எருவாகவும் பயன்படுத்திக்கலாம், ஊதுபத்தி இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு ஆடு வந்து ஒரு 100 ஆடு வளர்க்கணுன்ற ஆசை இருக்குது. மாடு ஆட்டு பண்ணை எல்லாமே டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் அதிகமாக வருமானத்தை ஈட்டலாம், தொழில் வாய்ப்பையும் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் சார். படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்காமல் வேலைக்கு போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இல்லாமல் நம்மளே தனியாக சுயமாக சம்பாரித்து முன்னேறனா இது மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம், ஒருங்கிணைந்த பண்ணி ஆரம்பித்து நல்ல லாபம் ஈட்டலாம், அடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம்.
2: அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதுரைச் சேர்ந்த ஏ கஸ்தூரி அவர்கள் விவசாயத்தில் தான் கடந்து வந்த பாதையை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்.
4: எனக்கும் கேவிகேக்கும் கிட்டத்தட்ட 12 சம்பந்தம். 12 நான் இங்கே தான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு துறையிலிருந்தும் மதிப்பு கூட்டு பொருள் விவசாயம், நான் வந்து விவசாயி, அந்த இதில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றும் இங்கே வந்து கற்றுக்கிட்டு தான் போய் செய்கிறேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி புதுசாக வருதுங்க சார். அதெல்லாம் வந்து நான் 12 முன்னாடி கற்றுக்கிட்டேன்னு வீட்டில் இருந்தால் அது தெரியாது இல்லையா. இப்போ என்ன புது டெக்னாலஜி வந்திருக்கு, விவசாயத்தில் என்ன பண்ணலாம், மற்ற விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருளில் என்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஒருங்கிணைந்த பண்ணையமா பண்ணிட்டு இருக்கிறதால ஒவ்வொன்றுக்கும் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வளர்த்து பார்த்ததில் எனக்கு நிறைய நஷ்டம் வந்தது, ஆனால் இங்கே வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டதால எனக்கு அதை படிப்படியாக மேலே எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு அனுபவமாக இந்த இடம் எனக்கு அமைஞ்சது. அதுவும் இல்லாமல் இப்போது நிறைய இந்த ஒரு சப்சிடி ஆகட்டும் எங்களுக்கு மகளிர் குழுவுக்கு பிஎம்எஃப்எம்ஐயில் லோன் எடுத்து தான் நாங்கள் மிஷினரி வாங்கி போட்டிருக்கோம். பிஎம்இஜிபி இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. பிஎம்இஜிபி அப்புறம் தாட்கோவில் பிஎம்எஃப்எம்ஐலேருந்து மாவு அரைக்கிறது, இட்லி மாவு அரைக்கிறது. இட்லி மாவும் எங்களோட ஒரு குழுவிலேருந்து ஒரு பாட் பாட்டாக பிரிஞ்சு நாங்கள் பிரித்து ஒருத்தவங்க வந்து இட்லி மாவு இது பார்த்துக்கிறாங்க, பேட்டர் பார்த்துக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து மிளகா தனியா இந்த மதிப்பு கூட்டு வருது இல்லையா இட்லி பொடி அதுக்கு மாதிரி மூலிகை இட்லி பொடி அந்த இதுவெல்லாம் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. இப்போ உணவகத்தையும் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. 5 பேர் மொத்தம் 3 டீம்.

0: அம்மா பிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஹெட்டாக நான் இருந்து பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சார் சொல்லி கொடுத்தது வந்து கிருணி பழத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. கிருணி பழத்தில் வந்து அல்வா, கிருணி பழம் அல்வா, அதுக்கப்புறம் வந்து தர்பூசணியை சாப்பிட்டு அப்படியே போடுறோம் இல்லையா, அதில் வந்து பிக்கல் அதை மாதிரி சொல்லி கொடுத்தாங்க சார். அந்த வெள்ளையாக வரும் இல்லையா, அதில் பிக்கல் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்புறம் இங்கே கோழியும் நாங்கள் வாங்கியிருக்கோம், அதுவும் ஒரு 40 எங்கள் குழு இல்லாமல் மற்ற குழுக்களுக்கும் மகளிருக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன் இங்கே இருந்த கேவிகேலேருந்து. எல்லாரும் அதிலிருந்து ஒரு வருமானம் ஈட்டுறாங்க.
1: இது போன்று விவசாயத்தில் கால் பதித்து முன்னேறி வரும் பெண்மணிகளின் வார்த்தைகள் என்றும் பிறருக்கு வழிகாட்டியாகவே உள்ளன. இவர்களின் வார்த்தைகளில் உள்ள தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி நாட்டின் மூளை முடுக்கில் உள்ள முன்னேற துடிக்கும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சயம் ஊக்கத்தை வழங்கும். முன்னேற துடிக்கும் பெண்கள் அனைவருக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளும் உதவிகளும் நிரம்ப உள்ளன என்பதை தேசிய பெண் விவசாயிகள் தினமான இன்று ஆழமாய் நினைவூட்டுகிறோம். நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் சாகர் மாலா, துறைமுகங்கள் வழியாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி துறைமுகத்துறை இயக்குனர் திரு டி மோகன்குமார், நேர்முகம் காண்பவர் செங்கேணி பழனி.
2: இந்தியா உலகின் மிக நீளமான கடற்கரைகளை கொண்ட நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் சர்வதேச வர்த்தகத்திலும் கடல்சார் போக்குவரத்திலும் துறைமுகங்கள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது சாலைகள், ரயில்கள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றை மட்டுமே சார்ந்ததல்ல. அந்த நாட்டின் துறைமுகங்கள் எவ்வளவு திறம்பட செயல்படுகின்றன என்பதையும் பொறுத்துள்ளது. இந்த பின்னணியில் துறைமுகங்களை மையமாக கொண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய முக்கியமான முன்னெடுப்புதான் சாகர்மாலா.

0: திட்டம். 2015 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டம் துறைமுகங்களின் நவீனமயமாக்கல், போக்குவரத்து இணைப்புகளை மேம்படுத்துதல், கடலோர தொழில் வளர்ச்சி மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதார முன்னேற்றம் போன்ற பல்வேறு நோக்கங்களை கொண்டுள்ளது. இத்திட்டம் குறித்து விரிவாக கூறுவதற்கு புதுச்சேரி அரசின் துறைமுகத்துறை இயக்குநர் திரு டி மோகன்குமார் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், எங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதல்ல சாகர்மாலா திட்டம் தொடங்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன என்பதை எளிமையாக கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: சாகர்மாலா திட்டம் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் 2015 கொண்டு வந்த ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்கீம். இதன் மூலம் இந்தியாவோட கடற்கரை மற்றும் உள்நாட்டு நீர்வழிகளின் திறனை முழுமையாக பயன்படுத்துவதுதான் நோக்கம். இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 11,000 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை உள்ளது. 14,500 கிலோமீட்டர் நீளமுள்ள நேவிகபிள், அதாவது நம்ம பயணம் செய்யக்கூடிய உள்நாட்டு நீர்வழிகள் உள்ளது. ஸோ இதை கொண்டு நம்முடைய நாட்டின் பொருளாதாரத்தை

0: இதன் மூலம் இந்தியாவோட கடற்கரை மற்றும் உள்நாட்டு நீர்வழிகளின் திறனை முழுமையாக பயன்படுத்துவதுதான் நோக்கம். இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 11,000 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை உள்ளது. 14,500 கிலோமீட்டர் நீளமுள்ள நேவிகபிள், அதாவது நம்ம பயணம் செய்யக்கூடிய உள்நாட்டு நீர்வழிகள் உள்ளது. ஸோ இதை கொண்டு நம்முடைய நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம்.
1: இந்தியாவிற்கு சுமார் 11,000 கிலோமீட்டர் கடற்கரை உள்ளது. இத்தகைய நீண்ட கடற்கரையை கொண்ட நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில துறைமுகங்கள் எந்த அளவுக்கு முக்கிய பங்காற்றுகின்றன சார்?
0: துறைமுகங்களை ஒரு நாட்டின் பொருளாதாரத்தோட நுழைவாயில நம்ம கருதலாம். அவை வந்து சர்வதேச வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி, வேலை வாய்ப்பு உருவாக்கம், தொழில்துறை வளர்ச்சி, இவை எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது. இப்ப சர்வதேச வர்த்தகம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா கச்சா எண்ணெய், நிலக்கரி, இயற்கை எரிவாயு, இந்த மாதிரி எசென்சியல் கமாடிட்டிஸை நம்ம வந்து இறக்குமதி செய்வதற்கும், அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதியில டெக்ஸ்டைல், ஹார்ட்வேர்ஸ், இன்ஜினியரிங் கூட்ஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சரல் கூட்ஸ், இந்த மாதிரி பொருட்களை இந்தியாவிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் துறைமுகங்கள் தான் ஒரு முக்கிய காரணியாக உள்ளன. வேலை வாய்ப்பு உருவாக்கம்னா இவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது. இப்ப எப்படின்னா இந்த கண்டெய்னர் ஹேண்டலிங், கார்கோ ஹேண்டலிங், சரக்குகளை கையாளுதல், கப்பல் பழுதுபார்ப்பு, கப்பல் கட்டுமானம், இப்படி நேரடியா வந்து பல்வேறு வேலைகளை உருவாக்குறது. மறைமுகமா பார்த்தோம்னா லாஜிஸ்டிக்ஸ், இந்த லாரி, ரயில்வே, இவற்றின் மூலமா நம்ம சரக்குகளை மூவ் பண்றது, அப்புறம் வேர்ஹவுஸ், அப்புறம் கஸ்டம்ஸ், இந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல மறைமுகமாக வேலை வாய்ப்பை உருவாக்குகிறது. தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னா இப்ப நம்ம வந்து கடற்கரை சார் பொருளாதார மண்டலங்கள் அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி. இதுல வந்து பல்வேறு விதமான தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுகின்றன. ரா மெட்டீரியலை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து அதை உற்பத்தி செய்து அப்படியே வந்து நம்ம துறைமுகங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். இவ்வாறு தொழில்துறை வளர்ச்சிக்கும் துறைமுகங்கள் வந்து ஒரு முக்கிய காரணியாக செயல்படுகிறது.
1: சாகர்மாலா திட்டம், துறைமுக நவீனமயமாக்கல், துறைமுக இணைப்பு, துறைமுகம் சார்ந்த தொழில் வளர்ச்சி, கடலோர சமூக மேம்பாடு, கடலோர கப்பல் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆகிய முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியதாக கூறப்படுகிறது. இந்த 5 அம்சங்களையும் நேயர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
0: நீங்க சொன்னது சரி. இந்த மாதிரி 5 முக்கிய தூண்களை கொண்டுதான் வந்து சாகர்மாலா திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதனோட நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம நாட்டோட போர்ட் துறைமுகங்களோட திறனை அதிகரித்து உலக தரத்திற்கு உயர்த்தி கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இந்த 5 வகையான தூண்களின் மூலமாக. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்தோம்னா போர்ட் மாடர்னைசேஷன் அண்ட் நியூ போர்ட் டெவலப்மெண்ட், துறைமுகங்களை நவீனமயமாக்குதல் மற்றும் புதிய துறைமுக மேம்பாடு. ஸோ இதுல 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு எக்ஸிஸ்டிங் போர்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட் வேணும், அதாவது அது மெஷினரியா இருக்கலாம், இருக்கிற இயந்திரங்களை மாற்றுதலா இருக்கலாம், புதிய கட்டடங்கள் உருவாக்குவதாக இருக்கலாம், புதிய தேவைகளை வந்து நம்ம வழங்கலாம், அப்படி இல்லைன்னா மொத்தமாவே ஒரு புதிய போர்ட் தேவை அப்படின்னா ஒரு கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்டா எடுத்துட்டு அதுவும் குறிப்பாக நம்ம வந்து மெகா போர்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல போறோம். 2 தூண்கில நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதாவது வந்து போர்ட் கனெக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். இப்போ நமக்கு போர்ட் மட்டும் இருந்தா நம்மளால எதுவும் செய்ய முடியாது. இவை எங்கெங்கு உற்பத்தி செய்யப்படுதோ அந்தந்த மையங்களுக்கு வந்து போர்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். அதுக்காக வந்து நெடுஞ்சாலைகளை உருவாக்குதல், எக்ஸ்பிரஸ் வே உருவாக்குதல், அப்புறம் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடர், டெல்லி மும்பை காரிடர் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடரை உருவாக்குவதற்கும் இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. போர்ட் லெட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இப்போ நம்ம ஊர்ல பார்த்தோம்னா பொதுவாக நம்ம சிப்காட், SEZ இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். இதே மாதிரி CEZ, அதாவது கோஸ்டல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு உருவாக்கி அங்கே இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான் இந்த பில்லரோட முக்கியமான வேலை. நெக்ஸ்ட் ஒன், கோஸ்டல் ஷிப்பிங் அண்ட் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டிரான்ஸ்போர்ட். கூட்ஸ், கார்கோ இதெல்லாம் நம்ம எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்னா ரோட்ஸ் வழியாகவோ இல்லை ரயில்வே வழியாகவோ நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். அவ்வாறு மூவ் பண்ணும்போது அந்த பொருளோட மூவ்மெண்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, ரெண்டாவது பொல்யூஷன் அதிகமாகுது. ஸோ இதை வந்து குறைப்பதற்காக நேஷனல் வாட்டர்வேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற நீர்நிலைகளை எடுத்து அதில் நேவிகபிள் நீர்நிலைகள் எதாவது இருக்குது அப்படின்னு எடுத்து அவற்றை நேஷனல் வாட்டர்வேஸாக டிக்ளேர் பண்ணி நீர்வழி தடங்களாக மாற்றி படகு போக்குவரத்தை மேம்படுத்துவது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். 5th வந்து கோஸ்டல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். ஸோ இவ்வளவு பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கும் போது இவை அனைத்தும் அந்த கோஸ்டல் கம்யூனிட்டி, மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5th பில்லர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ மீனவ இளைஞர்களுக்கு இந்த ஷிப் பில்டிங், ஷிப் ரிப்பேர், அடுத்தது வந்து டீப் சி ஃபிஷிங், அதாவது

0: பின் ஆழ்கடல் மீன் பிடித்தல், அப்புறம் இந்த லாஜிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் அவங்களுக்கு திறன் மேம்பாடு வழங்கப்படுகிறது, வேலை வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது.
1: இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றும் நோக்கில் செயல்படுத்தப்படும் மேக் இன் இந்தியா முன்னெடுப்பிற்கும் சாகர்மாலா திட்டத்திற்கும் என்ன தொடர்பு சார்? குறிப்பா ஏற்றுமதி சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு இத்திட்டம் எவ்வாறு பயனளிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: மேக் இன் இந்தியா அப்படிங்கறது வந்து இந்தியாவில நம்ம உற்பத்தி செய்ய முயற்சி செய்யும் அனைத்து வகையான பொருட்களுக்கும் பொருந்தும். இப்ப சாகர்மாலா அப்படிங்கறது வந்து நம்ம ஒரு போர்ட்லெட் டெவலப்மெண்ட், ஒரு கடற்கரையோரத்துல நம்ம உற்பத்தியை பெருக்குவதற்கும், இரண்டாவது கடற்கரையில் உள்ள துறைமுகங்களின் மூலமாக உற்பத்தியான பொருட்களை நம்ம வேகமாக பிற நாடுகளுக்கு மூவ் பண்ணுவதற்கும் தான் இந்த திட்டம் இருக்குது. சோ அதனால கிட்டத்தட்ட இந்த இரண்டும் வந்து ஒரே வகையானது. அதுல சாகர்மாலா குறிப்பிட்டு கடற்கரை பகுதியை சார்ந்திருக்கிறது. இரண்டாவது வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் பண்றப்போ நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், வெளிநாடு முதலீட்டாளர்கள் இந்தியால வந்து முதலீடு பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்குறோம்.
1: துறைமுக வளர்ச்சி என்பது சரக்கு போக்குவரத்தை மட்டும் சார்ந்ததல்ல. கப்பல் கட்டுதல், சரக்கு கிடங்கு மேலாண்மை, போக்குவரத்து ஒருங்கிணைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பல துறைகளிலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது. எனவே சாகர்மாலா திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு எந்தெந்த வகையான வேலை வாய்ப்புகளும் திறன் மேம்பாட்டு வாய்ப்புகளும் உருவாகக்கூடும்ன்றதை கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: இந்த திட்டத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் மேம்பாட்டு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. வேலை வாய்ப்புகளும் இருக்குது, அது வந்து நேரடியாகவும் இருக்கலாம் மறைமுகமாகவும் இருக்கலாம். அஞ்சாவது பில்லரா வந்து கடற்கரை சமூக மேம்பாடு. இதுல இப்ப நீங்க நேரடியா பாத்தீங்கன்னா போர்ட் ஆபரேஷன்ஸ்ல இப்ப கிரேன் ஆபரேட்டர் இருப்பாங்க, மேனேஜர்ஸ் இருப்பாங்க, போர்ட் மேனேஜர்ஸ். அடுத்தது வந்து கண்டெய்னர் லாரி டிரைவர் இருக்கலாம், கார்கோ ஹேண்ட்லிங் ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க, மெரைன் இன்ஜினியர்ஸ், ஷிப் பில்டிங்ல, ஷிப் ரிப்பேர்ல, நேவல் ஆர்கிடெக்சர், இது போக லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின்ல இப்ப வேர்ஹவுஸ் மேனேஜர், அப்புறம் வந்து ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ், கஸ்டம்ஸ் ஏஜென்ட்ஸ், இதுலயும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஸோ இது ரிலேட்டடா நமக்கு வந்து டிஜிட்டலைசேஷன், ஆட்டோமேஷன், இதுலயும் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், போர்ட் கம்யூனிட்டி சிஸ்டம் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துலயுமே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. மறைமுக வேலை வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து இப்போ சிஇசெட் சொல்றோம், அடுத்து மேக் இன் இண்டியா ஸ்கீம் சொன்னீங்க, அங்க ப்ரொடியூஸ் பண்ற எல்லா வகையான ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து இந்த சாகர்மாலா ஸ்கீம் வந்து ஒரு உந்துதலா இருக்கும். ஸோ அப்போ எல்லா வேலை வாய்ப்புகளும் வந்து இருக்கிற வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்கும் புது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இவை பயன்படுகிறது. சாகர்மாலா திட்டத்துல வந்து லைட் ஹவுஸ் எடுத்து நம்ம இம்ப்ரூவ் பண்றோம், அது போக சுற்றுலா தளத்தை நம்ம மேம்படுத்துவதற்கும் சாகர்மாலா திட்டத்தின் மூலம் வழிவகை செய்யறாங்க. ஸோ அதனால இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டூரிஸ்ட் கைடு, வாட்டர் ஸ்போர்ட்ஸ், இது சார்ந்த என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஸோ ஆல்ரெடி இதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் அண்ட் ஷிப்பிங் வாட்டர் DDU-GKY சாகர்மாலா ப்ராஜெக்ட்ஸ்ல ஃபண்டிங் கொடுத்து இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு இப்ப இந்த கடல்சார் லாஜிஸ்டிக்ஸ், கப்பல் பழுதுபார்த்தல் மற்றும் பல்வேறு ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களுக்கு ஸ்கில்லிங் வழங்கப்படுகிறது. அப்புறம் சென்னையில இருக்கிற நம்ம ஐஐடியில NTCPWC, அதாவது தேசிய துறைமுகங்கள், நீர்வழிகள் மற்றும் கடற்கரைகளுக்கான தொழில்நுட்ப மையம் ஐஐடிக்கும் மினிஸ்ட்ரிக்கும் உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. இதுல மேரிடைம் ரிசர்ச்சுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இளைஞர்களுக்கு கிடைக்கும். நம்ம ஃபிஷர்மேன்ஸ்க்கு வந்துட்டு இந்த திட்டத்தின் கீழே வந்து மீன் பிடிக்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள், அவங்களுக்கு தேவையான கோல்டு ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், இந்த குளிர்பதன கிடங்குன்னு சொல்லும்போது, அடுத்தது ஃபிஷ் ப்ராசஸிங், மீன்களை பதப்படுத்துதல், இவற்றில் எல்லாத்துலயுமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, டீப் சி ஃபிஷிங்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகள் மற்றும் திறன்கள் இத்திட்டத்தின் மூலம் உருவாக்கப்படுகிறது.
1: புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளும் கடலோர பொருளாதாரத்துடன் தொடர்புடையவை. இப்பகுதிகளில் துறைமுக வசதிகள், கடல்சார் வர்த்தகம், சுற்றுலா மற்றும் வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு சாகர்மாலா திட்டத்தின் கீழ் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
0: சாகர்மாலா 2.0 நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். சாகர்மாலா 1.0 நமக்கு ஒரு 4-5 திட்டங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. அதுல முக்கியமா நம்ம சொல்லணும்னா ட்ரெட்ஜிங், கேபிட்டல் ரெஜிங் நம்ம பண்ணோம், இருக்கிற போர்ட்டை ஆழப்படுத்துறது. நமக்கு ஒவ்வொரு டைமும் வந்து மழை பெய்யறப்போ சில்டேஷன் நடந்து போர்ட்டோட ஆழம் குறைஞ்சிடும். ஸோ மத்திய அரசாங்கம் ஒரு 30 கோடிக்கு பக்கமா நிதி கொடுத்து அதுல போர்ட்டை நம்ம வந்து ஒரு 4.5 மீட்டர் டிராப்ட் இருக்கிற மாதிரி ஆழப்படுத்தணும். இதன் மூலமா 2023 பார்த்தோம்னா ஒரு கண்டெய்னர் வெசல் வந்து பாண்டிச்சேரி போர்ட்டுக்கு வந்துச்சு, அந்த கண்டெய்னர் பாண்டிச்சேரியில இருந்து மூவ் பண்ணாங்க. ஸோ இதன் மூலமா வேலை வாய்ப்புகள் உருவாக்குது. இப்போ நம்ம சென்னை போர்ட்டோட MOU போட்டிருந்தோம் ஆல்ரெடி. அந்த எம்ஓயுவை ரிவைவ் பண்றதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த எம்ஓயு ரிவைவ் ஆகுறப்போ சென்னை போர்ட்டுக்கு பாண்டிச்சேரி போர்ட் ஒரு ஃபீடர் போர்ட்டா வந்து செயல்பட முடியும். அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு சாகர்மாலா திட்டத்தின் மூலம் நமக்கு நிதி கிடைக்கும். அடுத்தது டூரிசம் இன்ஃப்ரா

0: இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதற்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் நம்ம இந்த சாகர்மாலா திட்டத்தின் கீழே புதுச்சேரியில் உருவாக்க முடியும். பேசஞ்சர் ஃபெரி சர்வீஸ் வர்றப்போ அதுக்கு தேவையான பெர்த் ஃபெசிலிட்டிஸ் மற்ற ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு சாகர்மாலா திட்டத்தின் மூலம் நம்ம மத்திய அரசை அணுகலாம்.
1: சாகர்மாலா திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை ஏற்பட்டுள்ள முக்கிய முன்னேற்றங்கள் என்னென்ன, அதே நேரத்தில் திட்டங்களை செயல்படுத்துவதில் எதிர்கொள்ளப்படும் முக்கிய சவால்கள் என்ன சார்?
0: இந்தியாவோட துறைமுகங்கள் உலக அளவுல ஒன் ஆஃப் த பெஸ்டா உருவாக்கணும்னா நம்மளுடைய கார்கோ ஹேண்டலிங் டைம், அந்த வெசல் டர்ன் அரவுண்ட் டைம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சோ அதை நோக்கிதான் நம்ம பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறோம். அதுக்கு தேவையான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். திட்டத்தின் கீழ் ஆட்டோமேஷன் டெக்னாலஜிஸ் என்கரேஜ் பண்றாங்க. முக்கியமா வந்து நம்ம அந்த தானியங்கி முனையங்கள், ஆட்டோமேட்டட் டெர்மினல்ஸ், அவற்றை கொண்டு வர்றதுக்கும் வழிவகை செய்யறாங்க. ஸ்மார்ட் கேட்ஸ், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன், இவை எல்லாமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறது. இது போக சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல NLP போர்ட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அதுல போர்ட் கம்யூனிட்டி சிஸ்டம் கான்செப்ட், அதாவது துறைமுகம், சரக்கு கப்பலோட ஓனர்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் முகவர்கள், அப்புறம் அந்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், எல்லாருமே வந்து இந்த போர்ட் கம்யூனிட்டி சிஸ்டத்தில் இருக்கிறப்போ தகவல் பரிமாற்றம் ரொம்ப வேகமாக செயல்படுகிறது. அப்புறம் பேப்பர்லெஸ் ட்ரேட் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ மூவ் ஆயிட்டு இருக்குது. டர்ன் அரவுண்ட் டைம் குறைஞ்சிருக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. இது போக அடுத்தது IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அப்புறம் இந்த ரியல் டைம் ட்ராக்கிங், இவை எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு வருகிறது. வெஹிக்கிள் டிராபிக் மேனேஜ்மெண்ட், அதுல AI அண்ட் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், இவை எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. 5G, பிளாக் செயின் டெக்னாலஜி, ஸோ இதெல்லாமே ப்ரிசிஷன், அக்யூரசி, ஃபாஸ்டா செயல்படுறது, ஸோ இந்த காரணங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகிறது. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் போர்ட், அதை நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்கோம்.
1: 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கில் சாகர்மாலா போன்ற கடல்சார் உள்கட்டமைப்பு திட்டங்களின் பங்களிப்பு எவ்வாறு இருக்கும் நினைக்கிறீங்க சார்?
0: 2047 ஆல்ரெடி விக்சித் பாரத் 2047 அப்படின்னு ஒரு இலக்கு நிர்ணயம் செய்து அதுல சாகர்மாலா திட்டமும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஸோ நம்ம சாகர்மாலாவை பார்க்குறப்போ மேரிடைம் அம்ரித்கல் விஷன் 2047 அப்படிங்கிற ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்தியாவோட ட்ரேடில் பை வால்யூம் 95%, ஸோ பை வேல்யூ 70% வந்து கடல் வழியாக தான் நடக்குது. ஸோ அதனால இந்திய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறதுல இந்த சாகர்மாலா திட்டம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஸோ நான் சொன்ன இந்த மேரிடைம் அம்ரித்கல் விஷன் 2047 ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மெகா போர்ட் கெப்பாசிட்டி உருவாக்கணும் அப்படிங்கறதா வந்து ஒரு இலக்கு. 2049 வாட் வி வாண்ட் டு அச்சீவ் அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 million டர்ஸ் பெர் ஆனம் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவில் இருக்கிற துறைமுகத்தோட கெப்பாசிட்டியை உயர்த்தணும் அப்படிங்கிற இலக்கு நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுபோக மெகா போர்ட் கிளஸ்டர்ஸ், பெரிய பெரிய போர்ட்டுகள் உருவாக்குறப்போ அதை சுற்றி ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸையும் உருவாக்கணும். மகாராஷ்டிராவில் வாதவான், அப்புறம் வந்து கிரேட் நிக்கோபரில் கலத்தியா பே, இவை எல்லாமே வந்து மாடர்ன் டீப் சி எக்ஸிம் போர்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வெளிநாட்டு துறைமுகத்தை, இப்ப நம்ம சிங்கப்பூர் போர்ட்டை நம்பி இருக்கோம், இல்ல ஒரு கொலம்போல் இருக்கிற போர்ட்டை நம்பி இருக்கோம் அப்படின்னா அதனுடைய சார்பை நமக்கு குறைக்கும், நம்மளே வந்து ஒரு தன்னிறைவு அடைய முடியும். அடுத்தது 2047 நம்ம ஷிப் பில்டிங்ல உலக அளவுல முதல் 5 இடத்துல வரணும் அப்படிங்கறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ 11th இடத்துல நம்ம இருக்கோம். அடுத்தது ப்ளூ எக்கனாமி அப்படிங்கிற கான்செப்ட்ல ஷிப் ரீசைக்ளிங்ல உலக அளவுல முதல் இடத்திற்கு நம்ம போகணும் அப்படிங்கிற நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ இதே சமயத்துல கிரீன் அண்ட் சஸ்டைனபிள் போர்ட், 2047 ஒரு 14 போர்ட்டாவது கார்பன் நியூட்ரல் போர்ட்டா மாத்தணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் AI, 5G, ஆட்டோமேஷன், ரியல் டைம் டேட்டா சிஸ்டம், இதெல்லாமே கொண்டு ஸ்மார்ட் போர்ட்ஸா உருவாக்குறதுக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் நம்ம எடுத்து வர்றப்போ கிட்டத்தட்ட 1 crore வேலை வாய்ப்புகள் அக்ராஸ் இந்தியா உருவாகிறதுக்கு வழிவகை செய்யப்படும்.
1: நிறைவாக கடல்சார் பொறியியல், துறைமுக மேலாண்மை, சரக்கு போக்குவரத்து மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் பணியாற்ற விரும்பும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் கூற விரும்பும் அறிவுரை என்ன சார்?
0: என்னுடைய அறிவுரை என்னன்னா, இன்றைய இருக்கிற மாணவர்கள் கடல்சார் பொறியியல், துறைமுக மேலாண்மை, லாஜிஸ்டிக்ஸ், எக்ஸிம் ட்ரேட், இந்த மாதிரி ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா பிடெக் மெரைன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர், நாட்டிக்கல் சயின்ஸ், இது எல்லாமே படிக்கலாம். ஆல்ரெடி இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டியில இந்த கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. அது போக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் MBA படிக்கணும் விருப்பப்படுறீங்க, MBA இன் போர்ட் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட், இல்லை பிபிஏ ஆர் எம்பிஏ இன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்.

0: படிக்கலாம். இன்டர்நேஷனல் பிசினஸ் டிப்ளமோஸ் இருக்கு, எக்ஸிம் ட்ரேடில் இந்த டாக்குமெண்டேஷன் கஸ்டம் ரிலேட்டட், இதுலேயும் வந்து 1 இயர் கோர்சஸ் இருக்கு, அதை எடுத்து படிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட டெக் சாவி ஸ்கில் செட்ஸ், இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்துக்கான திறன்களை வளர்த்துக்கிறப்போ சாகர்மாலா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் பல்வேறு ஃபெசிலிட்டிஸ்க்கு தேவையான டேட்டா அனலிட்டிக்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மாடியூல்ஸ், இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஒரு குளோபல் மைண்ட் செட்டை வந்து இப்போ நம்ம உருவாக்கணும். குளோபல் லாஸ் எப்படி செயல்படுது, ஒரு இன்டர்நேஷனல் லாஸ் எப்படி இருக்கு, மெரிடைம் லாஸ் எப்படி இருக்கு, கஸ்டம் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு படிக்கிறப்போ உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது, அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது ட்ரேட் அண்ட் ஷிப்பிங் ரிலேட்டட் ஜியோ பாலிடிக்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிக்கலாம். இது இல்லாம ஆன்ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்டர்ன்ஷிப் அப்ரோச் பண்ணலாம். இப்போ நிறைய பிரைவேட் ஆர் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஆர் வெண்டர்ஸ் ஆர் ப்ரொவைடிங் இன்டர்ன்ஷிப், ஸோ அது எல்லாமே வந்து பயிற்சி பெறலாம்.
1: இதுவரைக்கும் சாகர்மாலா திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் பயன்கள் குறித்து விளக்கமாக எடுத்து சொன்னீர்கள், ரொம்ப நன்றி சார்.
0: தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சாகர்மாலா துறைமுகங்கள் வழியாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்றவர் புதுச்சேரி துறைமுகத்துறை இயக்குனர் திரு டி மோகன்குமார், நேர்முகம் கண்டவர் செங்கேணி பழனி. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 8:20. இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையில் முதல் பாடலாக அன்புக்கு நான் அடிமை என்ற படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், P சுசீலா குரல்களில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: திரை இசையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ரயில் பயணங்களில் என்ற படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: திரையிசையில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எல்லாம் இன்பமயம் என்ற படத்திற்காக மலேசியா வாசுதேவன் குரலில்.

0: நீங்க மோளம் இங்க கல்யாணம் நடக்குதா கரகம் ஆடுறாங்களா பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் வராங்கடா இங்க சங்கராபரண மியூசிக் மாதிரி ரீஜெண்டா ஆடிங்கடா
1: ஜபார் நமக்கு அதெல்லாம் தெரியாது உனக்கு என்ன கண்டிஷன் ஆக்கள் கரெக்டா ஆடிக்கிறேன் என்னன்ற பண்ணி
0: இந்தாடா கேட்டுக்கடா பாகவத சங்கீதத்துக்கே நான் ஆடுறதுக்கு வசதியா ஆடிங்களா அண்ணா
1: யோ நான் என் நடுவுல பூந்து பேஜார் பண்ணினு நீ தானே என் சங்கீதமா அடிக்க சொன்ன அதான் ஆட்ச
0: அப்ப ஒரு வேலை பண்ற நீ ஆட்டிக்கிற மோளம் ஆட்டி நான் பாடுற சங்கீதம் நான் பாடுறேன் மோளம் வேணுன்றவன் அத்தை எடுத்துக்கிட்டான் சங்கீதம் வேணுன்றவன் இத்த எடுத்துக்கிட்டான் அடிங்கடா

0: பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
1: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
0: தினமும் காலை 8:02-8:30
1: நமது முதன்மை அலைவரிசையில்
0: தகவல் தளம்.
2: திரைசை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் கரையெல்லாம் செண்பகப்பூ என்ற படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: திரைசேல் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் உல்லாச பறவைகள் என்ற படத்திற்காக ஜென்சி வாணிஜெயராம் குரல்களில்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. நேரம் 8:45. திரை இசையில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் ஒரு தலை ராகம் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: திரையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் இளையராஜா மலேசியா வாசுதேவன் குரல்களில். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்லுக்குள் ஈரம்.
1: டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க

0: இதுவரை திரைசை கேட்டு ரசித்தீர்கள். தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களால் வேலைவாய்ப்பு சூழலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை எதிர்கொள்ள இளைஞர்கள் தொடர்ச்சியான கற்றல் மூலம் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமென மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியின் நூற்றாண்டு விழா மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். தேசிய அளவிலான பல்வேறு விளையாட்டு கூட்டமைப்புகளின் தலைவர்களுக்கு இடையே இன்று புதுடில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டார். திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து ஊக்குவிக்க விளையாட்டு அமைப்புகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். கைபேசியில் அழைப்பு வரும்போது அழைப்பாளர் பெயர் காட்டப்படுவதை கட்டாயமாக்கி மத்திய தொலைத்தொடர்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. அனைத்து தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த உத்தரவை அமல்படுத்த வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் எஸ்ஐஆர் பணிகளின் போது வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்களை மீண்டும் சரிபார்க்கும் பணிகள் 94% முடிந்துவிட்டதாகவும் இதில் 3902 பேர் பட்டியலில் இடம்பெற தகுதி உடையவர்களாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. உலக உடற்கூறியல் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் ஜிப்மர் இன்று காரைக்காலில் முழு உடல் தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணி ஒன்றை நடத்தியது. மருத்துவ மாணவர்கள், பேராசிரியர்கள், ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டனர். ஏனாமில் மிஷன் சக்தி இயக்கத்தின் கீழ் செயல்படும் மாவட்ட மகளிர் அதிகார பங்கேற்பு மையம் மகளிர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து இன்று சாவித்திரி நகர் துர்காதேவி கோவில் நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மீனவ பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏனாம் சுப்பிரமணிய பாரதி ஆரம்ப பள்ளியிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. 2ஆம் கட்ட விக்ஷித் பாரத் கட்டுரை போட்டிக்கான கட்டுரைகளை சமர்ப்பிக்க வரும் 22ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நாடக மலர் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது நம்பிக்கை சிறகு நாடகம். எழுதியவர் மதுரை முரளி. நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ நம்பிக்கை சிறகு நாடகம்.
2: பாட்டி, அதுக்குள்ள மணி 6 ஆயிருச்சா?
3: ஆமாம் பிருந்தா குட்டி, எப்படி கண்டுபிடிச்ச? சரியா சொல்றியே.
2: பாட்டி, இது என்ன பெரிய விஷயம்? நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்து காஃபி போடுற சத்தம் கேட்டுச்சு.
3: ஆமடி செல்லம், என்னைய மாதிரி உனக்கும் கற்பூர புத்தி.
2: பாட்டி, உன் பெருமைய பத்தி நான் சொல்லணும்னா இந்த நாளே போதாது.
3: என்னமா பேச ஆரம்பிச்சுட்டா என் பேத்தி? எனக்கு ரொம்ப ஆச்சரியம்தான்.
2: அது நான் யாருடைய பேத்தி? பேச மாட்டேன்னா என்ன?
4: காபி ரெடி, காபி ரெடி. பிருந்தா குட்டி என்னடி சொன்ன? என்னோட பேத்தின்னு தானே சொன்ன?
3: இது மட்டும் நல்லா கேட்கும். மற்ற விஷயத்த பேசினா காது தானா முடியும். என்ன செய்ய, நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி.
2: பாட்டி வீடு, பாட்டி அது போகட்டும். தாத்தா, இதோ ஒரு நிமிஷத்துல பழு தேய்ச்சிட்டு வரே. பாட்டியும் நீயும் உட்காந்து காஃபி குடிங்க.
3: ஆமா, நம்ம பையன் கார்த்திக் வேலை விஷயமா கேம்புக்கு முந்தா நாள் தானே போனா, எப்ப திரும்பி வருவானோ?
4: எப்படியும் 2-3 ஆகும். மருமகள் லட்சுமி வேற பள்ளிக்கூடத்துல சம்மர் கேம்ப்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர்ஸோட ஒகேனகல் போயிட்டா. அவளும் நாளை மறுநாள் தான் வருவா.
2: பாட்டி, எனக்கு இன்னைக்கு குழி பணியாரம் பண்ணித்தா பாட்டி.
3: செல்லம், உனக்கு செய்யாமலா? இன்னும் 1 மணி நேரத்துல ரெடி ஆயிரும். என்ன, பாட்டிக்கு தான் இடுப்பு வலி கூடும்.

0: கவலைப்படாத பார்வதி, பிருந்தா குட்டி ஆசைப்படுறா. வேணும்னா நான் கூட பணியாரத்தை கம்பியால் எடுத்து தாரேன், தாராளமா பண்ணு. ஓகே பிருந்தா குட்டி?
1: ஓகே, எனக்கு டபுள் ஓகே.
2: பேத்தியோட ரியாக்ஷனை பார்த்தா இத அவளா கேட்ட மாதிரி தெரியலையே.
0: அது ஏன் என்னையே சந்தேகமா பாக்குற? என்னவோ நான் தான் அவன் மூலமா என் ஆசைய தெரிவிச்ச மாதிரி.
2: புரிஞ்சிடுச்சு பிருந்தா குட்டி, நுணலும் தன் வாயால் கடும்னு பழமொழி இருக்கு. இங்க நீங்க தான் நுணல்.
0: அது ஆசை எனக்கு, அதான் பேத்தி மூலமா கேட்டேன், தப்பு இல்லையே.
1: அட, சரியா கண்டுபிடிச்சிட்டியே. அது என்ன பாட்டி? நுணலா? கொஞ்சம் சொல்லு பாட்டி.
2: ஆமா செல்லம், நுணல்னா தவளை. மழை பெஞ்சதும் குளத்துல வயக்காட்டுல தண்ணி சேருமே, அப்ப தண்ணியில இருக்கிற தவக்களை ஆனந்தமா நீச்சல் அடிச்சுக்கிட்டு மனசு சந்தோஷமானதும் குஷியா சத்தம் போடும். அதை வச்சு பக்கத்துல உள்ள எதிரிகள் எல்லாம் தவக்களைய கண்டுபிடிச்சு தனக்கு உணவாக்கிடும்.
1: அச்சோ, ரொம்ப பாவம். ஆனா என் அப்பா எதுக்கு பாத்ரூம் குள்ள போனதும் பாட்டு பாடுறாரு?
0: நல்ல கேள்வி, பாட்டி மாட்டிக்கிட்டா.
2: ஓ, அதுவா? பாத்ரூம்ல பாடும்போது மனசு மகிழ்ச்சியா இருக்கும், அது பாடுறவங்களுக்கு தான்.
1: அப்ப தாத்தா ஏன் பாட மாட்டேங்கிறாரு?
2: அவர் பாடுனா பாதி காத்து தானே வரும். சரி, நான் என் வேலையை தொடங்குறேன்.
0: பாட்டி 10 பல் கட்டியிருக்க, அதனாலதான் இப்படி பேசவே முடியுது.
1: பாட்டி, என்ன சட்னி தயாரா? வாசனை மூக்க தொலைக்கிறே.
2: வாடா பிருந்தா செல்லம், இன்னைக்கு 2 சட்னி, 1 கார சட்னி, மற்றது இஞ்சி சட்னி. இதோ 10 நிமிஷத்துல முதல் தட்டு குழி பணியாரம் ரெடி. அதுவும் முதல்ல உனக்குத்தான், அப்புறம்தான் தாத்தாவுக்கு.
1: போ பாட்டி, தாத்தாவுக்கு தான் முதல்ல கொடுக்கணும், அவர் பசி தாங்க மாட்டாரு. ஒரு ஐடியா, சூடா ஹாட் பேக்ல போட்டுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசிட்டே சாப்பிடலாமே.
0: இதோ வந்துட்டேன்.
2: சரி சரி, தாத்தாவும் பேத்தியும் போய் தட்டுகளை கழுவி எடுத்துக்கிட்டு போய் சாப்பாட்டு மேஜையில உட்காருங்க.
0: அப்பாடா, பணியாரம் வந்துச்சு. வா பார்வதி, நீ உட்காரு. பிருந்தா குட்டி, டிஃபன் சூடா இருக்கு, கைய வச்சிடாத.
1: எப்படி பாட்டி சூப்பரா சமைக்கிற? அம்மா சில நேரம் கொஞ்சம் காரம் தூக்கலா குழம்பு வச்சிடுவாங்க, மதியம் ஸ்கூல்ல சாப்பிடும் போது கண்ணுல தண்ணியே வந்துடும்.
2: அடடா, அவங்களுக்கு காலையில பள்ளிக்கூடம் போற அவசரம், என்ன செய்ய? பாட்டியால தினமும் அவசர அவசரமா வேலை செய்ய முடியலையே.
1: சரி பாட்டி, இந்த மாசம் ஃபுல்லா எனக்கு ரெஸ்ட், ஸ்கூல் லீவு. அப்புறம் அம்மாவும் ஊர்ல இருந்து சம்மர் கேம்ப் முடிஞ்சு நாளை கழிச்சு வந்துடுவாங்க. ஆமா, நாளைக்கு என்ன ஸ்பெஷல் பாட்டி?
0: அப்படி போடு, பாட்டி சமைக்க இருக்கும் போது நமக்கு என்ன குறை?
2: நாக்கு உங்களுக்கு 4 முழம். பிருந்தா செல்லம், கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் கறி தேங்காய் துவையல் போட்டு செய்யலாமா?
1: சூப்பர் பாட்டி, நவராத்திரிக்கு அம்மா பண்ணுவாங்களே, அது தானே?
2: நம்ம வீட்டுலதான் அடிக்கடி பண்றோமே, ஆனா நவராத்திரியில தான் நவதானியங்களுக்கும் முக்கியத்துவம் தந்து செய்யறோம்.
0: பார்வதி, நவதானியத்தை பத்தி பேத்திக்கு விளக்கமா சொல்ல.
1: ஆமா பாட்டி, சொல்லு பாட்டி, ப்ளீஸ் பாட்டி.
2: பொதுவா நவதானியங்களுக்கும் நவகிரக கோள்களுக்கும் தொடர்பு உண்டு. திருமணம் போன்ற முக்கியமான நாட்கள்ல வாசல்ல முகூர்த்த கால் நடும்போது நவதானியங்களை பூமிக்கு அடியில போடுறோம். முளைவிட்ட தானியங்கள் பார்க்கவே அழகா இருக்கும், அதுல நிறைய புரோட்டீன், வைட்டமின், தாதுக்கள் இருக்கு. ஒன்னொன்னா சொல்றேன். நெல் சந்திரன், கோதுமை சூரியன், துவரை செவ்வாய், பச்சை பயிறு புதன், கொண்டைக்கடலை குரு, மொச்சை சுக்கிரன், எள் சனி, உளுந்து ராகு, கொள்ளு கேது. பிருந்தா குட்டி, தாத்தா எல்லா பேரையும் ஆங்கிலத்தில் எழுதி தருவாரு, இப்ப நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடு, அதுதான் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். இந்த காலத்துல பர்கரு பீஸா என சாப்பிட்டு பழகிட்டோம், இதுல டேஸ்ட் மட்டும்தான், சத்துக்கள் கிடையாது. இத சொன்னா யார் கேக்குறாங்க?

0: சாமாளி செல்லா, நீ இப்ப நிதானமா சாப்பிடு. உனக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு கதை சொல்றேன், டீல் ஓகேவா?
1: டெய்லி ஒரு கதை சொல்லு தாத்தா, எனக்கு இப்படியே பொழுது போனா சந்தோஷம்தான். செல்போன் பார்க்காம இருக்கலாம்ல?
2: ஆமா, என்ன செய்ய, நான் உட்பட எல்லாருக்கும் அலைபேசி கிட்ட அடிமைதான். அடுத்தது என்னவோ?
0: நான் தான் பலருக்கு அடிமை. முன்னாடி ஆபீஸ், இப்ப பாட்டி.
3: என்னங்க, மணி ராத்திரி 12 போகுது, ஆபீஸ் வேலையவா இன்னும் லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க? போதும், வாங்க வந்து தூங்குங்க.
4: லட்சுமி, இந்தா 10 வந்துடுறேன். நீ இன்னுமா தூங்கல, உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு தான் என்னோட ரூமுக்கு வந்து வேலை பார்க்குறேன். ஆமாம், பிருந்தா குட்டி தூங்கிட்டா தானே?
3: அவ தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. என்னாச்சு, ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா?
4: அது உண்மைதான், கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு கூடாது, அதனால தான்.
3: என்னங்க, பெரிய விஷயமா இருக்கும் போல, சொல்லுங்க.
4: நான் வேலை செய்கிறது ஒரு பெட்ரோலியத்துறை. இப்போ பாரு, இந்த வெளிநாடுகள்லாம் இந்த பெட்ரோலுக்காக போர் பண்ணுது. உலகமே பொருளாதார ரீதியில் கடும் பாதிப்பில் இருக்குது. இந்த நிலைமையில் குரூட் ஆயில் எண்ணெய் வரத்து தட்டுப்பாடு, அதனோட செயின் ரியாக்ஷனாக எங்கள் கம்பெனி எண்ணெய் உற்பத்தி அதோட விநியோகம் வந்து தடைப்படுது.
3: அச்சோ, அப்போ உங்கள் வேலைக்கு ஏதாவது ஆபத்தாங்க?
4: பயப்படாத லட்சுமி, நான் சீனியர், என் அளவில் பிரச்சனை கிடையாது தான். ஆனால் என் கீழே வேலை பார்க்குற 2 இன்ஜினியர்ஸை நிர்வாகம் வேலையிலிருந்து நிறுத்திடுச்சு. அதனால் அந்த வேலைப்பழு என் மேலே அதான்.
3: சீக்கிரமே இந்த போர்கள்லாம் ஒரு முடிவுக்கு வராதா?
4: இந்த கேள்வி $1,000 கேள்வி. போர் எதுக்கு நடக்குது, எப்படி நடக்கிறங்கிறது தான் உலக அரசியல். அதை நீயும் நானும் புரிஞ்சிக்கவே முடியாது. தெரிஞ்சாலும் நம்ம கை மீறிய விஷயம் அது. போலட்சுமி, காலையில் உனக்கு சீக்கிரம் எழுந்திருக்கணும், அப்போ தான் அடுப்படி வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு நேரத்துக்கு போக முடியும்.
3: சரிங்க. நம்ம ஒரே பொண்ணு பிருந்தா படிப்பையே சமாளிக்க இவ்வளோ சிரமப்படுறோம். இதில் 2 வேற வேலை செய்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் பல குழந்தைகளை பெற்று வளர்த்து சந்தோஷமாக எப்படித்தான் வாழ்ந்தாங்களோ, ஒரே புதிராக இருக்குப்பா.
4: லட்சுமி, எனக்கே 3 எங்கள் அப்பா பிரைவேட் கம்பெனியில் ஒரு சாதாரண ஆஃபீஸராக வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்களை எந்த வகையிலையும் கஷ்டப்பட வைக்கலையே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அப்போ நம்மளோட ஆசைகளும் தேவைகளும் ரொம்ப கம்மியாக, இல்லைன்னா மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு.
3: ஆமாங்க, உங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கிடைச்சதை கொண்டு கொடுத்து வாழணும்னு. அப்பாவோட மாத சம்பளத்திலேயே தானம் தர்மம்லாம் செஞ்சு வாழ்ந்ததா பெருமையாக சொல்லுவாங்க.
4: இப்போ நம்ம நிலைமை பாரு, 1 ஏதாவது செலவு கூடுதலாக வந்தால் சமாளிக்கிறது பெரும்பாடாக இருக்குது. எல்லாத்தையும் அனுபவிக்க ஆசைப்பட்டு அடிப்படை விஷயமான பாதுகாப்பான சேமிப்பை கோட்டை விட்டுட்டோம். வாழ்க்கையே கடன் அட்டையில் தான் ஓடுது, வெளிநாட்டுக்காரங்க வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிடும்.
3: மணி நடு நிசி ஆயிடுச்சு. சரியாக சொல்லணும்னா ஒரே நாளில் தூங்கி எழுந்து வேலைக்கு போய் பழகிட்டோம்ல.
4: சூப்பர் சூப்பர், 24 கணக்குப்படி சொல்கிறது புரியுது. இது எல்லாமே நம்ம கனவுகளை நனவுகளாக மாத்திர போராட்டத்துக்கு தான். நம்புவோம், நாளை நமதே.
0: அதுக்குள்ள யாரு வாசல்ல? அட காத்துக்கு, அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டே. வா வா வா பார்வதி, பார்வம் பையன் அதிசயமா சீக்கிரமா வந்துட்டான் இன்னைக்கு.
2: என்னப்பா கார்த்திக், உங்க அப்பாவுக்கு எல்லாமே தமாசுதான். ஆபீஸ்ல இருந்து பையன் களைச்சு போய் வந்திருப்பானே, கையில் உள்ள பேக்கை வாங்கினான்னா. சரிப்பா, அதை என்கிட்ட

0: போடு.
1: ம், என்னமோ உன் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றான்னு நினப்பு உனக்கு. அந்த காலத்தில் தான் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்ததும் புத்தக மூட்டையை வாங்கி இறங்கியப்போ. இப்போவுமா?
0: போதும் போதும், நீங்கள் தான் ஆஃபீஸே கதியாக கிடந்தீங்க, நம்ம பசங்களை எங்க கவனிச்சிங்க?
2: அடடா அம்மா, இந்த வயசுலயும் அப்பாவை விரட்டிக்கிட்டேன். இங்க பாருமா, அப்பா சுறுசுறுப்புல எனக்கு பாதி கூட கிடையாது. பைய விடுமா, என்னமோ அந்த காலம் மாதிரி. நான் என்ன குழந்தையா?
1: ஏய், நீ எங்களுக்கு எப்பவுமே குழந்தைதான். சரியா பாரு.
0: அப்பாடா, இப்பதான் புரிஞ்சு தெளிவா பேசுறீங்க.
2: ஆமா, எங்க லட்சுமியையும் பிருந்தா குட்டியும் காண?
0: அது இன்னும் ரெண்டு நாள்ல பிருந்தா செல்லத்துக்கு ஸ்கூல் திறக்கிறாங்கல்ல, அதான் நோட்டு புத்தகம் பேனாலாம் வாங்க போயிருக்காங்க.
3: அம்மா அப்பா அதுக்குள்ள வந்துட்டாங்க.
4: வாங்க, காஃபி கலந்துட்டு வரேன். அத்தை, மாமா, உங்களுக்கும் வேணுமா?
1: இது என்னம்மா கேள்வி? எங்களுக்கு காபி குடிக்கிறது தண்ணி குடிக்கிற மாதிரி, கொண்டு வாமா.
2: ஏன்பா இப்படி சேம் சைடு கோல் போடுற?
0: கம்பு ஊனி நடக்கிற வயசாச்சு, இதுல எப்படிடா கோல் போட?
1: அப்படி போடு, சரியான தமாஷ் தான்.
2: அப்புறம் லட்சுமி, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நாளையில இருந்து நாலு நாள் கோயம்புத்தூர் கேம்ப். அதான் உங்க எல்லார்கிட்டையும் பேசலாம்னு சீக்கிரமே வந்துட்டேன்.
3: போப்பா, நான் கூட பேசவே மாட்டேன். போன வாட்டியே ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு கூட வர்றதா ப்ராமிஸ் பண்ணிட்டு
2: சாரி பிருந்தா குட்டி. என்ன செய்ய, அப்பாவுக்கு திடீர்னு ப்ரோக்ராமு, கண்டிப்பாக ஊருக்கு திரும்பின அடுத்த நாளே நேரில் வந்து ஸ்கூலில் விடுறேன். ஓகேயா?
0: உன் வேலையே இப்படித்தான், எதுக்கு குழந்தைங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ற? ஆ,
4: இந்தாங்க டேபிள்ல எல்லாருக்கும் காஃபி வச்சிருக்கேன். சரியா கேட்டீங்க அத்த, நல்ல வேலைப்பா. எனக்கு ஒரு நாள் தள்ளி தான் ஸ்கூல். பாவம் பிருந்தா செல்லம், வருத்தப்படாதம்மா.
1: ஒரு விஷயம் சொல்றேன் பிருந்தா குட்டி, சின்ன வயசுல வீட்டு பாடம் எழுத உங்க அப்பா ரொம்ப முரண்டு பிடிப்பான் தெரியுமா, அதுக்கு தண்டனையாக தான் இப்போ வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் நடுநிச்சி வர போருமா?
3: ஓ அப்படியா, என் செல்ல தாத்தா இப்படி அப்பப்ப உண்மையெல்லாம் உடைச்சு போடு.
0: என் பையன் கஷ்டப்படுறது உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? ஆ, அப்புறம் உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏத்திடுவேன். ஆமா,
1: அது சும்மா பேத்திய சமாதானம் செய்ய அப்படி சொன்னேன்.
4: மாமா, இருந்தாலும் நீங்க அத்தை கிட்ட இப்படியா சரண்டர் ஆவீங்க?
1: கண் போன போக்கிலே கால் போகலாமா?
3: தாத்தா, குட் மார்னிங்.
1: ஹா பிருந்தா குட்டி, மணி 7 தான் ஆகுது, அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, அதுக்குள்ள என்னடா எந்திரிச்சிட்டியா? என்ன ஒரு அதிசயம்பா.
3: ஆமா தாத்தா, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் ரீஓபனிங், அதான் சீக்கிரமே தூக்கம் கலைஞ்சிடுச்சு. எப்படியும் நாளைக்கு காலையில சீக்கிரமே எழுந்திருக்கணுமே.
1: ஆமா ஆமா, எனக்கு மறந்தே போயிடுச்சு. ஓ, அதுக்குள்ள கோடை விடுமுறை முடிஞ்சிச்சா?
3: தாத்தா தாத்தா, வாக்கிங் போக போறியா?
1: ஏன், உனக்கு ஏதாவது வேணுமா செல்லம்?
3: இல்ல தாத்தா, இன்னைக்கு நானும் உங்க கூட வாக்கிங் வர்றேன், சரியா?
1: ரொம்ப லேட் பண்ணாதம்மா, தாத்தா எப்பவுமே ரொம்ப டைம் பஞ்சுவல்.
3: எனக்கு தெரியாதா, இதோ வந்துடுறேன்.
1: இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்.
3: தாத்தா வந்துட்டேன், நான் ரெடி.
1: நம்ப முடியவில்லை, வில்லை வில்லை. சரி வா வா, வாசக்கதவை உள்புறமா தாளிட்டு போவோம். பிருந்தா குட்டி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா.
3: அன்னைக்கே ஒரு கதை சொல்றேன்னு சொன்னியே, இப்ப சொல்லு.
1: ஓ, நல்லா ஞாபகப்படுத்தினேன். மகாபாரதத்துல பாண்டவர்கள் கௌரவர்கள் எத்தனை பேரு?
3: ஏன் தாத்தா இப்படி ஈஸியான கேள்வியா கேக்குற? பாண்டவர்கள் 5 பேரு, கௌரவர்கள் 100 பேர், அவங்களுக்கு ஒரே ஒரு சகோதரி பேரு துச்சலை.
1: வெரி குட் வெரி குட்.
3: சிந்து தேச மன்னன் ஜெயத்ரதன், அவனோட தலையை தான் அர்ஜுனன் அம்பால தனியே துண்டிப்பாரே.

0: சூரிய மறையிற நேரத்துல.
1: உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய ஆளுதான். யாரோட பேத்தி நீ? அதான்
0: நான் பார்வதி பாட்டியோட பேத்தி.
1: போச்சுடா, என்ன சொல்வேன்னு எதிர்பார்த்தேன். சரி சரி, பாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம் போன சமயத்தில் நடந்த ஒரு அறிவுபூர்வமான சம்பவத்தை உனக்கு இப்ப சொல்ல போறேன்.
0: சொல்லு தாத்தா, சொல்லு.
1: மாய பொய்கை ஒரு குளம், அங்கே போய் தண்ணி குடிக்கவும் எடுக்கவும் போன பாண்டவங்கள 4 பேர், அதாவது பீமே, அச்சுனே, நகுலே, இன்னும் சகாதேவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. போனவங்க ரொம்ப நேரமாகியும் திரும்பி வராதனால தர்மர் அவங்கள தேடி மாய பொய்கை வராரு. அங்கே இருந்த சூழலை உடனே புரிஞ்சுக்கிட்டு தண்ணியை குடிக்காமல் சுதாரிச்சிட்டாரு. அந்த சமயத்தில் ஒரு எச்சன் அங்கே தோன்றாரு. 100க்கும் மேற்பட்ட கேள்வி கேட்க தர்மரும் பதில் சொல்கிறாரு. அதில் சிலதை நான் சுருக்கமாக சொல்கிறேன்.
0: சூப்பர் தாத்தா.
1: பூமியை விட பொறுமையானவர் யாரு? தாய். ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தவர் யாரு? தந்தை. காற்றை விட வேகமாக செல்வது எது? மனம். புல்லை விட அதிகமானது எது? கவலை. கடல் கலந்து போறவனுக்கு எது துணை? வித்தை, அதாவது கல்வி. மனிதன் எதை விட்டாலும் துயரம் இல்லை, கோபம். வெற்றிக்கு அடிப்படை எது? விடாமுயற்சி. நான் இப்ப சொன்னதை மறக்காம மனசுல வச்சுக்கடா பிருந்தா குட்டி, உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல உனக்கு நிச்சயமா பயன்படும். சரியா
0: தாத்தா? நீ பெரிய அறிவு ஜீவி தாத்தா.
1: ரொம்ப சந்தோஷம்டா. பள்ளிக்கூட கல்வியும் அனுபவ கல்வியும் ஒன்னா சேர்ந்தா யாருமே அறிவுஜீவி ஆகலாம். ஆனா எந்த நிலையிலையும் நாம வந்த நிலையை மறக்க கூடாது. சரி சரி, மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போவோம் வா.
0: ஓகே சூப்பர்.
2: என்னங்க டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைங்களேன். மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் 1 மணி நேரம் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் கிரிக்கெட் போட்டியை போடணுமா?
1: ஆமாம், நானே கொஞ்ச நேரம் தான் கிரிக்கெட் பார்ப்பேன். அதுவும் இது ஒரு நாள் மேட்ச், ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இதை கூட பார்க்க விட மாட்டேங்கிறியே.
2: விடுங்க, எப்படா பிரச்சனையை கலப்பலான்னு இருப்பீங்களே. பையன் ஆஃபீஸ் கேம்ப் முடித்து நாளைக்கு வந்துடுவான். பேசிக்கு இன்னைக்கு ஸ்கூல் முதல் நாள், ரொம்ப வருத்தமாக போனான்.
1: குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஆபீஸ் வரவங்களுக்கும் சனி ஞாயிறு விடுமுறைக்கு பின்னாடி போகும்போது மண்டே ஃபீவர் வந்துடும்.
2: இன்னைக்கு முதல் நாள்ங்கிறதுனால டியூஷன் இருக்காது, எப்படியும் 5 மணிக்கு வந்துடுவா.
1: இரு இரு, எனக்கு ஏதோ அழைப்பு வருது. அட, நம்ம மருமகள் லட்சுமி தான் கூப்பிடுறா. ஹலோ, என்னம்மா இந்த நேரத்தில் கூப்பிடுற?
3: மாமா மாமா, எனக்கு இப்போதான் பிருந்தா ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துச்சு. அவளோட கம்ப்யூட்டர் லேபில் மின்சாரம் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஆயிடுச்சாமாம்மா.
1: ஐயோ, என்னம்மா சொல்கிறேன்?
2: என்ன சொல்கிற லட்சுமி? என்ன
3: தீ விபத்தில் குழந்தைங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஒன்றும் இல்லையா? கம்ப்யூட்டர் லேபுக்கு தான் பாதிப்பு ஆயிடுச்சான். இப்போது எல்லாரும் பத்திரமா இருக்கிறாங்களாம். இந்த விபத்துனால ஸ்கூல் முன்கூட்டியே விட்டுடுறாங்களாம். பிருந்தாவை கூட்டிகிட்டு போக என்னை நேரில் வர சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் ஸ்கூல் பக்கத்தில் இப்போ ஆட்டோவில் வந்துட்டேன் மாமா. நீங்கள் பயப்பட வேண்டாம், அத்தைக்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்க, நான் அப்புறமா பேசுகிறேன்.
2: என்ன விஷயம்? ஆ, போங்க, நீங்கள் உடனே கிளம்பி போங்க. இருங்க, நானும் வரேன். ஈஸ்வரா, என் பேத்திக்கு ஒன்று ஆகாமல் இருக்கணுமே.
1: எப்படி நாம் போக? ஸ்கூல் எப்பவும் எப்படியும் 10 கிலோமீட்டர் இருக்கும். எனக்கு இடமும் தெரியாது, பையனுக்கு விஷயம் தெரியுமான்னு தெரியல. நான் இப்போ என்னத்தை செய்ய? வா வா லட்சுமி. பிருந்தா குட்டி, என்ன ஆச்சு?
2: வா பிருந்தா, செல்லம் வா, பாட்டிக்கிட்ட வாமா.
0: போதும் பாட்டி, மூச்சு முட்டுது, எனக்கு ஒன்றும் இல்லை. தாத்தா மெதுவாக குனி. பாட்டி நீயும் தான்.
4: அடடே, ஒரே பாச மழையாக இருக்கே, பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளாத காட்சியாக இருக்குது.
2: லட்சுமி, என்கிட்ட ஏமா பேசலை?

0: ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா.
1: நானும் தான். பேத்தியை நேரில் பார்க்கறதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இப்ப நிம்மதியே வருது.
0: லக்ஷ்மி, என்ன நடந்தது? எப்படிமா, எப்படி?
2: அது எலக்ட்ரிக்கல் லைன்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கத்த கம்ப்யூட்டர் லேப்ல தீ விபத்து ஆயிடுச்சு. உங்க பேத்தி இருந்த ரூம்ல கிட்டத்தட்ட 30 குழந்தைங்க அதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. மீதிய உங்க பேத்தியே சொல்லுவா. அப்பா,
3: பாட்டி, தாத்தா, நான் சொல்றேன்.
0: அவசரம் இல்லம்மா, நீதானம்மா சொல்லு.
3: மத்தியானம் 3 மணிக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிளாஸ் டீச்சர் சில அடிப்படை பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்டு வெளியில் போயிட்டாங்க. நாங்கள் எல்லாம் கீபோர்டை தட்டிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு தப்னு ஒரு வெடிச்சத்தோம். மெயின் பாக்ஸை தீப்பொறி பெருசாக வந்து சின்னதாக நெருப்பு பந்து. உடனே நான் அந்த ரூமில் இருந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்.
1: வெரி குட், நான் சொல்லி தந்தேனே அது மாதிரியா?
0: ஆரம்பிச்சிட்டிங்களா? நீ சொல்லு பிருந்தா செல்லும்.
3: ஆமாம் பாட்டி, போன வாரம் தான் எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்து தாத்தாவை கேட்டேன். அதுக்கு காரணம் ஒரு டிவி செய்தியில் வந்த மின் விபத்து. அதை பார்த்ததும் கேட்டேன். எனக்கு தாத்தா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு எல்லா பசங்களையும் தவழ்ந்து கதவை நோக்கி போக சொன்னேன். ரூம் பூரா புகை வர ஆரம்பிச்சிருச்சு.
1: என் சிங்க குட்டி.
3: சில பேர் அலறி அழுதாங்க. யாரும் பயப்படாம தைரியமா இருங்க, அப்பதான் தப்பிக்க முடியும்னு சொன்னேன். பாட்டி, நீ சொல்லுவியே அஷ்ட லட்சுமியில தைரிய லட்சுமிய மட்டும் எப்போதும் விட கூடாதுன்னு.
0: அப்படி போடு, யாரோட பேத்தி?
3: அப்புறம் வாச கதவை திறந்துட்டு படி வழிய கீழே இறங்கிட்டோம். அதோட தாத்தா சொன்ன மாதிரி எல்லாரும் வெளியில வந்ததும் ரூம் கதவை திருப்பி சாத்திட்டேன். அப்பத்தானே காத்து உள்ள போகாம தடுக்க முடியும், தீயை கட்டுப்படுத்த முடியும்.
1: அது வரைக்கும் டீச்சர்கள் யாரும் மாடிக்கு வரவே இல்லையா? ரொம்ப அநியாயமா இருக்கு.
3: பொறு தாத்தா, புகையையும் எங்க அழுகையும் கேட்டுட்டு டீச்சர்ஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் தூக்கிட்டு மாடிக்கு ஓடி வந்துட்டாங்க. 10 நிமிஷத்துல எல்லாம் சரியாயிடுச்சு.
0: பேத்தி என்ற மாதிரி ரொம்ப தைரியசாலி. மீனாட்சி தாயே, உன்னை வணங்குறேம்மா, உன்னை வணங்குறேன்.
2: அத்தை, மாமா, உங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோங்க. முக்கியமான செய்தி இன்னொன்னு சொல்லணும்.
1: இதுக்கு மேலயா?
2: ஸ்கூல் பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் எல்லாரும் பிருந்தா மேல பாராட்டு மழைய பொழிஞ்சிட்டாங்க. உங்க பேத்தி ஒரு நாள் ஹீரோயின் ஆயிட்டா. அதோட நாளை கழிச்சு நம்ம பிருந்தாவுக்கு ஸ்கூல் சார்பா பாராட்டு விழா. அதுக்கு நம்ம எல்லாரையும் அவசியமா வரணும்னு சொல்லிட்டாங்க. எப்படி?
0: அப்பா, எவ்வளோ பெரிய விஷயம் என் பேத்தி செஞ்சிருக்கா. அசத்திட்டேன் பிருந்தா செல்லம், அசத்திட்டேன்.
1: பாராட்டு விழா வைக்கலன்னா நான் நேரில் போய் சண்டை போடுவேன், விட மாட்டேன்.
3: போ தாத்தா, நீ எப்ப பாரு இப்படித்தான், வீட்டில் எலி வெளியே புலி.
4: விழா ஆரம்பமாகிறது. பிரின்சிபல் மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
5: தேங்க்யூ. வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். கடவுள் ஆசையால நேற்று முன்தினம் நம்ம ஸ்கூல்ல எதிர்பாராமல் நடந்த தீ விபத்துல யாருக்கும் துளி காயம் ஏற்படல. அதுக்கு முக்கிய காரணம் 7th Standard B Section படிக்கிற புத்திசாலி மாணவி பிருந்தா தான். எல்லாரும் எழுந்து நின்று அவருக்கு ஒரு கிளாப் கொடுங்க. ஓகே ஓகே, பிருந்தாவோட சமயோசிதமான வழிகாட்டல்கள் காரணமா தான் யாருக்கும் குறிப்பா குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படல. பிருந்தாவை பாராட்டும் விதமா தான் இந்த விழா ஏற்பாடு. இனிமே உங்க இல்ல இல்ல நம்ம எல்லோருக்கும் தேவையான விழிப்புணர்வு வகுப்புகள், முதல் உதவி மற்றும் தீ தடுப்பு வகுப்புகள் வாரந்தோறும் நம்ம ஸ்கூல்ல நடத்த நம்ம ஸ்கூல் நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கு. அதோட இனி நீதி போதனை வகுப்புகள் தவறாம ஒவ்வொரு வாரமும் நடைபெறும். ஒரு முக்கியமான விஷயம், பிருந்தாவை நம்ம மேடைக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கூட சேர்ந்து அவங்க அப்பா அம்மா மற்றும் முக்கியமா தாத்தா பாட்டிய கூட அழைக்கிறோம். ஏன்னா பிருந்தாவுக்கு பல நல்ல நீதி போதனை

0: துணைகளையும் அறிவுரையும் வழங்கியது தாத்தா பாட்டி தான். ஸ்கூல் நிர்வாகம் சார்பா அனைவரும் அவங்களை கைத்தட்டி வரவேற்கலாம். வாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேரு. ஒரு குடும்பத்தின் சிறப்பு நல்ல குடும்ப வாழ்க்கையிலும் நற்பண்புகளை கொண்ட குழந்தைகளை வளர்ப்பதிலும் இருக்கிறது. நம்ம பிருந்தா எல்லாருக்கும் நம்பிக்கை சிறகு. அந்த நம்பிக்கை சிறக நமது பள்ளி நிர்வாகம் மனதார பாராட்டுகிறது. பிருந்தா, இந்தா நீயும் ஒரு சில வார்த்தை மைக்கு முன்னாடி பேச, ஓகேவா?
1: அனைவருக்கும் வணக்கம். என்ன பாராட்டி நடக்கிற இந்த விழாவுக்கு மிக்க நன்றி. பிரின்சிபல் அப்புறம் கரஸ்பாண்டன்ட் சாருக்கு மிக்க நன்றி. எனக்கு கிடைச்ச மாதிரி தாத்தா பாட்டி உங்க எல்லாருக்கும் இருப்பாங்க. அவங்க அனுபவத்துல அன்புல சொல்ற பல விஷயங்களை நாம அலட்சியம் செய்யாம கேட்டு கண்டிப்பா கடைபிடிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் தைரியமா செயல்படணும், சரியா? தேங்க்யூ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நம்பிக்கை சிறகு நாடகம். எழுதியவர் மதுரை முரளி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் தாத்தாவாக கே கே சக்திமணியன், பாட்டியாக ஆர் வசந்தா, பேத்தி பிருந்தாவாக எம் ரக்ஷனா, பிருந்தாவின் அப்பாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், பிருந்தாவின் அம்மாவாக எஸ் கிறிஸ்டி, ஸ்கூல் பிரின்சிபலாக மற்றும் ஒளிப்பதிவு தொகுப்பு எம் ஜெயப்பிரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேரம் 10:35. நேர்களின் செவிப்பறைகளில் தேன் போன்ற இனிமையான பாடல்கள் ஒலிக்க தேன்மழை இன்றைய தேன்மழையில் முதல் துளியாய் வருவது 3 தெய்வங்கள் என்ற படத்திற்காக பி. சுசீலா பாடியது.

0: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
1: புரட்சியின் அடையாளமாக,
0: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
1: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
0: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
1: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏபி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதிய பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
0: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதின தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
0: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த துளியாக வருவது உத்தரவின்றி உள்ளேவா என்ற படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், LR ஈஸ்வரி பாடியது.
6: உத்தரவின்றி உள்ளேவா.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒளி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: உண்மையா, பயனுள்ளதா,
3: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
2: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
3: தினமும் காலை 8:02-8:30
2: நமது முதன்மை அலைவரிசையில்
3: தகவல் தளம்.
4: தேன்மழையில் அடுத்த துளியாக வருவது குமரிக்கோட்டம் என்ற படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடியது.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள். சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை. தேன்மழையில் அடுத்த துளியாக வருவது 100க்கு 100 என்ற படத்திற்காக பி. சுசீலா பாடியது.

0: சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தென் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
2: இன்றைய தேன்மொழி நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் இருளும் ஒளியும் என்ற படத்திற்காக பி. சுசிலா பாடியது.

இதுவரை நேயர்கள் தேன் போன்ற இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்தது தேன்மழை நிகழ்ச்சியில். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை, நேரம் 11 மணி. இனி நேயர்கள் கேட்க இருப்பது நாளை நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா. வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பனை விதைகளை எத்தனை மாதங்களுக்கு முளைப்பு திறன் குறையாமல் சேமிக்கலாம் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் காலநிலை மாற்றம் தொடர்ச்சி. வழங்குபவர் டி. அரவிந்தராஜா அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 வாழ்விக்க வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, டைஃபாய்டு காய்ச்சல் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 முதல் 8 மணி வரை நகர் உலா. 8 மணிக்கு உலக உணவு நாள் குறித்த சிறப்புரை வழங்குகிறார் தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை இயக்குனர் முனைவர் க. வி. முரளிதரன் அவர்கள். சென்னை அஞ்சல். 8:30 சக்தி உலா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருள்மிகு மூங்கில் அம்மன் திருக்கோயில் சித்திரம். எழுதியவர் பி. மோகன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 8:45 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, நவராத்திரி இசை விழா. விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி. சஞ்சீவ் அவர்கள் வயலின், ஆர். கிஷோர் அவர்கள் மிருதங்கம், கே. ரங்கநாதன் அவர்கள் கடம். சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் நிறைவு பகுதி. பங்கு பெறுகிறார் முனைவர் ஜா. திரிபுரா சூடாமணி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். சென்னை அஞ்சல். 12 மணிக்கு நாடகம். 12:30 பன்னிசை மாலை, சாமி தண்டபாணி அவர்கள் பாடிய அப்பர் திருத்தாண்டகம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோ. மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், கிராமப்புற பெண்கள் தினம் குறித்து புதுவை மகளிர் பேரவை உறுப்பினர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பாளர்கள் சு. ரிஹானா பேகம், ஏ. ஸ்வர்ணலதா, பங்காரம்மாள் கருணாகரன், திலகவதி, வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா ஆகியோர். நெறியாளர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை என்று 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணம்

மாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் பிற்பகல் 3:10 முதல் 5 வரை நிறுத்தப்பட்டு மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5 தொடங்கும். மாலை 5 பொன்மாலை பொழுது இதில் தென்றல் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி இயற்கை விவசாயி ஆர் கவிதா அவர்களின் உடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு, 10:35 முதல் 11 வரை தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை.

0: நாட்டு புறப்பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 முதல் 11 வரை தேன்மழை, 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் இந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்கள் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:00, 10:00, 10:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Harpreet Kaur. Prime Minister Narendra Modi today inaugurated and dedicated to the nation 5 major development projects worth over 3,300 crore rupees in Ladakh through video conferencing. Speaking on the occasion, the Prime Minister said the development of Ladakh remains a key priority for the centre.
2: लद्दाख की प्रगति और विकास में एक और अध्याय जुड़ रहा है. आज लद्दाख में कई अहम डेवलपमेंट प्रोजेक्ट का लोकार्पण हुआ है. इन परियोजनाओं से कई लोगों का सफर आसान होगा, कहीं बिजली की सुविधाएं बेहतर होगी, कहीं पानी की उपलब्धता बढ़ेगी और हमारी प्राचीन विरासत के संरक्षण को भी नई ताकत मिलेगी.
1: The Prime Minister said a center of excellence is being established in Leh to provide quality education and technology training to youth of Ladakh. The Ministry of Defence today signed contracts worth over 4,000 crore rupees for the acquisition of the GSAT-7C communication satellite for the Indian Air Force and Varun Astra heavyweight torpedoes for the Indian Navy. The contract for the GSAT-7C satellite, valued at over 2,500 crore rupees, was signed with New Space India Limited, Bengaluru. The contract for Varun Astra heavyweight torpedoes worth over 1,500 crore rupees was signed with Bharat Dynamics Limited, Hyderabad. The ministry said the two contracts signed in New Delhi mark a significant step towards strengthening domestic defence manufacturing and promoting self-reliance in critical technologies. The Supreme Court has issued notices to Congress leader Rahul Gandhi, Samajwadi Party chief Akhilesh Yadav and other India bloc leaders on a petition raising concerns over their march to the Apex Court in the national capital over alleged irregularities in the Special Intensive Revision SIR of electoral rolls. Mr. Gandhi and other opposition leaders held a march to the Supreme Court and entered the court registry on 12th of this month to file the petition amid protests demanding the resignation of the Chief Election Commissioner over alleged SIR irregularities. It also issued notices to Congress leader Mallikarjun Kharge, Samajwadi Party, TMC MP Mahua Moitra, the Kerala Pradesh Congress Committee. The top court observed that nobody can browbeat the judiciary. During the hearing of another case, the Supreme Court today ruled that individuals converting from Hinduism to Islam or other non-Hindu religions cannot automatically claim reservation benefits under the backward class category. Dismissing the Tamil Nadu government's plea against a Madras High Court verdict, the top court held that social backwardness suffered in an antecedent caste cannot be carried forward after conversion. The Election Commission has directed 17 states and union territories to conduct a special summary revision SSR of electoral rolls with 1st January next year as the qualifying date. These states and union territories are Andaman and Nicobar Islands, Assam, Bihar, Chhattisgarh, Goa, Gujarat, Kerala, Lakshadweep, Madhya Pradesh, Manipur, Puducherry, Punjab, Rajasthan, Tamil Nadu, Uttar Pradesh, Uttarakhand and West Bengal. The government has mandated caller name display service for telecom users from the 1st of the next month. The Department of Telecommunications, DOT, has directed all telecom service providers to introduce the calling name presentation.

0: CNAP service across all service areas from 1st of November. Under the service, the name of the caller as recorded in the subscriber database of the originating telecom service provider will be displayed on the recipient's phone along with the caller's number. External Affairs Minister Dr. S. Jaishankar said globalization cannot be reversed but must be navigated with greater resilience. He also highlighted the India-Middle East-Europe Economic Corridor, IMEC, as an initiative that is already shaping regional thinking on connectivity. He made these remarks during a discussion on the Continental Corridors, Who Connects the Heartland, at the RISINA Middle East event in Abu Dhabi. Prime Minister Narendra Modi today expressed confidence that India is poised to emerge as a global sporting powerhouse. Mr. Modi made the remarks while interacting in New Delhi with members of the Indian contingent that participated in 2026 Asian Games concluded in Japan. And that is the end of this news bulletin.
1: Akashwani Puducherry Vanuli Nilayam Mudhanmai Alaivarisai Neram 11 Mani 10 Nimidam Sindhanai Malar. இளைஞர்களின் மனதில் அறிவொளியை ஏற்றி அவர்களை நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதுவானவர்களாக மாற்றுவதே நமது மிக முக்கியமான கடமையாகும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழிகள். நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.